நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோ ஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948, ஸ்ராவண மாதம் 2 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆடி மாதம் 8 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 24 தேதி வெள்ளிக்கிழமை. இனி ஜனரஞ்சனி ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

0: இதுவரை ஜனரஞ்சனி ராகத்தில் மங்கள இசை கேட்டீர்கள்.
1: குறளமுதம்
2: விருந்தோம்பல் 9 அதிகாரம் 3 குறட்பா.

நாள்தோறும் தன்னிடம் வருகின்ற விருந்தினரை பேணி உபசரிப்பவரின் வாழ்க்கை வறுமையால் வருந்திக் கெடுவதில்லை.

0: குரளமுதம் கேட்டீர்கள்.
1: இனி திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆறு பத்துக்கு இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் என் மீனாட்சி அவர்கள். 6:15 தெய்வீக கீதங்களின் சங்கமமாய் ஆனந்தராகும். 6:35 RGS காமதேனு சூப்பர் மாட்டுத்தீவனம் வழங்கும் உழவே தலை. இதில் கேள்வி நேரம், தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். 7 மலரும் காலை மலர். இதில் காந்தி அஞ்சலி, சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், தஞ்சை மனநல மருத்துவர் டாக்டர் எம் உஷாநந்தினி அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் இடம்பெறும். 8 திருச்சி சிந்தாமணி பஜார் ஹரணி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடியில் அம்பிகையின் அழகு தரிசனம், ஆடி மாத சிறப்பு தொடர். சேலம் மாவட்டம் மேச்சேரி வடபத்ரகாளியம்மன் திருக்கோவில் சித்திரம். 8:30 இதயராகும். 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.

9 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் பொருளாதார குற்றங்கள் குறித்து வழக்கறிஞர் பி பிரகாஷ் அவர்கள் நேரலையில். 10 மணிக்கு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் தினசரி நிகழ்வுகள், தொடர்ந்து உற்சாகமூட்டும் பாடல்களோடு போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள். காலமெல்லாம் காதல் வாழ்க, காலமெல்லாம் காத்திருப்பேன் திரைப்படங்களிலிருந்து. 11 மணிக்கு உங்களோடு நாங்க. 12:10 மங்கையர் உலகத்தில் இரண்டு மனம் இரட்டை மனம். காதோரம் கவிபாடி வலம் வரும் 1 மணிக்கு மதுரகீதம். 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் வேளாண் அனுபவம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் முசிறி அஞ்சலம் ஜே பக்ருதீன் அவர்கள். 2:30 உழைப்பவர் அரங்கம் சிகை அலங்கார நிபுணர் திருச்சிராப்பள்ளி எடமலைப்பட்டிபுதூர் பி தர்மலிங்கம் அவர்களுடன் நேர்முகம். இசைத்தூரல் வரும் 3 மணிக்கு. 4 மணிக்கு வண்ண கோலங்கள் வழங்குவோர் வசந்தன்கோ. இடைக்கால கீதங்களோடு இதமாய் வரும் பொன்மாலை 5 மணிக்கு. ஆறு மணிக்கு ஆரவாரம். 6:15 உணவே மருந்து சித்த மருத்துவர் வி ரத்தினம் அவர்கள் தரும் தகவல்களுடன். 6:30 மாநில செய்திகள். 7 மணிக்கும் முதல் அலைவரிசையில் காலை 10:45 உற்சாகம் உச்சம் தொழில் முனைவர் ஆர் பிரியதர்ஷினி அவர்களின் பங்கேற்பில். 7:25 உழவர் உலகத்தில் மீனவர்களுக்கான உயிர் பாதுகாப்பு சாதனங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாகப்பட்டினம் தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் துரை வரதராஜன் அவர்கள். இரவு இசை இனிமை. 9:15 இனிய ராகம். 10 மணிக்கு ஞாபகம் வருதே.

அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கிடையே 9 மணிக்கு அரங்கிசையில் மகாதானபுரம் டி மருதமுத்து அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். பாரதிதாசன் படைப்புகள் குறித்து பல்லவிக்குமார் அவர்களுடன் நேர்முகம். பனிரெண்டு 10 சங்கீத சாரலில் எஸ் பிரசன்ன வெங்கடேஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. இரவு 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திமடல்.

8:15 இருக்கு நாடாளுமன்றத்தில் இன்று, 10 மணிக்கு நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம். தொடர்ந்து இணைந்திருங்கள் எமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி கேட்கலாம்

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுலா. ருமேனியாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு சம்பவம் குறித்து கடும் நடவடிக்கை எடுக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சுகாதாரத்துறையில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நாட்டில் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவது தொடர்பாக கடந்த 5 ஆண்டுகளில் 152 முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹைல் கூறியுள்ளார். தமிழகத்தில் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களின் குறைகளை களைய தொடர் நடவடிக்கைகள் எடுக்க

0: செய்யப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் வசதிகளை அதிகரித்து நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சூரியசக்தி திட்டங்களை உலக வங்கியின் நிதி உதவியுடன் செயல்படுத்துவது குறித்து சென்னையில் நடைபெற்ற கூட்டத்தில் அந்த வங்கியின் அதிகாரிகளுடன் மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆலோசனை மேற்கொண்டார். தூத்துக்குடி மாநகராட்சியில் கடைகளில் அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையின்போது 240 கிலோ தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜிம்பாப்வேக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றன.
1: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் தொடர்வது பாரதிப்பன்.

0: செய்தால் நமக்கு வாழ்வின் பயன் கிட்டும், அதுவும் பரிபூரணமாக கிடைக்கும் என்பது உறுதி. வாழ்க்கையின் பரிமாணங்கள் பல. குடும்பத்தினரோடு கூடி வாழும் குடும்ப வாழ்க்கை, சமுதாய மக்களோடு சமமாக வாழும் வாழ்க்கை, தேச மக்களோடு சேர்ந்து வாழும் தேசிய வாழ்க்கை. இவற்றுள் குடும்ப வாழ்க்கைதான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை என்பது தெளிவு. உயர்வு தாழ்வு நிலை ஏற்படுமேயானால் அங்கே நல்ல உணர்வுகள் அடிபட்டு போய்விடும். அதற்கு நாம் இடம் தரக்கூடாது. அன்பு அதனை கூட்டி வம்பு அதனை கழிக்க வேண்டும். அன்பு என்பது வானத்தில் காணப்படும் வட்ட நிலவு போல அனைவரையும் தன்பால் ஈர்க்கும். ஆனால் வம்பு என்பது காற்றடைத்த பந்தினை போல எவ்வளவு உயரமாக தூக்கி போட்டாலும் கண்டிப்பாக கீழே விழுந்தே தீரும். வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது நமது நாடு. பரந்து விரிந்து இனம் மதம் மொழி என்னும் பலவித வேறுபாடுகளை தன்னகத்தே கொண்டது நம் நாடு. நாடு நலம் பெற்று வாழவும் வளம் கண்டு பொலியவும் எதை கூட்ட வேண்டும் என்றால் முதலில் மனித நேயம். அதன் பின்னால் அணிவகுத்து நிற்பதுதான் தேசபக்தி, நாட்டுப்பற்று எல்லாம். மனித நேயம் நமது மனங்களில் கூட வேண்டும் என்று விரும்பும் போது எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் தாயின் மக்கள் என்ற எண்ணமானது தானாகவே மேலோங்கும். பள்ளி கணக்கு எண்களால் ஆனது, ஆனால் வாழ்க்கை கணக்கு என்பது எண்ணங்களால் உருவாக்கப்பட்டது. நல்ல எண்ணங்களே நல்லவிதமான செயல்களுக்கு வழிவகுக்கும். பள்ளி கணக்கு எண்களை கூட்டவும் கழிக்கவும் சொல்லிக் கொடுக்கும். ஆனால் வாழ்க்கை என்னும் அனுபவ பாடமானது எதை எந்த வகையில் கூட்ட வேண்டும், எவ்வவற்றை எப்படி கழிக்க வேண்டும் என்று உறுதிபட நமக்கு எடுத்துரைக்கும். எனவே நமக்கு கிடைக்கும் தீர்வும் நாம் உயர்வுற வாழ்வதற்கு உற்ற துணையாக இருக்கும் என்பது உறுதி. அன்பு, பண்பு, கருணை, கனிவு, பாசம், நேசம், தேசபக்தி, ஒருமைப்பாடு, இவை அனைத்தையும் நம்மால் எந்த அளவு முடியுமோ அந்த அளவு கூட்டுவோம். பழிவாங்கும் எண்ணம், பொறாமை, சண்டை சச்சரவு, ஒற்றுமை இன்மை, இவை அனைத்தையும் நம் வாழ்விலிருந்து மொத்தமாக கழிப்போம். அப்பொழுதுதான் நமது வாழ்க்கை கணக்குக்கு சரியான தீர்வும் விடையும் கிடைக்கும். சரியான விடை எழுதி நாம் நமது வாழ்க்கை பாடத்தில் 100% தேர்ச்சி பெறுவோம்.
1: இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

நாம் என்ன வேலை செய்தாலும் இறைவன் எப்போதும் நம் கூடவே இருக்கிறார் என்ற எண்ணத்தோடு யாருக்கும் தீங்கு நினைக்காமல் அன்பாக இருந்தாலே போதும். அதுதான் உண்மையான பக்தி. இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பதும் அன்பை மட்டுமே. மனதில் அன்போடு இன்றைய நாளை மகிழ்ச்சியாய் தொடங்க இதோ வருகிறது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் ஆனந்த ராகம். முதலில் எல்லாரீஸ்வரி பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 6:22. நாம் இணைந்திருக்கிறோம் பக்தி மனம் கமழும் ஆனந்த ராகத்தோடு. திருச்சி பாலக்கரை உலக மீட்பர் பசிலிக்கா சகாயமாதா திருத்தல பேராலய 146 பங்கு திருவிழாவில் இன்று மாலை 6:15 பணிபுரிவதே பதவியின் மாண்பு என்ற தலைப்பில் மறையுரை கருத்துக்கள். வரும் பாடலை பாடுகிறார் கே. பிரபாகரன்.

0: நேரம் 6:35.
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆடித்திங்கள் 8 வெள்ளிக்கிழமை. இப்போது கேட்கலாம்.
2: ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
4: ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
2: ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை நிகழ்ச்சியில் இன்று
1: கேள்வி நேரம். பயிர் காப்பீடு குறித்த விவசாயிகளின் கேள்விகளுக்கு பதில் தருகிறார் திருச்சி வேளாண்மை உதவி இயக்குனர் புஷ்பா சிவகுமார் அவர்கள்.
5: தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் திருவானக்கோவில் இருந்து கேட்டிருக்கிறாங்க. அரசு பயிர் காப்பீட்டு முறைக்கும் பொது காப்பீட்டு நிறுவனங்கள்ல பயிர் காப்பீடு பண்றதுக்கும் என்ன வேறுபாடு இருக்குன்னு.
6: அரசாங்கத்துல பயிர் காப்பீடுல வந்து மாநில அளவுல வந்து இந்தந்த இன்சூரன்ஸ் கம்பெனி நிறுவனங்கள் மூலமா எடுத்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டெண்டர்லாம் விட்டு அரசு அங்கீகாரம் கொடுத்து நம்ம பயிர் காப்பீட்டு நிறுவனங்களை வைக்கிறோம். இந்த மாதிரி நம்ம பண்றதுனால அரசாங்கத்தில கொடுக்கக்கூடிய பிரீமியம், அது இப்ப கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பங்கு, மாநிலம் மத்திய அரசாங்கத்தோட பங்கு, இந்த ரெண்டும் வந்து பிரீமியத்துல வந்து அரசாங்கம் வந்து கொடுக்கும். இப்ப நெல்லுக்கே எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், மொத்த பயிர் காப்பீட்டு தொகையில 2.22% வந்து அப்ரூவ்டு வேல்யூ. இப்ப இதுல 2% மட்டும் விவசாயிகள் வந்து இந்த குறுவை நெல்லுக்கு கட்டினா போதும். சோ மிச்சம் இருக்கிற அந்த 2% பிரீமிய தொகையை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரிசமமா பங்கிட்டு விவசாயிகள் சார்பா வந்து கட்டிடுவாங்க. இதுவே ரபி பருவத்துல பாத்தீங்கன்னா 1.5% வந்து விவசாயிகள் கட்டினா போறோம், மிச்சம் இருக்கிற 0.5% வந்து விவசாயிகளுக்காக அரசாங்கம் கட்டிடும். தனிப்பட்ட நபர்ல இப்படி கட்டும் போது இந்த அரசாங்கம் கட்டக்கூடிய பிரீமியம் வந்து அவங்களுக்கு கிடைக்காது. கம்பெனி என்ன நிர்ணயிக்கிறாங்களோ அந்த இது தான் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
7: வணக்கம் சார், நான் திருச்சி மாவட்டம் லால்குடி பகுதி தென்னியம். என் பேர் சுரேஷ்குமார். நேரடி நெல் விதைப்புக்கும் காப்பீடு உண்டா?

0: பண்ணலாங்க, நமக்கு நெல் சாகுபடி மட்டும்தான், அதனால நீங்க வந்து கண்டிப்பா பண்ணலாம்.
1: புலவன்காடு மாரியப்பன் இவர் குறுவை பட்டத்துக்கு காப்பீடு பண்ணிட்டு வராரு, ஆனா சம்பாவுக்கு கிடைக்கிற மாதிரி குறுவைக்கு கிடைக்கிறதுலயே காரணம் என்ன?
0: அந்த மாதிரி தொகை வித்தியாசம்லாம் இல்ல. குறுவைக்குமே நெல்லோட காப்பீடு தொகை பாத்தீங்கன்னா 39,300 ரூபாய். அதே தொகை தான் வந்து நம்மளுக்கு சம்பாவுக்குமே வருது. காப்பீடு தொகையில எந்த ஒரு வித்தியாசமும் எதுவுமே கிடையாது.
1: நாகராஜ் ஆனந்தபுரத்துல இருந்து 5 ஏக்கருக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ், அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் அப்படின்னு தனித்தனியா இருக்கான்னு கேட்டிருக்காங்க.
0: இந்த மாதிரி தனித்தனியா ஏக்கருக்கு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு விவசாயி எத்தனை ஏக்கர்ல வேணாலும் சாகுபடி செய்யலாம், அதுக்குள்ள இன்சூரன்ஸ் வந்து அவர் கட்டலாம்.
2: நவலூர் குட்டப்புட்டு வில்லேஜ்ல இருந்து பேசுறேன். நம்ம விவசாயம் பண்றோம், பயிர் காப்பீடும் பண்றோம், ஒரு குறிப்பிட்ட வில்லேஜ் லெவல்ல செக் பண்றது இல்ல, ஆய்வும் பண்றது இல்ல மாதிரி பொதுவாக மக்களோட கருத்து இருக்கு.
0: இந்த பயிர் காப்பீடு இழப்பீடு எப்படி அசஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னாக்க, நெல்லை பொறுத்த வரைக்கும் வருவாய் கிராமத்துல அவ்வளவுதான் நம்ம பண்றோம். இப்ப இந்த வருவாய் கிராமத்துல வந்து மகசூலை வந்து நம்ம அசஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இப்ப இது புள்ளியியல் துறை மூலமா வந்து அதுக்குன்னு ஒரு ரேண்டம் நம்பர் எல்லாம் கொடுத்து அந்த சர்வே நம்பர் வந்து செலக்ட் பண்றதுக்கெல்லாம் ஒரு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஸோ அந்த ப்ரொசீஜர் பிரகாரம் அந்த ஒரு வருவாய் கிராமத்துல 4 இடத்துல செலக்ட் பண்ணி அந்த விவசாயி சொல்லிட்டு அந்த விவசாயி கிட்ட இருந்து தான் நாங்க டீடைல்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்றோம். இப்ப அந்த ஃபீல்டுக்கு போயிட்டு அந்த வயலை செலக்ட் பண்ணனும் அப்படினு சொன்னா, வேளாண்மை துறையில இருந்து உதவி வேளாண்மை அலுவலர் போவாரு, புள்ளியியல் துறையில போவாங்க, இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து போவாங்க. சோ இப்ப அந்த விவசாயியோட வயல்ல அறுவடைக்கு போகும்போதும் வந்து அவங்க முன்னாலதான் நடக்கணும். இதுக்கு இப்ப தனியா ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில வந்து கிராப் கட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் ஆப் சிசி ஆப்னு ஒண்ணு இருக்கு. அதுல ஆப்லயே இன்பில்டா போட்டோ வரும். அந்த போட்டோ எடுத்துதான் அந்த இடத்துல எவ்வளவு அறுவடையான மகசூல் வருது அப்படிங்கறத அந்த எடையோட சேர்த்து அந்த ஆப்ல வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். இந்த ஆப்ல போடுற ஃபிகர் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு தேசிய வேளாண்மை பயிர் காப்பீட்டு தளம் அந்த தளத்துல வந்து வர போர்ட்டல்ல போய் ஆட்டோமேட்டிக்கா அது வந்து போய் ஃபெச் ஆயிடும். பயிர் அறுவடை பரிசோதனையோட மகசூலை வந்து கடைசியா உள்ள ஒரு 4 வருஷத்தோட 3 வருஷத்தோட ஆவரேஜ் அதையும் இதையும் கம்பேர் பண்ணி இந்த ரெண்டுக்குள்ள லாஸ் எவ்வளவு. சோ ஒரு ஒரு வருவாய் கிராமத்துக்கு வித்தியாசப்படும். அந்த மாதிரி அந்த கிராமத்துக்கு தகுந்த மாதிரிதான் வந்து மாறும்.
3: RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கிய உழவே தலை நிகழ்ச்சியில் இதுவரை கேள்வி நேரம் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: மாடுகளுக்கு RGS காமதேனு மாட்டு தீவனத்தை வாங்கி போடு. RGS காமதேனு மாட்டு தீவனத்தை சாப்பிடுற மாடுங்க அதிகப்படியான கொழுப்பு சத்து நிறைந்த பால் கொடுத்து நல்ல வருமானத்தையும் தரும். மாடுகளும் ஆரோக்கியமா இருக்கும்.
5: ஆரோக்கியமான மாடுகளுக்கு RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
6: RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
5: நிகழ்ச்சியில் இனி
7: வேளாண் உறவுகளுக்கு மித்ராவின் இனிய வணக்கம். இன்றைக்கு 24ஆம் தேதிக்குரிய வானிலை தகவலை தெரிந்து கொள்ளலாம். தமிழக கடலோர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுது. இதன் காரணமாக இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றோட கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. தமிழகத்துடைய மற்ற பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றோட கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. பகல் நேர வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் ஈரோடு, கரூர், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக பதிவாக வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மழை பெய்யக்கூடிய பகுதிகளில் விவசாய பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்தணும். பகல் நேர வெப்பநிலை உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கறதுனால அதிக நேரம் திறந்த வெளியில விவசாய பணிகளை செய்வதை தவிர்க்கணும். அடுத்ததாக மரவள்ளி பயிரில கணிசமான விளைச்சல் பாதிப்பை ஏற்படுத்துவது செம்பேன் சிலந்தி. இந்த செம்பேன் சிலந்தி கட்டுப்படுத்த 10 லிட்டர் தண்ணீருக்கு புங்க எண்ணெய 10 மில்லி கலந்து இயற்கை முறையில கட்டுப்படுத்தலாம். ரசாயன முறையில கட்டுப்படுத்த ப்ராப்பர் கைட் மருந்து 10 லிட்டர் தண்ணீருக்கு 15 மில்லி அப்படிங்கிற அளவுல ஒட்டும் பசையோட கலந்து தெளித்து செம்பேன் சிலந்திகளை கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக தேனி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல உளுந்து ஏலம் நடந்துச்சு. முதல் தர உளுந்து 1 கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனையாச்சு. இதே மாதிரி உங்க பகுதியில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலமாக வேளாண் விளைபொருட்களை லாபகரமாக விற்பனை செய்ய முடியும். சந்தை விலை திருப்தியா இல்லைனா பொருளை கையிருப்பு வைத்து விற்பனை செய்வதற்கும் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல வசதி இருக்கு. இந்த வாய்ப்பை எல்லா விவசாயிகளும் பயன்படுத்திக்கணும்.
5: நிகழ்ச்சியில் அடுத்ததாக

0: திருத்துறை பூண்டியில் நாளை நடைபெறவுள்ள தேசிய நெல் திருவிழா குறித்த தகவல்களை வழங்குகிறார் ஒருங்கிணைப்பாளர் ராஜீவ் அவர்கள்.
1: நேயர்கள், உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா நம்மாழ்வார் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு மறைந்த ஐயா நெல் ஜெயராமன் அவர்களால் நடத்தப்பட்டு வந்த உலக புகழ்பெற்ற தேசிய நெல் திருவிழா, அவர்கள் மறைந்தாலும் பல முன்னோடி இயற்கை உழவர்களால் ஒன்றிணைக்கப்பட்டு விழா தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வெறும் 100 நபர்களை மட்டுமே வைத்து முதல் திருவிழாவை 2006 நடத்தப்பட்டது. ஆனால் இன்று சுமார் 10,000 மேற்பட்ட உழவர்கள் பெருமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டு வருகிறார்கள். நஞ்சில்லாத ஒரு உணவையும் நோயில்லாத ஒரு தலைமுறையையும் உருவாக்க வேண்டும் என்பதே இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமாகும். இந்த விழாவில் கலந்து கொள்ளும் அனைவருக்குமே பாரம்பரிய விதைகள் வழங்கப்பட இருக்கிறது. 200 வகையான பாரம்பரிய நெல் கண்காட்சிகள் இடம்பெறுகிறது. 100 மேற்பட்ட மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் விற்பனைக்கு வர இருக்கிறது. சிறந்த விவசாயிகளுக்கு, இயற்கை உழவர்களுக்கு நாம் அங்கீகரிக்கும் விதமாக நம்மாழ்வார் விருது, நெல் ஜெயராமன் விருது வழங்கப்பட இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கலந்து கொள்ளும் அனைவருக்குமே எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் பாரம்பரிய அரிசியில் சமைக்கப்பட்ட உணவுகளும் வழங்கப்பட இருக்கிறது. ஆகையால் இந்த நிகழ்வு நமது அடுத்த தலைமுறைக்கானது. நஞ்சில்லாத ஒரு உணவு கிடைக்க வேண்டும் என்பது நமது அனைவருடைய கனவு. அந்த கனவை நிறைவேற்றும் விதமாகவும் நம்மளுடைய பாரம்பரியத்தை காப்பாற்றுவதாகவும் இருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு, குடும்பமாக கலந்து கொண்டு இந்த விழாவை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்பேற்பட்ட அந்த நிகழ்வு நடைபெறும் இடம் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ARV திருமண மண்டபத்தில் சனிக்கிழமை July 25 நடைபெற இருக்கிறது. காலை 8 நிகழ்ச்சி தொடங்குகிறது. மாலை 6 வரை இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். 2026-27 குறுவை பருவத்தில் வாழை, மரவள்ளி, வெங்காயம் மற்றும் மஞ்சள் சாகுபடி செய்யும் விவசாயிகள் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தில் சேர்ந்து இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாப்பு பெறலாம். வெங்காய பயிருக்கு August 31 வரையிலும், வாழை, மரவள்ளி மற்றும் மஞ்சள் பயிருக்கு September 15 வரை பதிவு செய்ய கடைசி நாளாகும். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், பொது சேவை மையங்கள், PMFBY.gov.in இணையதளம் வழியாகவும் பதிவு செய்து பயன்பெறுமாறு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கின்றார்.
2: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு சம்பவம் குறித்து கடும் நடவடிக்கை எடுக்க அரசு உறுதி கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் வசதிகளை அதிகரித்து நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜிம்பாப்வேக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு சம்பவம் குறித்து கடும் நடவடிக்கை எடுக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் நேற்று இரவு அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில், கடந்த 2.5 மாதங்களில் இது தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் நலனை உறுதி செய்ய மறுதேர்வு உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இது சிறிய பிரச்சினை அல்ல என்றும் இதை அரசு தீவிரமாக எடுத்துக் கொண்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு தாம் உத்தரவிட்டதாகவும் அதன் வரைவு அறிக்கை தன்னிடம் சமர்ப்பிக்கப்பட்டு இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இன்று நடைபெறவுள்ள அமைச்சரவைக் கூட்டத்தில் வினாத்தாள் கசிவு சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு கடும் தண்டனைக்கான விதிகள் குறித்தும் விரைவு நீதிமன்றங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இறுதி வடிவம் கொடுக்கப்பட்ட பின் இதுகுறித்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற அரசு அனைத்து

0: நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் என்று திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இந்தியா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உச்சி மாநாடு மற்றும் கண்காட்சி தொடர்பான அறிமுக கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய அவர், இந்த மாநாடு நவம்பர் மாதம் 2ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை புதுதில்லியில் நடைபெறும் என்று கூறினார். இதனை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்க இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த மாநாடு நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் ஒரு முக்கிய நிகழ்வு என்று அவர் குறிப்பிட்டார். இத்துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனை படைத்து வருவதாக அவர் தெரிவித்தார். புதைப்படிவம் அல்லாத பொருட்களில் இருந்து மேற்கொள்ளப்படும் மின் உற்பத்தி 2014ஆம் ஆண்டில் 75 GW இருந்தது என்றும் தற்போது அது 298 GW அதிகரித்துள்ளது எனவும் தெரிவித்தார். விரைவில் இது 300 GW எட்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரதமரின் சூரிய மின்சக்தி வீடுகள் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகளின் எண்ணிக்கை 50 லட்சத்தை நெருங்கியுள்ளதாக திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். தமிழகத்தில் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களின் குறைகளை களைய தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். நெல்லை மாவட்டத்தில் ஆதி திராவிட நலத்துறை சார்பில் செயல்பட்டு வரும் விடுதிகளில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விடுதி காப்பாளர்கள் தவறு செய்வது கண்டறியப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார்.
1: மாணவர்களுக்கான அந்த உணவு தரமா இருக்கணும், அதுக்காக தான் நம்ம நிதி ஒதுக்குறோம், அதுக்காக தான் நம்ம வந்து அந்த மாணவருடைய கல்வி வந்து மேம்படுத்த வேண்டியது இருக்கு. அவங்க படிக்கணும்னா அவங்க நல்ல உணவு வந்து இருந்தாதான் வந்து ஸ்ட்ரென்தன் ஆக முடியும், ஸ்ட்ரென்தனா இருந்தாதான் அவங்க வந்து படிப்புல கவனம் செலுத்த முடியும். 3 விடுதிகளை நம்ம வந்து ஆய்வு செய்யறோம், அது சில குறைபாடுகள் இருக்கு அப்படிங்கறது எந்த மட்ட கட்டணும்ல, அதனால அந்த குறைகளை வந்து நாங்க கேட்டறிஞ்சு சரி செய்வதற்கு மாணவர்கள் நலன் கருதி இதெல்லாம் செய்யணும், இல்லைன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கறத இந்த மாற்றுக்கட்டணும்ல தமிழ்நாடு முழுக்க விடுதி காப்பாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மாணவர்கள் சின்ன குறை சொன்னாலும் அந்த குறைகளை வந்து உடனடியாக அவங்க வந்து நிவர்த்தி செய்யணும்.
0: அரசு மருத்துவமனைகளில் வசதிகளை அதிகரித்து நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பாம்பு கடித்து காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞர் சிகிச்சை தாமதமானதால் உயிரிழந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் திருச்சி அரசு மருத்துவமனையில் மூதாட்டி ஒருவரின் கால் விரலை எலி கடித்த சம்பவம் நடைபெற்றுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற சம்பவங்களுக்கு காரணமான அதிகாரிகள் மீது தவிக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மருத்துவமனைகளின் உள்கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் என்றும் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தவிக ஆட்சியில் காவல் மரணங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தூத்துக்குடியில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்பட்டு யார் தவறு செய்திருந்தாலும் பாரபட்சமின்றி சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மக்கள் தொடர்பகத்தின் சார்பில் அரசு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு முகாம் பொள்ளாச்சியில் 2 நாட்கள் நடைபெற்றது. இதில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம், தூய்மை இந்தியா இயக்கம், பிரதமரின் மக்கள் மருந்தக திட்டம் உள்ளிட்டவை குறித்து பொதுமக்களுக்கு விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. நேற்று நடைபெற்ற நிறைவு நாள் நிகழ்ச்சியில் போதைப்பொருள் இல்லாத இந்தியா இயக்கம் தொடர்பான உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கேற்று உறுதிமொழி ஏற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களிலும் கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. பிற மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு, கரூர், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட

0: இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரி செய்திகள். பிரான்சில் லேஜ் பகுதியில் கடும் காட்டுத்தீ காரணமாக 20,000-க்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் 215,000 ஊராட்சிகளில் பாரத் நெட் திட்டத்தின் கீழ் இணையதள இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் திரு பெம்மசாணி சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். கவிஞர் கண்ணதாசனின் நூற்றாண்டு விழாவையொட்டி சாகித்ய அகாடமி சார்பில் செப்டம்பர் மாதம் திருச்சியில் நினைவு கருத்தரங்கம் நடத்தப்பட உள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டுவசதி திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 6,32,000 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற வழக்குகளை விரைந்து முடிக்கும் வகையில் மேலும் 2 மரபணு பரிசோதனை ஆய்வகங்கள் அமைக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாநில அரசு தெரிவித்துள்ளது. முல்லைப் பெரியார் அணையில் மதுரை மண்டல தலைமை பொறியாளர் தலைமையில் பருவமழை முன்னேற்பாடு தொடர்பாக நேற்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. சிவகாசியில் புதிய வழித்தடத்தில் அரசு பேருந்து சேவையை மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா தொடங்கி வைத்தார். விழுப்புரத்தில் குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு குறித்து தமிழ்நாடு குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வுக்கூட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாநகராட்சியில் கடைகளில் அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையின்போது 240 கிலோ தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சூரியசக்தி திட்டங்களை உலக வங்கியின் நிதியுதவியுடன் செயல்படுத்துவது குறித்து சென்னையில் நடைபெற்ற கூட்டத்தில் அந்த வங்கியின் அதிகாரிகளுடன் மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆலோசனை மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்தி. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. ஹராரேயில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது. இரு அணிகளுக்கும் இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி நாளை நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு சம்பவம் குறித்து கடும் நடவடிக்கை எடுக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் வசதிகளை அதிகரித்து நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜிம்பாப்வேக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இப்போது
2: மலர்கிறது நாள் மலர்.
3: நாடகங்கள், கட்டுரைகள், சாகசம் மிக்க வரலாற்று புதினங்கள் எழுதிய பிரெஞ்சு எழுத்தாளர் அலெக்சாண்டர் டூமா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1802. 20வது நூற்றாண்டின் முற்பகுதியில் இவரின் பல புதினங்கள் திரைப்படங்களாக தயாரிக்கப்பட்டுள்ளன. சாமானியர்களின் அறிவியல் ஆசிரியராக அறியப்படும் பிரபல விஞ்ஞானியும் கல்வியாளருமான யஷ்பால் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1926. விண்வெளி கதிர்கள் குறித்த ஆய்வாளர் என்பதோடு தூர்தர்ஷனில் ஒளிபரப்பான டேர்னிங் பாயிண்ட் நிகழ்ச்சி மூலம் மக்களிடம் அறிவியலை பரப்பிய விஞ்ஞானி யஷ்பால். அணுவின் உட்கட்டமைப்பு அறிவியல் அறிஞர்களுக்கு எப்போதும் ஆர்வத்தை தூண்டுவதாகவும் பிரச்சினைகளுக்குரியதாகவும் இருந்து வந்துள்ளது. இப்பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அணுக்கரு இயற்பியலில் பணியாற்றிய அறிவியல் அறிஞர்களுக்கு ஒரு மைல்கல்லாக விளங்கிய நியூட்ரான் கண்டுபிடிப்பினை நிகழ்த்திய சர் ஜேம்ஸ் சாத்விக் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1974. எலக்ட்ரான், புரோட்டான் தவிர்த்து நடுநிலை துகள்களும் அணுவில் இருக்க வேண்டும் என்ற கருத்து அறிஞர்களிடம் இருந்து வந்தது. இக்கருத்து உண்மையே என்று இயற்பியல் அறிஞர் சர் ஜேம்ஸ் சாட்விக் அவர்களால் நிரூபிக்கப்பட்டது. பல்வேறு ஆய்வுகளுக்கு பின்னர் முன்னேற்றம் பெறாத நடுநிலை துகள்களும் அணுவில் உள்ளன என்றும் அவை நியூட்ரான்கள் எனவும் தெளிவுபடுத்தினார். நியூட்ரான் பற்றிய கண்டுபிடிப்புக்காகவே 1935 சாட்விக் அவர்கள் இயற்பியலுக்கான நோபல் பரிசினையும் பெற்றார். இந்தியாவின் சாட்டிலைட் மேன் என அறியப்படும் உடுப்பி ராமச்சந்திர ராவ் நினைவு நாள் இன்று. ஆண்டு 2017. புகழ்பெற்ற

பேராசிரியரும் விஞ்ஞானியுமான இவருக்கு 2017 பத்மவிபூஷன் விருது வழங்கப்பட்டுள்ளது. ராஜகுமாரி திரைப்படம் மூலம் திரையுலகில் பின்னணி பாடகர் வாழ்க்கையை தொடங்கிய திருச்சி லோகநாதனின் பிறந்த நாள் இன்று. 1924 லோகநாதனின் ஒவ்வொரு பாடலிலும் ஒலித்தது வெறும் வார்த்தைகள் அல்ல, வாழ்வின் தத்துவம் மிக்க அனுபவங்கள். மந்திரிகுமாரியில் வாராய் நீ வாராய் பாடல் லோகநாதனுக்கு சாகாவரத்தை வாங்கித் தந்தது.

இந்திய பொறியியலாளரும் தொழில் முனைவோருமான அசிம் பிரேம்ஜி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1945 சாதாரண நிலையிலிருந்து மிகப்பெரிய நிலைக்கு உயர்ந்தாலும் சமூக நலனை மறவாத அசிம் பிரேம்ஜி தொண்டு நிறுவனம் மூலம் பல்லாயிரக்கணக்கான கிராமப்புற அரசுப் பள்ளிகளை மேம்படுத்தியதோடு மாணவர்களுக்கு தரமான கல்வி கிடைக்கச் செய்வதிலும் ஈடுபட்டு வருகிறார். ஆசிய யானைகளின் காவலன் அஜய் தேசாய் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1957 ஆசிய யானைகளின் வாழிடம், வலசை, உணவு முறை என பல்வேறு தகவல்கள் தந்த முன்னோடி இவர். பல ஆய்வு கருத்தரங்குகளில் இவரது வலிமையான குரல் யானைகளின் வலசை பகுதிகளை மீட்க உதவியுள்ளது. புகழ்பெற்ற ஹிந்தி திரைப்பட நடிகர் மனோஜ்குமார் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1937 நடிகர், இயக்குனர், வசனகர்த்தா, படத்தொகுப்பாளர், பாடலாசிரியர் என பன்முக திறமையாளராக மிளர்ந்த மனோஜ்குமார் பாலிவுட் திரையுலகில் பாரத்குமார் என்றே அன்போடு அனைவராலும் அறியப்பட்டவர். 1957 தொடங்கியது இவரின் திரைப்பயணம். 1962 ஹரியாலி அவுர் ராஸ்தா என்ற படம் வெளிவந்து மனோஜ்குமார் அவர்களுக்கு மிகப்பெரிய புகழை பெற்றுத்தந்தது. தொடர்ந்து உப்கார், ரோட்டி கப்டா அவர் மகான் என சூப்பர் ஹிட் திரைப்படங்களை தயாரித்து, இயக்கி, நடித்து மேலும் பிரபலமானார். பல திரைப்பட விருதுகளால் கௌரவிக்கப்பட்ட மனோஜ்குமாருக்கு 1992 பத்மஸ்ரீ விருதும், 2016 தாதா சாஹிப் பால்கே விருதும் வழங்கப்பட்டது. பழம்பெரும் திரைப்பட நடிகை ஸ்ரீவித்யா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1953 40 கால திரைப்பயணத்தில் கிட்டத்தட்ட 800 திரைப்படங்களில் நடித்தவர். கர்நாடக இசை மேதை எம் எல் வசந்தகுமாரியின் மகள் என்பது குறிப்பிடத்தக்கது.

தனிமைன்னு சொன்னாலே பல பேருக்கு அது ஒரு பிடிக்காத விஷயமா இருக்கும். கொஞ்ச நேரம் கூட என்னால் தனியாக இருக்க முடியாது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் தனிமையை நாம் ஏன் எப்போவுமே ஒரு சோகமான விஷயமாகவே பார்க்கணும்? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இந்த உலகத்தோட சத்தத்திலிருந்து விலகி நம்ம கூட நாம் இருக்கிற ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் தனிமை. நம்ம கூட நம்மளாலே இருக்க முடியலன்னா வேற யார் இருப்பாங்க? நம்மளை நாமளே நேசிக்கலைன்னா வேற யார் நேசிப்பாங்க? நம்மளை நாமளே மதிக்கலைன்னா

யார் மதிப்பாங்க? அதனால தனிமைங்கிறது நம்மளோட மேஜிக்கல் ஸ்பேஸ். நம்மளோட நிஜமான ஆசை என்ன, நாம் அடுத்து என்ன பண்ணணுங்கிறத இந்த தனிமை தாங்க நமக்கு கற்றுக் கொடுக்கும். அதனால தனிமையை வெறுக்காதீங்க, அது உங்களுக்கான நேரம் அப்படிங்கிற சிந்தனையோட இப்போ கேட்கலாம் காலை மலர் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல்.

0: காந்தி அஞ்சலி. அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள். வாசித்தளிப்பவர் எஸ் ஜான்சன்.
1: குரான் போன்ற வேறு பல இஸ்லாமிய நூல்களையும் படித்து அறிந்தேன். எட்வர்ட் மென்ட்லண்ட் என்ற நண்பர் பல கிறிஸ்தவ நூல்களை கொடுத்து உதவினார். அவைகளை படித்து மேலும் தெளிவு பெற்றேன். எட்வர்ட் கொடுத்த நூல்கள் இந்து மதத்தின் கோட்பாடுகளை ஆதரிப்பதாக தோன்றியது. அதில் கூறப்பட்டிருந்த கருத்துக்கள் எனக்கு பிடித்தமானதாக இருந்தது. எட்வர்டின் நூல்களை படித்த பின்பு முன்பு கோர்ஸ் கொடுத்த நூல்கள் அனைத்தும் ஒன்றும் இல்லாத குப்பைகள் என்று தோன்றியது. யாருமே எதிர்பாராத வண்ணம் என்னுடைய சமய ஆராய்ச்சி என்னை எங்கோ கொண்டு சென்றது. மும்பையிலிருந்து ராய்ச்சந்திரரும் இந்து சமயம் பற்றிய பல நூல்களை எனக்கு அனுப்பி வைத்தார். அவற்றில் சில முக்கியமான நூல்களை மட்டும் படித்தேன். நான் மதம் மாறுவேன் என்றே கிறிஸ்தவ நண்பர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த எதுவும் நிறைவேறவே இல்லை. நான் சமயத்தின் மீது அதிக பற்றுக்கொண்டதற்கு அவர்கள்தான் காரணம். அதற்கு என் வாழ்நாள் முழுமைக்கும் நான் கடமைப்பட்டவனாகிறேன். அவர்களுடனான நட்பை என்றும் மறவாது இருப்பேன். இதுபோன்ற நட்புகள் என் காலத்திற்கும் நீடித்து வந்தன. நான் எந்த வழக்கை முன்னிட்டு பிரிட்டோரியா சென்றேனோ அந்த வழக்கு நல்லவிதமாக தீர்ப்பானதால் அங்கிருந்து கிளம்பினேன். மீண்டும் டர்பன் வந்தேன். இந்தியாவுக்கு திரும்புவதற்கான ஆயத்தங்களில் ஈடுபட்டேன். அப்துல்லா எனக்கு ஒரு பிரிவு உபசார விருந்தை தயார் செய்தார். இவ்விருந்து சைடன்ஹாமில் நடக்க இருந்தது. அன்றைய தினம் அப்துல்லாவுடனேயே கழிப்பது என்ற எண்ணத்தில் அங்கு சென்றிருந்தேன். அப்போது அங்கிருந்த பத்திரிகையின் மூலமாக ஒரு புதிய செய்தியை அறிந்து கொண்டேன். நேட்டால் சட்டசபைக்கு நபர்களை தேர்ந்தெடுக்கும் உரிமையை இந்தியர்களிடம் இருந்து பிடுங்குவதற்கான மசோதா தாக்கல் செய்யப்பட இருந்தது. அம்மசோதா பற்றி மற்றவர்களிடம் விவரம் கேட்டேன். விருந்துக்கு வந்திருந்தவர்களுக்கு எந்த விவரமும் தெரியவில்லை. அப்துல்லாதான் தனக்கு தெரிந்த அளவில் விவரம் கூறினார். ஆரஞ்சு ஃப்ரீ ஸ்டேட்டில் இருந்த எங்களின் தொழிலையெல்லாம் முற்றிலும் அழித்து விட்டார்கள். அதற்காக போராடியும் எந்தவித பிரயோஜனமும் இல்லை. படிப்பறிவு இல்லாததால் எங்களுக்கு சட்டத்தை பற்றிய அதிக அறிவும் கிடையாது. வியாபாரத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் அறிந்து வைத்திருக்கிறோம். நாங்கள் தினசரிகளை படிப்பது என்பதே வியாபாரத்தின் நிலவரம் குறித்து தெரிந்து கொள்வதற்காக மட்டும்தான். மற்றபடி சட்டங்கள் இயற்றப்படுவது பற்றியெல்லாம் நாங்கள் யாதொன்றும் அறிந்தவர்கள் இல்லை. எங்களுக்கு எது தேவை என்றாலும் உதவி தேடி ஓடுவது அட்டனியிடமே என்றார்கள். ஏன், இங்கே உள்ள படித்த இந்திய இளைஞர்கள் உங்களுக்கு உதவலாமே என்றேன். அவர்கள் எங்களை மதிப்பதே இல்லை. நாங்களும் அவர்களை ஒரு பொருட்டாக நினைப்பதில்லை. அவர்கள் இங்கேயே பிறந்ததால் கிறிஸ்தவர்களாம். அவர்கள் பாதிரியார் சொல்லைத்தான் கேட்பார்கள். ஆங்கில பாதிரியாரோ அரசாங்கத்தின் ஆள் என்றார். கிறிஸ்தவர்கள் என்பதால் இந்தியர்கள் அல்லாமல் போய்விட்டார்களா? அவர்களும் இந்தியர்கள்தான் என்பதை உணர வேண்டும் என்று நான் நினைத்தேன். அந்த மசோதா மட்டும் சட்டமாகிவிட்டால் அங்குள்ள இந்தியர்களின் நிலைமை மிக மோசமாக மாறிவிடும் என்பதை அவர்களுக்கு எடுத்து கூறினேன்.
0: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள். வாசித்தவர் எஸ் ஜான்சன்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
3: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் மிருதுள. தலைப்புச் செய்திகள். ருமேனியாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சுகாதாரத்துறையில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டில் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவது தொடர்பாக கடந்த 5 ஆண்டுகளில் 152 முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹெல் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ளன. இனி விரிவான செய்திகள். ருமேனியாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ருமேனியா சென்றுள்ள அவர் புகாரெஸ்டில் அந்நாட்டு அதிபர் திரு நிக்கோசட் டேனுடன் பேச்சு நடத்தினார். இந்த சந்திப்பை தொடர்ந்து அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், கல்வி, விளையாட்டு ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பது தொடர்பாக 3 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக்கின. பின்னர் பேசிய குடியரசுத் தலைவர், இரு நாடுகளும் கடந்த 20 ஆண்டுகளாக வலுவான நல்லுறவை பேணி வருவதாக குறிப்பிட்டார். கடந்த சில ஆண்டுகளில் இது மேலும் வலுவடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அடுத்த 3 ஆண்டுகளில் இருதரப்பு வர்த்தகத்தை இரட்டிப்பாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ருமேனியாவுடனான வர்த்தகத்தை மேலும் அதிகரிக்கும் என்று அவர் தெரிவித்தார்.

0: இருந்து பொருட்கள், சுகாதாரம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பசுமை ஹைட்ரஜன், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். புக்காரெஸ்டில் இன்று நடைபெறும் இந்தியா ருமேனிய வர்த்தக மையக் கூட்டத்தில் திருமதி திரௌபதி முர்மு உரையாற்றவுள்ளார். மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சுகாதாரத்துறையில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் கூட்டம் சண்டிகரில் நேற்று நடைபெற்றது. இதில் காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய திரு நட்டா, இந்தியாவில் கடந்த 12 ஆண்டுகளில் சுகாதாரத்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களை எடுத்துரைத்தார். தொற்றும் நோய்கள் மற்றும் தொற்றா நோய்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும், இந்த சூழலில் நோய்களை கட்டுப்படுத்த வலுவான சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் என்றும் தெரிவித்தார். பொது சுகாதார சவால்களை முன்கூட்டியே கணித்து அவற்றை திறம்பட எதிர்கொள்ள பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். காசநோய் பாதிப்பில் உலக அளவில் பிரிக்ஸ் நாடுகள் கிட்டத்தட்ட 50% கொண்டுள்ளதாக அவர் கூறினார். இந்நோயை ஒழிக்க இந்தியா தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும், பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பதன் மூலம் இந்த முயற்சியில் விரைவான முன்னேற்றத்தை அடைய முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். மருந்து பொருட்கள் தொடர்பான ஒத்துழைப்பு, சுகாதார தொழில்நுட்பங்களில் ஒத்துழைப்பு உள்ளிட்டவற்றையும் அதிகரிக்க இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக திரு ஜே பி நட்டா கூறினார். அதனைத் தொடர்ந்து இக்கூட்டத்தில் 16வது பிரிக்ஸ் சுகாதார அமைச்சர்கள் பிரகடனம் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பிலிப்பைன்ஸ் உடனான நல்லுறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஆசியான் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்க மணிலா சென்ற அவர் அந்நாட்டு அதிபர் திரு ஃபெர்டினாண்ட் மார்கோஸை சந்தித்து பேசினார். இந்தியா பிலிப்பைன்ஸ் ஒத்துழைப்புக்கான செயல் திட்டத்தை வலுப்படுத்துவது குறித்து அவருடன் ஆலோசனை மேற்கொண்டதாக திரு ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். நெதர்லாந்து வெளியுறவு அமைச்சர் திரு டாம் பெரன்சன், இங்கிலாந்து வெளியுறவு அமைச்சர் திரு மிலிபேண்ட், ஓமன் வெளியுறவு அமைச்சர் திரு சையத் பதர் பின் ஹமத் ஆகியோரையும் திரு ஜெய்சங்கர் சந்தித்து இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். 167வது வருமான வரி தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. 1860 ஆண்டு வருமான வரி அறிமுகப்படுத்தப்பட்டதை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 24 இந்தியாவில் வருமான வரி தினம் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதுதில்லி விஞ்ஞான் பவனில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பங்கேற்கவுள்ளார். சென்னையில் வருமான வரித்துறை சார்பில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதன் கலந்து கொள்ளவுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரம் தொடர்பாக எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் பேச்சு நடத்த அரசு தயாராக உள்ளது என்றார். அந்த பேச்சுவார்த்தையில் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு நட்டாவுடன் இணைந்து தாம் பங்கேற்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். மாணவர்களின் நலனுக்கு அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் கூறினார். பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பாக கடந்த 24 4 மாணவ பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் நலன் கருதி சுமூக தீர்வை எட்டும் வகையில் பேச்சுவார்த்தைக்கு மாணவர்கள் முன்வர வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் கடும் நடவடிக்கைகளை எடுப்பது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அளித்துள்ள உறுதிமொழிகளையும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே இவற்றை கருத்தில் கொண்டு மாணவர்களும் இளைஞர்களும் செயல்பட வேண்டும் என்று திரு ஜிதேந்திர சிங் கேட்டுக்கொண்டார். இதனிடையே நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக கடந்த 26 உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சு நேற்றிரவு தமது உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார். மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோர் நேரில் சென்று மத்திய அரசு தரப்பில் உறுதிமொழிகளை வழங்கியதை அடுத்து அவர் உண்ணாவிரத போராட்டத்தை திரும்ப பெற்றார். இதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், வன்முறை போட்டிக்கு இடமளிக்காத வகையில் அனைவரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். முன்னதாக உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்ளுமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி சோனம் வாங்

கேட்டுக்கொண்டிருந்தார். நாட்டில் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவது தொடர்பாக கடந்த 5 ஆண்டுகளில் 152 முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹைல் கூறியுள்ளார். மும்பையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகாராஷ்டிர மாநிலத்தில் பாரத் கூட்டுறவு டாக்ஸி சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸுடன் இணைந்து அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய திரு முரளிதர் மொஹைல், கூட்டுறவு

0: பேசிய திரு முரளிதர் மோகல், கூட்டுறவு இயக்கத்தில் முன்னோடி மாநிலமாக மகாராஷ்டிரா விளங்குவதாக தெரிவித்தார். மத்தியில் கூட்டுறவு அமைச்சகம் தொடங்கப்பட்ட பிறகு நாடு முழுவதும் இத்துறையில் வளர்ச்சி அதிகரித்து வருவதாக அவர் கூறினார். நாட்டில் 2 லட்சம் புதிய கூட்டுறவு சங்கங்களை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அதில் 40,000 சங்கங்கள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுவிட்டதாக அவர் குறிப்பிட்டார். கூட்டுறவு சங்கங்களை கணினிமயமாக்க 3,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு முரளிதர் மோகல் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ், தில்லி மற்றும் குஜராத்தை தொடர்ந்து மகாராஷ்டிராவிலும் பாரத் டாக்ஸி சேவை தொடங்கப்பட்டிருப்பதாக கூறினார். இதன் மூலம் போக்குவரத்து துறையிலும் கூட்டுறவு செயல்பாடுகள் வலுவடையும் என்றும் திரு பட்னாவிஸ் குறிப்பிட்டார். பிரிக்ஸ் நாடுகளின் பேரிடர் மேலாண்மை அமைச்சர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் 2028 வரையிலான செயல் திட்டத்தை விரைவுபடுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்படவுள்ளது. குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பஞ்சாப், உத்தராகண்ட், ஒடிசா ஆகிய மாநிலங்களிலும் வடகிழக்கு மாநிலங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே குஜராத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. மழை பாதிப்பு குறித்து முதலமைச்சர் திரு பூபேந்தர் பட்டேல் நேற்று உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மழை நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அப்போது திரு நரேந்திர மோடி உறுதியளித்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ளன. இங்கிலாந்து மன்னர் சார்லஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்று போட்டிகளை தொடங்கி வைத்தார். இதில் தொடக்க விழாவில் இந்தியாவின் மீராபாய் சானு மற்றும் லவ்லின்னா போர்கோஹேன் ஆகியோர் தேசிய கொடியுடன் அணிவகுப்பில் பங்கேற்றனர். 10 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் 74 காமன்வெல்த் நாடுகள் பங்கேற்றுள்ளன. இந்நிலையில் குத்துச்சண்டையில் இந்தியாவின் லவ்லின்னா போர்கோஹேன் நேரடியாக அரையிறுதிக்கு தகுதி பெற்று இந்தியாவுக்கு முதலாவது பதக்கத்தை உறுதி செய்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ருமேனியாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சுகாதாரத்துறையில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டில் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவது தொடர்பாக கடந்த 5 ஆண்டுகளில் 152 முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மோகல் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. இது திருச்சி FM ரெயின்போ 102.1.
2: திருச்சி சிந்தாமணி பஜார் ஹரிணி ஜுவல்லர்ஸ் வழங்கும்
3: வெத்திலையில் வாழ்பவளே வீரபத்ர காளி, வேண்டி வரும் மக்கள் வீரை தீர்ப்பவளே காளி,
2: ஆடியில் அம்பிகையின் அழகு தரிசனம்,
3: சாய்ந்த நிலை கோலம் கொண்ட சங்கரனார் தேவி,
2: இன்று காலை 8 மணிக்கு
3: திரிசூல நாயகிய தீக்கணையில் வாழ்பவளே, ஓங்கார ரூபிணியே உடுக்கை ஒலி கேட்பவளே.
2: சேலம் மாவட்டம் மேச்சேரியில் அருள் செய்யும் பத்ரகாளியின் திவ்ய தரிசனமும் கோவில் சிறப்புகளும் FM ரெயின்போ 102.1. நிகழ்ச்சியில் இணைகிறார்கள்
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: வந்தாச்சு தள்ளுபடி போட்டாச்சு. ஸ்ரீ தைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்க

0: தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

சுதந்திர இந்தியாவின் நூற்றாண்டை நோக்கிய வெற்றி பயணத்தை உறுதி செய்யும் பெரும் கனவுடன் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் மன் கி பாத். நாளை மறுநாள் முற்பகல் 11 மணிக்கு அதனைத் தொடர்ந்து அவ்வுரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். புதிய கருத்துக்களின் உரைவிடமாய், முன்னேற்ற பாதையின் ஊற்றுக்கண்ணாய் மன் கி பாத்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு காலையில 8:30 இதே ராகத்துல உங்களுக்கு பிடிச்ச புது பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். உங்க பெயர் ஊர் பெயரோட பிடிச்ச பாட்டையும் 938-546-102-1 எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 9 மணிக்கு வசந்த் அழைப்புல பொருளாதார குற்றங்கள் குறித்து வழக்கறிஞர் பி பிரகாஷ் அவர்கள் நேரலையில நம்ம கூட பேச இருக்காங்க. நீங்களும் பேசலாம். 431-246-102-1 இந்த எண்கள்ல. அது மட்டும் இல்லாம பொருளாதார குற்றங்கள் குறித்த உங்களோட கேள்விகளை குரல் பதிவாகவோ அப்படி இல்லைன்னா தட்டச்சு செய்தோ 938-546-102-1 எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். காலை மலர் கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலம் பழங்குடியினர் நரிக்குறவர் மக்களுக்கு நரிக்குறவர் நலவாரியம், பழங்குடியினர் நலவாரியம் உறுப்பினர் சேர்க்கை, சாதி சான்றிதழ், ஆதார் அட்டை அப்புறம் குடும்ப அட்டை வழங்கும் முகாம் ஒரத்தநாடு பூதலூர் தஞ்சாவூர் மாநகராட்சி பகுதி மக்களுக்கு தஞ்சாவூர் தனி வட்டாட்சியர் அலுவலகத்திலையும், பட்டுக்கோட்டை நகராட்சி பேரா ஊரடி திருவோணம் பகுதி மக்களுக்கு பட்டுக்கோட்டை தனி வட்டாட்சியர் அலுவலகத்திலையும் நாளை காலை 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் நடக்க இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் பொருளாதார குற்றப்பிரிவு வழக்கில் சம்பந்தப்பட்ட 13 வாகனங்கள் அடுத்த மாதம் 6ஆம் தேதி MSTCECommerce.com/ ஆக்ஷன் ஹோம் மின்னணு ஏலத்தளம் மூலமா விற்பனை செய்யப்பட இருக்கிறதால ஆர்வம் இருக்கிற ஏலதாரர்கள் MSTC இணையதளத்தில் பதிவு செய்து இணையதளம் மூலமா முன்பண ஏல பாதுகாப்பு தொகை செலுத்தி ஏலத்தில் நீங்க கலந்துக்கலாம். இதை பத்தி உங்களுக்கு மேலும் விவரங்கள் வேணும் அப்படின்னா 9499-0541 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க காலை மலரோடு.
1: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: வருமுன் தடுப்போம் அப்படிங்கிறது நம்ம உடல் நலத்திற்கு முக்கியமான ஒரு வாசகம். அது போல நோய்களை வராம தடுக்கிறதுக்கு நம்ம மருத்துவ நேரத்தை கேக்குறதும் மிக மிக அவசியம். இன்னைக்கு நம்மளோட யாரு இணைய இருக்கிறாங்கன்னா தஞ்சை மனநல மருத்துவர் எம் உஷாநந்தினி அவர்கள். வணக்கம் டாக்டர். ஒருத்தவங்களுக்கு மன அழுத்தம் இருக்குங்கறத எப்படி கண்டறியலாம், அதுக்கான சிகிச்சைகள்லாம் என்ன இருக்கு டாக்டர்?
4: மன அழுத்தம் ரொம்ப காமனான வேர்ட் ஆயிட்டதுனால அது ஆக்சுவலா இது என்ன மாதிரியான நோயின்றதே நிறைய இடத்துல டைல்யூட் ஆயிடுது. ஓ, யாரோ திட்டாங்க, இல்ல யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க, இல்ல யாரோ இறந்துட்டாங்க, இல்ல எனக்கு ஃபெயில் ஆயிட்டேன், எனக்கு நினைச்சது கிடைக்கலன்றதுக்காக நம்ம ஃபீல் பண்றது சோகம். அந்த சோகம்ன்றது ஒரு நேச்சுரல் ஹியூமன் ரியாக்ஷன். நம்ம மனிதர்கள் தானே, நமக்கு கிடைக்காத ஒரு விஷயம் கிடைக்கல, நமக்கு ஒரு ஏமாற்றம்.

0: அப்படின்னு நம்ம சோகமா இருக்குன்றது ரொம்ப நேச்சுரலான விஷயம். அந்த சோகத்துல இருந்து மீண்டு வர்றதுக்கு நம்மளோட பர்சனாலிட்டிக்கு ஏத்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். பாட்டு கேட்கலாம், வெளியில போயிட்டு வரலாம், சாப்பிடலாம், இல்ல கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி எந்திரிச்சாலே சரியா போயிடும். சில பேர் வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க, போய் கேம்ஸ் விளையாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, இந்த மாதிரி என்னென்னவோ ஒரு ஒருத்தவங்களோட கோப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ல கொஞ்ச நாள்ல மீண்டு வரும். அது டிபெண்டிங் அப்பான் த அந்த ஒரு பிரச்சனை, அந்த சேட்னஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதுல இருந்து மீண்டு வரும். டிப்ரெஷன் அப்படின்றது அது ஒரு மனநோய். இந்த சேட்னஸ் இல்ல சோகம் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் பிரச்சனைனால இருக்கலாம், இல்ல பிரச்சனையே இல்லாம எனக்கு எப்பவுமே சோகமாவே இருக்கு, எப்பவுமே எதை எடுத்தாலும் சோகமாவே இருக்கு, எதுலேயுமே ஒரு நாட்டம் ஈடுபாடே இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்லாம் இப்ப எனக்கு பிடிக்காத மாதிரி இருக்கு, எனக்கு அதுல இருந்து ஒரு சந்தோஷமே கிடைக்க மாட்டேங்குது. நான் பிரியாணினா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவேன், ஐஸ்கிரீம்லாம் ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுவேன், நான் ஒரு படத்துக்கு போனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா எனக்கு இப்ப அதெல்லாம் பண்ணணும்னு தோணவே மாட்டேங்குது. பிரியாணி சாப்பிட்டா ஏதோ சாதம் சாப்பிடுற மாதிரி இருக்கு, ஐஸ்கிரீம் எல்லாம் நான் வாங்குறதே கிடையாது, படத்துக்கு போய் 6 மாசம் ஆச்சு. சோ நான் விருப்பப்பட்டு பண்ற விஷயங்கள்ல எனக்கு விருப்பம் இல்லாம போயிடுச்சு, எதுல என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, எப்பவுமே ஏன் உன் முகம் இப்படி இருக்குன்னு எல்லாரும் கேக்குறாங்க, இவங்க கேக்குறாங்கன்றதுக்காகவே எனக்கு சோகமா இருக்கு, சில சமயம் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, சில சமயம் பசிக்க மாட்டேங்குது, சில சமயம் என்னடா வாழ்க்கை இப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லாம் ஓடுது. இதெல்லாம் டிப்ரெஷனோட அறிகுறிகள். இதெல்லாம் ரொம்ப அதிகமா பர்சிஸ்டண்டா 2 வாரத்துக்கு மேல இருக்கு அப்படின்னா நம்ம யூஸ்வலா டிப்ரெஷனை டயக்னோஸ் பண்ணுவோம். அதை டயக்னோஸ் பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் உண்டு. சில மாத்திரை மருந்துகள், ஆன்டி டிப்ரெசன்ட்னு சொல்லக்கூடிய மெடிசின்ஸ் வந்து அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சில தெரப்பி கவுன்சிலிங் டெக்னிக்ஸும் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் அதுக்கு கண்டிப்பா ஒரு மனநல மருத்துவரை போய் பார்க்கணும். நான் டிப்ரெஸ்டு அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க டிப்ரெஷன்ல இருக்காங்கன்னா அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு தற்கொலை முயற்சி பண்ணி அவங்களுக்கு உயிருக்கே ஆபத்து வரத்துக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தி இருக்கு. ஸோ இந்த புரிதலோட அந்த டிப்ரெஷன்ற வார்த்தையை அணுகுங்க. சாதாரணமான ஒரு சோகத்துக்கு டிப்ரெஷன்ல இருக்கேன் டிப்ரெஷன்ல இருக்கேன்னு சொல்லாதீங்க.
1: மனப்பதட்டம் குறித்து நாளைய மருத்துவ நேரத்துல ஆலோசனைகளை தர இருக்கிறாங்க தஞ்சை மனநல மருத்துவர் எம் உஷாநந்தினி அவர்கள்.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: நேரம் 7:46 ஆகுதுங்க. காலை மலர் கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இப்ப திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில காய் கனிகளோட இன்னைக்கு விலை நிலவரம் பத்தி தெரிஞ்சுக்கலாம். தக்காளி 1 கிலோ 18 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கத்தரிக்காய் அவரைக்காய் 60, வெண்டைக்காய் 1 கிலோ 36 ரூபாய், கொத்தவரங்காய் 46, சின்ன வெங்காயம் 70, பெரிய வெங்காயம் 42, பச்சை மிளகாய் 1 கிலோ 44 ரூபாய், முச்சைக்காய் 70, சுரைக்காய் 26, சௌசௌ 40, புடலங்காய் 46, பீர்க்கங்காய் 66, முள்ளங்கி 40, கருணைக்கிழங்கு 1 கிலோ 96 ரூபாய், சேனைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு 56, உருளைக்கிழங்கு 30, கேரட் 1 கிலோ 84 ரூபாய், முட்டைக்கோஸ் 46, பீட்ரூட் 54, காலிஃபிளவர் பூ ஒன்று 45 ரூபாய், எலுமிச்சை பழம் ஒன்று 4 ரூபாய், கொய்யாப்பழம் 1 கிலோ 130 ரூபாய், பூசணிக்காய் 24, பரங்கிக்காய் 26, ஆப்பிள் 300, ஆரஞ்சு 130, மாதுளை 260, திராட்சை 1 கிலோ 100 ரூபாய். திருச்சியில 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 13,500 ரூபாய்க்கும் வெள்ளி 1 கிராம் 245 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. பெட்ரோல் 1 லிட்டர் 108.86 ரூபாயாகவும் டீசல் 1 லிட்டர் 100.69 ரூபாயாகவும் இருக்குது.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
3: பாரம்பரிய சுவையில் பார்த்து சொந்த பண்ணை பாலில் தயாரிக்கும் இனிப்புகள் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உங்கள் நாவிற்கு இனிப்பு விருந்து எங்கள் பண்ணை பாலில் இருந்து.
2: பிஜி நாயுடு ஸ்வீட்.
4: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இருக்கோம் காலை மலர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் பாத்தீங்கன்னா நேற்று மாலை நிலவரப்படி 74.44 அடியாக இருக்கு. அணைக்கு வினாடிக்கு 97 கனஅடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுது. காலைமலர்ல நிறைவா இன்னைக்கான வானிலை பத்தி தெரிஞ்சுக்கலாம். தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவரதால மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள்லையும் புதுவையிலையும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 to 50 km வேகத்துடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்கள்லையும் காரைக்கால் பகுதிகளிலையும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 to 50 km வேகத்துடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதுமில்லை. நேர்களை அடுத்த நிகழ்ச்சியா ஆடியில் அம்பிகையின் அழகு தரிசனம், ஆடி மாத சிறப்பு தொடர். சேலம் மாவட்டம் மேச்சேரி வடபத்திரகாளியம்மன் திருக்கோவில் சித்திரம் கேட்க தவறாதீங்க. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: நேரம் காலை 8 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன் செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். நீட் வினாத்தால் கசிவு விவகாரம் தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் புதுடில்லியில் இன்று நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் குறித்து ஆலோசிக்கப்படலாம் என தெரிகிறது. இதனிடையே இந்த விவகாரத்தில் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமர் உறுதியளித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், தேர்வு முறைகேடுகளை தடுக்க புதிய மசோதா நடப்பு மழைக்கால கூட்டத்தொடரில் ஓரிரு நாட்களில் தாக்கல் செய்யப்படும் என்று கூறியுள்ளார். லட்சக்கணக்கான மாணாக்கர் மற்றும் அவர்களது பெற்றோரின் பாதிப்பை உணர்ந்து அரசு நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வுகளில் வினாத்தால் கசிவு உள்ளிட்ட முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு தண்டனையை உறுதி செய்யும் வகையில் தனி நீதிமன்றத்தை மத்திய அரசு உடனடியாக அமைத்துள்ளது. அனுக்ரோவர் பாலிகா இதன் நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். விரைவு நீதிமன்றங்களை அமைக்க பிரதமர் நேற்று உத்தரவிட்டிருந்த நிலையில் இந்நடவடிக்கை. இந்நிலையில் நீட் விவகாரம் தொடர்பாக உண்ணாவிரதம் மேற்கொண்டு வந்த சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் 26 நாட்களுக்கு பின்னர் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோர் முன்னிலையில் தமது போராட்டத்தை முடித்துக் கொண்டார். சாலையோர உணவகங்களில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் ரசாயன உரமூட்டிகளை பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருவள்ளூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இக்கடைகளில் உணவுகளின் தரத்தையும் சுகாதாரத்தையும் விற்பனையாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தில் பழுதான 2வது அலகில் 15 மாதங்களுக்கு பின்னர் மீண்டும் மின் உற்பத்தி தொடங்கியுள்ளது. இதன் மூலம் 1050 மெகாவாட் மின்சார உற்பத்தி மீண்டும் தொடங்கவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தால் 1 மற்றும் 2வது அலகில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த 1வது மற்றும் 2வது அலகுகளை சரி செய்யும் பணி மேற்கொள்ளப்பட்டு வந்தது. 15 மாதங்களுக்கு பிறகு 2வது அலகில் மின் உற்பத்தி தொடங்கி உள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
1: ஸ்காட்லாந்தில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினா மகளிர் 75 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் முதல் பதக்கத்தை உறுதி செய்துள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.
0: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. நேர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சிந்தாமணி பசார் ஹரிணி ஜுவல்லர்ஸ் வழங்கும்

0: ஆடியில் அம்பிகையின் அழகு தரிசனம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
2: ஹரிணி.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: ஆடியில் அம்பிகையின் அழகு தரிசனம்.

0: ஆடி மாதம் ஆன்மீக மாதம். இந்த மாதத்தில் நாம் செய்யும் செயல்கள் அனைத்துமே பன்மடங்கு பலனை தரும் என்பது ஐதீகம். அதனால்தான் ஆன்மீக செயல்களை இந்த மாதத்தில் செய்வார்கள். அதுவும் பெண் தெய்வங்களுக்கும் குலதெய்வ வழிபாட்டிற்கும் உகந்த இந்த ஆடி மாதத்தில் வாருங்கள், சேலம் மாவட்டம் மேச்சேரியில் தனித்து ஆட்சி செய்யும் பத்ரகாளி அம்மனை தரிசனம் செய்யலாம்.
1: ஆலயத்தில் நுழைந்ததும் 12 அடி உயரத்தில் பிரம்மாண்டமான துவாரபாலகர்கள், அவர்களின் உருண்ட விழிகளும் பெரிய மீசையும் கையில் வைத்திருக்கும் கதையும் பார்ப்பதற்கு சற்று பயத்தை ஏற்படுத்துகிறது. அதேபோல பிரம்மாண்டமான துவாரபாலகியரையும் பார்க்கிறோம். பத்ரகாளி அம்மன் எப்படி தரிசனம் தருகிறாள் தெரியுமா?
0: ருத்ர ரூபமாக சூலாயுதம், கபாலம், உடுக்கை, வாள், கேடயம், தலை, மணிகள் தாங்கிய தண்டையணி, பொன் சலங்கை அணிந்து காளி தரிசனம் தருகிறாள். வலது பாதம் மேல் ஊன்றி பொன் சலங்கை அணிந்த இடது காலை அசுரன் மீது ஊன்றி வீராசனத்தில் அமர்ந்திருக்கிறாள்.
1: அது மட்டுமா, தலையில் தீஜ்வாலையும் கிரீடமும், மூக்கில் மின்னும் மூக்குத்தியும், பவளமாய் ஜொலிக்கும் புன் சிரிப்பும், அக்னி மகுடமும் குண்டலமும் அணிந்து பத்ரகாளியாய் பக்தர்களுக்கு காட்சி தருகிறாள். அம்பிகையின் பின்னால் இருக்கும் திருவாசி அத்தனை அழகு. கருமையான அந்த பேசும் பொற்சிலைக்கு பொன்னால் ஆன மணிகளும் மஞ்சள் வண்ண பட்டாடையும் செவ்வரளி மலர் மாலைகளும் அவள் ஆகிருதிக்கு ஏற்றபடி பெரிய சூலமும் பார்க்கும்போது சற்றே பயம் கலந்த பக்தியும் பேரன்பும் ஏற்படுகிறது.
0: 800 ஆண்டுகள் பழமையான ஆலயத்தின் சிறப்புகளையும் பத்ரகாளியின் பெருமைகளையும் அர்ச்சகரிடம் கேட்கலாமா?
2: சரவணர் பூசாரியா, நம பார்வதி பதை அரகர மகாதேவ தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டுவருக்கும் இறைவா போற்றி, அருள் மிகுபட பத்ரகாளி மந்திரவடிகள் போற்றி போற்றி. ஸ்ரீ மேச்சேரி அருள்மிகு பத்ரகாளிமன் இந்து சமய அரணதுறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில், 500 ஆண்டுகளாக பழமை வாய்ந்த கோயில். இந்த ஏரியா வந்து ரொம்ப பாலைவனமா இருந்ததாக முதியோர்கள் சொன்னார்கள். இங்கு வந்து ஏரியாக இருந்தக்கூடிய இடத்துல மண் பாண்டம் செய்யும் குலாளர்கள் தங்கியிருக்கும் பொழுது இந்த அம்பாள் வந்து சொப்பனத்துல பத்ரகாளியாக வந்திருக்கு சொல்லும் போது, அந்த மாடுகள்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கும் போது அந்த மண் பாண்டம் செய்யக்கூடியவர்களும் அந்த மாடு மேயக்கூடிய மந்தையிலையும் நீங்களும் இணக்கமா இருக்கும் பொழுது 10 மாடு ஒன்னா சேர்ந்து சுயம்பா கறக்கும் போது அந்த இடத்துல என்ன ஏதுன்னு பார்க்கும்போது அங்க சுயம்பா நான் பத்ரகாளியா வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த முதியோர்கள் சொன்னதா இந்த வரலாறு வருது. இந்த கோயிலினுடைய சிறப்பு அம்சம் என்னன்னா, அம்பாள் வந்து சாந்த சுரூபினியா இருக்கிறா. பத்ரகாளினா அகோரமா இருப்பாங்க, கோபமா பாப்பாங்க, ஆனா இங்க கோபமும் கிடையாது. இந்த அம்பாள் வந்து நீங்க எந்த ரூபத்துல பாக்குறீங்களோ அந்த ரூபத்துல இந்த அம்பாள் காட்சி கொடுப்பான். திருமணத்துக்கு தடையை நீக்கக்கூடியவள். ஆடி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். 108 எலுமிச்சம்பழம் மாலை போட்டு வேண்டுதல் இது பண்ணாங்களா நிறைவேறுது. புடவை நிறைய கொண்டாந்து சாத்தி, கல்யாண தடைகள், வேலை கிடைக்கணும், வண்டி வாங்கணும், நிலங்கள் இது மாதிரி எல்லாம் கோரிக்கை வச்சுட்டு போனாங்களா, புடவைகள் கொண்டாந்து சுவாமி மாலை சாத்துவாங்க. இதை விட இன்னும் ஒரு விசேஷமானது என்னன்னா, ஒவ்வொரு அமாவாசையிலையும் வந்து சந்திரங்கா பலகாரம் செய்யப்படும். அந்த மாதத்துக்கு உகந்தக்கூடிய நாள் என்னவோ அந்த நாளுக்குரிய அலங்காரத்தை போடுவோம். சந்தான லட்சுமி அலங்காரம் போடுவோம், கஜலட்சுமி போடுவோம், பத்ரகாளிமன் போடுவோம், சமயபுரம்

0: காரியம்மன் போடுவோம், மதுரை மீனாட்சி அம்மன் போடுவோம், மகாகாளி போடுவோம், துர்க்கை போடுவோம், காமாட்சி போடுவோம், இது போல எண்ணற்ற தெய்வங்கள் எல்லாம் என்னென்ன இருக்கிறதோ ஒவ்வொரு அலங்காரமும் போடுவோம். ரொம்ப விசேஷமான மாதம் வந்து எதுன்னு கேட்டா ஆடி அமாவாசைங்க. அப்ப வந்து லட்சக்கணக்கான பத்திரர்கள், திருவிளக்கு பூஜைகள், எண்ணற்ற பூஜைகள் எல்லாம் நடைபெறும். மாசி மாதம் ரத உற்சவம் நடைபெறும். புரட்டாசி மாசம் நவராத்திரி உற்சவம், 11 நாள் நம்ம மிக சிறப்பான முறையில 300-400 பத்திரர்கள் அன்னைக்கு அந்த பூஜையில கலந்துக்குவாங்க. சித்ரா பௌர்ணமி இன்னும் சிறப்பான பூஜைகள். இப்படி 11 மாதமும் ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு பூஜைகள் சிறப்பான பூஜைகள் நடைபெறும்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சிந்தாமணி பசார் ஹரிணி ஜுவல்லர்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் ஆடியில் அம்பிகையின் அழகு தரிசனம்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: அம்மா.
1: என் பேர் ஜெகநாதுங்க. இந்த கோயில் வந்து மிக சிறப்பு, பக்தர்கள் வேண்டாங்களோ அந்த கோரிக்கை பூரா நிறைவேறுதுங்க. வரவீங்க, இந்த அம்மாவை பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லி வந்துகிட்டே இருக்கிறாங்க. சிறப்பு சிவப்பு கயிறுங்க, அம்மாவுடைய கயிறு. உயிருக்கு ரொம்ப கஷ்டமாக சூழ்நிலை வந்து இந்த அம்மா கிட்ட வந்து வேண்டிட்டு போனா யமா பயம் போகும்னு சொல்லி எருமக்கடா வந்து விடுறாங்க. அந்த பயம் போகுது, அந்த நோயும் தீருதுங்க. இந்த செய்வனை மாந்திரிகம் எல்லாமே எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அது மாதிரி இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போனாவே அது நிவர்த்தி ஆகுதுங்க. அம்மளுடைய விபூதி, எலுமிச்சை மூலம், கயிறு, தீர்த்தம் இதெல்லாம் வாங்கிட்டு போனாங்கன்னா நிவர்த்தி ஆகுதுங்க.
2: எந்த நேரத்தில் கும்பல் அதிகமா இருக்கும், எந்த நேரத்தில் வழிபடுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க?
1: கோயில பொறுத்த வரைக்கும் எல்லா நாளுமே வியாழன் புதன் திங்கள் தவிர மற்ற நாள் எல்லாமே செவ்வாய் வெள்ளி ஞாயிறு அதிக கூட்டம் இருக்குங்க. மக்கள் வந்து பொறுமையா நின்று சாமி பார்க்க முடியாதுங்க, லைன் போயிட்டே இருக்கணும். நம்ம திருப்பதி மாதிரி டக் டக்குன்னு போயிட்டே இருக்கணும். தரிசனத்தை பார்த்துட்டு பக்தர்கள் அவ்வளவு கூட்டம் வருவாங்க. அமாவாசை மற்ற நாள்லாம் கூட்டம் அதிகமா இருந்துகிட்டே இருக்கும். இது மாதிரி ஒரு நாலு கால பூஜை அபிஷேக ஆராதனை நடந்துகிட்டே இருக்குங்க அம்மாளுக்கு.

0: கோயிலோட அமைப்பு சொல்லுங்க. உள்ள நுழைந்தோம்னா ராஜகோபுரம், ராஜகோபுரத்துல இருந்து என்னென்ன சன்னதிகள் இருக்கு, மலக்கண்ணில் நினைச்சு பாக்குற மாதிரி அம்பாள் எப்படி இருப்பா, எத்தனை திருக்கரங்களோட இருப்பா, இல்ல அதெல்லாம் சொல்லுங்க.
1: இப்ப நம்ம அங்கிருந்து வரோம், நேரா ராஜகோபுரத்துக்கு வரோம். ராஜகோபுரத்துல இருந்து நேரா கொடிக்கம்பத்துக்கு வரோம். கொடிக்கம்பத்துல இருந்து பலிபீடத்தை பாக்கிறோம். பலிபீடத்தை வணங்கிட்டு சிம்மத்தை பாக்கிறோம். சிம்மம் ஊஞ்சல், ஊஞ்சல் வந்து அந்த பூதாதிகள் நாலு இருக்குதுங்க, அதை வணங்கிட்டு உள்ள விநாயகர் பக்கத்துல இருக்கிறார். அதை வணங்கணுமா நம்ம நேரம் மூலஸ்தானத்துக்கே போறோம். அம்பாள் பத்ராகாளியவே வணங்கறதுக்கு அந்த இடத்துக்கு போறோம். அங்க போனா எட்டு அஷ்ட பூஜைகளோட அம்பாள் காட்சியளிக்கிறா. அசூரனை பதம் பண்றதும் அக்னி உடையதும் கபாலமும் கேடயமும் அசூர தலைகளும் தமரகமும் வச்சிருக்கிறாங்க. உள்ள கன்னிமார சுவாமிகள் இருக்கிறாங்க. அம்பாள் எல்லாம் வணங்கிட்டு கன்னிமார சாமி வணங்கிட்டு கிழக்கு கதவு வெளியே வெளியே வந்தோமா சித்தி விநாயகர் இருக்கிறார், கௌமாரி இருக்கிறார், துர்கை இருக்கிறார், தட்சிணாமூர்த்தி பகவான் இருக்கிறார். அதை வணங்கிட்டு அப்படியே இங்க வந்தோமா வீரபத்ரவரவர் இருக்கிறார், கால பைரவர் இருக்கிறார்.
0: இப்ப குறிப்பா வேண்டுதல்கள் எல்லாம் வைக்கிறாங்கல்ல, என்னென்ன வேண்டுதல்கள் வைக்கிறாங்க, எப்படி வழிபாடு முறை செய்யும் போது அவங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் வந்து நிறைவேறுது? அது
1: வெள்ளிக்கிழமை நிறைய பத்திரங்கள் வராங்க. குழந்தை வரம் இல்லைன்னு சொல்லி வந்து அம்பாளுகிட்ட மடிப்பிச்சைலாம் கேக்குறாங்க. அம்பாள் வந்து அவங்களுக்கு குழந்தை குடுக்கறாங்க. அப்ப அவங்க குழந்தை கொடுக்கும் போது அவங்களுடைய என்ன பிரார்த்தனை வேண்டுதல் வைக்கிறாங்களோ அந்த பிரார்த்தனைக்கு தகுந்த இதை வந்து குழந்தைய சுவாமி பாத்துல போட்டு எடுத்துக்கிட்டு போறாங்க. ஒவ்வொரு பரிகாரத்துக்கும் ஒவ்வொரு தெய்வங்களை வழிபட்டு இது பண்றாங்க. அந்த பூதாதியெல்லாம் இருக்குது இல்லைங்களா உள்ள, அவரிங்களுக்கு தான் நம்ம பலி கொடுக்கறோம். அம்பாள் வந்து சைவ சுவாமி தான்.
0: கோயில் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு, எப்படி வரலாம்?
1: சேலத்துல இருந்து மேட்டூர் செல்லும் வழி இல்ல 32 கிலோமீட்டருங்க. அந்த 32 கிலோமீட்டர் மத்தியில மேச்சேரி ஊர்ல, மேச்சேரியில இருந்து இந்த மேட்டூருக்கு 22 கிலோமீட்டருங்க. அந்த மையத்துலதான் இந்த கோயில் இருக்குதுங்க. சேலத்துல இருந்து

0: பஸ் இருக்குதுங்க, தருமபுரியில இருந்து பஸ் இருக்குதுங்க, வெளி மாநிலத்தில இருந்து பத்திரிகைகள் நிறைய வராங்க. காலையில 5 மணிக்கு திறந்தா இரவு 8 மணிக்கு தான் நட சாத்தப்படும். வெள்ளிக்கிழமை 10:30 பண்ண மாட்டோம், செவ்வாய்க்கிழமை 1:30 பண்ண மாட்டோம், 3 ராகால சிறப்பு பூஜைக்கு நடக்கும். இது போல எல்லா நாளுமே சிறப்பு அபிஷேகங்கள்லாம் நடைபெறும் கொண்டே இருக்கிறது. பத்திரிகைகள் வெளி மாநிலத்தில் உள் மாவட்டங்கள்ல இருந்தும் நிறைய பத்திரிகைகள் வந்துட்டு இருக்கிறாங்க. சரவண பூசாரி, மேச்சேரி பத்ராலயம் திருக்கோயில், 96 59 23 20 95.
1: நன்மைகள் செய்யும் காணி நீதானே, நாங்கள் நாள்தோறும் நம்புவதெல்லாம் உனைத்தானே.
2: எல்லைகளை காத்து விவசாயத்தை பாதுகாத்து தவறு செய்பவர்களை கண்டித்து அருள் செய்பவள் காளி. ஆவேசமான கோலம் கொண்டிருந்தாலும் அருள் தருவதில் அமுத சுரபி.
1: கல்யாண தடை விளக்கும் கருணை வடிவானவளே.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சிந்தாமணி பஜார் ஹரிணி ஜுவல்லர்ஸ் வழங்கிய ஆடியில் அம்பிகையின் அழகு தரிசனம். வரும் வெள்ளிக்கிழமை காலை 8 மணிக்கு தஞ்சாவூர் மாவட்டம் நிசும்பசூதனி அம்பிகையின் தரிசனத்திற்கு

0: அமைப்பில் உதவி சாந்தி சரவணகுமார். நிகழ்ச்சி அமைப்பு விஜயலட்சுமி ராம்குமார். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: நேரம் 8:14. இனி கேட்கலாம்

0: semi-finals after receiving a bye. And now, for a look at today's newspapers, it's over to Tanvi Khurana.
1: Thank you, Pramod. PM promises new law to tackle paper leaks. Cabinet meeting today, headlines the Hindustan Times. The Pioneer headlines, PM announces fast-track courts in paper leak cases. While the Hindu headlines, PM reaches out to students. Sonam Wangchuk ends fast. The Indian Express headlines, PM steps in. Fast-track court to punish exam paper leak guilty. Tough new law on the way. All papers have on their front page that amid the ongoing protests over NEET UG paper leak issue, the government names new secretaries for higher and school education departments. And finally, justice was served in a murder case in Mohali thanks to a pet dog. The Times of India in a story says the dog would reportedly go to a spot and sit down, alerting the cops who dug up and found the victim's body. And with that, it's back to you, Pramod.
0: Thank you, Tanvi. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi promises new law to tackle paper leaks. Today's cabinet meeting to come out with stricter measures to deal with the issue. Delhi High Court sets up special fast-track court for paper leak cases after PM Modi's announcement. Activist Sonam Wangchuk ends his hunger strike in presence of Union Ministers JP Nadda and Jitendra Singh. India develops its first expendable turbojet engine of 350 kilograms thrust class. India and Romania sign 3 agreements in the fields of science and technology, education and sports. And with that, we end the morning news. Have a nice day.
2: நேரம் 8:30. இனி திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணையலாம் இதே ராகத்தோடு. உங்க புது புது புத்தம் புது விருப்ப பாடல்களை இதே ராகத்தில் கேட்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா 938-546-1 அப்படிங்கிற எண்ணுக்கு உங்க பேரு, உங்க ஊரு, உங்களுக்கு பிடிச்ச பாடல், அது எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றுச்சு எல்லாத்தையும் வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
3: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடை தள்ளுபடி திருவிழா சவால் விலை. இந்த விலை எங்கும் இல்லை. அப் டு 50% ஆடை அதிரடி தள்ளுபடி. ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
7: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
8: வந்தாச்சு வந்தாச்சு.
9: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
10: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: நம்ம இதே ராகம் நிகழ்ச்சியில முதலாவதா யாரு பாடலை கேட்டிருக்காங்க அப்படின்னா, வாரியங்காவல், கோ கதிரவன், வசந்தி, மலைக்குடிப்பட்டி, சண்முகம், கும்பகோணம் படலம் ரமேஷ் கேட்டிருக்காங்க. வாரிசு திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் இதோ வருது.

0: என்ன மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

கேட்டு நினைஞ்சிருக்கோம். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதய ராகம். அடுத்ததா காயத்ரி தஞ்சாவூர்லேருந்து மாமன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க, கேட்டுருவோமா?

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: ஆடி மாச தள்ளுபடி ஆசை தீர ஷாப்பிங் பண்ணிலாஸ்
5: திருச்சி மற்றும் கும்பகோணம்.
6: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
5: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
6: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
5: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
6: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50%

0: வீதம் வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
0: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
3: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: முகத்தில் பருவா சைபால் சொரியா திறங்கோ சைபால் இடையில் அடையா சைபால் சேர்த்து புண்ண சைபால்
5: சைபால்.
6: ஒரு ஊர்ல ஒரு மன்னர் இருந்தார். அந்த ஊர்ல அடிக்கடி சேவல் சண்டை நடக்கிறது வழக்கம். அரண்மனையில் ஒரு ஆள் இருந்தான். மன்னருக்காக அவன் ஒரு சேவல் வாங்கிட்டு வந்தான். சண்டை போடுறதுக்காக அந்த சேவலை தயார் பண்ணிகிட்டு இருந்தான். கொஞ்ச நாள் ஆச்சு. மன்னர் அந்த ஆளை கூப்பிட்டார். என்னப்பா சேவல் தயாராகிட்டுதா அப்படின்னு கேட்டார். இன்னும் அது தயாராகல மன்னா, இன்னும் வளரலை, அதுக்கான தகுதி இன்னும் அதுக்கு வரலை அப்படின்னா. எதனால் அப்படி சொல்கிறேன்னாரு. கோபம் ரொம்ப கடுமையாக இருக்குது அப்படின்னா. சரி அப்படின்னு விட்டுட்டார். மறுபடியும் கொஞ்ச நாள் ஆச்சு. இப்போ எப்படி நிலைமை, சேவல் தயாரா அப்படின்னார். இன்னும் இல்லை அரசே, மற்ற சேவல் எங்கேயாவது கூவுற சத்தம் கேட்டால் உடனே இது பரபரப்பாயிடுது, பக்கத்தில் ஒரு சேவலின் நிழலை கண்டா கூட இது பரபரப்பாயிடுது அப்படின்னா. சரி இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும்னு விட்டுட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு. இப்போ மறுபடியும் விசாரித்தார். இன்னும் நம்ம சேவலுக்கு அந்த தகுதி வரலை மண்ணா, போராட்ட உணர்வு அதுக்கு இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது, உள்ளே மெதுவாக தான் எரிய ஆரம்பிச்சிருக்குது போராட்ட உணர்வு. அப்படி இருக்கக்கூடாது, அது பற்றி எரிய வேண்டாமா அப்படின்னா. இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சு. இப்போ எப்படின்னு கேட்டார். இப்போ அவன் சொன்னான், மன்னா கிட்டத்தட்ட அது போருக்கு தயாராகிட்டது அப்படின்னு நினைக்கிறேன்னா. எதனால் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டார். மற்ற சேவலின் குரலை கேட்டால் அது அசைகிறதே இல்லை, ஒரு பொம்மை மாதிரி ஆகிடுது, அதுக்கு உள்ள ஒரு நுட்பமான விழிப்புணர்வு வந்துட்டுது, அதனால் அது அமைதியாக இருக்குது, மௌனமாக இருக்குது. இனிமேல் அதுக்கு இணையான சேவலே கிடையாது, வெற்றி பெற அது போராட வேண்டிய அவசியமே இல்லை, அதை பார்த்த உடனே எதிரி சேவல்கள் பயந்துட்டு ஓடி போடும் அப்படின்னு சொன்னானா. அந்த சேவலை வளர்த்தவர் வந்து சி சிங் சு அப்படின்னு பேர். இந்த சுசுகி சொன்ன கதையாக அது. ஞானிகள் வந்து என்ன சொல்கிறாங்க தெரியுமா, அந்த சேவலின் ரகசியத்தை நீயும் கற்றுக்கொள், நீ

0: அப்படி ஆயிடு. சண்டை போடாமலே வெற்றிகள் பெறுகிற நுட்பத்தை புரிந்துகொள். இதுதான் ஞானிகள் உபதேசம். ஒரு குருக்கிட்ட ஒருத்தன் போயிருக்கிறான், எனக்கு சண்டை போட கற்றுக்கணுங்கண்ணா, அதுக்கு என்ன செய்யணும்னார். என்ன உங்கள் மாணவனாக சேர்த்துங்கண்ணா. சரி, இப்போ உன்னுடைய பலம் என்னன்னு கேட்டிருக்கார். இப்போ நான் தனி ஆளாக இருந்து ஒரு 100 பேரை சமாளிப்பேன் நானும். சரி அப்படின்னா என்னுடைய மாணவனாக உன்னை சேர்த்துக்கிறேன்ருக்கார். சேர்த்துக்கிட்டார், 6 மாதம் பயிற்சி கொடுத்தார். அதுக்கப்புறம் இவனை கூப்பிட்டு கேட்டார், இப்போ உன்னுடைய திறமை எவ்வளவுன்னு. இப்போ நான் தனி ஆளாக இருந்து ஒரு 50 பேரை சமாளிப்பேன் நானும், இன்னும் உனக்கு பயிற்சி தேவைன்னாராம். தொடர்ந்து சில நுட்பங்களை எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறார். 1 வருஷம் ஆச்சு, எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டார். அப்புறம் கூப்பிட்டு கேட்டார், இப்போ உன்னுடைய திறமை எப்படிப்பா, எதிரிகள் எத்தனை பேரை உன்னால் சமாளிக்க முடியும்னாராம். அவன் சொன்னான், ஐயா, எதிரிகளின் பலம் என்னங்கிறத புரிஞ்சிக்காமல் அதை நான் சொல்ல முடியாதுன்னு. நானும் இனிமேல் உனக்கு பயிற்சி தேவையில்லை, போயிட்டு வான்னு அனுப்பி வச்சுட்டாராம். ஒரு உண்மையை நாம் புரிஞ்சுக்கணும், அதாவது அடிக்கிறதுக்கு நமக்கு துணிச்சல் தேவையில்லை, அடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் துணிச்சல் தேவை. அடித்தா திருப்பி அடிக்கிறவன் மன உறுதி உள்ளவன் இல்லை, அடித்தா திருப்பி அடிக்காமல் இருக்கிறான் பாருங்கள், அவன் தான் மன உறுதி உள்ளவன். ஒருத்தன் தலை தெரிக்க வேகமாக ஓடிக்கிட்டு இருந்தானே, எங்கடா ஓடுற அப்படின்னா, எதுக்க வந்தவன், ஒரு சண்டையை நிறுத்தத்தான் இப்படி ஓடுறேன் அப்படின்ட்டுருக்கான். யாருக்கும் யாருக்கும் சண்டை அப்படின்னா, எனக்கும் இன்னொரு ஆளுக்கும் சண்டை அப்படின்னானா அவன்.
1: நேயர்களது வரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
6: நம்ம இதய ராகம் நிகழ்ச்சியோட நிறைவு நேயர் யாரு, என்ன கேட்டிருக்காங்க பாடல் அப்படின்னா, தேனி மாவட்டம் பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, ரிதன், தாசன், வெந்து தணிந்தது காடு படத்திலிருந்து ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு இதோ.

0: நேரம் 9 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ருமேனியாவில் அந்நாட்டு பிரதமர் இலியே போலோஜனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று முக்கிய பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். தொடர்ந்து அந்நாட்டு அதிபர் நிக்கோஷர் டானுடன் இணைந்து இந்திய ருமேனிய வர்த்தக மன்ற கூட்டத்தில் உரையாற்றவுள்ளார். நீட் வினாத்தால் கசிவு விவகாரம் தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த விவகாரத்தில் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமர் உறுதியளித்துள்ளார். தமிழ்நாட்டில் குலசேகரப்பட்டினத்தில் 2வது ராக்கெட் ஏவுதளம் உருவாக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மத்திய அணுசக்தி மற்றும் விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியிருக்கிறார். மாநிலங்களவையில் இது தொடர்பாக அவர் அளித்துள்ள எழுத்துப்பூர்வமான பதிலில், இப்பகுதியில் தனியார் விண்வெளி புத்தொழில் நிறுவனங்கள் மற்றும் அரசு சாரா அமைப்புகளின் சிறிய செயற்கைக்கோள் ராக்கெட்டுகளும் செலுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கூறியுள்ளார். தமிழகத்தில் விளையாட்டு வீரர்களுக்கென 35 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 நீச்சல் குளங்கள் அமைக்கப்பட்டு வருவதாக மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். நீச்சல் குளங்களில் பழுதடைந்துள்ள தரைகள் சீர் செய்யப்பட்டு வருவதாகவும் அதற்கான உபகரணங்கள் நவீன முறையில் அமைக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மாநகர் விடுதிகளில் தரமான உணவு மற்றும் அடிப்படை வசதிகள் கிடைப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியிருக்கிறார். நெல்லை மாவட்டத்தில் மாநகர் விடுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட அவர், விடுதிகளில் காணப்படும் குறைகளை களையாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தேனி மாவட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் நலவாரியத்தில் புதிய உறுப்பினர்களை பதிவு செய்யும் சிறப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. இம்முகாமில் தற்காலிக தூய்மை பணியாளர்களை சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தேனி மாவட்டத்தில் தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நலவாரியத்தில் தற்காலிக தூய்மை பணியாளர்களை புதிய உறுப்பினர்களாக பதிவு செய்யும் சிறப்பு முகாம்கள் நாளை முதல் ஆகஸ்ட் 16 வரை நடைபெற உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதன்படி நாளை போடிநாயக்கனூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலும் முகாம் நடைபெற உள்ளது. முகாமில் பதிவு செய்யும் உறுப்பினர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் கல்வி, திருமணம், மகப்பேறு மற்றும் ஓய்வூதியம் சார்ந்த பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட உள்ளது. ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, குடும்ப உறுப்பினர்களின் ஆதார், பணி சான்றிதழுடன் முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: நாகை மாவட்டம் வேதாரண்யம் கடலோர பகுதிகளில் தீவிரவாதிகளின் ஊடுருவலை தடுப்பதற்கான சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை 2வது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான 2வது 20 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் நாளை நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.

நேயர்கள் கேட்க இருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின்

0: விளம்பரதாரர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: நேர்களே, இன்னைக்கு வசந்த் அழைப்புல பொருளாதார குற்றங்கள் பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட வழக்கறிஞர் பி பிரகாஷ் அவர்கள் இருக்காங்க. நீங்களும் பேசலாம். 4 1 2 1 இந்த எண்கள்ல. அது மட்டும் இல்லாம பொருளாதார குற்றங்கள் பத்தின உங்களோட கேள்விகள் சந்தேகங்களை குரல் பதிவாகவோ அப்படி இல்லைன்னா தட்டச்சு செய்தோ 9 3 8 5 4 6 1 2 1 எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உடன் உரையாடுகிறார் கே கோகிலா.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாரம் தோறும் வெள்ளிக்கிழமைகளில் வசந்த் அழைப்பில் சட்டத்தின் பார்வையில் பல்வேறு தலைப்புகளில் நிகழ்ச்சியை நாம் நடத்தி வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு பொருளாதார குற்றங்கள். இந்த பொருளாதார குற்றங்கள்னா என்னென்ன, எதன் அடிப்படையில் இது செயல்படுது, இதற்கான தீர்வுகள் என்னென்ன, இதை பற்றி தான் நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம கூட இணைகிறாரு வழக்கறிஞர் பி பிரகாஷ் அவர்கள். வணக்கம் ஐயா.
3: வணக்கம்.
2: ஐயா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார குற்றங்கள் அப்படின்னு முதல்ல ஒரு தலைப்பு கொடுத்துருக்கோம் இல்லையா. இந்த பொருளாதார குற்றங்கள்னா நமக்கு தெரிஞ்சது முதல்ல வந்து ஸ்கேம், அடுத்தது எது அதன் கீழ் அடிப்படையில் வருதுங்க.
3: இதில் உங்களுக்கு நிறைய வகைகள் உண்டு. இப்போ வங்கி கணக்கில் மோசடி செய்கிறது இருக்கட்டும், இல்லை முதலீடு மோசடிகள், அடையாளத்தை பயன்படுத்திட்டு காப்பீட்டு விஷயங்கள்லையும் சரி, கடன் விஷயங்கள்லையும் சரி, அதே மாதிரி வணிக உதவி, கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு மோசடிகள் எல்லாமே வந்துட்டு இந்த குற்றங்கள் அடிப்படையில் வரும்.
2: இப்போ பொருளாதார குற்றங்கள் அதிகமாக மக்கள் மத்தியில் பேசப்படுற ஒன்றா மாறிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் இவ்வளோ பணத்தை இழந்துட்டேன், இவங்க வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி நம்பி அதில் நான் வந்து போயிட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்து மக்கள் மத்தியில் பிரபலமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நகைகள். இது வந்து அது அதிகபட்ச உச்சவில இருக்குது அப்படின்றதுனால நகைக்கடன் சேமிப்பு அப்படின்றதில் வந்து போடுறாங்க. சில நேரங்களில் அதில் வந்து பணத்தை இழக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இதை நம்ம வந்து ஐடென்டிஃபை எப்படி பண்ணுறது அப்படின்றதும் கேள்வி இருக்குது. நிறைய திரைப்படங்கள் வழியாக நமக்கு வந்து மெசேஜ் கிடைச்சாலுமே மக்கள் இன்னமுமே நம்பி மோசம் போயிட்டு தான் இருக்காங்க. இதற்குரிய சட்டங்கள் அப்படின்னு ஏதாவது இருக்கா?
3: இதற்குரிய சட்டங்கள் வந்துட்டு சாதாரணமாகவே நம்ம ஐபிசி செக்ஷன்ஸ் சீட்டிங், ஃபோர்ஜரி இல்லை ஃப்ராடு இது எல்லாத்துக்கும் வருங்க. இப்போ பாரதிய நியாய சம்ஹிதான்னு இருக்குது. அதே மாதிரி எக்கனாமிக் அஃபென்சஸ், இப்போ சிட்டு சம்மந்தப்பட்டதுன்னா சிட் ஆக்ட் இருக்குது, சிட் ரூல்ஸும் இருக்குது. நகை மோசடி தகுந்த அளவில் பார்த்தோம்னா இது சைபர் கிரைம்ஸாக இருக்கும் பட்சத்தில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் இருக்குது. நிதி நிறுவனங்கள் மூலியமாக மோசடின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் ஆக்ட்னு இருக்குது. இந்த மாதிரி பல சட்டங்கள் இருக்கு.
2: ஆனால் மக்கள் வந்து ஏமாந்துக்கிட்டு தான் இருக்காங்க இல்லையா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இப்போ தான் ரிசல்ட் மாணவர்களுக்கு வந்திருக்கு. ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு வந்து அவங்கவுங்க காலேஜில் கல்லூரியில் சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கு. பல ஆப் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து தேவையான வசதிகள் செஞ்சு தரோம், வந்து குறைந்த வட்டியில் பணம் தரோம் அப்படின்ற மாதிரி சில ஆப்ஸையும் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க, லிங்க்கு கொடுக்குறாங்க. இதில் ஏமாந்த பல பேர் நான் வந்து நம்பி போனேன், அதில் வந்து நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்கல்ல. இதில் வந்து நமக்குரிய பங்கு என்னவா இருக்குது?
3: நமக்குரிய பங்கு வந்துட்டு இதில் இந்த மாதிரி மோசடிகளில் நம்மளுடைய ஆசை தான் பிரதானமான கோலாகவும் உங்களுக்கு இருக்குது. இப்போ நமக்கு வட்டி வந்துட்டு ரொம்ப கம்மியான விகிதத்தில் கிடைக்கும், இல்லை அதிகமான பணம் குறைந்த நேரத்தில் நிறைய வெரிஃபிகேஷன் இல்லாமல். இப்போ சில சரியான நிறுவனங்களாக இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய அடையாள அட்டை இருக்கட்டும், நம்மளுடைய சான்றுகள் பல இது கேட்பாங்க. வங்கி இதுலேயும் சில ப்ராசஸ் ப்ரொசீஜர் உண்டு. அது இல்லாமல் எளிமையாக உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறப்ப அங்கே வந்துட்டு நம்ம ஏமாறுறது தாங்க.
2: இப்போ வங்கி பரிவர்த்தனை மூலமாகவும் ஏமாற்றங்கள் நடைபெறுது இல்லையா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சில பேர் வந்து சொல்லுவாங்க, இந்த எனக்கு வந்து பேங்க்லேருந்து வந்துச்சு மெசேஜ் வந்துச்சு, நான் அந்த லிங்கை தொட்டேன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு என்னோடய அமௌண்ட் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிற சில நபர்களையும் நாங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கோம்.
3: ஏமாற்றவங்களும் எவ்வளோ முடியுமோ அவங்கள அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ பேங்க் மாதிரியே ஒரு வெப்சைட் அவங்களால கிரியேட் பண்ண முடியும். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, நம்ம தனிப்பட்ட முறையில் எல்லாத்தையும் தனியாக தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இந்த மாதிரி போஸ்டரோ இந்த மாதிரி வெப்

0: பேஜும் எனக்கு ரெடி பண்ணி கொடுனா, ப்ராம்ப்ட் நம்ம கொடுத்தோம்னா ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி அந்த வங்கி மாதிரியே தன்னை வந்துட்டு உருவகப்படுத்திக்கிட்டு அவங்க இமெயில்ஸ் லிங்க்ஸ் அனுப்புகிற பட்சத்தில் ஒரு ஆசை இல்லை, இல்லை உடனே நம்ம முடிவு எடுக்கணும்னு அந்த லிங்க்கு இல்லை அந்த டிரான்சாக்ஷன் நம்ம ஒத்துக்கிட்டோம்னா நம்ம அந்த மோசடியில் சிக்கிட்டோம்.
1: ஆனால் இது வந்து உண்மையான லிங்க்கு தானான்றது நீங்கள் இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும், அதாவது எல்லாருக்குமே தெரியும் அப்படின்றத விட எல்லாமே நீங்கள் சொல்கிற மாதிரி பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது, எனக்கு வந்து அது உண்மையான லிங்க் மாதிரி தான் இருந்தது, அதனால தான் நான் தொட்டேன் அப்படின்னு ஏமாந்துறவங்க பல பேர் இருக்காக தானே செய்கிறாங்க.
0: கண்டிப்பாக அந்த மாதிரி
1: இதை எப்படி தவிர்க்க முடியும்? நம்ம
0: நம்ம அஃபிஷியல் வெப்சைட் மூலியமாகவும் இல்லை தனிப்பட்ட முறையில் நேராக அந்த வங்கி அலுவலகத்துக்கு சென்றோ நம்மளுடைய லோன் ஃபார்ம்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். அதே மாதிரி அஃபிஷியல் வெப்சைட் மூலியமாக நம்ம லாகின் பண்ணி நமக்கே ஒரு கஸ்டமர் ஐடி இருக்கும், அந்த கஸ்டமர் ஐடி பயன்படுத்திட்டு லாகின் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நம்ம லோன் அப்ளை பண்ணோம்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம தவிர்க்கலாம்.
1: அதாவது பொருளாதார குற்றங்கள் இவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம வந்து எடுத்து காமிச்சிருக்கோம். இதில் முதன்முறையாக நம்ம வந்து அடிப்படையில் என்ன வைக்கிறோம் அப்படின்னா ஸ்கேம் அப்படின்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறோம். இந்த ஸ்கேம் அப்படின்றது எப்படியெல்லாம் நடைபெறுது, இது எங்கெங்கெல்லாம் எந்த வகையிலெல்லாம் மக்கள் இதனால் ஏமாறுறாங்க?
0: ஸ்கேம் வந்துட்டு முதன்மையாக ஆரம்பிக்கிறது, நான் இது எளிமையாக சில விஷயங்களை உங்களுக்கு செஞ்சு தரோன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற அந்த ஒரு தூண்டுதல் அடிப்படையில் தான். இதோட வகைகள் பார்த்தீங்கன்னா, ஒன்று இன்னொருத்தங்களை மாதிரி அவங்க உருவகப்படுத்திக்கிட்டு, இப்போ பேங்க் மாதிரியோ இல்லை நிறுவனம் மாதிரியோ உருவகப்படுத்திக்கிட்டு இந்த சேவைகள்லாம் நாங்கள் செய்கிறோம், ஆனால் இப்போ புது ஸ்கீம் எங்களுக்கு வந்திருக்கு, நாங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களை அப்ரோச் பண்ணி உங்ககிட்ட நேரடியாக வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு தானே வழியை வந்து முன்படுற அந்த விதங்கள் அதிகமாகிருக்கு. ரெண்டாவது, வங்கி பரிவர்த்தனை இருக்கிற பட்சத்தில் நம்மளை அப்ரோச் பண்ணுற அந்த ஸ்கேம்ஸஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஒரு எமர்ஜென்சி, எனக்கு இப்போ இமீடியட்டாக எனக்கு இந்த அமௌண்ட் நீங்கள் கொடுக்கணும், இல்லை நோ யுவர் கஸ்டமர்ஸ் பிரின்சிபல்ஸ் படி உங்களுடைய விஷயங்கள், உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லுங்கள், பேர், வங்கி கணக்கு, ஏடிஎம் கார்டு, ஓடிபி எல்லாமே வரும், இதெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிக்கிறது. மூணாவது விதம் பார்த்தோம்னா ஆர்கனைஸ்டாக, ஆர்கனைஸ் க்ரைம்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு இவங்கள தான் அப்ரோச் பண்ணணும்னே கிடையாது, ஒரு சட்டத்தில் இருக்கக்கூடிய லூப் ஹோலை பயன்படுத்தி, இப்போ மணி லாண்ட்ரிங் கேசஸ்லலாம் எவ்வளோ கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றணுன்றது முயற்சி எடுப்பாங்களோ, அதே மாதிரி ஸ்கேம்ஸ்லேயும் சில சட்ட ஓட்டைகளை பயன்படுத்தி அதில் தனி அது ஜென்ரலாக தான் அப்ரோச் பண்ணுவாங்க, அதில் நம்மளாக போய் விழுகிறது தான். இந்த மூணு வகையை நீங்கள் பிரிச்சுக்கலாங்க.
1: நேர்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்தின் பரவல் நிகழ்ச்சியில் பொருளாதார குற்றங்கள் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். எந்தெந்த வகையிலலாம் நம்ம ஏமாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத தொடக்கத்தில் நம்ம சொல்லி வச்சுட்டு இருக்கோம். இதில் வந்து அழகான கருத்துக்களை, அதாவது ஏமாறுறதுக்குரிய வழிகள் என்னென்ன அப்படின்றத வழக்கறிஞர் பி. பிரகாஷ் அவர்கள் சொல்லி இருக்காரு. தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
2: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர். 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
3: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
4: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த் அழைப்பு.
1: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: கல்யாணத்துல கவனிச்சியா?
4: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
3: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
5: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
6: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
7: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
8: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
9: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நேர்களே, இன்றைய வசந்த் அழைப்பு சட்டத்தின் பார்வையில் பொருளாதார குற்றங்கள் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். வழக்கறிஞர் பி பிரகாஷ் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார குற்றங்கள் என்னென்ன அப்படின்றது மக்களுக்கு ஓரளவு விழிப்புணர்வா இருந்தாலும், சில நேரங்கள்ல அது யாரு, எங்கிருந்து வராங்க, எப்படி நம்மளை வந்து சந்திக்கிறாங்க, இந்த ஒரு கேள்வி நம்மகிட்ட இருக்கதானே செய்யுது.
10: ஆமா மேடம், இப்ப நமக்கு வந்துட்டு தெரியாத நபர்கள் தான் நம்மளை ஏமாற்றணுன்ற நோக்கத்துல உள்ள வர்றது. அவங்க எல்லாமே ஆர்கனைஸ்டா இருப்பாங்க. இப்போ நமக்கு இந்த தேவை இருக்குது, இல்லை நம்ம இந்த ஒரு ஷாப்பை விசிட் பண்ணியிருக்கோம், இல்லை இந்த விஷயங்களுக்கு வந்துட்டு நம்ம நம்மளுடைய டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பர் இருக்கட்டும், எல்லாத்தையும் கொடுத்துருக்கோன்றத அந்த விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு சரி இவங்களுக்கு இந்த தேவை இருக்குன்ற பட்சத்தில் அவங்கள அணுகுவோம்னு சொல்லி தான் எல்லா ஸ்கேம்ஸ்டர்ஸும் அப்ரோச் பண்ணுறது. முக்கியமாக இது நீங்கள் ஆல்கோரிதம்னு சொல்லலாம். இப்போ இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும், யூடியூப் இருக்கட்டும், இதில் நம்ம எதை நம்ம பார்க்குறோமோ தொடர்ச்சியாக அந்த ஃபீடு தான் வரும். அதே மாதிரி நம்ம விஷயங்களை வந்துட்டு அதிகமாக ஷேர் பண்ணுறப்ப இவங்களுக்கு இந்த தேவை இருக்குன்றது எல்லாமே தெரியும். அதே மாதிரி இந்த ஸ்கேம்ஸ்டர்ஸ் எல்லாமே ஏதாவது ஒரு நிறுவனத்தோட ஒரு பங்காக இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம விவரம் தெரிஞ்ச உடனே அவங்க வந்துட்டு அந்த ஆர்கனைஸ்ட் கிரைம்கிட்ட கொடுத்துட்டு இவங்களை அப்ரோச் பண்ணுங்கள், ஈஸியாக இவங்க மூலியமாக நம்ம பணத்தை கறந்துடலாம்னு ஒரு தீய எண்ணம் இருக்கிறவங்க தான்.
0: சரிங்க, இப்போ இதுக்குரிய ஆட்கள் வந்து எப்படி நம்மளை வந்து அணுகிறாங்க?
10: ஆட்கள் அணுகிறது வந்துட்டு இப்போ வங்கி மாதிரி, வங்கி கணக்கு மாதிரி வச்சுக்கோங்களேன், இல்லை கடன் மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் முதல்ல திடீர்னு அந்த நபரை நமக்கு தெரிஞ்சே இருக்காது. நம்மளை அணுகி இப்போ ரொம்ப அதிகமாக இன்ட்ரெஸ்ட் தரேன், ரிட்டர்ன் நீங்கள் வந்துட்டு லோன் பே பண்ணுறது எனக்கு 4% மட்டும் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணால் போதும், அப்போவே நமக்கு டவுட் வந்துடணும். அதே மாதிரி பணம் வந்துட்டு இப்போ முதலீடு நீங்கள் செய்யுங்க, நான் 50% உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்குறேன், உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும், என்ன இது 50% 100%னா வாய்ப்பே இல்லையேன்னு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்பிடுவாங்க. சரி ஓகே, இவ்வளோ பணம் போட்டிருக்காங்களேன்னு. இவங்க எல்லாமே செயலி மூலியமாக வர்றப்ப செயலியில் அவங்களுடைய நபர்கள் இருப்பாங்க. ஒரு 10 பேர் இருப்பாங்கன்னா உடனே வந்துட்டு அந்த டெலிகிராம் குரூப் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, உள்ளே நம்ம முதலீட்டுக்காக கூப்பிட்ருக்காங்க, நம்மளை ஒரு உறுப்பினராக சேர்த்தாச்சு. அங்கே 9 பேர் வந்துட்டு ஐயா நீங்கள் சொன்னீங்க 50,000 போட்டேன், எனக்கு வந்துட்டு 100,000 கிடச்சிருச்சுன்னு, 100,000 போட்டேன் எனக்கு 2,000,000 கிடைச்சிருச்சுன்னு மற்ற நபர்கள், ஆமாம் அவங்களுக்குள்ளேயே பிளான் பண்ணி அவங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்க அந்த குரூப்பில். இதை பார்த்து நமக்கு இது சரிதான் இருக்கு அப்படின்னு

சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஐயா நீங்கள் 10,000 ரூபாய் போடுங்கன்னு சொன்னோடனே 10,000 ரூபாய் சரி ஓகே அமௌண்ட்டு பரவாயில்லன்னு 20,000 ரூபாய் கிடைக்கும். 20 போட்டோடனே 40 கிடைக்கும். நீங்கள் எப்போ அந்த 1,00,000 போடுறீங்களோ அப்போ பணம் காணா போயிடும். ஆமாம். இது தவிர வந்துட்டு எஸ்எம்எஸ்ஸு இமெயில்லாம் சம்மந்தமே இல்லாமல் நமக்கு தெரியாத நிறுவனத்துலேருந்து வருதுன்னா அங்கே ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி இப்போ லோன் ஆஃபர்ஸ் வந்துட்டு சொன்ன மாதிரி 4%, 2% இவ்வளோ இருந்தால் போதும்னு சொல்லிட்டு நம்ம அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் லிங்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இமெயில் லிங்க் அனுப்புனா அதை நம்பி ஏமாறக்கூடாது. இதே மாதிரி சில நிறுவனங்கள் என்ன பண்ணோம்னா இன்னும் ஆர்கனைஸ்டாக நம்ம திருச்சினா திருச்சியிலேயே வந்துட்டு ஒரு ஆஃபீஸை போட்டுட்டு அவங்க வந்துட்டு எல்லா லோன் அமௌண்ட்ஸையும் வாங்கிட்டு, இப்போ இந்த படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கான் சிட்டி இருக்கட்டும், இந்த படத்துலனா அவங்க நிறுவனங்களை வந்துட்டு உருவாக்கிட்டு பணம் எல்லாத்தையும் அவங்க கலெக்ட்

0: சொன்ன மாதிரி 4%, 2% இவ்வளோ இருந்தால் போதும்னு சொல்லிட்டு நம்ம அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் லிங்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இமெயில் லிங்க் அனுப்புனா அதை நம்பி ஏமாறக்கூடாது. இதே மாதிரி சில நிறுவனங்கள் என்ன பண்ணோம்னா, இன்னும் ஆர்கனைஸ்டாக நம்ம திருச்சினா திருச்சியிலேயே வந்துட்டு ஒரு ஆஃபீஸை போட்டுட்டு அவங்க வந்துட்டு எல்லா லோன் அமௌண்ட்ஸையும் வாங்கிட்டு, இப்போ இந்த படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கான் சிட்டி இருக்கட்டும், இந்த படத்துலனா அவங்க நிறுவனங்களை வந்துட்டு உருவாக்கிட்டு பணம் எல்லாத்தையும் அவங்க கலெக்ட் பண்ணிவிட்டு திடீர்னு ஒரு நாள் அப்ஸ்காண்ட் ஆயிடுவாங்க. இவங்களெல்லாம் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, முதல்ல அந்த நிறுவனம் எத்தனை வருஷமாக இயங்கிட்டு வருது, இதில் முதலீடு செஞ்சவங்க யார் யார், நம்பகத்தன்மையானதா, இது வந்துட்டு குறிப்பிட்ட இப்போ சிட் ஃபண்ட்ஸ் இருக்கட்டும், சிட்டு மாதிரி விஷயங்கள்னால் சிட் ஃபண்ட் ஆக்ட் படி ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும், ரெஜிஸ்டர் ஆகிருக்கா இல்லையா, கிளை திருச்சியில் மட்டும் இருக்கா, யார் உருவாக்கி இருக்காரு, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அலசி ஆராய்ஞ்சிட்டு தான் உள்ளே வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்.
1: இப்போ ஒரு கேள்வி நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு, என்ன கேள்வின்னு பார்க்கலாம்.
2: ஆமாம், ஐயா இப்போ சொன்னது சம்பந்தமான ஒரு கேள்வி தான். திருவானைக்காவல் கீழே கொண்டையம்பேட்டையிலிருந்து தமிழ்ச்செல்வி கல்யாணசுந்தரம் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி முதலீடுகளுக்கு அதிக வட்டி தரும் அப்படின்னு சொல்லி விளம்பரம் செய்து பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டு போயிடுறாங்க. இதை ஆரம்பத்திலேயே தடுக்கிறதுக்கு சட்டத்தில் ஏதாவது வழிமுறைகள் இருக்கான்னு கேட்டிருக்காங்க.
0: ஆரம்பத்தில் இதை தடுக்கணும்னா நம்ம ரிப்போர்ட் பண்ணுறது தான் மேம். சொன்ன மாதிரி இந்த ஆராய்ச்சி எல்லாமே நம்ம பண்ணோம்னா, சரி சிட் ஃபண்ட்ஸ் இது நிறுவனம்னா ஒழுங்கான நிறுவனமா, ஆட்கள் சரியான நபர்களா, இது எல்லாமே பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சிடும். இல்லாத பட்சத்தில் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் அணுகி இங்கே வந்துட்டு இந்த நிறுவனம் சரியான நிறுவனம் இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்லலாம்.
1: இப்போ எங்களுக்கு அடிப்படையே தெரியாது, ஏன்னா வந்து இந்த நிறுவனம் உண்மையான நிறுவனம் தானா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறி தான் எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் 85 ஆண்டுகளை தொடர்ந்து நடத்திட்டு வரோம். இதில் வந்து எங்களுக்கு வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது. மக்களுக்கு பொது சேவை செய்யணும், அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடைய தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு விளம்பரங்கள் எங்களை மயக்கிறது இல்லையா. அந்த மயக்கத்தில் என்ன பண்ணுறோம், எங்களுடைய அமௌண்ட்டை கொண்டு போய் எங்கள் கொடுத்துட்றோம் நாங்கள்.
0: இப்போ வந்துட்டு இந்த மாதிரி நிறுவனங்களாக இருக்க பெரிய நிறுவனங்கள்னு அவங்க சொல்கிற பட்சத்தில் எல்லாத்துக்கும் அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும், இல்லை ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்கும்.
1: அதையுமே தான் அவங்க கொடுக்குறாங்களே, ரெஜிஸ்டர் நம்பர் கொடுக்குறாங்க, அஃபீஷியல் வெப்சைட் எல்லாமே தான் கொடுக்குறாங்களே.
0: இதை நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா தெரிஞ்சிடுமே.
1: இதை வந்து இப்போ அதே ஒரு கேள்வி இடையூறுக்கு பண்ணிக்கணும், இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து இவங்க உண்மையானவங்க தான் அப்படின்றத எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்?
0: இப்போ சிட் ஃபண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே ரெஜிஸ்ட்ரார் வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் புக் மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த புக்கில் வந்துட்டு இந்த பர்டிகுலர் சிட் ஃபண்ட் இருக்கா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணணும். ஆர்டிஐ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் மூலியமாகவும் இந்த நிறுவனம் பதிவு செய்யப்பட்டிருக்கா இல்லையான்ற விவரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன ஒரு ஒரு மாதம் நமக்கு
1: டிலே வரும்,
0: அவ்வளோதான். 10 ரூபாய் 20 ரூபாய் போட்டால் ஆர்டிஐயில் உங்களுக்கு பதில் வரும். பதில் வந்ததுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணணும், ஏன்னா இவ்வளோ பணம் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். இது எல்லாமே நம்ம கொஞ்சம் அவசரப்படுறதுனாலையும் இல்லை நமக்கு தேவை இருக்கிறத பார்த்து நம்மளை குறிப்பிட்டு அவங்க எடுக்கிறதுனாலையும். ஸோ இந்த விவரங்கள் எல்லாமே பப்ளிக் டாக்குமெண்ட்னு சொல்லுவாங்க, ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆர்டிஐ மூலியமாக இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது தவிர்த்தும் அஃபிஷியல் வெப்சைட்டை நம்ம பார்த்தானாலே இவ்வளோ வருஷங்கள் இருக்குன்ற நிறுவனம் இயங்கிட்டு வருதுன்ற விவரம் சொல்லியிருக்காங்கன்னா எந்த கிளைகள் இருக்குது, எந்த ட்ரஸ்டோட லிங்க்டாக இருக்குது, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம்.
1: ஓரளவுக்கு நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரிங்க, பொருளாதார குற்றங்கள் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றுபவர்கள் நிறைய பேர் இருந்தாலும் ஏமாறுற நம்ம அதிகமாக தான் இருக்கும் அதை விட. அதனால் சுதாரிப்பு அப்படின்றது முக்கியமான ஒன்று அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. தொடர்ந்து பேசுவோம்.
3: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடை தள்ளுபடி திருவிழா சவால் விலை. இந்த விலை எங்கும் இல்லை, அப் டு 50% ஆடை அதிரடி தள்ளுபடி. July 17 to August 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: Yeah.
5: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பம்.

0: இன்ஜினியரிங் காலேஜ் தான் ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி பிளேஸ்மெண்ட் அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங் கோட் 2610.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசருக்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களம் மங்கள் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
4: நேர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: ஆடி மாச தள்ளுபடி ஆசை தீர ஷாப்பிங் பண்ண ஸ்ரீ தைலா சில்க்ஸிலே. ஸ்ரீ தைலா சில்க்ஸிலே,
7: ஸ்ரீ தைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம்.
8: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
9: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
10: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வசந்த் அழைப்பில் இன்றைக்கி பொருளாதார குற்றங்கள் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏமாறுறது அப்படின்றது நம்ம வெளியில் சொல்கிறதில்லை, நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு வெளியில் சொல்கிறதில்ல. அதே பார்த்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஆசைகள் நீங்கள் சொல்கிற மாதிரி, இப்போ ஒரு ட்ரெஸ் கடையே போகிறோம் அப்படின்னா ஒரு 3000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்தால் ஒரு 3000 ரூபா ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா உடனே மக்கள் வந்து அங்கே போயிடுறாங்க. அதே மாதிரி ஒரு மணி நேரத்து சேவைகள் அப்படின்றப்ப அந்த இடத்துல நிறைய மக்கள் கூட்டம் இருக்குது. இது உண்மையிலேயே அந்த ரேட்டு தானா இல்லையான்னு அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணாமல் என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ மலிவாக தராங்க நான் போய் வாங்கிக்கிறேன், இது ஒரு புறம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என்னுடைய சேஃப்டிக்கு நான் வந்து ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணுறேன், என்ன திங்ஸ் எல்லாமே நான் வந்து வாங்கிக்கிறேன், நான் கூட்டத்துக்குள்ளலாம் போக முடியலை, அதனால் அந்த மாதிரி ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் மோசடிகள் இப்படி இருக்குது. இப்படி பலவிதமான மோசடிகள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக வந்து என்னென்னா இந்த ஐடி சப்மிட் பண்ணுறது, இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பண்ணுறாங்க. லாஸ்ட்டில் இப்போ ஒருத்தர் வந்து என்னோடய இதை கொஞ்சம் முடிச்சு கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்கிறாரு, ஆனால் எல்லாமே பண்ணிட்டேன், லாஸ்ட்டாக வந்து உள்ளே சப்மிட் பண்ணுறப்போ போகலண்ணே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும்?
1: ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்ட முதல் 2 கேள்வி, இப்போ அவங்க வந்துட்டு கூப்பன்ஸை கொடுக்கறது இருக்கட்டும் இல்லை மலிவான விலை இருக்கட்டும், இது எல்லாமே மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ்னு வச்சுக்கோங்க, தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஆடி தள்ளுபடி நம்ம போடுறோமே 50%, 70%, அது சொல்கிறப்ப ஜனரஞ்சகமாக எல்லாத்துக்கும் போய் சேரும். இது கூப்பன் இருக்கிறப்ப இது சில பேர் வந்துட்டு கொஞ்சம் மாடர்னாக இருக்கணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு அது வந்துட்டு அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அது ஒரு டாக்டிக்ஸ் தான், அதை வந்துட்டு நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அதேமாதிரி ஆன்லைன் ட்ரேடிங்கில் வந்துட்டு இல்லை ஆன்லைன் பர்ச்சேஸில் இருக்கிறது ஏமாறுறது உண்டு. ரிவ்யூஸை ஒழுங்காக பார்க்கணும். அந்த இப்போ அமேசான்லேயே வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ராடக்ட்டுக்கு 4 விதமான செல்லர் இருப்பாங்க. அதில் எந்த செல்லர்கிட்டேருந்து ப்ராப்பராக பேக்கேஜிங் வருது, ப்ராப்பராக மெட்டீரியல்ஸ் வருது, டிஃபெக்ட்ஸ் இல்லாமல் வருது, இது எல்லாத்தையும் செக் பண்ணி ரிவ்யூஸ் ஒழுங்காக பார்த்துட்டு நம்ம பர்ச்சேஸ் ஆப்ஷன் கொடுக்கணும். இதே பொருள் தானே அப்படின்னு சொல்லி நம்ம வேறு பர்ச்சேஸர்கிட்ட கொடுத்தா ஒவ்வொரு பர்ச்சேஸருக்கும் மாறும். சில பேர் புக்ஸே எடுத்துக்கோங்களேன், இப்போ நான் நிறைய புக்ஸ் ஆர்டர் பண்ணுவேன், ஒரு புக்கு வந்துட்டு ஹார்ட் பவுண்டோட பேஜ்னா அழகாக இருக்கும், எந்த ஒரு கரையும் எதுவும் இருக்காது. சில புக்ஸு எடுத்த உடனே திறந்த உடனே கிழிஞ்சிட்டு வந்துடும், சில புக்ஸு வந்துட்டு கரையோடு வரும். இந்த மாதிரி ஆளுங்களை சூஸ் பண்ணிவிட்டு இல்லை எந்த செல்லன்றது சூஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஐடி பொறுத்த அளவில் வந்துட்டு நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டான விஷயம். அஃபிஷியல் வெப்சைட்டுமே இப்போ வந்துட்டு நிறைய போலியான வெப்சைட்ஸ் உருவாக்கியிருக்காங்க. அதில் நீங்கள் எப்படி பார்க்கலான்னா சேவைகள் எல்லா சேவையும் ஓப்பன் ஆகுதா, ஃபைலிங் மட்டும் பண்ணணுமா, ஏதாவது வேறு டவுட்ஸ் கேட்க முடியுதா, எஃப்ஏக்யூ ஓப்பன் பண்ண முடியுதா, பேர் கரெக்டாக இருக்கா, வெப்பேஜில் வந்துட்டு போர்ட்டல் வந்துட்டு HTTPS மூலமாக இருக்கா, இல்லை ஏதாவது குக்கீஸ்னு சொல்லுவாங்க டேட்டா எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். அதோட சப்மிட் ஆப்ஷன் வந்துட்டு கொடுக்குறப்ப வரல, டீட்டெயில்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அக்னாலேஜ்மெண்ட் வரலை, நீங்கள் இது பண்ணீங்க இந்த இப்போ சில அஃபிஷியல் போர்ட்டல்ஸ்லலாம் லாகின் ஐடி இருக்கும், நம்ம நம்மளோட மொபைலுக்கு வரக்கூடிய ஓடிபி மூலியமாக தான் உள்ளே லாகின்னே பண்ண முடியும். ஓடிபி ஒழுங்காக வருதா, அது ரெக்கார்ட் ஆகுதா, இமெயில் கன்ஃபர்மேஷன் வருதா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் அஃபிஷியல் இதில் போகணும். இப்போ நம்ம PDSலேயே இப்போ ரேஷன் கார்டுக்கே நம்ம என்ன பண்ணுறோங்க, ஸ்மார்ட் கார்டு யூஸ் பண்ணிவிட்டு ரேகையை வச்சோடனே நமக்கு மெயிலுக்கு வருது. இந்த கன்ஃபர்மேஷன் இல்லாத பட்சத்தில் அந்த அஃபிஷியல் வெப்சைட்டா இல்லையான்ற அந்த டவுட்டும் கிரியேட் ஆகிடும், அதை தவிர்க்கிறது நல்லது.
0: நல்லது, ரொம்ப அழகான வந்து தெளிவான பதில்கள். அடுத்து ஒரு நேயர் காத்துட்டு இருக்காரு நமக்கு. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: யாருங்கய்யா?
2: மேடம் நான் சரவணன் பேசுறேன். முன்னாடி வந்து புத்தூர்ல தான் இருந்தேன், இப்ப நாகமங்கலத்துல குடியிருக்கிறேன்.
0: பரவாயில்ல, சொல்லுங்க சார், கேள்வி கேளுங்க.
2: வயசானவங்க 80-85 ஆச்சு.
0: ஓகேங்க.
2: அவங்க வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஆபீஸ்ன்னு சொல்லி பணம் கட்டிக்கிட்டே இருந்தாங்க, அவங்க வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு கட்டியிருக்காங்க. அந்த கம்பெனி 10 வருஷம் முடிஞ்சு போச்சு, அவங்க கட்டி முடிஞ்சிட்டு பணம் வாங்கும்போது பேங்க் கார்டு வேணும்னு கேட்டாங்க. அது ரெடி பண்ணிட்டு வர்றதுக்குள்ள 10 நாள் ஆயிடுச்சு, அதுக்குள்ளயும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதை எப்படி வாங்குறது என்னன்னு?
0: பேங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இன்சூரன்ஸ் பேங்கே.
2: ஆமா ஆமா, அதான் கேட்கலாம்.
1: பேங்க் க்ளோஸ் பண்ணிட்டீங்க.

0: பண்ணிட்டாங்களா இல்ல பேங்க் அக்கவுண்ட் க்ளோஸ் பண்ணிருக்காங்களா?
1: இல்லங்க சார், பேங்கே இல்ல.
0: பேங்கே இல்லாத பட்சத்தில் வந்துட்டு இப்போ பேங்க்ல வந்துட்டு யார் யாரெல்லாம் அஃபீஷியல்ஸ்னு இருக்கும் சார்? இப்போ பேங்க்ன்றது தனி என்டைட்டின்னு சொல்லுவாங்க.
2: அவர் இப்போ பேங்க் போல ஆக்சுவலா இன்சூரன்ஸ் கட்டியிருக்காங்க, அந்த அமௌண்ட்டை வாங்குறதுக்காக தான் போயிருக்காங்க.
0: ஓகே, அதில் வந்துட்டு இப்போ வந்துட்டு இன்சூரன்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணியிருக்கீங்களா? இன்சூரன்ஸ் நீங்கள் கட்டியிருக்கிறது ஒரு பர்டிகுலர் நிறுவனத்தில் தான் கட்டியிருப்பீங்க. அந்த நிறுவனம் வந்துட்டு இப்போ இல்லாத பட்சத்தில் அந்த நிறுவனத்தில் யார் யாரெல்லாம் அஃபிஷியல்ஸாக இருந்தாங்க, இப்போ நிர்வாகிக்கக்கூடிய பொசிஷனில் இருக்கிறவங்க இருப்பாங்க, அவங்க மேலே நீங்கள் கேஸ் போடலாங்க. அதாவது இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இவ்வளோ கட்டியிருக்கேன், இதை வந்துட்டு ப்ராசஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு என்னை ஏமாற்றிட்டாங்க, இந்த அமௌண்ட் இவ்வளோ நான் பேமெண்ட் கட்டியிருக்கேன், இவ்வளோ எனக்கு கிடைக்க வேண்டியது, இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு அவங்க மேலே தனிப்பட்ட முறையில், இந்த நிர்வாகிகள் மேலே அவங்க தனிப்பட்ட முறையில் எனக்கு பணம் கொடுக்கணும்னு நீங்கள் கேஸ் போடலாம்.
2: இப்போ கேஸ் போடலாம் நீங்கள் சொன்னதில் தான் கரெக்டு தான். ஆனால் அவங்க வந்து வீட்டு வேலை செய்து அந்த அமௌண்ட்டை வந்து கட்டியிருக்காங்க. இவ்வளோ விவரங்கள் அவங்களுக்கு தெரியுமா அப்படின்றது ஒரு முதல் கேள்வி. ஏன்னா வந்து அவங்களால தெரியும், அவங்க வந்து யாராவது கட்டுங்கன்னு சொல்லியிருப்பாங்க, கட்டியிருப்பாங்க. இப்படி ஏமாற்றப்பட்டவர்களுக்கு தீர்வுகள் என்னவாக இருக்கும்?
0: உண்மையை சொல்லணும்னா நீங்கள் கோர்ட் மூலியமாக தான் இது பண்ணியாகும்,
2: பண்ண முடியும்.
0: ஏன்னா பணம் இது சிவில் கணக்குலையும் வரும், ஃபோர்ஜரி ஃப்ராடு அதுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களால் பணத்தை திருப்பி பெற முடியாது. ஏன்னா அது வந்துட்டு ஸ்டேட்டுக்கு அகைன்ஸ்டாக இருக்கக்கூடிய கிரைம்ஸ் மாதிரி போயிடும். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கோர்ட்டுக்கு நிபந்தனைகளை பொறுத்து தான் உங்களுக்கு பேமெண்ட் அங்கே கொடுப்பாங்க, வித்ட்ராயல் எல்லாமே வரும். இது சிவில் வழக்காக போகிறது மட்டும்தான் ஒரே ஆப்ஷன்.
2: வேற அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நகைக்கடன் மேலா அந்த மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி வந்து நகைகள் வந்து வச்சு அமௌண்ட் வாங்குறது, இப்போ அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகளில் வாங்குறப்ப அதற்குரிய வட்டி விகிதம் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு 6 மாதத்துக்குள்ள ரினியூவல் அந்த மாதிரிலாம் வந்து பேங்க் பராமரிப்பு வந்து கரெக்டாக தான் வந்துகிட்டு இருக்கு. இப்போ தனியார் வசமோ அல்லது மற்ற வங்கிகள் மாதிரியே இருக்கிற இடத்துல போகிறப்ப இல்லை, நீங்கள் வந்து 3 மாதத்துக்குள்ள திருப்பணும், முழு அமௌண்ட் கொடுத்து திருப்பணும், 6 மாதத்துக்கு நீங்கள் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி வந்து சொல்கிறப்ப இவங்களை வந்து நம்ம எப்படி நம்ப முடியும்?
0: இது ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக கொடுக்குறதோடு சேர்த்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இல்லை பாலிசி மாதிரின்னு கொடுப்பாங்க. அது உண்மையை சொல்லணும்னா டேர்ம்ஸ் எல்லாமே சின்ன சின்னதாக போட்டு இந்த விஷயம் முடியாத அளவு தான் கொடுத்துருப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அது என்ன டேர்ம்ஸ்ன்றதை அவங்களே விளக்க சொல்லணும். அவங்க இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லைங்க, நீங்கள் சும்மா கையெழுத்து மட்டும் போடுங்க நான் பார்த்துக்கிறேன் அந்த மாதிரி சொல்கிற பட்சத்தில் அதை தவிர்க்கணும். ஏன்னா டேர்ம்ஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இத்தனை நாளுக்குள்ளே நீங்கள் பணத்தை இந்த அளவு
2: கொடுக்கணும்.
0: ஆமா, நமக்கு வந்துட்டு 3% தான் உங்களுக்கு வட்டின்னு சொல்லியிருப்பாங்க, ஆனா முத மாசம் மட்டும் 10%
2: வாங்கியிருப்பாங்க.
0: அப்படி இல்லைன்னா 20% நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கேன். இது எல்லாமே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் கான்ட்ராக்ட்ல சொல்லியிருக்கேன், படிச்சு பார்க்காம போட்டது உங்க தப்பு. அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க கிட்ட என்னென்னலாம் கண்டிஷன்ஸ் இது எல்லாத்தையும் நான் படிச்சுட்டு சொல்றேன், உடனே நான் கையெழுத்து போட மாட்டேன், இது விஷயங்கள் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் நகை கடனுக்கு கொடுக்கறதா இல்லையான்றத நான் பார்த்துக்கிறேன். அதே மாதிரி சில நகை கடன் ஃபெசிலிட்டிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த நகை எல்லாத்தையும் எங்ககிட்ட முழுசாக ஒப்படைச்சிடுங்க, அது வட்டிக்கு வந்துட்டு எப்போ
2: திருப்பிங்களோ,
0: ஆமாம் மெச்சூர் ஆகுதோ அப்போ வட்டி நீங்கள் எப்போ கொடுத்தீங்களோ அந்த நகை அமௌண்ட்டு தான் கொடுப்பேன் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க கான்ட்ராக்டில். அதையும் தெளிவாக கேட்டுக்கணும். ஏன்னா நம்ம ஒரு நினப்பில் இருப்போம், இப்போ 10,000 ரூபாய் அந்த நகை போகுதுன்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு 20,000 ரூபாய் போகுதுன்னா நம்ம 20,000 ரூபாய் தான் அது கிடைக்கும், நம்ம திருப்புறப்ப ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு. இல்லை பணம் அப்போ கட்டுறப்ப 10,000 ரூபாய் கட்டினா போதுன்ற நினப்பில் தான் இருப்போம். இது எல்லாமே அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்கிட்ட இருக்கா, அதே மாதிரி சொல்கிறவங்களும் இது எல்லாத்தையும் நமக்கு விளக்கி சொல்கிறாங்களான்னு கேட்டுக்கிட்டு
2: இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சைபர் கிரைம் எல்லாருமே இதை வந்து பேசிக்கிறாங்க. சைபர் கிரைம் வந்து இருக்க அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அலர்ட் கொடுக்குறாங்க, வங்கிகள்லேருந்து மோசடி நடந்தால் இந்த மாதிரி பண்ணக்கூடாது நிறைய வந்து பண்ணாலும் இப்போ சைபர் கிரைமே உண்மைதானா அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியிலும் இருக்குது. இவங்க எங்கேருந்து பேசுகிறாங்க, யார் பேசுகிறாங்க எனக்கு தெரியல.
0: கண்டிப்பாக மேம், கண்டிப்பாக நம்மளை வந்துட்டு பயமூர்த்தி எடுக்கிறது தான் இல்லை நம்ம ஆசையை தூண்டுறது தான் சைபர் கிரைம்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளே நம்ம சொல்லலாம். இப்போ ஃபோனில் வந்துட்டு அப்ரோச் பண்ணாங்க, நானும் கேட்டுட்டேன் சரி என்ன விஷயம் சார் என்ன டீட்டெயில்ஸ்னு கேட்குறப்ப இல்லை சார் எனக்கு வந்துட்டு தெரியாதனமாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நான் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், ஒரு 50,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். மெசேஜ் பார்த்தா மெசேஜ் உங்களுக்கு எஸ்எம்எஸில் 50,000 கிரெடிட்னு சொல்லிட்டு வந்திருக்கும், எந்த அக்கௌண்ட் நம்பர் இந்த டீட்டெயில்ஸ்னால் நமக்கு எப்படி இருந்தாலும் ஃபுல்லாக தெரியாது. சரி இவ்வளோ அமௌண்ட் கிரெடிட்னு சொன்னோன்னே நம்ம என்ன பண்ணணும்னா உடனே பேங்க்கில் அது ஏறி இருக்கா கிரெடிட் ஆகியிருக்கா செக் பண்ணிவிட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். இது ஒரு புது விதமான ஸ்கேம். அடுத்தது என்ன பண்ணலான்னா இப்போ ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கே தெரியாமல் மாதக்கணக்கில் ஒரு வாரக்கணக்கில் 50, 100 அந்த மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட் ஒரு

0: 10 ரூபாய் 20 ரூபான்னு டெபிட் ஆகிட்டே இருக்கும்.
1: ம்,
0: எதுக்கு டெபிட் ஆகுது? பேங்க் ட்ரான்சாக்ஷன் தானா, இல்லை நமக்கு தெரியாமல் இந்த சின்ன சின்ன அமௌண்ட்ஸ் போகுதான்றதை பார்க்கணும். அடுத்தது, இப்போ கிரெடிட் கார்டு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கிறதுனால இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 50% ஆஃபர். இப்போ நல்லா தெரிஞ்ச வெப்சைட்ஸு இல்லை தெரிஞ்ச ஆப்ஸ்னால் பரவாயில்ல, சில ஆப்ஸில் வந்துட்டு இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், கிரெடிட் கார்டு இருக்கிறப்ப ஒரு 75% வந்துட்டு நாங்கள் கம்மி பண்ணிக்குவோம். தெரியாத சைட்டாக இருக்கிறப்ப, தெரியாத செயலியாக இருக்கிறப்ப அதை தவிர்க்கிறது நல்லது. அதோட ஃபோன் நம்பர் நம்ம எல்லாத்துலேயும் லிங்க் பண்ணி வச்சுருப்போம். இப்போ ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணி இருக்கிறதுனால அன்வான்ட் மெசேஜஸ் அன்வான்ட் டெக்ஸ்ட்ன்றது ஈஸியாக வந்துடும். அப்படி இருக்கிறப்ப அவங்க அனுப்புகிற லிங்க்ஸ் இருக்கட்டும், அவங்க அனுப்புகிற மெசேஜஸ் இருக்கட்டும், இது எல்லாத்தையும் தவிர்க்கிறது நல்லது. இப்போ சைபர் கிரைம் இருக்கா இல்லையான்றதை விட சைபர் கிரைமோட கவுண்ட் தான் ஆக்சுவலாக அதிகமாக இருக்குது. இருக்குன்றது தெரியும், ஆனால் யார் ஏமாத்துறாங்க நமக்கு தெரிஞ்சவங்க அவங்க பண்ண மாட்டாங்க மேடம். சம்மந்தமே இல்லாமல் வெளியால் ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னா சைபர் கிரைமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம்.
1: இப்போது ஒரு பேங்க்கில் நம்ம வந்து அக்கௌண்ட் வைக்கிறோம் அப்படின்றப்ப அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதே பேங்க் சிம்பிள் எல்லாமே போட்டு அவங்களுடைய கேஒய்சி அப்டேட் பண்ணுங்கள், இல்லை வந்து உங்களுடைய வங்கி கணக்குகள் வந்து முடக்கப்பட்டது அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. இதை வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து உண்மையிலே இதுதானா அப்படின்றது கேள்விப்பட்டுட்டு ஒருவேளை இந்த லிங்கை தொட்டால் நமக்கு வேலை முடிஞ்சிருமோ அப்படின்றதுக்காக பண்ண வேண்டியதாக இருக்குது. சில நபர்கள் மட்டும் தான் என்ன பண்ணுறாங்க, சரி இது வந்திருக்கு அதை கண்டுக்க வேணாம் விட்டுருங்க நம்ம பேங்க்கில் போய் கேட்டுக்கலாம் அப்படின்றாங்க. சில பேர் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால சரி இதை பார்த்துக்கலாம் கேட்குறாங்களா உடனே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சரியா
0: தவறு மேடம். ஏன்னா கேவைசி மட்டும் கிடையாது, இப்போ சில பேருக்கு வந்துட்டு கிரெடிட் ஸ்கோர் சொல்லுவாங்க, சம்மந்தம் இல்லாமல் நம்மளோட லிங்க்ல இல்லாதே பேங்க்லேருந்து கிரெடிட் ஸ்கோர் உங்களுக்கு எவ்வளோ இருக்கு இந்த லோன் அவைல் பண்ணிக்கோங்க. சில பேர் கேவைசி வந்துட்டு இது நீங்கள் அப்டேட் பண்ணுங்க, இல்லை அந்த நாளே உங்களுக்கு அக்கௌண்ட் முடக்கப்படும்னு சொல்லிட்டு மெசேஜ். இது தவிர்த்து இது புதுவிதமான ஆஃபர் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம், இல்லை உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துட்டு இன்னொரு அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருக்குது, ஏன்னா அக்கௌண்ட்டில் வந்துட்டு டீட்டெயில்ஸ் இன்னும் சரியாக இல்லை, பேன் கார்டு லிங்க் பண்ணணும், இந்த மாதிரி மெயில்ஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் உடனே அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் தனிப்பட்ட முறையில் செக் பண்ணால் நல்லது. லிங்க்கு அவங்க கொடுக்கறது காரணமே சரி ஒரு பதட்டத்தில், அதோடு சேர்த்து அதான் அந்த அக்கௌண்ட் அன்னைக்கே டீஆக்டிவேட் ஆகினா நமக்கு பதட்டம் வந்துடும், உடனே சரி அந்த லிங்கை கிளிக் பண்ணால் என்ன ஆக போகுது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா லிங்க் கிளிக் பண்ணால் நம்மளுடைய டேட்டா எல்லாமே ஷேர் ஆகும் மேடம். பிரச்சனை அதுதான், நம்மளுடைய லிங்க் பண்ணி இருக்கக்கூடிய டேட்டா, மெயில் ஐடியோட இருக்கிறது, ரெக்கவரியில் இருக்கிறது, ஃபோன் நம்பரோடு இருக்கக்கூடிய ரெக்கவரி டேட்டா எல்லாத்தையும் அவங்க ஆக்சஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு அந்த டீட்டெயில்ஸ் பயன்படுத்திட்டு, இப்போ ஏடிஎம் கார்டு எல்லாமே நம்ம லிங்க் பண்ணி வச்சுருக்கோம், லாகின் பாஸ்வேர்டு எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா சேவ்லேயே வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் அவங்க கிடைக்கிற பட்சத்தில் அதை வச்சு ஹேக் பண்ணி அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எடுக்கிறது ரொம்ப ஈஸி.
1: எந்த விதமான ஒரு சூழ்நிலையில எந்த லிங்க் வந்தாலும் அதை தொடாமல் இருக்கிறது,
0: லிங்க்னு வந்துச்சுன்னா தொடவே வேண்டாம், ரொம்ப எசென்ஷியல்னா. அப்போ பேங்க்லேருந்து இப்போ பாருங்க, இப்போ உங்களுக்கு உடனே லிங்க் வரும்னு பேங்க்லேயே சொல்லி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள உடனே வந்துச்சுன்னா அப்போ நம்ம ட்ரை பண்ணலாம். அது தவிர்த்து தனிப்பட்ட முறையில் இப்போ உடனே பண்ணுங்க அக்கௌண்ட் டீஆக்டிவேட் ஆகிடும், இல்லை உங்கள் சௌகரியத்துக்காக பண்ணுறேன்னா தொட வேணாம், நல்லா விசாரிச்சுட்டு பார்க்குறது.
1: சரிங்க, ஒரு காலத்தில் நாங்கள் வந்து என்னமே என்ன பண்ணோம், சேலரியெலாம் கையில் வாங்கினோம், அமௌண்ட் வந்து செலவு பண்ணிகிட்ருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜிபே, ஃபோன்பே இப்படியெல்லாம் யூபிஐ எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஒரு நாளைக்கு எத்தனை முறை ட்ரான்சாக்ஷன் அப்படின்றத விட என் கையில் காசு கிடையாது நான் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்றப்ப ஒரு அமௌண்ட் வந்து டிடெக்ட் ஆகிறது வந்து நமக்கு தெரியாமையே போயிட்டுருக்கு. இதை வந்து எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும், அது வந்து லாஸ்ட்ல என்னைக்காவது ஒரு நாள் பார்த்தா ஆ இவ்வளோ அமௌண்ட் போயிருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கே.
0: ஆமாம் மேடம், மாத கடைசிலையும் இல்லை அந்த ஃபினான்ஷியல் இயர் கடைசியில் தான் நம்ம பார்ப்போம். மார்ச் கடைசியில் பார்க்குறப்ப ஐயோ இவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம் மேடம். இது எல்லாத்தையும் நீங்கள் எப்படி தவிர்க்கலான்னா இந்த ஆட்டோபே ஆப்ஷனை வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. நிறைய பேர் வந்துட்டு அமேசான் பிரைம் இருக்கட்டும், நெட்ஃப்ளிக்ஸ் இருக்கட்டும், எல்லாமே ஆட்டோபேயில் போட்டுடலாம். கிராசரிஸ்க்கும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சரி வீட்டு சாமான் பொருட்கள் தானே இவங்களுக்கு தானே நம்ம ஆத்தரைஸ் பண்ணுறோம், எல்லாத்தையும் ஆட்டோபேயில் போட்டுருவோம், சோம்பேறித்தனம் வேறு எதுவும் இல்லை, செக் பண்ணுறதும் இல்லை. அவங்க அமௌண்ட் இது போட்டோடனே சரி இது கிரெடிட் பண்ணிக்கலாம், இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அதேமாதிரி ஆட்டோபேயில் இருக்கும், எல்லாத்துக்கும் ஆட்டோபே ஆப்ஷன் கொடுக்குறப்ப சில நேரம் நமக்கு தெரியாமலே தவறான நிறுவனங்களுக்கும் நம்ம ஆக்சஸ் கொடுத்துட்றோம். ஆட்டோபே முடிகிறப்ப ஐயோ நம்ம மினிமம் பேங்க் பேலன்ஸை விட அது கம்மியாக தான் இருக்கும், நம்ம வருமானத்தை பொறுத்தும் அதேமாதிரி வரக்கூடிய வரவு செலவுகளை பொறுத்து ஆராய்ஞ்சு சரி இப்போ நம்ம முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா ஒரு மாதத்தில் இருக்கக்கூடிய செலவுனா சில செலவுகள் 5 நாளுக்குள்ளே நம்ம பண்ணுவோம், சில செலவுகள் வந்துட்டு 20ஆம் தேதி, சில செலவுகள் கடைசியில் அப்படி ஆர்கனைஸ் பண்ணாமல் எல்லாம் 5ஆம் தேதிக்குள்ளே முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம போட்டோம்னா இப்போ 1 லட்சம் சம்பளம் வாங்கினாலும் செலவு 80,000ன்றப்ப கடைசியில்

0: 20,000 ரூபாய் வச்சு நம்மளால் அந்த மாதத்தை
1: பேலன்ஸ்
0: சரியாக
1: பண்ண
0: மேனேஜ்
1: முடியும்.
0: பண்ண முடியாது.
1: அதில் வந்து நம்மளுடைய அமௌண்ட்டும் வந்து லாஸ் ஆகிறது, கண்கூடாக நமக்கு தெரியாமல் போயிடுது.
0: கண்டிப்பாக சில ட்ரான்சாக்ஷன்ஸ் நம்ம கண்டுக்கவே மாட்டோம். இப்போ பேங்க்கு கிரெடிட் கார்டு சார்ஜஸ்ஸு இல்லை இந்த யூசேஜ் சார்ஜஸ்னு சில பேர் பேங்க்கில் அப்ரோச் பண்ணி கேட்கலாம். சரி, நான் தான் யூஸே பண்ணலையே, எதுக்காக இந்த சார்ஜஸ், இதோட இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இல்லை அந்த பேங்க் பாலிசி சரியில்லைன்னா நம்ம பேங்க்கை குவிட் பண்ணிடுவோம். அதை விட்டுட்டு இந்த இது எல்லாமே சரி, சாதாரணமாக கிரெடிட் ஆகிறது தானே டெபிட் ஆகிறது தானேன்னு விட்டோம்னா ஒரு மாதத்துக்கு அது 60 ரூபாவாக இருக்கும். ஆனால் வந்து ஆமாம் வருஷத்துக்கு இப்போ லாக்கர் ஃபெசிலிட்டி நம்ம சும்மா சரி ஓகே ஒரு 3000 தானே, இப்போ அது வருஷத்துக்கு கொடுக்கணும். சில நேரம் ஒரே மாதத்தில் 2 தடவை டெபிட் ஆகிருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம பேலன்ஸ் ஷீட்டையும் நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட்டையும் ஒழுங்காக பார்த்து தான் ஆகணும்.
1: அதாவது எப்பயும் போல நம்ம வந்து வரவு செலவுகளை வந்து நம்ம வந்து எழுதி வைத்து பழக்கப்படுத்தி கொண்டால் அதனுடைய செலவுகள் என்ன வரவுகள் என்ன நம்ம வந்து எவ்வளோ வந்து மிஸ்யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நமக்கு வந்து கணக்கு வழக்கு சரியாக தெரியும் அப்படின்றத இதன் மூலயமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம்.
0: இதோட பாயிண்ட்டையும் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ ஜிபே ஃபோன்பே இல்லைனா ஒரு மேஜர் சேஞ்ச் வந்துட்டு இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் பாஸ்புக்லாம் ஜிபேயோட டிரான்சாக்ஷன் 4 லைனுக்கு வரும். நீங்கள் ஒரு மாதத்துக்கே ஒரு 30 டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னா பாஸ்புக் செலவே வரும். இதெல்லாம் கூட நமக்கு இன்டைரக்டா அதே மாதிரி டிரான்சாக்ஷன் கிரெடிட்ஸ் இருக்கு. இப்ப முன்னாடிலாம் அமேசான்னா 100 ரூபாய்னா 100 ரூபாய் நீங்க பே பண்ணுவீங்க, இப்ப சம்மந்தமே இல்லாம 104 இருக்கும். இந்த சார்ஜஸ்லாம் என்னன்னே யோசிக்காம சௌகரியம் மட்டும் பாக்குறதுனால வரக்கூடிய பிரச்சனை.
1: நம்ம சோம்பேறித்தனமான வாழ்க்கைக்கு வந்து எவ்வளவு காசு கொடுக்கறோம்ன்றது ஃபைனலா பார்த்தாதான் தெரியும்.
0: 4 ரூபாய் தானேன்னு சொல்லுவோம், மாசம் 30 பர்ச்சேஸ் பண்ண போச்சுங்களே
1: தெரியாது. சரிங்க ஐயா, பொருளாதார குற்றங்கள் குறித்த வழக்கறிஞர் பி பிரகாஷ் அவர்கள் நல்ல தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க. சின்ன சின்ன செலவு தானே அப்படின்னு நம்ம பார்த்து விட்டோம்னா அது எவ்வளோ பெரிய தொகையாக வந்து நிற்கிது அப்படின்றத இந்த வருஷமாவது அதாவது இந்த மாதத்திலிருந்தாவது நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசுவோம்.
2: இன்ஜினியரிங் காலேஜ் தான் ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங் கோட் 2610.
4: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
7: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான், 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
8: அழகும் அன்பும் சேரும் இடம், ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
9: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சட்டத்தின் பார்வையில் வசந்த் அழைப்பில் பொருளாதார குற்றங்கள் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நேரம் போனதே தெரியல, கிட்டத்தட்ட நேரம் இப்பொழுது பார்த்தீங்கன்னா 9:53 ஆயிடுச்சு. ஒரு பெரிய குற்றங்கள் நிகழ்வு மாதிரி நிறைய கேள்விகள் வந்து நம்ம வந்துக்கிட்டே இருந்தாலும் அடுத்த ஒரு கேள்வி நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சொல்லுங்கம்மா.
3: கீழப்புலிவாட் ரோட்லேருந்து ஸ்ரீராம தீபம் கேட்டிருக்காங்க. இப்போ இவ்வளோ குற்றங்கள் நடக்குது, இப்போ மோசடியாக நிறைய கம்பெனிலாம் இப்போ ஆரம்பிக்கிறாங்க, இவங்கெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணாமல் ஆரம்பிப்பாங்களா, இது எப்படி வந்து நம்ம தடுக்கிறதுன்னு கேட்குறாங்க.
4: ஸோ இதில் வந்துட்டு தடுக்கிறதுக்கான ஆப்ஷன் நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய அவேர்னஸ் தாங்க. அதே மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணாமல் தான் ஏமாற்றவங்க ஆரம்பிப்பாங்க. ரிஜிஸ்டர் பண்ணி இருக்கக்கூடிய ஆளுங்க எல்லாமே ஆர்கனைஸ்டு கிரைம்குள்ளே வருவாங்க. இப்போ ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் இருக்கட்டும், சத்யம் ஸ்கேம் இதில் எடுத்துக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது பெரிய இப்போ கிங் ஃபிஷர் ஸ்கேம் இருக்கட்டும், விஜய் மல்லையா அவங்களோடலாம், அது எல்லாமே ரிஜிஸ்டர்டு குரூப்ஸ் தான். ஆனால் அதில் எவேஷன் இருக்கும், அதாவது சில சட்ட முறைகளை பின்பற்றாமல் இருக்கும், அது எல்லாமே வெளியில் தெரிஞ்சிடும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், அயோத்தியா பிரசாதம் ஸ்கேம்னு இருக்குது 2024. அதில் வந்துட்டு ரிஜிஸ்டர்லாம் பண்ணல, ஒரு வெப்சைட்டு ராமர் கோயில்

0: கட்டியிருக்கோம். ராமர் கோயிலேருந்து வரக்கூடிய பிரசாதம் எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கு, நீங்கள் 500 ரூபாய்
1: கொடுத்தீங்கன்னா
0: உங்கள் வீட்டுக்கே அனுப்புகிறோன்னு. இது ரெஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. வெப்சைட் இருக்கு, ராமர் பக்தி இருக்கிறவங்க எல்லாருமே.
1: ஆமாம்,
0: 1-2 லட்சம் ஆர்டர் வந்திருக்கு. வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு பணம் எல்லாத்தையும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்மளுடைய அவேர்னஸும் இது சரியா இல்லையான்னு கேள்வி நம்ம கேட்டாலோடைய இதை தவிர்க்க முடியாது. கவர்மெண்ட் என்ன தான் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தானாலும் எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ண வந்தாங்க. கம்பெனிஸ் ஆக்ட் படி ரிஜிஸ்டர் பண்ணணும், சிட் ஃபண்ட்ஸ் படி ரிஜிஸ்டர் பண்ணணும், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படி இதெல்லாம் செய்யக்கூடாது, ஐபிசி படி இது எல்லாமே குற்றங்கள். இப்போ பிஎன்எஸ் படியும் குற்றங்கள் பனிஷ்மெண்ட் அதிகமாயிருக்கு. 3 வருஷத்துலேருந்து இது எல்லாமே 5 வருஷம் வரைக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் குற்றம் நடக்குதுன்னா ரெஜிஸ்டர் ஆகாத பட்சத்தில் தான். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு அவங்க பண்ணாங்களா இல்லையான்றது நம்ம தான் செக் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் எல்லாத்தையும் ட்ராக் பண்ண முடியும். இப்போ இந்த பிரசாதம் ஸ்கேமே எடுத்துக்கோங்க, இல்லை ரெஜிஸ்டர் பண்ணி இருந்தால் தான் அவங்க வந்து ஸ்கேம் பண்ணுன்றது இல்லை. ரெஜிஸ்டர் பண்ணாமலேயே அவங்க வந்துட்டு நம்மளுடைய நம்பகத்தன்மையை யூஸ் பண்ணிவிட்டு, சரி ஓகே இவங்க இதை சொன்னால் நம்புவாங்க, கடவுள் பக்தி இருக்கிறவங்க நம்புவாங்கன்னு டார்கெட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணதான். அதே மாதிரி தான் க்ரைம்ஸ்லேயும் பல வகை. இன்வெஸ்ட்மெண்ட் சில பேருக்கு தேவைப்படும், சில பேருக்கு வந்துட்டு கடன் தேவைப்படும், சில பேருக்கு எஜுகேஷனல் லோன் மட்டும் தேவைப்படும், அப்போ அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் தான் டார்கெட். சில பேருக்கு மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ் மட்டும் தேவைப்படும், அதே மாதிரி சில பேருக்கு இன்சூரன்ஸ் தேவைப்படும், அப்போ பேஷன்ஸ் தான் அவங்க டார்கெட்டு. அதே மாதிரி சில பேருக்கு வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் தேவைப்படும், வேலை வந்துட்டு வேலை வாய்ப்பு கிடைக்குது, நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே சில எம்ப்ளாய்மெண்ட் செல்லில் நான் ரெஜிஸ்டர் பண்ணிடுவேன். தேவைகள் இருக்கிற பட்சத்தில் இந்த ஸ்கேம்ஸ் இருக்கும். அது ரெஜிஸ்டராக இல்லையான்னு பார்க்க வேண்டிய டியூட்டி கடமை நம்மக்கிட்ட
1: தான் இருக்கு. ரொம்ப அழகாக வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து வேலை வாய்ப்புகள் சொன்னேன், எனக்கு அடுத்து ஒரு கேள்வி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு வந்து நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில சென்டர்ஸ் வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. நீங்கள் எங்களை அணுகுனா வந்து நாங்கள் இவ்வளோ அமௌண்ட்டில் உங்களை குறைந்தபட்ச செலவில் நாங்கள் வந்து அனுப்பி வைப்போம், நல்ல தரமான வேலைகள் உங்களுக்கு வாங்கி தரப்படும். இதை வந்து சில பேர் நம்பி மோசம் போய் அங்கே போய் தவிக்கிற மக்களும் இருக்காங்க தானே.
0: எஸ் மேம், இந்த மாதிரி நிறுவனங்கள் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கணும். ஏன்னா அவங்க பாஸ்போர்ட் டீலிங்லேயும் இருப்பாங்க, இமிக்ரேஷன் திங்ஸும் இருக்கும். இங்கேருந்து ஆட்களும் வந்துட்டு அவங்க பிளேன் ஏதோ ஏர்கிராஃப்ட் மூலியமாக அனுப்பி, இல்லை இந்த இடத்துல வந்துட்டு ஒர்க் பர்மிட்லாம் வாங்கி ப்ராப்பராக வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய ஃபார்ம்ஸ் தான் இதை பண்ண முடியும். அப்போவும் நம்மளுடைய கடமை என்னன்னு பார்த்தா, இந்த சரி வேலை கிடைக்கிது இவ்வளோ உடனே வந்துட்டு இந்த வெளிநாட்டில் இந்த கண்ட்ரிக்கு நம்ம போகிறோம், 2 லட்சம் ரூபாய் நமக்கு சேலரின்னு சொன்னால் மயங்கிடக்கூடாது. ஃபஸ்ட்டாக அந்த ஃபார்ம் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கா, ஒர்க் பர்மிட் இருக்கா, என்ன வந்துட்டு பாஸ்போர்ட்டோட ஒழுங்காக அங்கே கொடுப்பாங்களா, அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஒர்க் கண்டிஷன்ஸ் என்ன, எந்த ஏஜென்சியோட டைஅப்பில் இருக்குது, இது எல்லாத்தையும் விசாரிக்கணும். விசாரித்தா தான் தெரியும்.
1: இன்றைக்கி வந்து உலகம் நம்ம கைக்குள்ளே இருக்குது, அதனால் நம்ம எல்லாத்தையுமே நம்மளாலேயும் தேட முடியும், ஆராய முடியும், பார்க்க முடியும். எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தாலுமே ஏமாத்துறவங்க இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க, அதுக்கு ஏமாறுற நம்மளும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இதை தடுக்கணும், இல்லை இதுக்குரிய சட்டங்கள் இருக்குது, ஆனால் தண்டனைகளும் இருக்குது, எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் வந்து முறையான சரியான அணுகுமுறை எங்கே நாங்கள் போய் தேடுறது?
0: இப்போ சில டிப்ஸ் நான் சொல்கிறேன். இப்போ ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸு இல்லை பேங்க்கு மாதிரி இருக்கக்கூடிய ஏமாற்றுதல் இந்த மோசடிலாம் இருக்கிறப்ப நம்மளுடைய கடவுச்சொல், அதாவது பாஸ்வேர்ட் இல்லை ஒன் டைம் பாஸ்வேர்ட், இது எதையுமே ஷேர் பண்ணக்கூடாது. கார்டு டீட்டெயில்ஸ் வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க, இது ஆர்பிஐ பிரின்சிபல்ஸ் படி நீங்கள் இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கணும், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு கார்டு பாஸ்வேர்டு வந்துட்டு அந்த சைட்டில் நம்பிக்கை இல்லைன்னா அதை சேவ் பண்ணணும்னு கொடுக்காதீங்க. அதே மாதிரி டபுள் வெரிஃபிகேஷன் வச்சுக்கோங்க, மொபைல் இருக்கட்டும் இமெயில் ரெண்டு இதுலேயும் உங்களுக்கு ஏதாவது பாஸ்வேர்ட் மாறுச்சுன்னா, யூசர் நேம் மாறுச்சுன்னா லாகின் பண்ணால் விஷயம் தெரிகிற மாதிரி. அடுத்தது அஃபிஷியல் சோர்சஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நேராக சில ஆஃபீஸ் போட முடியும்னா பணம் இல்லை வேலை இந்த சம்மந்தப்பட்டதுனால் நேராக போயிட்டு வந்துடுங்க. அடுத்தது வந்துட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட், இது ஏற்கனவே சொன்னது தான், ஜிபே இப்போ யூஸ் பண்ணனால பேங்க் ஸ்டேட்மெண்ட் அடிக்கடி பாருங்கள். ஆத்தரைஸ்டு ஆப் லோன் இருக்கான்னு பாருங்கள், லோன் ஷாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட்டு செயலியிலேயே வந்துட்டு 5 லட்சம் லோனு வட்டி இல்லாமல் கொடுக்குறேன், நீங்கள் வந்துட்டு முதல் தவணை மட்டும் நீங்கள் 1 லட்சம் பே பண்ணுங்கன்னா நம்ம அதை நம்பி டக்குன்னு ப்ரொசீட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் தான் உள்ள கண்டிஷன் பார்த்தா அடுத்த நாளே வந்துட்டு நீங்கள் 10,000 ரூபாய் கட்டியிருக்கணும், இல்லை அதுக்கு அடுத்த நாள் அந்த 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் மாறும். ஸோ இந்த மாதிரி எளிமையாக கிடைக்குதுன்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபோன் நம்பர் எல்லாத்துக்கும் கொடுக்காதீங்க, ஏன்னா ஃபோன் நம்பரில் தான் எல்லாம் லிங்க் ஆகிருக்கு.
1: இன்றைக்கி ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஐயா ஃபோன் நம்பர் கொடுக்காதீங்கன்றீங்கன்னு, நீங்கள் ஒரு சின்ன கடைகளுக்கு போனாலுமே எங்களுடைய ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரிவ்யூ கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி துணி கடைகளாக இருக்கட்டும், க்ராசரிஸ் கடைகளாக இருக்கட்டும், எங்கே போனாலும் ஈவன் மருத்துவமனைக்கு போனால் கூட உங்கள் நம்பர் ஃபோன் நம்பர் அட்ரஸ் இதெல்லாம் எழுதுங்க அப்படின்றாங்க. இதை வந்து நம்ம வந்து கட்டாயம் செய்ய வேண்டியது தானே இருக்குது. அவங்க கேட்குறாங்க ஏன் ஃபோன் நம்பர் எழுதலைங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களே.
0: ஐயோ கட்டாயம்னே இல்லை மேடம், இது நம்மளுடைய சாய்ஸ் தான்.

0: இப்போ அவங்க வந்துட்டு நம்மளை ஒரு கஸ்டமராக அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஃபோன் நம்பரு பேர் எல்லாமே கேட்கலாம். பேர் அட்ரஸ் கொடுத்தா போதும், ஃபோன் நம்பர் எல்லாத்துக்கும் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ரெவ்யூவும் ஜென்யூனாக இருக்கிற பட்சத்தில் அங்கேயே அவங்க ரெவ்யூ சஜஷன் பாக்ஸ் இருக்கும், அங்கே எழுதுங்க. இல்லை அங்கேயே வந்துட்டு அவங்களோட கோடு இருக்கும், அதை ஸ்கேன் பண்ணி எழுதுங்க. இதுவே ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ரிவ்யூ வந்துச்சுன்னா அது அந்த கடைகள்லேருந்து தான் கூப்பிடுறாங்க, அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து தான் கூப்பிடுறாங்கன்றது அவசியம் இல்லைங்களே. ஃபோன் நம்பரும் இது ஒரு ஸ்கேம்க்கான மெத்தடும். நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்துருவோம், அவங்களோட டைஅப் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸும் நமக்கு இது மூலமாக விளம்பரம் இருக்கட்டும், விஷயங்கள் இருக்கட்டும், எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃபோன் நம்பர் கொடுக்கணுன்ற கட்டாயம் இல்லைன்றது தெரிஞ்சால் போதும்.
1: அதாவது நேர்களை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார குற்றங்கள் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருந்தாலும் எந்த வகையிலெல்லாம் நம்ம ஏமாறுறோம் அப்படின்றத பிரகாஷ் ஐயா வந்து தெளிவாக நல்ல விளக்கமாக எடுத்து சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம ஃபோன் நம்பர் தானே, நம்மளுடைய பேர் தானே, நம்ம அட்ரஸ் தானே அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் இதை பரவாமல் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செஞ்சுட்டு வந்தால் போதும் அப்படின்னு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. எச்சரிக்கையாக இருப்போம், பொருளாதார குற்றங்கள்லேருந்து நம்ம மீண்டு நம்மளுடைய செலவுகளுக்கு உட்பட்ட வியாபாரங்களாக இருக்கட்டும், செலவுகளாக இருக்கட்டும், நம்மளை நம்மளை பாதுகாத்து கொள்வது நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நிறைவாக நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் ஏதாவது இருக்குங்களா?
0: நிறைவாக வந்துட்டு இதில் ஏற்கனவே சொன்னதுதான், நம்மளுடைய ஆசையும் சரி அதே மாதிரி நம்மளுடைய பயமும் அந்த பதஷ்டம் இதை அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் வந்துட்டு சேஃபாக அதில் இருந்துக்கலாம். அதே மாதிரி சைபர் செல்லுக்கும் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம், 1930 ஹெல்ப்லைன் நம்பர் போகலாம், இல்லை சைபர் போர்ட்டலில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம், இல்லை தனிப்பட்ட முறையில் வந்துட்டு எஃப்ஐஆர் போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் ஃபைல் பண்ணலாம். அதேமாதிரி ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாகவும் கோர்ட்ஸில் கொடுக்கலாம். இப்போ எக்கனாமிக் கோர்ட்ஸ்னா அதுக்கு ஸ்பெஷல் கோர்ட்ஸு தஞ்சாவூர் இந்த மாதிரிலாம் இருக்குது. தஞ்சாவூர் கோர்ட்டில் எக்கனாமிக் அஃபென்சஸ் கோர்ட் இருக்குது, திருச்சியில் சென்னையில் இருக்குது, மதுரையில் இருக்குது. ஸோ எக்கனாமிக் அஃபென்சஸ்க்கும் சிறப்பு நீதிமன்றங்கள் இருக்குது, வழிகள் உண்டு, அதை நம்ம பார்த்து ஆராய்ஞ்சு ஒழுங்காக பண்ணுறோமான்றது தான் கேள்வி.
1: நன்றிங்கய்யா.
2: நேர்கள் இனி கேட்கலாம்.
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் குறித்து ஆலோசிக்கப்படலாம் என தெரிகிறது. நீட் விவகாரம் தொடர்பாக உண்ணாவிரதம் மேற்கொண்டு வந்த சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் 26 நாட்களுக்கு பின்னர் மத்திய அமைச்சர்கள் திரு JP நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோர் முன்னிலையில் தமது போராட்டத்தை முடித்துக் கொண்டார். இந்நிலையில் சோனம் வாங்சுக் மருத்துவர்களின் ஆலோசனைக்கு ஏற்ப தமது உடல் நலனில் கவனம் செலுத்தி பழைய ஆரோக்கிய பெற வேண்டும் என்று பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் கல்பாக்கம் கூடங்குளம் அணுமின் நிலையங்களில் இளம் அறிவியல் வல்லுநர்களுக்கு தொழில்நுட்ப பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய அணுசக்தித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். சிறப்பு திட்டங்கள் மூலம் பொறியியல் வல்லுநர்கள் அணுசக்தி துறைகளில் பணியமர்த்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பத்திரப்பதிவு துறையில் வருகையில்லா ஆவணப்பதிவு நடைமுறையை முதலமைச்சர் திரு விஜய் வரும் 17 சென்னையில் தொடங்கி வைக்கிறார். முதற்கட்டமாக மனை முதல் விற்பனை மற்றும் அடுக்குமாடி முதல் விற்பனை என இரண்டு வகை ஆவணப்பதிவு மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த நடைமுறை விரைவாக ஆவணப்பதிவு நடைபெறுவதோடு வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் என்று மாநில வணிக வரி பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். இந்த நடைமுறை தொடர்பாக மதுரை கோவை மாவட்டங்களில் கருத்து கேட்புக் கூட்டம் விரைவில் நடத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். உதகையில் அணைகளின் நீர்மட்டம் குறைந்துள்ளதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. பொதுமக்கள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்று நகராட்சி நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக எமது நீலகிரி செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: நீலகிரி மாவட்டம் உதகை நகருக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக இருக்கும் பார்சன்ஸ் வேலி அணை 50 கொள்ளளவு கொண்டுள்ள நிலையில் எல்லினோ காரணமாக மழை பெய்யாததால் தற்பொழுது 25 உயரம் மட்டுமே தண்ணீர் உள்ளது. அதேபோல் மார்லிமந்து அணையிலும் நீர்மட்டம் வெகுவாக குறைந்துள்ளதால் விரைவில் உதகை நகரில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. வீடுகளில் மோட்டார் மூலம் குடிநீர் எடுத்தால் 5,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும், தனியார் விடுதிகள் தனியார் காட்டேஜ்களில் அத்துமீறி நகராட்சி குடிநீர் இணைப்பில் மோட்டார்களை பொருத்தி குடிநீர் எடுத்தால் 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுவதுடன் தொடர்ந்து இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டால் குடிநீர் இணைப்பு துண்டிக்கப்படும் என நகராட்சி ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். உதகையிலிருந்து சரவணன்.
3: அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் கலியாண்டா பூனாச்சா தாய்லாந்தின் இசாரோ இணை நியூசிலாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 11 மணிக்கு.
5: अगले 10 दिन सात समुंदर पार स्कॉटलैंड के ग्लासगो की फिजाओं में भी इंडिया

0: நிறைவுக்கு வருகிறது இன்றைய போடு ஆட்டம் போடு. இதுவரை நம்மோடு பயணித்த முதல் அலைவரிசை நேயர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம்.
1: வாங்க ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி, துறையூர்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5% முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி நாம் கேட்டு ரசிக்கவிருப்பது இருபட பாடல்கள். அதுல முதல்ல வரக்கூடிய படம் காலமெல்லாம் காதல் வாழ்க படத்திலிருந்து.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: பாடல் கேட்டீங்க நிலாவே வா படத்துல இருந்து. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்ததா நேர்களுக்காகவே வருது. உங்களோடு நாங்க நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். உங்களுக்கான தொலைபேசி எண்கள் 431 என்ற திருச்சியின் முன்னிணைப்பேனோடு 240-102-1 மற்றும் ஒரு எண் 246-102-1. இனி கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். ருமேனியாவின் புக்கரெஸ்ட் பல்கலைக்கழகத்தில் இந்திய ஆய்வு இருக்கை நிறுவப்படும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். தமது அரசுமுறை பயணத்தின் இறுதிக்கட்டமாக ருமேனியா சென்றுள்ள அவர் இருதரப்பு தூதரக ரீதியிலான பேச்சுவார்த்தையை மேற்கொண்டார். கல்வி, கலாச்சாரம், மக்கள் தொடர்பு துறைகளில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருப்பது மகிழ்ச்சியளிப்பதாக கூறியுள்ளார். நீட் வினாத்தால் கசிவு விவகாரம் தொடர்பாக போராட்டம் மேற்கொண்டு வரும் மாணாக்கர் அமைப்பினர் மத்திய அரசுடன் இன்று பேச்சுவார்த்தை மேற்கொள்ள உள்ளனர். புதுடில்லியில் இன்று பிற்பகல் நடைபெறும் இப்பேச்சுவார்த்தையில் போராட்டத்தை முடிவிற்கு கொண்டு வருவது குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் கூறியுள்ளார். புதுடில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்க்கட்சிகள் தங்களது பிரச்சினைகளை அவையில் எடுத்துரைத்தால் அது குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாகவும் கூறினார். தமிழ்நாட்டில் தொழிலாளர் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இத்துறைக்கான அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் தெரிவித்துள்ளார். சென்னையில் தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பு உபகரணங்கள், தற்காப்பு சாதனங்கள் ஆகியவை குறித்து ஆய்வு மேற்கொண்ட அவர், தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். நாகை மாவட்டத்தில் பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் விவசாயிகள் வரும் 31 தேதிக்குள் பதிவு செய்து பயன்பெறுமாறு தோட்டக்கலைத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர்,
2: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 2026-27 ஆண்டில் குறுவை பருவத்தில் நெற்பயிரை பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் பதிவு செய்ய வருகிற 31 தேதி கடைசி நாளாகும். நிதிநேர நெரிசலை தவிர்க்கவும், விவசாயிகளின் விண்ணப்பங்கள் விடுபடாமல் இருக்க பிரிமிய தொகை செலுத்தி தங்களது பயிர்களை முன்கூட்டியே பதிவு செய்ய கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது வங்கிக் கணக்கு புத்தகத்தின் முன்பக்க நகல், இ ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து காப்பீடு செய்து கொள்ளலாம். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
1: இதேபோல் திருப்பூர் மாவட்டத்தில் குறுவை பருவ தோட்டக்கலை பயிர்களுக்கு விவசாயிகள் செப்டம்பர் மாதம் 15 தேதிக்குள் பதிவு செய்து பயன்பெறலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மணிஷ் நாரணவரே தெரிவித்துள்ளார். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மதுராந்தகத்தில் இன்று காலை நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். புதுச்சேரியிலிருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த கார் மீது லாரி மோதியதில் இவ்விபத்து நேரிட்டது. இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்காட்லாந்தில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினா மகளிர் 75 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் முதல் பதக்கத்தை உறுதி செய்துள்ளார். அரையிறுதிப் போட்டியில் துவாலு நாட்டைச் சேர்ந்த தஃபாக்கியை அவர் எதிர்கொள்ள உள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.

நேரம் 11:03. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நாள் முழுக்க எத்தனை வேலை இருந்தாலும் மனசுக்கு பிடிச்ச ஒரு பாடலும் மனம் திறந்து பேசுறதுக்கு ஒரு தோழமே கிடைச்சா போதும், அந்த நாள் இன்னும் இனிமையா மாறிடும். உங்க குரல், உங்க விருப்பம், உங்க பாடல் எல்லாமே ஒன்றாக இணையும் நிகழ்ச்சி இது உங்களோடு நாங்க. இந்த ஒரு மணி நேரம் நாங்க மட்டும் பேச போறது இல்லங்க, நீங்களும் தான் வந்து பேச போறீங்க, உங்களோட விருப்பமான பாடலை கேட்க போறீங்க. அதற்கான தொலைபேசி எண்கள் 0431-240-102-1 மற்றும் 246-102-1. இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்க.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
5: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
6: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு. ஸ்ரீதைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீதைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
4: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
6: கேட்டு நெஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இல்ல, இது உங்களோடு நாங்க. நேர்களே, உங்களோட கவனத்திற்கு கரூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவசாயிகள் தங்களது வேளாண்மை தொடர்பான குறைகள் மற்றும் கோரிக்கைகளை நேரில் சென்று பயனடையலாம். உங்களோட நாங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததா நம்மளோட பேசுறதுக்காக ஒரு நேயர் காத்திருக்காங்க. வணக்கம், யாரு? நேர் இனிப்புல இருந்தாங்க. சரி நேர்களே, உங்களோட கவனத்திற்காக தமிழ்நாடு அரசின் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 5 முதல் 16 வயதுடைய மாணவ மாணவிகளுக்காக இலவச கலை பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. வாரந்தோறும் சனிக்கிழமை மாலை 4 முதல் 6 மணி வரையிலும் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 முதல் 12 மணி வரையிலும் நடைபெறுகிறது. பயிற்சி மையங்கள் ஸ்ரீரங்கம் மூலத்தோப்பு மாவட்ட அரசு இசைப்பள்ளி மற்றும் மணப்பாறை தியாகசேகர் ஆலை மேல்நிலைப்பள்ளி. மேலும் விவரங்களுக்கு

எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். 9489913336 அல்லது 97906728722.

0: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடை தள்ளுபடி திருவிழா. சவால் விலை, இந்த விலை எங்கும் இல்லை. அப் டு 50% ஆடை அதிரடி தள்ளுபடி. ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
1: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
3: கேட்டணிஞ்சிருக்கோம், இது திருச்சி எஃப்எம்.

0: ரெயின்போ 102.1 உங்களோட நாங்க. அடுத்ததா யாரு என்ன பாட்டு கேட்க போறாங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், நான் சத்திரபுரம் பரமேஸ்வரி பேசுறேன்.
0: பரமேஸ்வரி அம்மா நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். நான் போன வெள்ளிக்கிழமை பேசுனேன், இந்த வெள்ளிக்கிழமை பேசுறேன்.
0: அருமை அருமைமா, அப்படிதான் இடைவெளி விட்டு கால் பண்ணி பேசிக்கிட்டே இருங்க, தொடர்ந்து எங்களோட இருந்து எங்க எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்க.
1: இன்னைக்குதான் கிடைக்க மாட்டேதுங்களே.
0: கண்டிப்பா கிடைக்கும், தொடர்ந்து வெயிட் பண்ணி நீங்க போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா கிடைச்சிடும் ஒரு நாள். இன்னைக்கு கிடைச்சதுல
1: கிடைச்சது.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு மில்லான முடிச்சுல இருந்து பாட்டு வேணும்.
0: என்ன பாட்டு முன்னாடி முடிச்சுல?
1: பாக்யராஜ் சூரி
0: பாடுங்க பாடுங்க, நல்லா இருக்கே. சரிம்மா, பாடல் கேட்டலாமா? நன்றி நன்றி.
2: நான் பிடிக்கும் மாப்பிள்ளைதான், நாடறிஞ்ச மன்மதண்ட.
3: ஆஹா, அபாரம் பரிமளா, மேல சொல்லு.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி, துறையூர்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட

0: லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது உங்களோட. நாங்க நேர்களே, உங்களோட கவனத்துக்காக தமிழ்நாடு பழங்குடியினர் நலவாரியம், நரிக்குறவர் நலவாரியம் மற்றும் குதிரை வண்ணார் நலவாரியம் உறுப்பினர் சேர்க்கை, சாதி சான்றிதழ், ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்ட சேவைகளுக்கான சிறப்பு முகாம்கள் நடைபெறுகின்றன. நாளை வட்டாரம் எந்த வட்டாரத்துல நடைபெறுது அப்படின்னா, குளித்தலை தாந்தோணிக்கான முகாம் வந்து வட்டாட்சியர் அலுவலகத்துல நடைபெறுது. இதில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டிருக்காங்க. உங்களோட நாங்க நிகழ்ச்சியில அடுத்ததா எந்த நேயர் எந்த பாடல கேக்குறாங்கன்னு பாத்திரலாம். வணக்கம். வணக்கம் சார், கேக்குதுங்களா?
4: நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன். நீங்க யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
4: திருச்சி மாவட்டம்.

0: கேக்குதுங்களா?
1: வணக்கங்க. நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். நீங்க யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் லாவடி வட்டம் தனபால் மல்லிகா பேசுறேங்க.
0: தனபால் மல்லிகாவா?
1: ஆமாங்க.
0: சொல்லுங்க சார், என்ன என்ன சாங் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து அச்சமில்லை அச்சமில்லை வந்து ஓடுகிற தண்ணியில உரசுகிட்ட சந்தனத்தை அந்த பாட்டு வேணுங்க. அச்சமில்லை அச்சமில்லை
0: அச்சமில்லை அச்சமில்லை இல்லையா?
1: ஆ படம் படம். ஆ
0: சரிங்க சார், உங்களுக்கு ஏன் அந்த சாங் ரொம்ப பிடிக்கும்?
1: ரொம்ப விருப்பமா இருக்குங்க, அந்த பாட்டு ரொம்ப கேட்க நல்லா விருப்பமா இருக்குங்க எனக்கு.
0: சரி, எந்த படத்துல இருந்து சொன்னீங்க?
1: அச்சமில்லை அச்சமில்லையில இருந்து ஓடுகிற தண்ணியில உரசுகிற
0: ஓடுகிற தண்ணியில. பாடல் பாடுவீங்களா? பாடுங்க பாப்போம்.
1: நன்றி.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
5: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: ஸ்ரீதைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம்.
8: சொல்லுங்க,
7: உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
8: தேவா படத்துல இருந்து போடுங்க.
7: தேவா படத்துல இருந்தா? என்ன பாடல்?
8: எந்த பாடல் வேணும்?
7: எந்த பாடல் வேணாலும் போடலாமா? சரிம்மா, உங்களுக்காகவே ஒரு அருமையான பாடல் இதோ.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
3: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்,
4: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: கேட்டு நினைஞ்சிருக்கோம், இது திருச்சி FM ரெயின்போ 102.1.

0: ஒன்றில் உங்களோடு நாங்க அடுத்ததா யார் என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு பார்த்தலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். கரூர் மாவட்டம் வாலியம்பட்டில இருந்து விஜய் பேசுறேன் மேடம். எல்லாம் நிலமா
0: நல்லா இருக்கும்மா? நீங்க நல்லா இருக்கீங்களாமா?
1: நாங்க நல்லா இருக்கிறோம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: கேப்டன்ல இருந்து வாசமுள்ள பாண்டியர் அந்த பாட்டு போடும்.
0: கேப்டன் பிரபாகர்ல இருந்து பாசமுள்ள பாண்டியரேவாமா? சரிங்கம்மா, போட்டுடலாம். ரொம்ப நன்றிங்கம்மா இணைப்புல வந்ததுக்கு.
1: நன்றி நன்றி.

0: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடை தள்ளுபடி திருவிழா. சவால் விலை, இந்த விலை எங்கும் இல்லை. அப் டு 50% ஆடை அதிரடி தள்ளுபடி. ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
1: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது.

0: ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455555 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: கேட்டு நெஞ்சிருக்கோம், இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 101.1 உங்களோட நாங்க. நேரம் இப்பொழுது 11:45 ஆயாச்சு. அடுத்ததா நம்ம கூட பாடலை கேட்க வர நேயர் யாருன்னு பாத்திரலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம் ஐயா, எங்கிருந்து பேசுறீங்க, யார் பேசுறீங்க?
4: பெய்யாமருந்து முருகேசன். நலம் நலமறிய ஆவல்.
3: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
4: வைதை காற்று நடந்து ராசாட்சி உன்னை காணாவிடங்கி காக்காடி போலாடுது.
3: பாடுவீங்களா? பாடுங்களேன்.
4: நன்றி.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
5: புரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
4: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
5: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9th Cross தலைநகர் திருச்சி.
6: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
5: ஸ்ரீ தைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: இது திருச்சி FM ரெயின்போ 102.1 உங்களோட. நாங்க நேரம் இப்போ 11:52 ஆயாச்சு. அடுத்ததா யாரு அவங்களுக்கான பாடலை கேட்க வராங்கன்னு பாத்துடலாம். வணக்கம்.
10: வணக்கம்.
9: வணக்கம் சார். யாரு, எங்கிருந்து பேசுறீங்க?
10: விராலிமலைந்து ஏழுமலை பேசுறேன். கத்தூர் எடையபட்டி ஏழுமலை.
9: ஏழுமலை சார். சரிங்க சார். நல்லா இருக்கீங்களா சார்?
10: நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
9: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
10: எனக்கு பெண் புத்தி அந்த படத்துல இருந்து கொலுசே கொலுசே அந்த பாட்டு.
9: கொலுசே கொலுசே பாடலா? சரிங்க சார், இது உங்களுக்காகவே பாடல் வந்துட்டு இருக்கு, கேக்கலாம்.
10: ஓகே மேடம். ஓகே மேடம்,
9: நன்றி இனிப்புல வந்ததுக்கு.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இதுவரைக்கும் நம்ம கேட்டு ரசிச்சது உங்களோடு நாங்க திருச்சி FM ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா உங்களுக்காக ஒரு பாடல்.
3: கூத்து ஜோரு காமடியார் அட நம்ம சாரு மொளகாய் குமார்.

0: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். நீட் விவகார பிரச்சினையில் எதிர்க்கட்சியினரின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் நண்பகல் 12 மணி வரை இன்றும் ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக கார்கில் போரில் 27வது வெற்றி தினத்தையொட்டி நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த முப்படை வீரர்களுக்கு இரு அவைகளிலும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனிடையே நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக விரைவு நீதிமன்றங்கள் அமைக்க டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த நீட் விவகாரத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளை விசாரிக்க சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அமைக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட முடிவை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் வரவேற்றுள்ளார். வழக்குகள் தினசரி அடிப்படையில் நடத்தப்பட்டு இளையோருக்கு விரைந்து நீதி கிடைக்க இது வழிகோலும் என்று அவர் குறிப்பிட்டார். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டமும் இன்று நடைபெறவுள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ரொமேனியாவில் புச்சாரஸ் நகரில் அந்நாட்டு பிரதமர் இலி போலோஜனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். தொடர்ந்து அந்நாட்டு அதிபர் நிகுசர் டேனுடன் இணைந்து இந்திய ரொமானிய வர்த்தக கூட்டமைப்பு கூட்டத்திலும் அவர் உரையாற்றுகிறார். தமிழ்நாடு பத்திரப்பதிவுத்துறையில் வருகையில்லா ஆவணப்பதிவு நடைமுறையை முதலமைச்சர் திரு விஜய் வரும் 17ஆம் தேதி சென்னையில் தொடங்கி வைக்கிறார். முதல் கட்டமாக மனை விற்பனை மற்றும் அடுக்குமாடி விற்பனை என இரு வகை ஆவணப்பதிவுகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. தமிழ்நாட்டில் MBBS BDS மருத்துவ படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நேற்று முடிவடைந்த நிலையில் 70,485 விண்ணப்பங்கள் இதுவரை பெறப்பட்டுள்ளன. இவை பரிசீலிக்கப்பட்டு விரைவில் தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே இன்று காலை நேரிட்ட சாலை விபத்தில் தந்தை மகன் உட்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். புதுச்சேரியிலிருந்து சென்னையில் இவர்கள் பயணித்த காரும் லாரியும் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டது. விபத்தை ஏற்படுத்திய லாரியை கண்காணிப்பு கேமரா உதவியுடன் தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கிளாஸ்கோவில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்றுள்ள இந்திய குழுவினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தடகள வீரர்களின் திறனும் அர்ப்பணிப்பும் எண்ணற்ற இளையோருக்கு உத்வேகமாக இருப்பதாக அவர் பாராட்டியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் கலியாண்ட புனாச்சா தாய்லாந்தின் இசாரோ இணை நியூசிலாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்தி சுருக்கம் 1 மணிக்கு.
1: குறள் அமுதம்
2: இடமறிதல் 50வது அதிகாரம் 7வது குறட்பா.

செய்ய வேண்டியவைகளையெல்லாம் நன்றாக ஆராய்ந்து தகுதியான இடத்திலும் செய்வாரானால் அவருக்கு மன உறுதியைத் தவிர துணை எதுவும் வேண்டாம்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: நம்ம வீடுகள்ல எப்பவாவது எட்டி பாக்குற ஒரு பூச்சி இனம்தான் புள்ளப்பூச்சி. பேரே வித்தியாசமா இருக்குல்ல. இந்த பூச்சியை அடிக்க கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இன்னும் அப்பாவியா இருக்கிறவங்கள அவன் ஒரு புள்ளப்பூச்சிப்பா அப்படி கூட நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இன்னைக்கு நடுத்தர வயசுல இருக்கிறவங்களுக்கு இந்த பூச்சியை பத்தி தெரியும். ஆனா இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இந்த பூச்சியோட பெயரை கேட்டாலே சிரிப்பு தான் வரும். இந்த பூச்சியுடைய பெயர் பிள்ளை பூச்சி. பேச்சு வழக்குல புள்ளப்பூச்சி அப்படின்னு ஆயிடுச்சு. ஆங்கிலத்துல மோல் கிரிக்கெட்னு சொல்லுவாங்க. மண்ணுக்கு அடியில வாழ்ற இது மண்புழு மாதிரியே விவசாயிகளுடைய தோழமைதான். மண்புழு மாதிரியே மண்ணுக்குள்ள மேலையும் கீழையுமா நகர்ந்துகிட்டே இருக்கிறதால தாவரங்களோட வேர்களுக்கு காற்று, ஒளி, நீர் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உதவி செய்யுது. இதோட கால்கள் பாத்தீங்கன்னா வேகமா மண்ணை தோன்றதுக்கு உதவுது. மண்ணை விட்டு நைட்ல தான் வெளியில வரும். அதனால பகல்ல இந்த பூச்சியை பாக்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். தாவரங்களோட வேர், கிழங்கு இதெல்லாம் இதுக்கு ரொம்ப பிடிச்சமான உணவுங்கிறதால சில நேரம் செடிகளுடைய வேர்களை கட் பண்ணிடுமாம். புள்ளப்பூச்சியை அடிச்சா குழந்தை பிறக்காதுன்னா வீட்டுல பெரியவங்க சொல்லி நாம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமாங்க? புள்ளப்பூச்சியை கொன்னா மண்வளம் கெடும். மண்வளம் கெட்டுச்சுன்னா பயிர்களுடைய வளர்ச்சி குறையும். இதனால நல்ல சத்தான உணவு கிடைக்காது இல்லையா? அதனாலதான் குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

அந்த வார்த்தைக்கு சரியான அர்த்தம் இதுதான். அதே மாதிரி அப்பாவியா இருக்கிறவங்கள ஏன் புள்ள பூச்சின்னு சொல்றாங்கன்னா, புள்ள பூச்சிய உள்ளங்கையில மல்லாக்க படுக்க வச்சு பார்த்தோம்னா ஒரு பச்சிலம் குழந்தை கை கால்களை மடக்கி வச்சுட்டு இருக்கிற மாதிரியே படுத்திருக்கோம். மற்றபடி நம்மள ஒன்றும் பண்ணாது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பிரபஞ்சத்துல பெரும்பாலான உயிர்களுக்கு அதுக்குன்னு சில தற்காப்பு உத்திகள்லாம் வச்சிருக்கோம். ஆனா புள்ள பூச்சிக்கு அப்படி எந்த ஒரு தற்காப்பு யுக்தியும் கிடையாதான். அதனாலதான் அப்பாவியா இருக்கிறவங்கள புள்ள பூச்சி மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தோட்டத்துல வயல்வெளியில இந்த பூச்சி இருக்கிற மண் ரொம்பவே வளமா இருக்குமாம். அதனால விளைச்சலும் அமோகமா இருக்கும். நம்ம வீட்டு தோட்டத்திலேயே பார்க்க முடிஞ்ச இந்த பூச்சிய இப்போ வயல்வெளிகள்ல கூட பார்க்க முடியறது இல்லைங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, மண் கெட்டு போகுது. ரசாயன உரங்களோட பயன்பாட்டால நிலமும் நஞ்சாகிடுச்சு. இதனால மண்புழுக்கள் மாதிரி புழு பூச்சிகளாலையும் நிலத்துல வாழ முடியல. இன்னைக்கு இந்த புழு பூச்சிகளுக்கு என்ன நடக்குதோ அதுதான் நாளைக்கு நமக்கும் நடக்கும், நம்ம சந்ததிகளுக்கும் நடக்கும். அதனால பூச்சிகளோடையும் கொஞ்சம் வாழ பழகலாமே.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: நேர்களை இனி தெரிஞ்சுக்க போறீங்க, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்தடுத்து உங்களுக்காக என்னென்ன நிகழ்ச்சிகள் காத்துக்கிட்டு இருக்குன்னு. 12:50 பாப் கார்னர், காதோரம் கவிப்பாடி வளம் வரும் 1 மணிக்கு மதுரை கீதம். 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் வேளாண் அனுபவம். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் முசிறி அஞ்சலம் ஜே பக்ருதீன் அவர்கள். பிற்பகல் 2:30 உழைப்பவர் அரங்கம். சிகை அலங்கார நிபுணர் திருச்சிராப்பள்ளி எடமலைப்பட்டி புதற்பி தர்மலிங்கம் அவர்களுடன் நேர்முகம். 4 மணிக்கு வண்ணக்கோளங்கள் வழங்குவோர் வசந்தன்கோ. இடைக்கால கீதங்களோடு இதமாய் வரும் பொன்மாலை. 5 மணிக்கு 6 மணியை அலங்கரிக்க வருகிறது ஆரவாரம். 6:15 உணவே மறந்து சித்த மருத்துவர் வி ரத்னம் அவர்கள் தரும் தகவல்களுடன். 6:30 மாநில செய்திகள். 7 மணிக்கு உற்சாகம் உச்சம், இதில் தொழில் முனைவர் ஆர் பிரியதர்ஷினி அவர்களின் பங்கேற்பில். 7:25 உழவர் உலகத்தில் மீனவர்களுக்கான உயிர் பாதுகாப்பு சாதனங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாகப்பட்டினம் தலைஞாயிறு டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் துரை வரதராஜன் அவர்கள். 8:05 இரவு இசை இனிமை. 9:15 இசைந்து வரும் இனிய ராகம். 10 மணிக்கு ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் FM ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கு இடையே மாலை 5:30 NCRT வழங்கும் கல்வி ஒளிபரப்பு. 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திமடல். 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று. 10:00 நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம்.

அன்பான நேயர்களே, வாழ்க்கையில நம்ம பேசுற பயன்படுத்துற ஒரு வார்த்தையில ஒரு எழுத்து மாறினாவே நம்ம வாழ்க்கையே மாறிடுமா? உதாரணத்துக்கு, நம்ம போற போக்குல சாதாரணமா வாழ்றதை விட மத்தவங்களுக்கு உதாரணமா வாழணும், நேரத்தை வீண் செலவு செய்யறாங்க இவங்க தான் நம்மளை கை காட்டி சொல்ல விடாம வாழ்க்கைக்கே நல் வழிகாட்டின்னு சொல்றதுதான் சிறப்பு. இதுக்கு சொல்லாதீங்க மறுப்புன்னு சொல்லிட்டு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் வணக்கம் சொல்லிக்கிறது உங்கள் தோழி சபினா மீரா. தோழிகளே, இது உங்க உலகம், உங்களுக்கான உலகம், மங்கையர் உலகம். இங்க எல்லாருமே எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல, அப்படிதானே? அப்படி எப்பவுமே ஒரே மாதிரி இருந்துட்டா அவங்க நம்ம கண்ணுக்கு அதிசய மனிதரா தெரிவாங்க. இந்த பரபரப்பான பம்பர வாழ்க்கையில சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு, கேட்கறது ஒண்ணு, கேட்டது ஒண்ணுன்னு ரெண்டு மனசாதான் எல்லாருமே இருக்கிறோம். வீட்டுக்கு வாங்குற பொருட்கள்ல இருந்து போடுற ட்ரெஸ் வரைக்கும் ரெட்ட மனசோட தான் இருக்கிறோம். இப்படி ரெட்ட மனசோட அன்னியன் மாதிரி மாறி மாறி பேசுறவங்களா இருந்தாலும் சரி, இன்னும் அதுக்கு மேல வேற மாறி மாறி பேசுறவங்களா இருந்தாலும் சரி, இன்னைக்கு மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில வந்து மாட்டி விடுங்க அவங்கள. உங்களுக்கான தொலைபேசி எண்கள் 43311 என்ற திருச்சியின் முன்னணிப்பேனோடு, அறிமுக நேர்களுக்காக 240-102-1, ஏற்கனவே அறிமுகமான நேர்களுக்காக 246-102-1. இன்னைக்கு மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில இரட்டை மனம்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
3: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
4: ஆடி மாச தள்ளுபடி ஆசை தீர ஷாப்பிங் பண்ண ஸ்ரீ தைலா சில்க்ஸிலே. ஸ்ரீ தைலா சில்க்ஸிலே,
0: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
6: இசையின் மீது ஆர்வம் கொண்ட உங்கள் அன்பு குழந்தைகள் வானொலி நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டுமா? இசை கருவிகள் மற்றும் வாய்ப்பாட்டு பயிலும் 13 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மணிமலர் நிகழ்ச்சியில் பங்கேற்க வாய்ப்பளிக்க உள்ளது உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி. குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் இசை பயின்ற உங்கள் குழந்தைகளின் பெயர், வயது, பெற்றோரான உங்களின் பெயர், முகவரி மற்றும் கைபேசி எண்ணை aartrichychild@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் விருப்ப அஞ்சலை இம்மாதம் 30ஆம் தேதிக்குள் அனுப்புங்கள். உங்கள் மழலை செல்வங்களின் கலைத்திறன் மிளிர இசை மேடை அமைத்து தர காத்திருக்கிறது உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி.

0: மங்கை உலகம் நிகழ்ச்சி கேட்டிருந்திருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 எங்க தோழிகளை காணா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? என்னன்னா, இன்னைக்கு தோழிகளும் வந்து இரண்டு மனதோட இருக்கிறாங்க போல. போய் பேசலாமா வேணாமா, இல்ல சாம்பாருக்கு தாளிச்சிட்டோம் கடுகு கறியுமா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு மனதோட யோசிச்சுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து தலைப்பு வந்து இரண்டு மனம் இல்லைன்னா இரட்டை மனம். என்னன்னா, ஒரு விஷயத்த இதை செய்யலாமா வேணாமா, செஞ்சதுக்கு அப்புறமும் அந்த ரெட்டை மனசோடையே இருப்பாங்க, இது ஒரு கேட்டகரி. இன்னொருத்தவங்க எப்படின்னா, அன்னியன் மாதிரி எப்படின்னா, காலையில் டிஃபனுக்கு இதை செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அதை செஞ்சு வச்சதுக்கப்புறம் வந்து நான் இதை செய்ய சொல்லவே இல்லையே வேற கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி மாறி மாறி பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க, ரெண்டு கேட்டகரி இருக்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் எப்படி, இல்லை நீங்கள் பார்த்தவங்க எப்படி அப்படிங்கிறது தான் இன்றைக்கி மங்கை உலகம் நிகழ்ச்சியில் வந்து பகிர்ந்துக்கணும். உங்களுக்கான தொலைபேசி எண்கள் 43311 அப்படிங்கிற திருச்சியின் முன்னிணைப்பினோடு, அறிமுக நேயர்களுக்காக 240 102 1, ஏற்கனவே அறிமுகமான நேர்களுக்காக 246 102 1. இரண்டு மனதோட குழப்பாம தோழிகளை ஒரு மனதோட நிகழ்ச்சிக்கு வாங்க. சொன்னோன்னு ஒரு தோழி வந்து இணைப்புல வராங்க, யாரு எங்க இருந்து அப்படின்னு பாத்திரலாம். ஹலோ, வணக்கம்.
1: அன்பு தோழி சபீன், இனிய நண்பர்கள் வணக்கம். எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: தஞ்சாவூர் அபிரகாம் படுதனிலிருந்து பத்மாவதி பேசுறேன்ப்பா. ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட பேசுறதுல.
0: ஆ சரி, ஏன் இப்படி வணக்கம் சொல்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆக்கிட்டீங்க? இன்னைக்கு நீங்க இணைப்புக்கு வர ஏன் லேட் பண்ணிட்டீங்க?
1: புரியல.
0: இல்ல, இணைப்புக்கு வரதுக்கு இவ்வளவு தாமதமா வந்திருக்கீங்களே, என்ன மறுபடியும் நான் ஒரு இன்ட்ரோ கொடுத்தாதான் வருவீங்களா?
1: இல்ல சாமி, நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன், ரிங் போய் போய் கட்டாளிச்சு. இங்க வேற ஒரே நம்ம வீட்டுக்கு பக்கத்து பிள்ளையார் கோயில்ல இது விசேஷம் வருது, பால்குடம் வருதா, அந்த சத்தத்துல
0: நீங்க இருந்திருக்கீங்க.
1: ஆமாப்பா, நீங்க கொடுத்த தலைப்புக்கு ஏத்த மாதிரி தான்ப்பா என் நிலைமையே போயிருக்கு.
0: சுட சுட அனுபவம்.

0: சொல்றீங்க.
1: ஆமா ஆமா ஆமா கண்டிப்பா.
0: சரி, இப்ப நடந்ததை விடுறீங்க. நீங்க பார்த்ததுல இரட்டை மனம் உடையவங்கன்னா யாரு? அதை ஹேண்டில் பண்றப்போ உங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அதை சொல்லுங்களேன்.
1: நான் பெரும்பாலும் அந்த யோசிப்பேன், பண்றதுக்கு முன்னாடிதான் பல தடவை யோசிப்பேன், பண்ண பிற்பட யோசிச்சு பிரயோஜனம் இல்ல.
0: பரவாயில்லையே, கல்வெட்டுல எழுதலாம் போலயே.
1: இல்ல இது வந்து அன்றாட வாழ்க்கை மேல கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் தான்ப்பா. நீங்க வந்து என்ன படுறதுக்காக சொல்றீங்க, ரொம்ப மகிழ்ச்சி.
0: செய்யறதுக்கு முன் யோசி, செய்த பிறகு யோசிக்காதே, அப்படிதானே?
1: அதெல்லாம் நம்மளுக்கு என்னதான் நடந்து போச்சு, நடந்து முடிச்சு.
0: சரி, அதை விட்டுருங்க, அதெல்லாம் விட்டுருங்க. நம்ம வந்து நம்ம என்ன கேட்டுக்கோனா, இரண்டு மனது ஒரு பொருளை எடுக்கும் போதும் ரெண்டு மனசா இருக்கிறது. இல்ல வந்து ஒன்னு சொல்லிட்டு நான் இதை செய்ய சொல்ல அதை செய்ய சொன்னேன், அந்த மாதிரி மாறி மாறி பேசுறது.
1: அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. அந்த வேலை செய்யற இடத்துலதான் கூட வேலை செய்யற போனாங்க, நம்மளுக்கு சீனியரா இருப்பாங்க, ஆனா அவங்க ஒரு வேலை தப்பு பண்ணிட்டாங்கன்னு கண்ணால பாத்துட்டு தான் இருப்போம். ஆனா அதை நம்ம சொன்னா அவங்க ஏத்துப்பாங்களா ஏத்துக்க மாட்டாங்களா? இல்ல இப்ப
0: மன போராட்டமா ஆகுது உங்களுக்குள்ள, அப்படி சொல்ல வரீங்க?
1: கண்டிப்பா அந்த இருக்கு. ஒரு சில பேர் வந்து ஏத்துப்பாங்க, இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டீங்க கானே, முன்னாடியே சொல்லக்கூடாது அப்பா.
0: இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க வந்து இரண்டு மனதா யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்றீங்க, அப்படிதானே?
1: ஆமாப்பா கண்டிப்பா, அது டக்குன்னு சொல்றதுக்கு கண்டிப்பா இருக்குப்பா. நம்மளுக்கு சீனியரா இருக்காங்களே, சொன்னதை நினைச்சுப்பாங்களோ, அந்த தப்ப ஒத்துக்கிற மனப்ப நான் நிறைய பேர்
0: இதை விட்டுருக்கேன். நீங்க வந்து இதுல போய் நீங்க ஒரு மன போராட்டம், மன குமுறல் ஆகி, மன கசப்பு எல்லாமே வந்துருது இதுல. இதெல்லாம் தாண்டி சின்ன சின்ன விஷயங்களுக்கு வாங்கல, இரண்டு மனதோட யார் இருக்காங்க வீட்டுல, அந்த மாதிரி வெளியில, அந்த மாதிரி
1: வீட்டுல யாரும் கிடையாதுப்பா. என் பண்டே ஹேமான்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க இந்த புடவை எடுக்க வந்தோ,
0: ஆயிரம் புடவையில
1: நிக்க மாட்டேன்.
0: அதான் இப்படி ஒரு ஜாலியா பேசுறத விட்டுட்டு ஒரு பணி இடத்துக்கு போயிட்டோம்னாவே வச்சுக்கோங்களேன், அங்க நடக்கிற ஒரு விஷயங்களை எப்பொழுதுமே நம்மளால டக்குன்னு வெளிப்படையா பேச முடியாது இல்லையா? இந்த மாதிரி ஜாலியான அனுபவத்தை சொல்லுங்க. இந்த பாருங்க, ஆயிரம் புடவைகள்ல எல்லா புடவையும் விட்டுட்டு ரெண்டு புடவையும் செலக்ட் பண்ணிருவாங்க, அப்படிதானே? இது ரெண்டத்துல எதை எடுக்கலாம் அப்படிங்க கேப்பாங்க.
1: இதுல என்ன ஒரு கொடுமைனா, வந்த உடனே ஒரு புடவை புடிச்சிருக்குன்னு எடுத்து வச்சிருவாப்பா.
0: ஓ, அதுவே பரவாயில்ல.
1: அதுக்கப்புறம் ஒவ்வொரு செக்ஷனா மொத்த எத்தனை செக்ஷன் இருக்கோ அந்த ₹300 புடவையில இருந்து
0: பாத்துட்டு
1: நான் நிக்க மாட்டேன். ஹேமான் இதை பாத்துக்கிட்டே என் செக்ஷன் எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன்ட்டு நான் ஓடி போயிருவேன், நிக்க மாட்டேன்.
0: மறுபடியும் முதல்ல இருந்தா நான் வரேன்ப்பா அப்படின்னு நீங்க எஸ்கேப் ஆயிருவீங்க, அப்படிதானே? ரொம்ப அருமையா உங்களோட அனுபவங்களை சொன்னீங்க, கால் பண்ணதுக்கு நன்றிமா.
1: நன்றி சார், நான் வாய்ப்பு கொடுத்ததுக்கு.
0: தோழி அழகா அவங்களோட அனுபவங்களை சொன்னாங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கலாம். உங்களுக்கான தொலைபேசிகள் சுழி 431 என்ற திருச்சியின் முன்னணிப்பு எண்ணோடு 240 102 1 மற்றும் 246 102 1.

0: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடை தள்ளுபடி திருவிழா. சவால் விலை, இந்த விலை எங்கும் இல்லை. அப் டு 50% ஆடை அதிரடி தள்ளுபடி. ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
8: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். இது மங்கை ஏர் உலகம். இன்னைக்கு நிகழ்ச்சியில இரண்டு மனம் இல்லைனா இரட்டை மனம் உடையவங்க யாரு, அவங்கள வந்து பகிர்ந்துக்கோங்கன்னு சொல்லி தோழிகள் கிட்ட சொல்லி இருக்கிறோம். அதை சொல்றதுக்காக இன்னொரு தோழி இணைப்புல இருக்கிறாங்க. யார், எங்க இருந்து, யார பத்தி சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
9: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
8: நலமா இருக்கோம். நலம் விசாரிக்கிறவங்க யாருங்க?
9: திருமணமேட்டில இருந்து அம்சவள்ளி பேசுறேன் மேடம்.
8: அம்சவள்ளி அம்மா, சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
9: நான் கொஞ்சம் விவசாயம் பார்ப்பேன், ஆடு மாடு வச்சுட்டு இப்படி வயல் வாய்க்கெல்லாம் பார்த்துட்டு.
8: ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி எல்லாம் இல்ல, நீங்க வேற மாதிரி, வேற லெவல், சரிங்களா?
9: ஆமா மேடம், மாமியாருக்கு முன்னாடி மருமகள்ங்கிற மாதிரி மேடம்.
8: ஓ சரி சரி, சொல்லுங்க. இரண்டு மனம்னு சொன்னா யாரு ஞாபகத்துக்கு வர்றாங்க?
9: எங்க மாமியார்.
8: மாமியார் தானா? ஆஹா,
9: அவங்கள்ட்ட ஏதாவது சொல்லிட்டு ஏதாவது பண்ணிட்டோம்னாக்கா அவங்க மாத்தி சொல்லுவாங்க. நான்
8: இல்ல, நீங்க கொஞ்சம் தெளிவா பேசுவாங்களே, கொஞ்சம் தெளிவா பேசுவாங்க. மாமியார்னு சொல்லிட்டீங்க, இரண்டு மணி என்ன சொல்லுவாங்க, நீங்க என்ன செஞ்சீங்க, என்ன நடந்தது?
9: அதாவது மேடம், இப்ப இன்னைக்கு வெள்ளிக்கிழமை,
8: முன்பு ஒரு காலத்துல, சரி,
9: முன்பு ஒரு காலத்துல இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சரிட்டு நான் என்ன பண்ணிருவேன், அவங்கள கேட்காமலே ஒரு புளிக்குழம்பு வச்சிருவேன்.
8: கேட்காமலே வச்சிட்டீங்களா? எங்க அந்த காலத்துல அதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு.
9: என்ன

0: இன்னைக்கு போய் வெள்ளிக்கிழமையா இருக்கு,
1: புளிய கரைச்சு வச்சிருக்கியாமா,
0: புளிய கரைச்சு புளிக்குழம்பு வச்சலாமா, குடும்பத்துக்கு ஆகுமா அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க.
1: சரி, அது மனசு அது கேட்காம செஞ்சிட்டீங்க, அதனால வந்தது. இரண்டு மனம்னு சொன்னோட ஏன் ஞாபகம் வந்துச்சு, அத கொஞ்சம் தெளிவுபடுத்தி சொன்னீங்க.
0: இரண்டு மனம்ங்கிறப்ப அப்ப இது மாதிரி செஞ்சிருக்கலாமோ.
1: மாமியாருன்னுல அப்ப அவங்க நடந்துகிட்ட ஒரு அனுபவம் கரெக்டா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. அவங்க சொன்னது ஒண்ணு, நீங்க செஞ்சது ஒண்ணு, ஆனா அவங்க வந்து ஏன்பா இத பண்ணு மாத்தி எதுவும் கேட்டாங்களா, அந்த மாதிரி ஏதாவது? அவங்க சொல்லவே இல்ல, சொல்லாமல நீங்க வச்சிருக்கீங்க.
0: அது நல்லா இல்லாம போயிட்டு
1: வாங்குறதெல்லாம் சகஜம் தானேமா.
0: அப்படியே மாமனார் சொல்லுவாரு, மருமக பொண்ணு நல்லா தானே வச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு சந்தோஷமா இருக்கும், அப்ப இப்படி ஒரு மனசு இருக்கிறப்ப நம்மளுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி.
1: நீங்க வந்து இரண்டு மனம் ஒரு மனத்தெல்லாம் விட்டுட்டு நல்ல மனச பாத்துருக்கீங்க, அவ்வளவுதான்.
0: ஆமா ஆமா, வீட்டுக்காரவங்க எல்லாத்தையும் சகிச்சு வந்துருவாங்க. அதனால இப்ப வந்து நானா செய்யற காலத்துல கூட ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுட்டு நம்ம அந்த மாதிரி செஞ்சிருந்துருக்கலாமோ அப்படின்னு ரெண்டு மனசா ஒரு பதைக்கும்.
1: ரொம்ப நன்றி மா, இனிப்புல வந்ததுக்கு
0: ரொம்ப நன்றி மேடம்.

0: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: வந்தாச்சு, வந்தாச்சு.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
6: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்.
7: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
8: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
9: ஸ்ரீ தாலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தாலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
10: ஜன் ஜன் கா ரக்கே தியான், டிபி முக்த் பாரத் அபியான். ஜன் ஜன் கா ரக்கே தியான், டிபி முக்த் பாரத் அபியான்.
11: நிக்ஷய மித்ர தோ ஹம் சப்கா சாத் நிபாதே. டிபி ரோகி வ பரிஜன் கோ போஷன், ஜாஞ்ச், இலாஜ் ஆர் ஆஜீவிகா சம்பந்தி சஹாயதா பஹுஞ்சாதே. ஜப் மில் ஜாயேகா சப்கோ அப்னா நிக்ஷய மித்ர தயார், தப் பக்கி ஹோ ஜாயேகி ஹமாரி ஜீத் ஆர் டிபி கி ஹார்.
12: நிக்ஷய மித்ர.

0: इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
1: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
2: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: மங்கை உலகம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில இரட்டை மனம் உடையவங்க யாரு அப்படின்னு தோழிகள் கிட்ட கேட்டிருந்தோம். எல்லாருமே அவங்களோட அனுபவங்களை ரொம்ப அழகா பகிர்ந்துட்டாங்க. இவங்க எல்லாருக்குமே இணைப்புக்கு வந்து பேசிட்டோமே அப்படிங்கிற சந்தோஷம் இருக்கும். சிலருக்கு இணைப்பு கிடைக்கலையே, இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து பேச முடியலையே அப்படிங்கிற கவலை இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் கவலையே படாதீங்க. நாளைக்கும் நண்பகல் 12:10 உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு மங்கை உலகம் நிகழ்ச்சி வேறொரு தலைப்போடு. நன்றி தோழிகளே, நன்றி நேயர்களே.

நேர்களை நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஒரு மணிக்கு வலம் வர காத்திருக்கிறது நேர்களின் கடித வழி கானங்களாக மனமயக்கும் மதுரகீதம். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் வேளாண் அனுபவம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் முசிறி அஞ்சலம் ஜே பக்ருதீன் அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களை திருச்சி வானொலியின் அலைவரிசைகளோடு.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்று திரு சோனம் வாங்சுக் தமது உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டதை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். போட்டித் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக விசாரிக்க உடனடியாக சிறப்பு நீதிமன்றம் அமைத்து தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் வினாத்தாள் முறைகேடு மற்றும் மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை

0: இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. வங்கி முறைகேடு மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கப் பிரிவினர் தில்லி, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் ஆகிய பகுதிகளில் உள்ள 8 இடங்களில் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்று சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சுக் உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டதை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், குருகிராம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திரு சோனம் மருத்துவர்களின் அறிவுரையை ஏற்று தமது உடல்நலத்தை பராமரிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். திரு சோனம் வாங்சுக்கின் உடல்நலனுக்காக இறைவனை பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். திரு சோனம் வாங்சுக் போராட்டத்தை கைவிட்டுள்ளதை வரவேற்பதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், மாணவர்களின் நலன்களை மத்திய அரசு பாதுகாக்கும் என்று திரு சோனம் வாங்சுக் மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளதாக கூறியுள்ளார். வினாத்தால் கசிவை முற்றிலுமாக தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளின் வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான கடுமையான நடவடிக்கையை மேற்கொள்வது குறித்து மத்திய அமைச்சரவை விரைவில் முடிவு செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மிகுந்த பொறுப்புடனும் வெளிப்படைத்தன்மையுடனும் எதிர்காலத்தில் போட்டித் தேர்வுகள் நடைபெறும் என்றும், இதனால் மாணவர்களின் தகுதி நேர்மையான முறையில் உறுதி செய்யப்படும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். போட்டித் தேர்வு முறைகேடுகள் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கான புதிய விரைவு நீதிமன்றத்தை உடனடியாக அமைக்க தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தில்லி உயர்நீதிமன்றம் வெளியிட்டுள்ள உத்தரவில், ரோஸ் அவென்யூவில் நீதிமன்ற நீதிபதி அனு குரோவர் பாலிகா சிறப்பு நீதிபதியாக நியமிக்கப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி வினாத்தாள் கசிவு மோசடியில் ஈடுபடுவோரை உடனடியாக தண்டிக்கும் வகையில் சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என அறிவித்திருந்தார். மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் விரைவு நீதிமன்றம் அமைப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட முடிவை வரவேற்பதாக கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விரைவு நீதிமன்றங்கள் மூலம் வினாத்தாள் மோசடி தொடர்பான வழக்குகள் தினமும் விசாரிக்கப்பட்டு விரைவில் நீதி கிடைக்கும் என்று தெரிவித்தார். நீட் வினாத்தாள் முறைகேடு மற்றும் மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை இன்று கூடியதும் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். அவையை சுமூகமாக நடத்த ஒத்துழைக்குமாறு அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக்கொண்ட போதும் தொடர்ந்து அமளி நீடித்தது. இதன் காரணமாக மக்களவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே நிலை நீடித்ததன் காரணமாக அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் வேலைவாய்ப்புடன் கூடிய பயிற்சி மற்றும் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருவதாக மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் அவர் எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதிலில், சத்தீஸ்கர் மாநிலத்தில் 800க்கும் மேற்பட்ட இளைஞர்களும் தமிழ்நாட்டில் 600க்கும் மேற்பட்ட இளைஞர்களும் இந்த பயிற்சி திட்டத்தில் பயன்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: வருமான வரி தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் நேரடி வரி வருவாய் கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் வருமான வரி முக்கிய அம்சமாக திகழ்கிறது. நாட்டின் வருமான வரித்துறை வெளிப்படைத்தன்மையுடனும் தொழில்நுட்ப அம்சங்களுடனும் வரி செலுத்துவோருக்கு உகந்த வகையிலும் நிர்வாக திறமையுடனும் சிறப்பாக செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே வருமான வரி செலுத்துவோரின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சென்னையைச் சேர்ந்த பட்டய கணக்காளர் திருமதி சுபாஷினி கணபதி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோன்னா வரி அப்படிங்கிறது வரி வசூல் அப்படிங்கிறது கலெக்டர்ஸ் மூலமாக செய்யப்பட்டு இருந்தது.

0: இருந்தது. அதுக்கப்புறமா நம்மளோட வார் நடந்துட்டு இருந்தப்போ இதுக்காக ஒரு ட்ரைபியூனல் அமைக்கப்பட்டு இன்கம் டேக்ஸ் இல்லாமல் டேக்ஸ் பேயர்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுத்து அந்த மாதிரியான பல இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கொண்டு வரப்பட்டது அன்னியிலிருந்தே. ஸோ 1961 முதல் இன்கம் டேக்ஸ் ஆக்டை வந்து கொண்டு வரப்பட்டது நமக்கு இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா இருக்கிறது. 1922 அப்புறமா 1961 இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்தது. அதுக்கப்புறமா 2025 இப்போ ஒரு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.
1: பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் குறுவை பருவத்திற்கு உதவி பெற நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் பதிவு செய்து வருகின்றனர். இந்த திட்டம் தங்களின் வாழ்வாதாரத்திற்கு பேருதவியாக அமைந்துள்ளதாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
2: தமிழ்ச்செல்வன் எங்களை விவசாயிகளுக்கு மழை வெள்ளம் வறட்சி இந்த மாதிரி பகுதியில் உதவுறதே பாரத பிரதமர் அவர்களினுடைய திருத்தி அமைக்கப்பட்ட காப்பீடு திட்டம். குறிப்பா இந்த வருஷம் தண்ணி எங்கேயுமே இல்ல, வறட்சியாதான் இருக்குது குறுவைக்கு. இந்த குறுவை பருவத்தை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்கள்ல நாங்க வர 31 காப்பீடு கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை மாசத்துக்குள்ள அது கட்டுவது கட்டியும் இருக்கும், மக்களும் கட்டுவதற்கு தயாராக இருக்கும். இப்ப சில இடத்துல முளைப்பு திறன் பாதிச்சிருக்கு. காப்பீடு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் முளைப்பு திறன் பாதிச்சாலே கிட்டத்தட்ட 25% அளவுக்கு காப்பீடு கிடைக்கும். அந்த நம்பிக்கை அடிப்படையில நாங்க எல்லா மாவட்டத்திலுமே மத்திய அரசை நம்பியும் ஐயா மோடி ஐயாவை நம்பி தான் நாங்கள் காப்பீடு கட்டியிருக்கோம். நிச்சயமாக கிடைக்கும் நம்பிக்கை இருக்கும். இந்த காப்பீடு திட்டத்தை உருவாக்கி தந்த பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்களுக்கு எங்களுடைய விவசாயிகள் சார்பாக மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம்.
3: சங்கமங்கலம், என் பேரு குமார். நாங்க போன வருஷம் வந்து சாவடி பண்ண சம்பா குருவா சாவடி பண்ணா ஐயா பிரதமர் மோடி ஐயா வந்து பயிர் காப்பீடு திட்டம்லாம் கொடுத்தாப்ல, பயிர் காப்பீடு திட்டம் கொடுத்த பாரத பிரதமர் மோடி ஐயாவுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி.
1: குஜராத் மாநிலத்தில் கடும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு செய்து தரும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாநிலத்திலிருந்து பாதிப்புகள் குறித்த விவரங்களை மத்திய அரசு கோரியுள்ளதாக தெரிவித்துள்ளார். பிஜேபி சார்பிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகள் செய்து தரப்படும் என்றும் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். வங்கி முறைகேடு மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கப் பிரிவினர் தில்லி, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் ஆகிய பகுதிகளில் உள்ள 8 இடங்களில் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். 450 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடந்திருப்பதாக சிபிஐ பதிவு செய்துள்ள வழக்குகளின் அடிப்படையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சோதனையின் போது போலி நிறுவனங்களின் பெயரில் முறைகேடாக கடன் வழங்கப்பட்டிருப்பதும் தெரியவந்துள்ளது. ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய தடகள வீரர்கள் உறுதியுடன் சிறப்பாக விளையாடி சாதனை படைப்பார்கள் என்று கூறியுள்ளார். அவர்களின் திறமை மற்றும் அர்ப்பணிப்பு நாட்டில் உள்ள இளம் தடகள வீரர்களுக்கு ஊக்கத்தை அளிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கனடாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-7, 11-5, 6-11, 11-9 என்ற செட் கணக்கில் எகிப்தின் ஹவீபா ரிஸ்கை வென்றார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷா மகேந்திரன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 7-5 என்ற செட் கணக்கில் சிலியின் அன்டோனியா ரிவராவை வென்றார். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா பங்களாதேஷை வென்றது. மஸ்கட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 8-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மகளிர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியா 10-0 என்ற கோல் கணக்கில் கஜகஸ்தானை வென்றது. சர்வதேச செஸ் ஃபெடரேஷனின் இடைக்கால தலைவராக செஸ் சாம்பியன் திரு விஸ்வநாதன் ஆனந்த் பொறுப்பேற்றுக் கொண்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்று திரு சோனம் வாங்சுக் தமது உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டதை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். போட்டித் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக விசாரிக்க உடனடியாக சிறப்பு நீதிமன்றம் அமைத்து தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் வினாத்தாள் முறைகேடு மற்றும் மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. வங்கி முறைகேடு மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கப் பிரிவினர் தில்லி, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் ஆகிய பகுதிகளில் உள்ள 8 இடங்களில் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: மக்கள் சேவையில் இளமை குன்றா 86 ஆண்டுகள் இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி வானொலியின் அன்பலைவரிசையோடு.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: பிஎம் ஜெய், அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவில் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிக்கஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
3: ஆகாஷ்வாணி டிச்சி எஃப்எம் 102.1 இலினி
5: 1, 2, 3
3: பாப்கார்னர். மொழிகளை கடந்த இசை அனுபவம்,

0: like that.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம் 102.1 இல் பாப் கார்னர்.

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: நேரம் ஒரு மணி. இனி கேட்கலாம்.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். நீட் விவகார பிரச்சினையில் எதிர்க்கட்சியினரின் அமளி காரணமாக மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மக்களவை இன்று காலை கூடியதும் கார்கில் போரில் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த முப்படை வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவைத்தலைவர் கேள்வி நேரத்தை நடத்த முற்பட்டபோது

எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதோடு மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று முழக்கமிட்டனர். அவை அலுவல்களை நடத்த அவைத்தலைவர் விடுத்த வேண்டுகோளை யாரும் செவிமடுக்காமல் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் வரும் திங்கட்கிழமை வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்ததால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி உறுப்பினர்கள் திரு ஜெகதாம்பிகா பால், திரு ராகுல் சின்ஹா, திரு சஷாங் மணி ஆகியோர் நீட் முறைகேடுகளுக்கு எதிராக மத்திய அரசு மேற்கொள்ளவுள்ள நடவடிக்கைகளை வரவேற்றதோடு குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என்று கூறினர். இது தொடர்பாக பிரதமரின் வீடியோ பதிவை சுட்டிக்காட்டிய அவர்கள் வினாத்தாள் கசிவு தொடர்பாக விரிவான மசோதா கொண்டுவரப்பட இருப்பதையும் சுட்டிக்காட்டினர். நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் கட்சி இடையூறு விளைவிப்பதாகவும் அவர்கள் குறை கூறினர். காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டும் முயற்சியை தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்திற்கான காவிரி நீரை பெறுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியில் 2, 3, 4, 5 மண்டலங்களுக்குட்பட்ட பகுதிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர்களுக்கான அரசு சேவைகள் மற்றும் நலத்திட்ட முகாம் இன்று நடைபெற்றது. கழிவுநீர் தொட்டி பணியாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு உரிமைகள், நலத்திட்டங்கள் குறித்து இதில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. தகுதியான தூய்மை பணியாளர்களுக்கான நலவாரிய அட்டைகளும் வழங்கப்பட்டன. மதுரை மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சித்தலைவர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா தலைமையில் இன்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 15வது புத்தக கண்காட்சி இன்று மாலை தொடங்குகிறது. வரும் 4ஆம் தேதி வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் 1,00,000 மேற்பட்ட புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. ஃபிடே சர்வதேச சதுரங்க கூட்டமைப்பின் இடைக்கால தலைவராக விஸ்வநாதன் ஆனந்த் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த கூட்டமைப்பின் தலைவரான ரஷ்யாவின் அர்காடின் ஜோர்கோவிச் ஐரோப்பிய யூனியன் குற்றப்பட்டியலில் இடம்பெற்றிருப்பதை அடுத்து இந்நடவடிக்கை. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்திகள் மணி 1:45.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம் காற்றலைகளில் காலத்தை தாண்டி ஒலிக்கும் காவிய காணமாய் மதுர கீதம். மதுர கீதம் நிகழ்ச்சியில முதலாவதாக பாடல் ஒலிக்க வருது சபதம் திரைப்படத்திலிருந்து. எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில், ஜி கே வெங்கடேசன் இசையமைத்த பாடல், கண்ணதாசனினுடைய வரிகளில்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்,

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மனதை மயக்கும் மதுர கீதம். மதுர கீதத்தில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் குடியிருந்த கோவில் திரைப்படத்திலிருந்து வருகிறது. எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா பாடிய பாடல். பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிற நேயர்கள் கரூர் செல்வராஜ், பெரிய நாயகி, ஜோஷிகா ஸ்ரீ, கிருஷ், ஜெய்தேவ், ரமேஷ் காயத்ரி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
3: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
5: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மா காவேரி மருத்துவமனை.
6: ஜூலை 25 உலக IVF தினத்தை முன்னிட்டு அக்கறையுடன் மா காவேரி மருத்துவமனை திருச்சி.
7: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்கோம் மனதை மயக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில. அடுத்ததா வரக்கூடிய பாடல் காஞ்சி தலைவன் திரைப்படத்திலிருந்து வருது. இசை கே வி மகாதேவன், டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா பாடிய பாடல். பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிற நேயர்கள் பூந்தடலம் புண்ணியக்கோட்டி, உமா, நக்ஷத்ரா, தமிழினி, தருண், இமை.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி, துறையூர்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் நினைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: கேட்டறிஞ்சிருக்கோம், இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மனதை மயக்கும் மதுர கீதம். அடுத்ததா பாடல் ஒலிக்க இருக்கு வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிற நேயர்கள் தெற்கு சாலக்காடு சங்கர், பிரசாந்த்.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட்
1: 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: ஆகாஷவாணியில் உங்கள் நிகழ்ச்சி தயாரிப்புகள் இடம்பெற ஒரு அரிய வாய்ப்பு. தகுதியுள்ள தயாரிப்பு நிறுவனங்கள், தயாரிப்பாளர்கள், அங்கீகரிக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர்கள், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எனப்படும் நிகழ்ச்சி உருவாக்குநர்களிடமிருந்து ஆகாஷவாணி ஒலிபரப்பிற்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆகாஷவாணியின் நிகழ்ச்சிகளை வருவாய் பகிர்வு முறையில் விளம்பரதாரர் உரிம கட்டண முறை, ராயல்டி முறை அல்லது முன்வந்து கட்டணமின்றி அளிக்கும் முறையில் வானொலி நாடகம், சித்திரம், தொடர், கதை வடிவம், புதுவடிவ நிகழ்ச்சி அமைப்பு, வினாடி வினா, அனைத்து விதமான இசையின் வடிவங்கள், மொழி, கலை சார்ந்த சித்திரங்கள் என நிகழ்ச்சிகள் தமிழ், ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் தயாரிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு பகுதியும் 14 நிமிடங்கள் அல்லது 28 நிமிடங்கள் இருத்தல் வேண்டும். ஒப்புதல் பெறும் அல்லது அங்கீகரிக்கப்படும் நிகழ்ச்சிகள், தொகுப்புகள், தொடர்கள் NIPP திட்டத்தின் கீழ் பிரசார் பாரதி, ஆகாஷவாணியின் தேசிய, மாநில அல்லது உள்ளூர் வானொலி நிலையங்களில் ஒலிபரப்பப்படலாம். கூடுதல் தகவல்கள் பெற பிரசார் பாரதி, ஆகாஷவாணியின் இணையதள முகவரிகள் prasarbharati.gov.in/NIPP மற்றும் prasarbharati.gov.in/NIPP. பயன்பெற அழைக்கிறது ஆகாஷவாணி.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.

மீனாட்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் மனதி மயக்கும் மதுர கீதம். மதுர கீதத்துல அடுத்ததா வரக்கூடிய பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரல்கள்ல மகராசி திரைப்படத்திலிருந்து வருது. பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிற நேயர்கள் மணச்சநல்லூர் அமல்ராஜ், கணேசன், ரமேஷ்.

0: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடை தள்ளுபடி திருவிழா. சவால் விலை, இந்த விலை எங்கும் இல்லை. அப் டு 50% ஆடை அதிரடி தள்ளுபடி. July 17 to August 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
1: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
2: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: July 1 to 5% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
5: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
6: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர், ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
5: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
6: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 Cross தலைநகர் திருச்சி.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்,
7: அழகும் அன்பும் சேரும் இடம். ஹரிணி ஜுவல்லர்ஸ்,
8: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி.
3: நேர்களை அடுத்ததாக பாடல் ஒலிக்கருக்கு உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து மதுரை கைத்தறி நகர் குமரன் ஸ்ரீதேவி நாராயணன் வாசுகி பார்கவி மீரா சீதாமணி மான்சி பிரித்தனா சக்தி ஜனார்த்தனன் சிவா மஞ்சுளா ரமேஷ் பாபு மணிமாலா மந்தாகினி அவர்கள் விரும்பி கேட்ட பாடல்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாய் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காற்றலைகளில் காலத்தை தாண்டி ஒலிக்கும் காவிய கானமாய் மதுர கீதம். மீண்டும் நாளை பகல் 1 மணிக்கு. நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம், வேளாண் அனுபவம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் முசிறி அஞ்சலகம் ஜே பக்ருதீன் அவர்கள். இரண்டு 2:30 உழைப்பவர் அரங்கம், சிகை அலங்கார நிபுணர் திருச்சிராப்பள்ளி எடமலைப்பட்டி புதூர் பி தர்மலிங்கம் அவர்களுடன் நேர்முகம். இணைந்தேருங்கள் திருச்சி FM ரெயின்போ 102.1. இனி கேட்கலாம் திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஒலிபரப்பாகும் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவிற்கு பின்னர் மத்திய அரசும் தேசிய தேர்வு முகமையும் மேற்கொண்டுள்ள சீர்திருத்தங்கள் குறித்து விரிவாக விளக்கம் அளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் பிரச்சினை 5வது நாளாக இன்றும் எதிரொலித்ததால் மக்களவை வரும் திங்கட்கிழமை வரையிலும் மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. நீட் விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சரை பதவி நீக்கும் வரை எதிர்க்கட்சிகள் இது தொடர்பான விவாதத்தில் பங்கேற்காது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் குறித்து விவாதிக்க தமிழக முதலமைச்சர் திரு விஜய் விரைவில் கர்நாடகம் செல்ல உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்திய இணை நியூசிலாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். MBBS இளநிலை மருத்துவ நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிவிற்கு பின்னர்

0: மத்திய அரசும் தேசிய தேர்வு முகமையும் மேற்கொண்ட சீர்திருத்தங்கள் பிரமாண பத்திரங்களின் முன்னேற்றம் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீதிபதிகள் பி எஸ் நரசிம்மா, அலோக் அராதே ஆகியோர் கொண்ட அமர்வு சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் இதில் விரிவாக இடம்பெற வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் இந்த பிரச்சினையை உன்னிப்பாக தினசரி ஆராயும் என்றும் கூறியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இவ்வழக்கு விசாரணையை வரும் 27ஆம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்தது. நீட் விவகார பிரச்சினை 5வது நாளாக இன்றும் நாடாளுமன்றத்தில் எதிரொலித்ததால் மக்களவை வரும் திங்கட்கிழமை வரையிலும் மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மக்களவையில் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை எடுத்துக் கொள்ள முற்பட்டபோது எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதோடு மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று முழக்கமிட்டனர். அவை அலுவல்கள் நடக்க ஒத்துழைக்க அவைத்தலைவர் விடுத்த வேண்டுகோளை யாரும் செவி மடுக்காமல் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை முதலில் நண்பகல் வரையில் ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடியபோது பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, நீட் வினாத்தால் கசிவு பிரச்சினை குறித்து விவாதிக்க மத்திய அரசு கூட்டத்தொடர் தொடங்கிய நாள் முதலே தயாராக இருந்ததாக கூறினார். காங்கிரஸ் கட்சி விதிக்கும் சில நிபந்தனைகளின் காரணமாக இந்த விவாதத்தை எடுத்துக் கொள்ள முடியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இப்பிரச்சினையில் அர்த்தமுள்ள விவாதம் தேவை என்பதே அனைத்து உறுப்பினர்களின் ஒட்டுமொத்த உணர்வு என்றும் குறிப்பிட்டார். நீட் விவகாரத்தில் கடுமையான சட்டம் இயற்றப்படும் என்று பிரதமர் உறுதி அளித்திருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களும் விவாதம் கோரியிருப்பதையும் எடுத்துரைத்தார். விவாதத்தை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளில் உறுப்பினர்கள் ஈடுபட்டால் அது நாட்டு மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான செய்தியை வழங்காது என்றும் கூறினார். இன்று நடைபெறவுள்ள மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இவ்விவகாரம் தொடர்பாக கடும் நடவடிக்கைகள் எடுப்பதற்கான நடைமுறைகள் மேற்கொள்ளப்படுவதோடு வலுவான சட்டம் இயற்றப்படும் என்றும் திரு ரிஜிஜு குறிப்பிட்டார். எனவே மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி தமது கட்சி உறுப்பினர்களை அவை நடவடிக்கைகளில் பங்கேற்க அறிவுறுத்தினால் அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறுவதோடு ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு வழி ஏற்படும் என்றார். அவை நடத்தும் அலுவலர் திரு ஜெகதாம்பிகா பால் அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகளின் ஒத்துழைப்பை கூறினார். ஆனால் அமளி தொடரவே மக்களவை வரும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்ததால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக இரு அவைகளிலும் கார்கில் வெற்றி தினத்தையொட்டி கார்கில் போரில் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. நீட் விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சரை பதவி நீக்கம் செய்யும் வரை எதிர்க்கட்சிகள் இது தொடர்பான விவாதத்தில் பங்கேற்காது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக போராட்டம் மேற்கொள்ளும் மாணாக்கரிடம் அமைச்சரை பதவி நீக்குவது உள்ளிட்ட 3 கோரிக்கைகள் இருப்பதாக குறிப்பிட்டார். நீட் வினாத்தாள் கசிவிற்கான பொறுப்பை ஏற்று கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று சமாஜ்வாதி கட்சி உறுப்பினர் திருமதி டிம்பிள் யாதவ் தெரிவித்தார். வினாத்தாள் கசிவு தொடர்பாக மத்திய அரசு கடுமையான சட்டம் கொண்டுவரும் என்ற மத்திய அரசின் உத்தேச முடிவு குறித்து கூறிய அவர், மத்திய அரசு அதில் தெரிவித்துள்ள அம்சங்களை பொறுத்து அதற்கு ஆதரவு வழங்கப்படும் என்றார். இதனிடையே இந்த நீட் விவகாரத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளை விசாரிக்க சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அமைக்க பிரதமர் திரு நரேந்திரமோடி மேற்கொண்ட முடிவை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் வரவேற்றுள்ளார். வழக்குகள் தினசரி அடிப்படையில் நடத்தப்பட்டு இளையோருக்கு விரைந்து நீதி கிடைக்க இது வழிகோலும் என்றார். இந்நிலையில் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி உறுப்பினர்கள் திரு ஜெகதாம்பிகா பால், திரு ராகுல் சின்ஹா, திரு சசாங் மணி ஆகியோர் நீட் முறைகேடுகளுக்கு எதிராக மத்திய அரசு மேற்கொள்ளவுள்ள நடவடிக்கைகளை வரவேற்றதோடு குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என்றனர். இது தொடர்பான பிரதமரின் வீடியோ பதிவை சுட்டிக்காட்டியுள்ள அவர்கள் வினாத்தாள் கசிவு தொடர்பாக விரிவான மசோதா கொண்டுவரப்பட இருப்பதையும் சுட்டிக்காட்டினர். நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் கட்சி இடையூறு விளைவிப்பதாகவும் அவர்கள் குறை கூறினர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ரொமேனியாவின் புசாரெஸ்ட் நகரில் அந்நாட்டு பிரதமர் இலி போலோஜன் உடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொண்டார். இரு நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டு நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டிய அவர், பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பிற்கான பலதரப்பட்ட வாய்ப்புகள் இருப்பதை எடுத்துரைத்தார். தொடர்ந்து அந்நாட்டு அதிபர் நிக்குச டானனுடன் இணைந்து இந்திய ரொமேனிய வர்த்தக அமைப்பு கூட்டத்திலும் திருமதி திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி

0: அதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழக முதலமைச்சர் திரு விஜய் ஆகஸ்ட் முதல் வாரம் கர்நாடக மாநிலத்திற்கு சென்று அம்மாநில முதலமைச்சரிடம் மேகதாது விவகாரம், காவிரியிலிருந்து தமிழகத்திற்குரிய நீரை விடுவிப்பது குறித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள உள்ளதாக மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்ட தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்றார். தமிழகத்தில் பள்ளி மாணாக்கரின் நலனை கருத்தில் கொண்டு மாதிரி வகுப்பறைகள் அமைக்கும் நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில செயற்கை நுண்ணறிவு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் முனைவர் குமார் கூறியிருக்கிறார். திருவள்ளூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிதிநிலை அறிக்கையில் இது தொடர்பாக பல்வேறு அம்சங்கள் இடம்பெறும் என்றும் தெரிவித்தார்.
2: குழந்தைங்களுக்கு இப்ப முதல்ல தேவை வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு ஸ்மார்ட் கிளாஸ், ஸ்மார்ட் கிளாஸ்க்கு உண்டான எல்லாத்தையும் நம்ம சப்ளை பண்ணி அவங்களையும் நல்லா ஊக்குவிச்சு தமிழ்நாட்டில் திருச்சி, கோயம்புத்தூர், நம்ம சென்னை அந்த மாதிரி 8 டிஸ்ட்ரிக்ட் நல்லபடியாக செஞ்சாலும் 16 டிஸ்ட்ரிக்டா நம்ம மாத்தி காமிச்சோம்னா ஜிடிபி க்ரோத் ஆஃப் கண்ட்ரி வில் இன்க்ரீஸ். வேஸ்ட் டிஸ்போசல் எடுத்தீங்கன்னாக்கா அதையும் வந்து எப்படி நம்ம பயோகேஸா மாற்ற முடியுமா, என்ன மாதிரி கன்வெர்ட் பண்ண முடியும், எந்த இடத்துல எப்படி பண்ணா நல்லபடியா இருக்கும்ன்றதையும் பார்க்கணும், அதையும் நம்ம பார்த்துருக்கோம்.
1: ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பள்ளி மாணாக்கருக்கான நினைவாற்றல் பயிற்சி முகாமை மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் இன்று தொடங்கி வைத்தார். மாணாக்கர் கல்வியுடன் நல் ஒழுக்கத்தை பேணி வளர்த்து வாழ்க்கையில் முன்னேறுவதன் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார். தமிழகத்தில் MBBS, BDS மருத்துவ படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் 70,485 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 15வது புத்தக கண்காட்சி இன்று மாலை தொடங்குகிறது. வரும் 4ஆம் தேதி வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் 100,000 மேற்பட்ட புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஓசூரில் 15வது புத்தக கண்காட்சி இன்று மாலை தொடங்குகிறது. வருகின்ற 4ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியில் தினசரி கருத்தரங்குகள், புத்தக விற்பனைகள் நடைபெறவுள்ளது. இதில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் 100,000 மேற்பட்ட புத்தகங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. தினசரி அறிஞர்கள், கல்வியாளர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
1: செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே இன்று காலை நேரிட்ட சாலை விபத்தில் தந்தை, மகன் உட்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். புதுச்சேரியிலிருந்து சென்னையில் இவர்கள் பயணித்த காரும் லாரியும் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டது. விபத்தை ஏற்படுத்திய லாரியை கண்காணிப்பு கேமரா உதவியுடன் தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். உதயிகையில் அணைகளின் நீர்மட்டம் குறைந்துள்ளதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. பொதுமக்கள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்று நகராட்சி நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் கலியாண்ட பூனாச்சா தாய்லாந்தின் இசாரோ இணை நியூசிலாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. கிளாஸ்கோவில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்றுள்ள இந்திய குழுவினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தடகள வீரர்களின் திறனும் அர்ப்பணிப்பும் எண்ணற்ற இளையோருக்கு உத்வேகமாக இருப்பதாக பாராட்டியுள்ளார். ஃபிடே சர்வதேச சதுரங்க கூட்டமைப்பின் இடைக்கால தலைவராக விஸ்வநாதன் ஆனந்த் நியமிக்கப்பட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவிற்கு பின்னர் மத்திய அரசும் தேசிய தேர்வு முகமையும் மேற்கொண்டுள்ள சீர்திருத்தங்கள் குறித்து விரிவாக விளக்கமளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் பிரச்சினை 5வது நாளாக இன்றும் எதிரொலித்ததால் மக்களவை வரும் திங்கட்கிழமை வரையிலும், மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. நீட் விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சரை பதவி நீக்கும் வரை எதிர்க்கட்சிகள் இது தொடர்பான விவாதத்தில் பங்கேற்காது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் குறித்து விவாதிக்க தமிழக முதலமைச்சர் திரு விஜய் விரைவில் கர்நாடகம் செல்லவுள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்திய இணை நியூசிலாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நேரம் 1:55. நேர்கள் இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலியின் முதல் வரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், திருச்சி FM ரெயின்போ 102.1 இலும்.

0: வேளாண் அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் அனுபவம் ஒரு மனிதனுக்கு மிக சிறந்த ஆசிரியர்னு சொல்லுவாங்க. குறிப்பாக விவசாயத்துல பல ஆண்டுகளாக களத்துல உழைத்து பெற்ற அனுபவம் பல புத்தகங்களிலும் கிடைக்க காணாத அறிவை நமக்கு வழங்குகிறது. அத்தகைய அனுபவங்களை நேர்முகத்துல நம்ம கூட பகிர்ந்துக்கிறாங்க முசிறி அஞ்சலம் ஜே ஃபக்ருதீன் அவர்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்.
2: அஞ்சலம் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் அங்க என்னென்ன மாதிரியான பயிர்கள் எல்லாம் செய்யறாங்க?

0: விவசாயிங்க பொதுவாக அங்கே செய்யக்கூடிய பயிர்கள் தாங்கறதுக்கு தண்ணி வசதி அப்படிலாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வறட்சி தான், சரியான மழை இல்லை, எல்லாமே வந்து போர்வெல் தான். முதல்ல கிணறு இருந்துச்சு, அதில் தண்ணி இருந்தது. இப்போ வந்து வறட்சி வர வர வர போர்வெல் அமைச்சு அதன் மூலமாக தான் சாகுபடிக்கு எடுத்துட்டு இருக்காங்க.
0: தண்ணிக்கு ஏதாவது பண்ணணும்னு நமக்கு தோணலையா? இப்போ நம்ம போர்வெல் போடுறோம், கிணறு வெட்டுறோம்னு வச்சுங்க, தண்ணி நிலத்தில் இருக்க வரைக்கும் நமக்கு தண்ணி கிடைக்கும். நிலத்தில் இருக்க தண்ணி நமக்கு வானத்திலேருந்து வர்றது தான்,
1: வர்றது தான்.
0: அப்போ அதை சேமிக்கிறதுக்கு ஏதாவது நம்ம மெனக்கணும்னு ஏதாவது
1: சேமிக்கிறதுக்கு தடுப்பணைகள், ஏரிகள், குட்டைகள்லாம் தேப்பினா தான்.
0: அதை நம்ம என்ன செய்யறோம், நம்ம நிலத்துக்கு தேவையான?
1: என்னுடைய நிலத்துல நான் வந்து ஒரு சின்ன ஃபார்ம் பண்ண மாதிரி போட்டிருக்கேன், பண்ணைக்குட்டை வந்து அமைச்சிருக்கிறேன். மழை நேரத்துல கொஞ்ச நாளைக்கு அதுல தேங்கி நிற்கும், அது தண்ணி அப்படியே ஸ்டோர் ஆகி கீழே
0: உள்ள இறங்குது,
1: இறங்கும்.
0: இப்ப நீங்க உங்க நிலத்துக்கு போட்டிருக்கீங்க, அதே மாதிரி ஒவ்வொரு விவசாயியும் அவங்க பகுதிக்கு போட்டுக்கிறது நல்லதுதான் நினைக்கிறீங்களா?
1: கண்டிப்பா கண்டிப்பா, ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து அதை சேமிச்சோம்னா தான் தண்ணியை வந்து பிற்காலத்துல நம்ம சந்ததிகளுக்கு விட்டு கொடுத்துட்டு போக முடியும்.
0: நம்ம வந்து ஒரு வறண்ட நிலத்தை கொடுத்துட்டு போனா அதை வச்சுட்டு அவங்க ஒன்னும் செய்ய முடியாது,
1: ஒண்ணுமே பண்ண முடியாது. விவசாயம்னாவே தண்ணி தான் நமக்கு ஆதாரம்.
0: இப்ப அதுக்கு வந்து அவங்கவுங்க அவங்கவுங்க பகுதிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்க்கறது ரொம்ப அவசியமானதுதான்,
1: அவசியங்க. ரெண்டாவது மரம் வளர்க்கணுங்க, இருக்கிற மரத்தெல்லாம் வந்து வெட்டிக்கிட்டே போயிட்டு இருந்தா மரம் வளர்த்தாதான் பசுமை இருக்கும், பசுமை இருந்தாதான் வந்து மேகங்கள்ல வந்து குளிர்ச்சி அடையும்.
0: விவசாய நிலங்கள்ல நம்மளால மரம் வளர்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்க? நீங்க ஏதாவது செய்யறீங்களா அது?
1: இல்ல வளர்க்கலாங்க, வளர்க்கறதுனால வந்து பாதிப்பும் இருக்கு, நன்மையும் இருக்கு. வளர்க்கறதுனால நமக்கு மழையே வரலாம். நான் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கேங்க.
0: என்னத்துல டிப்ளமோ?
1: ட்ரிபிள் இ.
0: ஓ, ட்ரிபிள் இ. அப்பெல்லாம் நீங்க முடிச்ச சமயத்துலலாம் அதுக்கு நிறைய வரவேற்பு இருந்திருக்குமே.
1: இல்ல வரவேற்பு இருந்துச்சு, எனக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இல்ல. எஜுகேட்டட்னா ஃபர்ஸ்ட் நான் தான், என்னுடைய ஃபேமிலிக்கு. அதனால வந்து எனக்கு அதை இது பண்ண முடியல.
0: சரி,
1: எங்க தாத்தா எல்லாருமே வந்து பூர்வீகமா விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க, கால்நடைகளும் வளர்த்துட்டு இருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி நான் வந்து கொஞ்ச நாள் வெளியில இருந்தேன், அப்புறம் வந்து ஊருக்கே வந்துட்டேங்க. வந்ததுக்கு அப்புறம் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவு நாளா யாருக்கும் போய் அடிமையா இருக்க வேண்டியதில்லை, ஒரு அதிகாரி கேக்குறாங்க அப்படின்ட்டு ஒரு பதில் சொல்ல வேண்டியதில்லை.
0: நமக்கு
1: நாமே ராஜா, நாமே மந்திரி.
0: வேலை கெட்டதோ நம்மளே எடுத்துட்டு போறோம்.
1: வேலை செஞ்சா செய்யலாம், இல்லைன்னா நம்ம பாட்டுல கால்மணி காலத்துக்கு போட்டு நல்ல கட்டில போட்டு படுத்துருக்கலாம்.
0: ஆனா விவசாயம் யாரும் வெறும் இதோட இருக்கிறது இல்ல, வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க.
1: விவசாயம் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும், வேலை அதிகம் இருந்துகிட்டே தான் இருக்கும்.
0: ரெண்டாவது, இப்ப நீங்க ட்ரிபிள் இ படிச்சீங்க, அது வந்து ஒரு மாதிரியான கல்வி, சரிங்களா? இப்ப வேளாண்மை அதுக்கப்புறம் இறங்குறீங்க, அதை வந்து கத்துக்க ஆரம்பிக்கிறீங்க, அது ஒரு வாழ்வியல் கல்வி. அந்த கல்வியை பொறுத்த வரைக்கும் நீங்க தொடர்ச்சி கத்துக்கிட்டே தான் இருக்கணும் இல்லையா?
1: ஆமா, புதுசு புதுசா டெக்னாலஜி வந்துகிட்டே தான் இருக்கு விவசாயத்துல,
0: கத்துக்கிட்டே தான் இருக்கணும். நீங்க எப்படி அதை கத்துக்கிறீங்க, அது மாதிரி உங்களோட அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். என்ன
1: இப்ப பாத்தீங்க அப்படின்னா, விவசாயத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் நிறைய பண்றாங்க வேளாண்மை துறை மூலமா. அந்தந்த பிளாக்ல உள்ள வேளாண்மை அலுவலகம் மூலமா வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம சிறுகுமணி கேவிகேல வந்து நிறைய ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அவங்க மூலமா அவேர்னஸ் ப்ரோக்ராமும் பண்ணிட்டு இருக்காங்க. டெக்னாலஜி அவங்க கிட்ட இருந்து வருது, நிறைய வந்து அதர் ஸ்டேட் டூரும் கூட்டிட்டு போறாங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து. அதன் மூலமா வந்து அங்க விவசாயிகள் என்ன மாதிரியான டெக்னாலஜி கையெழுப்பிக்கிறாங்க, அவங்க எப்படி செய்யறாங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சிட்டு வந்து நம்ம இடத்துல அதை எதை செஞ்சா நமக்கு
0: நமக்கு சரியாகுமா,
1: சரியா இருக்குமா அப்படிங்கறத தெரிஞ்சு நம்ம எல்லாமே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் நம்ம அடாப்ட் பண்ண முடியாது, நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம வந்து அதை செஞ்சு நம்ம அதுல ஒரு புது டெக்னாலஜியை கடைபிடிச்சு விவசாயத்தை பண்றோம். அதுல ஒரு முக்கியமான ஒரு அங்கம் வந்து சொட்டு நீர்.
0: இப்ப நீங்க போட்டீங்க?
1: போட்டிருக்கேன், ஒரு ஏக்கர் போட்டிருக்கேன், போட்டுக்கிட்ட 12 வருஷத்துக்கு.
0: அதுல என்னென்ன பயிர்கள் எல்லாம் போட்டிருக்கீங்க?
1: மரவள்ளி தான் அதிகமா.
0: மரவள்ளியை பொறுத்த வரைக்கும் இப்ப நமக்கு இந்த சொட்டு நீர் எந்த அளவுக்கு உபயோகமா இருக்கு?
1: ஒண்ணுல ஒரு பங்கு தண்ணி இருந்தா போதும்,
0: களையும் குறையும்.
1: குறையும், களையும் குறையும், ஆள் செலவு குறையுது, நமக்கு வந்து செலவினங்கள் வந்து கட்டுப்படுத்த
0: விலை மதிக்க முடியாத தண்ணியும் குறைக்கிறோம். என்ன ரகம் போடுறீங்க மரவள்ளி?
1: மரவள்ளி வந்து இந்த ரகம்லாம் நமக்கு அந்த அந்த அளவுக்கு தெரியாதுங்க, அப்படியே நம்ம கரணை வச்சுதான் நம்ம போடுறோம். அது வந்து திருப்பி திருப்பி
0: உங்களுக்கு மாவுசத்தோட நல்லா வருது.
1: வருது, வருதுங்க.
0: எவ்வளவு போடுவீங்க நீங்க? இப்ப வருஷம் வருஷம் போடுறீங்களா இல்ல அப்பப்போ
1: தண்ணியினுடைய அளவு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோ.
0: இப்ப போன வருஷம் போட்டிருந்தீங்களா?
1: இல்ல, போன வருஷம் போடல.
0: இப்ப இந்த வருஷம் போடலான் இருக்கீங்களா? எப்படி
1: இந்த வருஷம் நான் வந்து அதை ஃபுல்லாவே மல்பரி நடவு பண்ணிருக்கேன்.
0: மரவள்ளி எல்லாம் இந்த மாவு பூச்சி மாதிரி எல்லாம் வந்துட்டு இருந்தது, அதெல்லாம் வந்துச்சா உங்களுக்கு?
1: மாவு பூச்சி எங்க ஏரியா வரலைங்க, நோய் பாதிப்பு இல்ல.
0: சரி, இப்ப இந்த மல்பரிக்கு எப்படி வர ஆரம்பிச்சீங்க? இந்த மரவள்ளியில இருந்து திடீர்னு மல்பரி எப்படி?
1: இல்ல, நான் வந்து 2011 வந்து டிபார்ட்மெண்ட் மூலமா எனக்கு வந்து ஒரு ட்ரைனிங் வந்து ஒசூர்ல கொடுத்தாங்க. பட்டு வளர்ச்சித்துறை மூலமா வந்து ஒசூர்ல ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதுல 7 நாள் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்து அப்பயே நாங்க செஞ்சுட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒரு வறட்சி வந்தது, அந்த வறட்சியில எல்லா ஃபீல்டு பூராமே இதாயிடுச்சு. திரும்ப என்னன்னா, இப்ப விவசாயத்துல வந்து ஆள் பற்றாக்குறை,
0: கூலி
1: அதிகமாயிடுச்சு. அதனால வந்து உழவு கூலியும் அதிகமாகுது. முன்னெல்லாம் வந்து சொந்தமா மாடு வச்சிருந்தோம், உழவு ஓட்டுவோம், சொந்தமா டிராக்டர் இருக்கிறவங்க டீசல் போட்டு ஓட்டிக்குவாங்க. நம்ம லேபருக்கு ஒருத்தரை வந்து கூலி கூப்பிடும் போது இன்னைக்கு வந்து 900 ரூபா இருந்தது இன்னைக்கு 1200 ரூபா டீசல் விலை ஏறிச்சுட்டு இன்னைக்கு உழவு கூலியும் ஏற்றிக்கிட்டாங்க. ஒவ்வொன்றையும் செலவினங்கள் அதிகம்.

0: இருக்கும்போது நமக்கு லாபம் கிடைக்கல. விவசாயத்தை பொறுத்தவரை அதுதான் லாபம் கம்மியாகுது. அப்ப அதை ஏன் செய்யணும்? ஏற்கனவே என்கிட்ட வந்து கோழி ஆடு மாடு எல்லாம் வச்சிருக்கிறதுனால இதையும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த மல்பெரிய வேஸ்ட நான் வந்து கால்நடைக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
1: பழக்கப்படுத்தினாதானே சாப்பிடுவோம். திடீர்னு கொடுத்தா சாப்பிடுங்களா?
0: சாப்பிடுங்க.
1: சாப்பிடுதா?
0: சாப்பிடுது.
1: ஆரம்பத்திலேயே கொஞ்சம் பழக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க.
0: இல்ல, அது ஒரு சில ஆடுகள் வந்து அதை வந்து கொஞ்ச நாள் எடுத்துக்க ஆரம்பிச்சிடும். அது ஆனா எங்கிட்ட
1: இருக்கிற புரதச்சத்து இருக்குன்றாங்க.
0: புரதச்சத்து அதிகம். குழு வந்து பாத்தீங்கன்னா 1:10,000 வளர்ச்சி. ஒரு மடங்குலேருந்து 10,000 மடங்கு அதிகமாக வளருது. அப்போதான் அது வந்து கூடு கட்ட ஆரம்பிக்குது. 17 நாள் தான் சாக்கியிலேருந்து 17 நாள். நம்மகிட்ட 7 நாள் புழுவாக கொடுக்குறாங்க. அதுலேருந்து 17 நாள் தான் எங்கள்கிட்ட நாங்கள் கொட்டாயில் வளர்க்க போகிறது.
1: கொட்டாய் போட்டிங்க நீங்கள் இப்போ?
0: போட்டோம்.
1: எவ்வளோ பெரிய நீளம்?
0: 60 அடிக்கு 20 அடி. 1200 ஸ்கொயர் ஃபீட்டு.
1: எவ்வளோ செலவாச்சுங்க?
0: எனக்கு வந்து 7 லட்சம் ரூபா ஆச்சுங்க. மானியம் வந்து 337,000 ரூபா மானியம் கொடுத்தாங்க ஷெட்டுக்கு. அது இல்லாமல் நடவு மானியம் ஒரு 45,000 ரூபா ஒரு ஏக்கருக்கு. அது இல்லாமல் வந்து நமக்கு மெஷினரிஸ் தராங்க. பவர் வீடர் களை எடுக்கிறதுக்காக ஆளுங்களை வச்சு எடுக்காம நம்மளே செலவு குறைக்கிறதுக்கோசரம் அதையும் வந்து பட்டு வளர்ச்சி துறையின் மூலமா நமக்கு கொடுக்குறாங்க. என்னென்ன உதவிகள் வேணுமோ அது பூராமே அந்த துறையிலிருந்து
1: தொழில்நுட்ப ஆலோசனைகளும் தொடர்ச்சி
0: எல்லாமே செய்யறாங்க. அந்த ஃபீல்டு ஆபீசர் வந்து குழு சாக்கி வச்சுட்டோம் அப்படின்னாவே உடனே வர்றாங்க, பாக்குறாங்க என்ன செய்யணும், என்ன ஃபீலிங் எப்ப கொடுக்கணும், அதுக்கு எப்படி மருந்து தடுப்பு மருந்து கொடுக்கணும், அதெல்லாமே வந்து ஆலோசனை
1: அவங்களே சொல்றாங்க.
0: நல்ல விதமா செஞ்சு தராங்க.
1: அதாவது எதுவும் அந்த நோய் பாதிப்போ எதுவும் வந்துடாம இருக்கிறதுக்கு
0: என்ன செய்யணும்? பட்டுப்புழுவை பொறுத்தவரையிலும் நோய் வராம தடுக்கிறது தான் வந்து நம்ம
1: முக்கியம்.
0: வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை எதுவுமே பண்ண முடியாது. நமக்கு எந்த அளவுக்கு வருமானம் இருக்கோ அதே அளவுக்கு அதுல வந்து
1: ரிஸ்கும் இருக்கு.
0: ரிஸ்கும் இருக்கு.
1: கொஞ்சம் முயற்சி பண்ணி மெனக்கெட்டு பண்ணோம்னாதான் நமக்கு வந்து அதற்கான பலன் கிடைக்கும். பட்ட பொறுத்தவரை நீங்க சொல்றாப்புல ஒரு நிலையான விலை கிடைக்குதுன்னு
0: நினைக்கிறேன்.
1: விக்கிறது ஒன்னும் பெரிய கஷ்டம் கிடையாது. நம்ம தேடி எல்லாம் ஆள் எல்லாம் பிடிக்க தேவையில்லை.
0: யாரையும் எந்த வியாபாரியும் நம்ம போய் பார்க்க வேண்டியதில்லை.
1: இந்த ஒழுங்குமுறை கூடங்களுக்கு வந்து இது பண்ணிக்கலாம்.
0: நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ராசிபுரம் அங்க பக்கம், அதை விட்டா சேலம், தர்மபுரி.
1: சேலமே பெரிய மார்க்கெட் தான் நினைக்கிறேன் உங்களுக்கு.
0: இருந்தாலுமே வந்து எங்க பகுதியில இருந்து எங்க போறாங்க அப்படின்னா அதிகமா தர்மபுரி தான் போறாங்க.
1: தர்மபுரி வரைக்கும் போய் போடுறாங்களா?
0: போடுறாங்க. ரேட்டு வந்து அங்க கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். டிமாண்ட் எங்க இருக்கோ அங்க ரேட்டு கொஞ்சம் கூட கிடைக்கும். தூரம் அதிகமா அதிகமா வாடகையும் போயிருது இல்ல.
1: ஆமா, அந்த செலவு இருக்கு.
0: செலவு இருக்கு.
1: அப்போ 2-3 விவசாயிங்க சேர்ந்து கொண்டு போய் போடுறது
0: அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கோம் வச்சுக்கலாம்.
1: இப்ப வந்துருச்சு. அப்ப உங்க பகுதியில எவ்வளவு விவசாயிங்க செய்வாங்க?
0: ஒரு 10 பேர் வந்திருக்காங்க.
1: பரவாயில்ல. ஏன்னா இது ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய செய்தியா இருக்கு. ஏன்னா நிறைய இடத்துல வந்து ட்ரெடிஷனலா எங்கெல்லாம் பட்டு வளர்க்கணுமோ அங்கெல்லாம் சரியா செய்ய மாட்டேங்கிறாங்க இப்போ.
0: ஆமா,
1: இப்ப நீங்க சொல்றது இப்ப இந்த பகுதிகளுக்கு இது புதுசு தானே?
0: கண்டிப்பா.
1: இந்த பகுதிகளில் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பட்டு வளர்ப்புல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்கன்ற ஒரு நல்ல செய்தியா தான் இருக்கு.
0: ஆத்மா திட்டத்துல வந்து பண்ணை பள்ளின்னு ஆரம்பிச்சு ஒரு 20 விவசாயிகளுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க.
1: ஆத்மா ஸ்கீம்ல எதுக்கான பயிற்சி?
0: பட்டுக்கு ஒரு 7 கிளாஸ் வாரம் ஒருத்தருக்கு 7 வாரம் நடக்கும். ஆரம்பத்துல இருந்து நம்ம சாக்கியா வாங்கிருந்து ஹார்வெஸ்ட் கூடு அறுவடை பண்ற வரையிலும் அந்த கிளாஸ் நடத்தி ஒரு விழிப்புணர்வு விவசாயிகள்ட்ட ஏற்படுத்தி அந்த துறையில ஒரு ஆர்வம் வர அளவுக்கு அந்த எங்க பகுதியில நடத்தினாங்க.
1: அது ரொம்ப பெரிய பலன்
0: அளிக்கிறது. தேவானூருங்கிற கிராமத்துல தான் வந்து செஞ்சாங்க. அங்க ஒரு விவசாயி வந்து இப்ப சக்சஸா செஞ்சுட்டு இருக்காரு. அதை பார்த்துதான் நாங்களும் அது மறுபடியும் ரீஎன்ட்ரி ஆயிருக்கோம் உள்ள.
1: சரி, இது இல்லாம வேற என்னென்ன செய்யறீங்க?
0: கோழி, நாட்டுக்கோழி வளர்த்துட்டு
1: இருக்கோம். எத்தனை கோழி வச்சிருக்கீங்க?
0: இப்ப வந்து ஒரு 60 கோழி இருக்குங்க. சிக்கு வாங்கறது இல்ல, உற்பத்தி பண்ணிடுறோம் நாங்களே. முட்டையை வச்சு அடகாத்து அதை வச்சு அதுல இருந்து உற்பத்தி பண்ணி தான் இது பண்றோம். சிக்கா வாங்கினோம் அப்படின்னா அது சேல்ஸ் பண்றதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அது என்ன? கிராஸ் வெரைட்டி. சந்தையில வந்து நல்ல ரேட்டுக்கு வாங்கறது இல்ல.
1: பண்ணக்கோழி மாதிரி இருக்கு.
0: பண்ணக்கோழி மாதிரி இருக்கு. கறி வந்து மிருதுவா இருக்கும், ஹார்டா இருக்காது. கறியை வெட்டும் போதே தெரிஞ்சிடும் அது எப்படி வளர்த்தது அப்படின்றது.
1: நீங்க வளர்த்துட்டு இருக்கிறது கூண்டு மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்களா இல்ல மரத்து மேல?
0: மரத்து மேல ஏறிக்கும். நைட்ல மட்டும் கொஞ்சம் அடைக்கிறதுக்கு ஒரு சின்ன கூண்டு மாதிரி ஒரு இது வச்சிருக்கோம்.
1: மொத்தம் ஆரம்பிக்கும்போது எத்தனை கோழி?
0: ஆரம்பிக்கிறப்ப நான் ஸ்கீம்ல தான் ஆரம்பிச்சேங்க. 2011 எனக்கு வந்து 37,500 ரூபா வந்து மானியம் கொடுத்தாங்க கவர்மெண்ட். அப்ப வந்து என்ன பண்ணா இந்த கிராஸ் வெரைட்டி தான் அசில் கிராஸ் சொல்லிட்டு அந்த வெரைட்டி வாங்கி இது பண்ணும். அது கிராஸ் ஆயிருது. அப்படிதான் இருந்தாலும் ஒரு வெரைட்டியை கொண்டு வந்து புதுசா வச்சிருந்தோம்னா பக்கத்துல உள்ளவங்களும் அதே வெரைட்டி இருந்தாதான் நமக்கு வந்து ஒரே மாதிரி வரும். இல்ல அப்படின்னா அது கிராஸ் ஆயிடும், அது ஒரு ரகத்துக்கு வந்துடும். இப்ப கறிக்குங்கிறதுனால நமக்கு அது பிரச்சனை இல்லை. புரோகிராம கேட்கற நேயர்கள் வந்து கோழி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா சொந்தமா அடை வச்சு வளர்க்கறது தான் நமக்கு லாபம்.
1: இப்ப அடை வைக்கிறது தனியா அடை வச்சிருக்கீங்களா? அந்த கூண்டு வச்சிருக்கீங்க?
0: ஒதுக்கி வச்சிருக்கோம்.
1: தாய் கோழிங்க வந்து அங்க அடை வச்சுட்டு போற மாதிரி அதுக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்க?
0: இல்ல, நம்ம ஒண்ணும் இல்லைங்க. ஒரு சின்ன காரத்தட்டு எடுத்து மணல் போட்டு அதுல முட்டை அடிக்க அதை அப்படியே உட்கார வச்சு அதுக்கு வெளியில போறதுக்கு உண்டான ஒரு வழியை ஏற்பாடு பண்ணும். அதை மட்டும் இருந்தா போதும். ஹீட் வேணும். அந்த குஞ்சிக்கு வந்து பொறிச்சதுக்கு அப்புறம் ஹீட். அதுக்காண்டிதான் அந்த தாயோட இருக்கிறது. இல்லைன்னா நம்ம வந்து இங்கு பாட்டில் வச்சுதான் பறிக்கிறோம்னா அதனுடைய கேரக்டர் மாறுது. எவ்வளவுதான் இருந்தாலும் அந்த தாய்கிட்ட வளர்ற அந்த கேரக்டர் அந்த குஞ்சுகிட்ட வர்றதில்லை இங்கு பாட்டில் வைக்கிறது.
1: இதுக்கு அந்த நோய்

0: இது வந்துடும்ல, அந்த கழிச்சல இது
1: அது
0: மாதிரிலாம் வந்துடும். அதுக்கு
1: கடுப்பு.
0: என்ன பண்றீங்க நீங்களே, அந்த
1: அந்த
0: மருந்து எல்லாம்
1: ஏழு
0: போட்டு
1: நாளைக்கு ஒருத்தருக்கு அந்த கண்ணில் வந்து எஃப்1 எஃப்2
0: லசோட்டா
1: மருந்து
0: இதெல்லாம்
1: லசோட்டா எல்லாம்
0: போட்டுக்கிறீங்க?
1: போட்டு இது பண்றோம். அது மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். கால்நடை மருந்தகத்துல இருந்து டாக்டர் வந்து கூட செஞ்சு கொடுக்குறாங்க, அதிகம் மருந்தா இல்லைன்னா அங்க கொண்டுட்டு வர சொல்றாங்க. இப்ப இது 100 கோழியை நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு
0: போக
1: போய்,
0: முடியாது, சிரமம்.
1: அதனால அவங்களும் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க இல்லைன்னா கொடுத்துட்றாங்க, நம்ம போட்டுக்கிறோம்.
0: இது இல்லாம என்ன ஆடு மாடு ஏதாவது வச்சிருக்கீங்களா?
1: ஆடு இருக்குங்க, ஆடு வந்து இப்ப இருக்கிறது ஒரு 10 ஆடு வச்சிருக்கேன்,
0: வெள்ளாடுங்களா?
1: வெள்ளாடு. மாடு வந்து 2 மாடு கருவு மாடு இருக்கு.
0: அது மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒண்ணு ஒண்ணு
1: ஆமா,
0: வச்சிருந்தா தான் நம்ம.
1: விவசாயம் மட்டுமே நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு வருமானம் இருக்காது.
0: இது இல்லாம வேற பயிர் என்ன போடுறீங்க?
1: வேற பயிர் வந்து நாங்க அதான் கடலை சோளம் விதை பண்ணிக்கு நம்ம கொடுத்துறது. அவங்க என்ன பண்ணாங்க, உற்பத்திக்குன்னு ஒரு மானியம் கொடுக்குறாங்க, அது விவசாயிகளுக்கு ஒரு பெரிய ஒரு ஊக்கமா இருக்கு.
0: அவங்க கொடுக்குற ரகத்தை போட்டு
1: ஆமா, அதையே நம்ம வந்து

0: ஓகமாக
1: அவங்க கொடுக்குற ரகத்தை போட்டு.
0: ஆமா, அதையே நம்ம வந்து கலப்பு இல்லாம கொடுக்கணும். வேற ரகம் எந்த கலப்பும் வந்துடக்கூடாது. அவங்க டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க, அந்த டிஸ்டன்ஸ் வரையில நமக்கு வந்து வேற பயிர் வேற சோளமே இருக்கக்கூடாது.
1: இப்போ இது சம்பந்தமா ஏதாவது நீங்க சொன்னதுல விவசாயிகளுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட கேட்கணும்னு ஒரு ஆர்வத்தோட போன் பண்ணணும்னா எந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம்?
0: 90 95 58 95 88 இந்த நம்பருக்கு போன் பண்ணா அதே ஒரே நம்பர் தான், 90 95 58 95 88.
1: அதாவது ஒரு உபரி வருமானமா தொடர்ச்சியா நமக்கு குடுக்கற மாதிரி நமக்கு வந்து ஒரு விஷயங்கள் இருக்கணும். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நாலு பயிர் இருக்கணும், கோழியோ ஆடோ இது மாதிரி ஏதாவது ஒண்ணு நம்ம கூட இருந்துகிட்டே இருந்ததுனா தான் டக்குன்னு நமக்கு வந்து.
0: மாடு மாட்டை விட ஆடு கோழி
1: இது வந்து இன்னும் சிறப்பா இருக்கும்.
0: சிறப்பு மாட்டை பொறுத்தவரை இன்னைக்கு வருமானங்கிறது ரொம்ப ரிஸ்கான ஒரு இது. தீவன விலை 2200 ரூபாய்க்கு மேல போயிடுச்சு. அது ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஆடு
1: கோழி
0: இது ரெண்டுமே வந்து அன்றாடம் மனுஷனுக்கு தேவைப்படுது. இறைச்சின்னு எடுத்துக்கிட்டா கோழி அதிகமா சாப்பிடுறாங்க, ரெண்டாவது ஆடு. வாரத்துல ஒரு நாளாவது மட்டன் எடுக்காம இருக்க மாட்டாங்க வீட்டுல.
1: அதனால அனுபவத்தை எல்லாத்தையும் சொன்னதுக்கு மிக்க நன்றிங்க.
0: நன்றி.
2: வேளாண்மை என்பது பயிர் சாகுபடி மட்டுமல்ல, பட்டுப்பூச்சி ஆடு மாடு கோழி போன்ற கால்நடைகள் வளர்ப்பையும் ஒருங்கிணைந்து மேற்கொள்ளும் பண்ணைய முறை அப்படின்னு பல தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க முசிறி அஞ்சலம் ஜே ஃபக்ருதீன் அவர்கள்.

0: மச்சான், பொட்டியில 100 ரூபாய் வச்சிருந்தேன். இன்னைக்கு என்னடானா பொட்டி காலியா இருக்கு.
1: வேலம்மா, பொட்டியில 100 ரூபாய் இருந்துச்சு, உண்மைதான். தினமும் 10 ரூபாய் எடுத்து செலவு செஞ்சோம், 10 நாள் ஆச்சு இல்ல, இன்னைக்கு பணப்பெட்டி காலி.
0: அப்ப திரும்பவும் பணத்தை கொண்டு வந்து போடணும்.
1: அப்பத்தான் அது பணப்பெட்டி, இல்லன்னா வெத்து பெட்டி.

0: பூமிக்குள் இருக்கும் நீரின் இருப்பை அறிந்திடுங்கள். வாய்க்கால் நீருடன் இணைத்து பாசனம் செய்திடுங்கள்.
1: இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி திருச்சி வானொலியின் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். உழைப்பை மூலதனமா வச்சு வெற்றி அடையறவங்களோட சுவையான சந்திப்புகளும் பல பயனுள்ள தகவல்களும் இடம்பெறும் இந்த நிகழ்ச்சி உழைப்பவர் அரங்கம். ஒருத்தருக்கு சிறந்த அடையாளத்தை கொடுக்கறது எதுன்னா முகம்தான். அத அழகாகவும் தன்னம்பிக்கையோடவும் இந்த உலகத்துக்கு எடுத்து காமிக்கிறது யாருன்னா சிகை அலங்காரம் செய்யறவங்க. இவங்க கையில இருக்கிறது வெறும் கத்திரிக்கோள் மட்டும் இல்ல, அதோட சேர்த்து கலை, பொறுமை, படைப்பாற்றல் எல்லாமும் இருக்கு. இந்த தொழிலோட பெருமை, வளர்ச்சி, நவீன மாற்றங்கள் இப்படி பல சுவாரஸ்யமான தகவல்களையும் கேட்கலாம். வாங்க.
2: வணக்கம் ஐயா.
3: வணக்கம் மேடம். திருச்சி மாவட்ட மாநகர மருத்துவர் சமூக நலசங்கம் மற்றும் முடித்திருத்தும் தொழிலாளர் நலசங்கத்துடைய செயலாளர் தர்மலிங்கம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலமா இந்த வானொலியுடைய நேயர். இந்த வண்ணச்சுடர் ஆரம்பிக்கக்கூடிய காலத்துல இருந்து ஏகப்பட்ட லெட்டர் நான் அனுப்பியிருக்கேன். ஒரு நாளைக்கு 20 லெட்டர் அனுப்புவேன். உங்கள் விருப்பம், நேயர் விருப்பம், இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சின்ன வயசுல வண்ணச்சுடர், தேன்கிண்ணம் இது போன்ற நிகழ்ச்சிகள்லாம் ஆரம்பிச்சு இன்னை வரைக்கும் பேசியிருக்கேன். இன்னைக்கு வந்து இந்த வானொலியில பேசுற அளவுக்கு வந்து முன்னேறி இருக்கேன். கல்லுக்குழி சேகர், புஷ்பவள்ளி, பாஸ்கரன், கார்த்திக் இந்த பேர்ல கடிதங்கள் போட்டுக்கிட்டே இருப்பேன், நிறைய போட்டிருக்கேன். அப்புறம் எழுத டைம் இல்லாம கூட பாத்தீங்கன்னா ரப்பர் ஸ்டாம்பலை குத்தி குத்தி அனுப்பி விடுவேன். வானொலி இருந்து எனக்கு வந்து உயிர். இப்பவும் பாத்தீங்கன்னா முடிவெற்ற வேலையை பாத்துக்கிட்டே நான் அந்த வானொலி கேட்டுக்கிட்டு தான் பண்ணுவேன். என்னுடைய நண்பர்களும் இதுல நிறைய பேர் இருக்காங்க.
2: இப்ப நீங்க என்ன தொழில் பண்றீங்க, இது எத்தனை ஆண்டுகளா

0: பண்றீங்க?
1: முடித்திருத்த தொழிலாக 36 வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்க அப்பாவோட அப்பாக்களை இருந்து அதான் பண்றோம். போதிய வருமானம் இருக்கிறதுனால நாங்க இந்த தொழில செஞ்சுக்கிட்டு
0: கையில எடுத்துக்கிட்டு இருக்க,
1: கையில எடுத்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
0: என்ன படிச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: 10வகுப்பு தான் படிச்சிருக்கேன்.
0: அப்பா வந்து அந்த தொழில் பண்ணாரு, சரி நம்ம கொஞ்சம் வேற வழியில மாற்றி போயிருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் எப்பயாவது வந்ததா?
1: கண்டிப்பா, நாங்க வந்து கிராமத்துல தான் நான் இருந்தேன். நல்லம்மநாயக்கன்பட்டிங்கிற ஒரு கிராமத்துல நாங்க இருந்தேன். சுற்றுப்பட்டி ஒரு 8 பட்டி கிராமம் இருக்கு.
0: சரிங்க.
1: அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பாரம்பரியமா அந்த தொழில் செய்யறதுக்கு வீடு வீடா கிராமத்துல வந்து ஒரு கத்தி பெட்டி அதை எடுத்துக்கிட்டு அதுல அந்த பொருட்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு வீடு வீடா அவங்கள தேடி போய் இந்த தொழில செஞ்சு அந்த காலத்துல பண்ண மாதிரி எங்களை அந்த வழிமுறை பண்ணி பண்ணிக்கிட்டு இருந்தோம்.
0: அந்த காலத்துல கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்டி இருக்கும், சவர பெட்டின்னு அதுக்கு சொல்லுவாங்க.
1: சவர பெட்டியை
0: வந்து எடுத்துக்கிட்டு போய் யாருக்கு எப்ப தேவையோ அப்ப வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு வரோம்.
1: பண்ணி கொடுத்தோம். அதுக்கு வந்து ஊதியமா பணம் கொடுக்க மாட்டாங்க. அதுல வந்து அவங்க நிலத்துல விளையக்கூடிய 6 மரக்கா 12 மரம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தானியங்களை தான் கொடுப்பாங்க. காசா கொடுக்க மாட்டாங்க.
0: உணவுப் பொருட்களா
1: கொடுத்தாங்க. இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது எங்களுக்கு வந்து டவுன்ல போனோம்னா காசு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அந்த கிராமத்தை விட்டு
0: வெளியில வர ஆரம்பிச்சோம்.
1: வெளியில வர ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி இங்க வந்து கடை வைக்க ஆரம்பிச்சோம். கடை வாடகை கரண்ட் புள்ளி இதெல்லாம் கட்டி ஒரு நிர்ணயம் பண்ண ரேட்டை நம்ம பண்ணணுங்கும் போது அந்த நேரத்துல தான் எங்களுக்கு இந்த சங்கம் அப்படிங்கறதே ஒன்னு நாங்க உருவாக்கணும். இந்த சங்கம் மருத்துவ சங்கத்தை உருவாக்கி 100 ஆண்டு காலம் ஆகுது. அதுல வந்து நிர்ணயம் பண்ணி அப்பப்ப தகுந்த மாதிரி ரேட்டு பண்ணிக்கிட்டு வந்தோம்.
0: மருத்துவ சங்கம் ஆரம்பிச்சீங்க?
1: மருத்துவ சங்கம் தான் இப்பவும் இந்த சங்கம் மருத்துவ சங்கம் தான் வச்சிருக்கோம்.
0: இப்ப நீங்க வந்து முடித்திருத்தும் தொழில் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப மருத்துவ சங்கத்துக்கும் உங்களுக்கும் என்னங்க தொடர்பு?
1: மருத்துவருங்கிறது வந்து சொசைட்டி, முடித்திருத்தும் தொழில் வந்து ட்ரேட் யூனியன். இது வந்து தொழில் சார்ந்தது. மருத்துவங்கிறது எங்க சமுதாய மக்கள் மட்டும் செய்வாங்க. சொசைட்டி அந்த மருத்துவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் மருத்துவம் பார்ப்பாங்க.
0: அதுல என்னென்ன மருத்துவம் பார்ப்பாங்க?
1: சித்த மருத்துவம், பேர்கால மருத்துவம். எங்க அம்மா எல்லாம் தாவர வரைக்குமே அந்த வைத்தியம் பார்ப்பாங்க. இவர் பெரிய பெரிய அந்த குழந்தைங்களுக்கு கனை போக்குவரத்துக்கெல்லாம் எண்ணம் வந்துருச்சு அவங்களே ரெடி பண்ணி கொடுப்பாங்க. பேர்காலம் பார்ப்பாங்க. அதாவது வெளியில போனா 1 லட்சம் ஆகுது. ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கிறாங்க குழந்தைங்களை. ஆனா எங்க அம்மா அப்படி கிடையாது. எங்க அம்மா போல நிறைய தமிழ்நாடு உள்ள இருந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா
0: வயசுல மூத்தவங்க
1: அந்த தொழில் பண்ணாங்க. 1 ரூபாயோட காசு வாங்க மாட்டாங்க. வெறும் 11 ரூபா கோயில் காசு கொடுப்பாங்க. அதை மட்டும் வாங்கிட்டு பிரசவம் பார்த்தாங்க. இன்னைக்கு லட்சக்கணக்கில் ஹாஸ்பிட்டல் செலவு பண்றாங்க.
0: நல்லம நாயக்கன் பட்டியல சொன்னீங்க இல்லையா, இப்ப கிட்டத்தட்ட 8 ஊர் சேர்ந்து ஒரு கிராமமா இருந்தது அப்படின்னு. அந்த காலத்துல நாணயத்திற்கு பதிலாக உணவுப் பொருட்களை உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க. இப்ப அந்த ஊர் கிராம மக்கள் எப்படி இருந்தாங்க, அங்களுடைய வாழ்வாதாரம் என்னவா இருந்தது, அங்க உங்களுடைய சூழல் எப்படி இருந்தது கொஞ்சம் விவரிக்கலாமா?
1: வந்து முழுக்க முழுக்க விவசாயம் தான். வருமானத்துக்கு உண்டான வேலை அங்க இல்ல. அதனால விவசாயமே பிரதான தொழிலா பாத்துக்கிட்டாங்க. எங்களுக்கும் கொஞ்சம் நிலங்கள்லாம் இருக்கு. நாங்களும் விவசாயம் பார்த்துக்கிட்டே இந்த தொழில வந்து அந்த மக்களுக்கு ஒரு சேவை தொழிலா தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவங்கள்ட்ட வந்து கட்டாயப்படுத்தி இவ்வளவு கொடுங்கன்னு சொல்லி கேட்காம அவங்களா கொடுக்கறத நாங்க வாங்கிக்கிட்டு தான் அந்த காய்கறி கொடுப்பாங்க. தோட்டத்துக்குள்ள அரிசி நெல் இதெல்லாம் கொடுப்பாங்க. இதை வாங்கிட்டு வந்து தான் நாங்க பண்ணிக்கிட்டு இருப்போம். இது வந்து ஒரு காலகட்டத்தில் எங்க பிள்ளைகளை ஒரு நல்ல நிலைமைக்கு படிக்க வைக்கவோ அவங்களுக்கு பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுக்கவோ அந்த அடிமை தொழில் மாதிரியே இருந்த மாதிரி இருந்தனால அந்த இடத்த விட்டு அந்த கிராமத்தை விட்டு நாங்கள் வெளியில வர ஆரம்பிச்சோம். இந்த வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு வந்து நான் திருச்சியில கடை வச்சு 35 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1050 கடை இங்க திருச்சியில இருக்கு. அந்த 1050 கடைக்கும் நான் திருச்சி மாவட்டத்துடைய செயலாளர் இருக்கேன். இன்னைக்கு நிர்ணயம் பண்ணி கொடுக்குறோம் இவ்வளவுதான் ஒரு முடிவெட்டுறதுக்கு தொழில் பணம் வாங்கணும்னு சொல்லி. இப்ப பாத்தீங்கன்னா கடை வாடகைலாம் குறைஞ்சது ஒரு சாதாரண கடை வந்து 5000, பெரிய கடை இந்த தில்லை நெருப்பு கொண்டு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா 10000 20000 அப்படிலாம் வாடகை கொடுக்கணும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நிர்ணயம் பண்ணி கொடுக்கணும். பாத்தீங்கன்னா இந்த தொழில வந்து நிறைய போட்டிகள் வந்துருச்சு. கம்பெனி வந்து நிறைய உள்ள புகுந்த உடனே இந்த தொழிலுக்கு வந்து எங்களை மாதிரி வந்த சாதாரண தொழிலுக்கெல்லாம் வந்து நசுக்கப்படுறாங்க. நாங்க இது சார்ந்து அரசுகிட்ட நிறைய முறையிட்டு இருக்கோம், பண்ண முடியல. இதனால இது வந்து ஒரு காசு கொளிக்கக்கூடிய தொழில். அதனால இப்ப எல்லா சமுதாய மக்களுமே இதுக்கு வந்துட்டாங்க. இப்போ இந்த ட்ரேட் யூனியன்ல பாத்தீங்கன்னா எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் இந்த தொழிலுக்கு வந்துட்டாங்க. அப்ப எங்க தொழில் நாங்க பாரம்பரிய பார்த்த தொழில் அந்த மருத்துவ தொழிலும் கைவிட்டு போயிருச்சு. இப்ப அந்த முடித்திருத்தும் தொழிலும் கைவிட்டு போயிட்டாங்க. ஒரு சில பேர் மட்டும் தான் ஜெயிக்க முடியுது, மீதி எல்லாம் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க.

0: இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாங்கய்யா, எல்லாருமே நீங்க சொல்ற அளவுக்கு வெளியில வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்கள் அழகு நிலையம், பெண்கள் அழகு நிலையம் அப்படின்னு வச்சிருக்காங்க. ரொம்ப சொபஸ்டிகேட்டடா இருக்கு அந்த இடம் ஃபுல்லாவே. அதற்குரிய விலையும் வந்து அதிகமா கொடுக்க தான் விரும்புறாங்க. நீங்க சொல்ற மாதிரி சின்ன சின்ன கடைகளுக்கு போறப்ப அதற்குரிய வசதிகள் இல்ல. ஒரு சின்ன கடையில போய் முடி வெட்டணும்னா 150 ரூபாய் 200 ரூபாய். ஒரு உயர்ந்த கடை, இந்த கண்ணாடி மாளிகை மாதிரி இருக்கிற ஒரு கடைகளுக்கு போனோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுவே வந்து 1500 ரூபாய் 2000 ரூபாய் வருது. பெரிய கடைகளுக்கும் இந்த சின்ன கடைகளுக்கும் இவ்வளவு வேறுபாடுகள் இருக்குதான். சின்ன கடைகளை நாடாம பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அழகு தரக்கூடிய அழகு நிலையத்துக்கு தானே போயிட்டு இருக்காங்க.
1: ஆடம்பரத்துக்கு இன்னைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. நம்ம கிராமத்துல பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு தெரியும், ஒரு சாதாரண சின்ன பெட்டி கடையில ஒரு இட்லி சாப்பிட்டோம்னா 4 ரூபாய் 5 ரூபாய் ஒரு 6 ரூபாய் அதிகபட்சம் 10 ரூபாய் வரும்.
0: 10 ரூபாய்க்குள்ள ஒரு டிஃபன் முடிச்சிடலாம்
1: முடிச்சிடலாம். ஆனா இப்ப பெரிய கடையை நாடி போறாங்க. அப்ப அந்த கடைக்கு போகும்போது ஒரு இட்லி 25 ரூபாய் பில்லு எல்லாம் போட்டு சாக்குறாங்க. ஆனா இந்த மக்களுக்கு வந்து உணரக்கூடிய சக்தி இல்ல. அப்ப அந்த ஆடம்பரத்துக்கு அடிபணிஞ்சிடறாங்க. அப்ப அங்க போனா ஒண்ணும் இல்ல, கீழே பாத்தீங்கன்னா

0: நிபந்தனைக்கு உட்பட்டதுன்னு போடுவான்.
1: ம்
0: அங்க வந்து கட்டிங் ஷேவிங் பண்ணா இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நாங்க வைக்கிறோம், 150 ரூபா வாங்குறோம் சாதாரண கடையில. அவன் கட்டிங் ஷேவிங் இலவசமா எழுதி போட்டு அங்க உள்ள போனக்கு அப்புறம் பேசியல் நிறைய அந்த மெட்டீரியல் எல்லாம் போட்டு டை எல்லாம் போட்டு கிட்டத்தட்ட 2000-3000 பில்ல போட்டுறோம். அப்ப அங்க போனதுக்கு அப்புறம் தான் எங்களை சிந்திச்சு பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்ப இன்னைக்கு மக்கள் பூராமா அந்த ஆடம்பரத்துக்கு அடிமையாகி போனதுனாலதான் எங்க தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க.
1: நீளமா முடியை வளர்ந்ததுன்னா அது வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி வெட்டுவீங்க. இப்ப பசங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னா வெரைட்டியா வெட்டணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா மஷ்ரூம் கட்டுன்றாங்க, பாப் கட்டுன்றாங்க, ஹேர் கட்ல வந்து வெவ்வேறு வகையான கட்டிங்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அந்த மாதிரி இருக்கப்ப ஒவ்வொரு வேலை விற்பீங்க இல்லையா? இப்ப சின்ன கடைகளுக்கு போனா அவங்களுக்கு வெட்ட தெரியுமா இல்லையா, இப்ப சரியா வெட்ட மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்டும் வருது. இதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா?
0: நான் வந்து இது சார்ந்து ஒரு செய்தியை கொடுத்திருந்தேன். இப்ப பள்ளி குழந்தைகளுக்கு ஒழுங்கீனமாக முடிவெட்டக்கூடாது. ஏன்னா பள்ளிகள்ல வந்து ஒரு தலைமை ஆசிரியர் அனுப்புறாங்க, அந்த முடிவெட்டுறதே பாத்தீங்கன்னா அந்த மாணவனுடைய தரத்தை குறைக்குது. நான் பத்திரிகையில் விளம்பரமே கொடுத்திருக்கேன், ஒழுங்கீனமாக நம்ம பள்ளி மாணவர்களுக்கு வெட்டக்கூடாதுன்னு சொல்லி சங்கத்துல ஆர்டரே போட்டேன். ஏன்னா நம்ம பிள்ளைங்க மாதிரிதான், அதாவது அந்த குழந்தைங்களை கல்வியில வளர்க்கறதுல ஆசிரியருடைய கடமை மட்டும் இல்ல, பெற்றோருடைய கடமை இல்ல. முடிவெட்டக்கூடிய எங்களாலும் அந்த பயன்களை நல்வழிப்படுத்துறதுக்கு உண்டான வேலைகள் இருக்கு. அந்த மாதிரி ஒரு தவறான வழியில அந்த மாணவர்கள் செலுத்தக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க ஒரு கட்டுப்பாடுல போடுவோம். வெட்ட தெரியாம இல்ல, நாங்க ஆரம்பத்துல கத்துக்கிட்ட தொழில் தான், இருந்தாலும் இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் எங்களுடைய தொழில் பாதிக்குது.
1: அதாவது ஒருத்தருடைய தோற்றத்தை வச்சுதான் அவங்களுடைய குணநலன் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்றோம். அதுக்கு வந்து தலைமுடியும் ஒரு காரணமா இருக்கு. இன்னைக்கு ஆனா வந்து மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஹாட் போட்டு வெட்டுறது, சைட்ல வந்து கோடு போட்டு வெட்டிக்கிறது, பங்க் மாதிரி வச்சுக்கிறது, இப்படி பலவிதமான தரங்கள் வந்து இருக்கதான் செய்யுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டை அடிச்சுட்டு ஹேர் கட் பண்றது, இதுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா விலை நிர்ணயம் அதிகமா தான் இருக்கு. இப்ப சின்ன கடைகளுக்கு போனா இந்த மாதிரி நடக்காதே அப்படின்றதுக்காக தான் சின்ன கடை நாடி வர்றதில்ல. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய தொழில் நலிவடை செய்ய தானே இருக்கும்,
0: நலிவடைஞ்சுக்கிட்டு இருக்கு.
1: இவங்களுக்கு ட்ரைனிங் எதுவும் கொடுக்குறீங்களா?
0: கொடுக்கலாம், கண்டிப்பா ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு வந்து சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்கலாம். இந்த ட்ரைனிங் பாத்தீங்கன்னா அவங்க தான் கொடுக்குறாங்க. கார்பரேட் நிறுவனம் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து இப்ப இந்த தொழில் லோன் எல்லாம் வாங்கி கொடுக்குறோம்.
1: கார்பரேட் நிறுவனம் உங்களை வந்து
0: அணுகுறாங்க, அணுகி எங்க சங்கத்து மூலியமா ஒருத்தங்களுக்கும் அந்த சர்டிபிகேட் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க.
1: அதுக்கு ட்ரைனிங் நடக்குங்கய்யா?
0: ஒரு 15 நாள்.
1: இதுவரையில அந்த மாதிரி ட்ரைனிங் யாராவது போயிருக்காங்க?
0: நானே போயிருக்கேன், திருச்சியில நிறைய பேர் போயிருக்காங்க.
1: எங்க ட்ரைனிங் நடத்துவாங்க?
0: எஸ்ஐடில போடுவாங்க, கரூர்ல போடுவாங்க, கோயம்புத்தூர்ல போடுவாங்க, சென்னையில போடுவாங்க, எல்லா இடத்துலயும் போடுவாங்க.
1: என்னென்ன மாதிரி சொல்லி கொடுத்தாங்க, அதுல என்ன நீங்க வந்து பயன் பெற்றீங்க?
0: பேசியல், ஹேர் டை, கலரிங், கட்டிங் எல்லாம் வந்து இந்த ஒன் சைடு கட்டிங், மஷ்ரூம் கட்டிங், இந்த மாதிரி புதுவிதமான கட்டிங் எல்லாம் நாங்க வந்து அதுல தெரிஞ்சுக்கிறதுக்கு கத்து கொடுத்துருக்காங்க.
1: அதெல்லாம் பிராக்டிக்கலா நடக்குமா?
0: பிராக்டிக்கலா சொல்லி மாட்டாங்க, அதுக்கு நம்ம கஸ்டமர் அழைச்சிட்டு போகணும். அப்படி இல்ல அப்படின்னா ஒரு பொம்மை மாதிரி வச்சு அந்த பொம்மையில இதெல்லாம் செஞ்சு காட்ட சொல்லுவாங்க. பேசி எல்லாம் பண்ணும்போது சைட் எஃபெக்ட் ஆகி முகமெல்லாம் பொறிஞ்சு போயிடும். அவங்களுக்கு அதுல என்னென்ன கலக்கணும், எவ்வளவு கலக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. ஒரு சில முகம்லாம் பாத்தீங்கன்னா ட்ரையான முகமா இருக்கும், அவங்களுக்கு என்ன மாதிரி கிரீம் கொடுக்கணும். தலைக்கு வந்து பாத்தீங்கன்னா டை வந்து 1050 ரூபாய்க்கும் டை இருக்கு, வெறும் 10 ரூபாய்க்கும் டை இருக்கு. இப்ப என்ன செய்யறாங்க, இந்த 10 ரூபாய்க்கு வாங்குற டையை அவங்களே வாங்கி கலக்கி அவங்களே அடிச்சுக்கிறாங்க. அந்த முகம்லாம் பாத்தீங்கன்னா அந்த நெத்தியெல்லாம் கருப்பு கருப்பாகி அந்த முகமே ஒரு மாதிரி விகாரமாயிரும். ஆனா நாங்க போடும்போது எங்கள்கிட்ட வந்து இந்த சீப்ல வச்சு சீவி தெளிவா
2: அன்பு நேயர்களே, தொடர்ந்து இணைஞ்சிருங்க திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில்.

சேற்றில் ஓடி நாற்று நட்டு களையெடுக்கும் கைகளே, செக்கர்வானம் போல எல்லும் சிவந்து நிற்கும் கைகள் எங்கள் கைகளே, உழைக்கும்

0: கருதி ஏந்தி போர் முனைக்கு ஓடுவோம். தர்ம நீதி மக்களாட்சி வாழ்கவென்றே
1: நீங்க ஒரு ட்ரைனிங் 15 நாள் எடுக்கறீங்கன்னா அதுக்குரிய அமௌண்ட் ஏதாவது செலுத்துவீங்களா?
2: இல்ல அவங்க கொடுப்பாங்க ட்ரைனிங்க்கு
1: உங்களுக்கு ஸ்டைபண்ட் மாதிரி கொடுப்பாங்க.
2: ஆமா, அது வந்து ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து அவங்க ஒரு வேளை சாப்பாடு எல்லாம் போட்டு சர்டிபிகேட் கொடுக்கறாங்க. ஆனா பிரைவேட்ல பண்ணும்போது அந்த ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு 15,000 ரூபாய், அந்த சர்டிபிகேட் வச்சு வெளிநாடுகளுக்கு எல்லாம் போய்க்கலாம். முடித்திருந்தம் செய்யவோ இந்த பியூட்டி பார்லர் கத்துக்கிறவங்களுக்கு வெளிநாடெல்லாம் போகலாம். அந்த சர்டிபிகேட் மத்திய அரசுடைய சர்டிபிகேட்டாவே ரெடி பண்ணி கொடுக்கறாங்க. 15,000 ரூபாய் கொடுத்து நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கலாம். கவர்மெண்ட் மூலியமா நிறைய அந்த தொண்டு நிறுவனங்கள்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி செஞ்சு கொடுக்குறாங்க. 1,500 செஞ்சு கொடுக்குறாங்க. அது எங்களுக்கு எங்க மக்களுக்கு இதா இருக்கு. அரசு கூட பாத்தீங்கன்னா மானிய லோன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட நாங்களே ஒரு 50-100 பேருக்கு
1: வாங்கி கொடுத்துருக்கோம்.
2: அந்த லோன் வந்து 50,000 ரூபாய் மானியம் தாட்கோ நிறுவனத்துல கொடுக்குறாங்க இந்த தொழில் செய்யறதுக்கு. அதுல நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. அந்த கடைகளையும் டெவலப் பண்றாங்க. அந்த கார்பரேட் நிறுவனத்துக்கு போட்டியா நாங்களும் தயார் பண்ணிக்கிட்டு வரோம். விலை நிர்ணயத்தையும் கொஞ்சம் ஏத்திக்கிட்டு வரோம்.
1: இப்ப சாதாரண முடி வெட்டுறதுக்கு எவ்வளவு வசூலிப்பீங்க?
2: குழந்தைங்களுக்கு 100 ரூபாய், பெரியவங்களுக்கு 150.
1: கலரிங் டையிங் இதெல்லாம்
2: டை வந்து டையை பொறுத்து இருக்கு. இப்ப அந்த 10 ரூபாய்க்கு கொடுக்குற டையை போட்டு அடிச்சோம்னா 100 ரூபாய் வாங்குவோம். இதே ஒரு 1,000 ரூபாய்க்கு உள்ள டையை போட்டோம்னா 350 ரூபாய் 400 ரூபாய் வாங்குவோம். தரத்தை பொறுத்து அவங்க என்ன கேட்கறானோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு.
1: டையை வந்து அவங்களுக்கு எந்த மாதிரி ஒத்துக்கும் ஒத்துக்காது, இல்ல இந்த ஸ்கின் அவங்களுக்கு இருக்கு அப்படின்றத நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியுமா?
2: பண்ணுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் டையை கலக்கி இந்த காது ஓரத்துல பின்பக்கம் அங்க வந்து லேசர் டச் அப் பண்ணி அது ஆரம்பத்துல இருந்துச்சு. இப்ப இன்னைக்கு டை எல்லாம் பாத்தீங்கன்னா தரமான டையா தயார் பண்றோம். கெமிக்கல் அதிகம் இல்லாம அந்த தரமான டை 10% தான் அந்த கெமிக்கல் கலக்குறான். அதனால சைட் எஃபெக்ட் ஆகாது. எந்த டை அடிச்சாலும் சைட் எஃபெக்ட் ஆகாத அளவுக்கு இன்னைக்கு நல்லா பண்ணிருக்காங்க. அது என்னன்னா அந்த அடிக்கிற முறைகள் அவங்களே அடிச்சுக்கிறதுனால அந்த மயிர் அந்த உள்ள இறங்க அந்த வேர் உள்ளே இறங்கி கண்ணை பாதிக்கும். தோல்ல டச் பண்ணாம அடிக்கணும். இப்ப டாக்டர் ஊசி போட்டுக்கிறது நம்மளா ஊசி போட்டுக்கிறது எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கு. இதுதான் விஷயம். இது நாங்க பண்றோம். ஆசைப்பட்டு 100 ரூபாய் கொடுக்கணுங்கிற அவங்களே அடிச்சுக்குவாங்க. அப்ப அந்த சைட் எஃபெக்ட் எல்லாம் அவங்களுக்கு வரும்.
1: இப்ப தரமானது அப்படின்றது வந்து நீங்க வந்து சொல்றீங்க. இப்ப வந்து பல பேர் வந்து உங்க கடைக்கு வந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான சீப்போ அல்லது தனித்தனியான உபயோக பொருட்கள் வந்து உபயோகிக்க முடியாது இல்லையா?
2: இருக்கு,
1: அப்படி பண்ணி
2: வச்சிருக்கேன். அப்படிதான் இன்னைக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா கொரோனா காலத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய தனித்தனியா அந்த பொருள் பாதுகாப்பான தனித்தனியா ஒரு பிளேடெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மருந்து அது கலந்து அதை சுத்தப்படுத்திட்டு வாஷ் பண்ணிட்டு தான் அந்த கத்தி யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு டிஷ் பேப்பர் போட்டு தான் அந்த துணியை மேல கவர் பண்ணுவோம். டவல்லாம் அப்பப்ப யூஸ் பண்ற மாதிரி துடைக்கிறதுக்கு துண்டு வச்சு தொடச்சோம் முன்னாடி. இப்ப ஒவ்வொருத்தங்களும் டிஷ் பேப்பர் வச்சு தான் தொடச்சு கிளீன் பண்றோம். அது ஒவ்வொருத்தங்களுக்கு தனித்தனியா மெட்டீரியல் சீப்பெல்லாம் கிளீன் பண்ணி தான் வச்சுக்கோம். அதில் ஒன்றும் இப்பெல்லாம் சேஃப்டியா பண்றோம். இப்ப எங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சேஃப்டிங்கிறத விட அங்க வரக்கூடிய வாடிக்கையாளர் பாத்தீங்கன்னா சரும நோயெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். இதே நாங்க வந்து டாக்டர் மாதிரி தான் நாங்க அவங்க வந்து கையில குளோஸ் எல்லாம் போட்டு பண்றாங்க. நாங்க எதுவுமே பண்றது இல்ல. பண்ணாம பண்றதுனால எங்க மக்கள் வந்து இந்த மாதிரி சரும நோய்களுக்கு பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு கூட நாங்க முகாம் நடத்துவோம். மருத்துவ முகாம் வருஷத்துக்கு ஒரு நடத்தி ஒரு முழு செக்அப் அவங்களுக்கு நாங்க பிரைவேட் அலுவலகம் மூலியமா பண்றாங்க. பெரிய பெரிய ஆஸ்பத்திரிலாம் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அது பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்.
1: உங்களுடைய தொழில் வந்து மென்மேலும் வளர்ந்துட்டு வருது அப்படின்றது ஒரு புறம் இருந்தாலும் இன்னைக்கு சங்கங்கள் மூலியமா பல செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. உங்க சங்கம் எங்க இருக்கு, எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, உங்க சங்கத்தோட பணிகள் சொல்லுங்க.
3: இத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த வாரம் வரைக்கும் காத்திருக்கணும். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை உழைப்பு வரங்கம் நிகழ்ச்சியில எடமலைப்பட்டி புதூர் பி தர்மலிங்கம் அவங்களோட தொடர்ந்து பேசலாம்.

சுதந்திர இந்தியாவின் நூற்றாண்டை நோக்கிய வெற்றி பயணத்தை உறுதி செய்யும் பெரும் கனவுடன் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் மன் கி பாத். நாளை மறுநாள் முற்பகல் 11 மணிக்கு அதனைத் தொடர்ந்து அவ்வுரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். புதிய கருத்துக்களின் உரைவிடமாய், முன்னேற்ற பாதையின் ஊற்றுக்கண்ணாய் மன் கி பாத்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். MBBS இளநிலை மருத்துவ நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிவிற்கு பின்னர் மத்திய அரசும் தேசிய தேர்வு முகமையும் மேற்கொண்ட சீர்திருத்தங்கள் பிரமாண பத்திரங்களின் முன்னேற்றம் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீதிபதிகள் PS நரசிம்மா, அலோக் அராதே ஆகியோர் கொண்ட அமர்வு சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் இதில் விரிவாக இடம்பெற வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. நீட் விவகாரத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளை விசாரிக்க சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அமைக்க பிரதமர் திரு நரேந்திரமோடி மேற்கொண்ட முடிவை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் வரவேற்றுள்ளார். வழக்குகள் தினசரி அடிப்படையில் நடத்தப்பட்டு இளையோருக்கு விரைந்து நீதி கிடைக்க இது வழிகோலும் என்றார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் ஆகஸ்ட் முதல் வாரம் கர்நாடக மாநிலத்திற்கு சென்று அம்மாநில முதலமைச்சருடன் மேகதாது விவகாரம், காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு உரிய நீரை விடுவிப்பது குறித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள உள்ளதாக மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்ட தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்றார். மதுரை மாவட்டத்தில் விவசாயிகள் குறை தீர்நாள் கூட்டம் ஆட்சித்தலைவர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா தலைமையில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வீட்டுத் தோட்டம் மற்றும் காய்கறி சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் ஆடிப்பட்டத்தை முன்னிட்டு 10 வகையான காய்கறி விதைகள் அடங்கிய தொகுப்பினை ஆட்சித்தலைவர் வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 15வது புத்தக கண்காட்சி இன்று மாலை தொடங்குகிறது. வரும் 4ஆம் தேதி வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் 100,000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்படுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் மேலம்புலம் புதூர் கிராமத்திலிருந்து

ஆந்திர மாநிலத்திற்கு கடத்த முயன்ற ஒரு டன் ரேஷன் அரிசி மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் பறக்கும் படையினால் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆஸ்திரியாவில் நடைபெறும் ஏடிபி டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஸ்வீடனின் ஆண்ட்ரே இணை ஆஸ்திரியாவின் லூக்கஸ் ஆஸ்திரேலியாவின் மார்க் இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 4 மணிக்கு.

காற்றலைகளில் இனிமையான கானங்களோடும் நேர்களின் விமர்சன கடிதங்களோடும் செவிகளுக்கு சின்ன சின்ன செய்திகளையும் தூவ வருகிறது இசை தூரல் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடை தள்ளுபடி திருவிழா. சவால் விலை, இந்த விலை எங்கும் இல்லை. அப் டு 50% ஆடை அதிரடி தள்ளுபடி. ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயின் கொண்டம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
4: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
5: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: மூணு மணி 12 நிமிஷம். திருச்சி FM ரெயின்போ 102.1 நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். இது இசை தூரல் நிகழ்ச்சி.

நம்ம முதலாவதா தெரிஞ்சுக்க போற செய்தி என்னன்னா, ஒரு பக்கம் எழுதணும்னாவே நமக்கு கஷ்டமா இருக்கும், அதே பக்க பக்கமா பார்க்காம எழுதுறதுனா எவ்வளோ பெரிய விஷயம் இல்ல. ஒரு மணி நேரம் ஒரு இடத்துல உட்காரதுனாவே கஷ்டம், அதுல 21 மணி நேரம்னா நினைச்சே பார்க்க முடியல. முதல்ல என்ன தகவல்னு சொல்லுமா அப்படின்றீங்களா? சரி வாங்க செய்திக்கு போயிடலாம். என்னன்னா, 3 அதிகாரங்கள், 27 இயல்கள், 1610 நூற்பாக்கள், 4020 அடிகளை கொண்டதுதான் உலக பெரும்புகழ் பெற்ற தொல்காப்பியம். இப்படிப்பட்ட தமிழ் தொகுப்பை மனப்பாடம் செஞ்சு முதன் முதல் முயற்சியா கடந்த 18ஆம் தேதி சனிக்கிழமை தொடங்கி அப்புறம் 19ஆம் தேதி அதிகாலையில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 21 மணி நேரம் எழுதி உலக சாதனை படிச்சிருக்கிறாங்க. விருதுநகர் சிப்பிப்பாறை அரசினர் மேல்நிலைப்பள்ளி 11ஆம் வகுப்பு மாணவி, அவங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா உமா மகேஸ்வரி. இதுக்காக இந்த மாணவி வந்து 2 வருடங்களாகவே பயிற்சியும் முயற்சியும் எடுத்துட்டு வந்தாங்களாம். ஒரு கை தட்டினா ஓசை வராது, அதுக்கேத்த மாதிரி இந்த மாணவிக்கு பக்க பலமா நின்று ஊக்கப்படுத்தின தமிழாசிரியர் ஜான்சி ராணி அவர்களுக்கு இந்த பெருமையில மிக பெரிய பங்கு இருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இது பத்தி இவங்க கிட்ட கேட்டப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சு நடத்தி முடிக்க கூடவே இருந்த கோவில்பட்டி மன்ற குழுவினர், காப்பாளர்கள், அப்புறம் பள்ளி நிறுவனத்தினாலதான் இது வந்து சாத்தியமாகவும் ஆச்சு, சாதனையும் படைக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியினால தமிழுக்கும் பெருமை சேர்த்திருக்கிறாங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்த்திருக்கிறாங்க சாதனை பெண்மணி உமா மகேஸ்வரி. இதோட கருப்பொருளா என்ன சொல்றாங்கன்னா, எழுத்து பழக்கம் வந்து குறைஞ்சிட்டு வர இந்த காலத்துல எல்லா மாணவர்களையும் ஊக்கப்படுத்தவும் தன்னம்பிக்கை ஊட்டவும் தான் இது நிகழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நேரத்துல தமிழாசிரியருக்கும் சாதனை பெண்மணி உமா மகேஸ்வரிக்கும் அந்த குழுவினருக்கும் திருச்சி FM Rainbow 102.1 சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மா காவேரி மருத்துவமனை.
3: ஜூலை 25 உலக IVF தினத்தை முன்னிட்டு அக்கறையுடன் மா காவேரி மருத்துவமனை திருச்சி.
4: இசை தூரல் நிகழ்ச்சி கேட்டு இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில. அடுத்ததா ஒரு செய்தி என்னன்னா, ஒரு அழகான பூங்க ஒரே நேரத்துல பல ஏக்கருக்கும் மேல கண்ணுக்கு எட்டர தூரம் வரைக்கும் அது மட்டும்தான் தெரிஞ்சா எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு அப்படின்னா, இயக்குனர் சங்கர் படத்துல மட்டும்தான் வரும்னு நீங்க நினைக்கிறது எனக்கு கேக்குது, ஆனா அந்த படத்துல எல்லாம் இல்லப்பா, இதுலயும் வருது அப்படின்னு சொல்லி சில மியூசிக் நம்மளுக்காக பிளே பண்றாங்க. ஓகே, இது வந்து மதுரை படத்துல கண்டேன் அப்படிங்கிற பாடல். அடுத்ததா ஒரு மியூசிக் வருது. சொன்ன மாதிரியே சங்கர் படத்துல அன்னியன் படத்துல இருந்து அந்த பூக்கள் பிரம்மாண்டமா காமிச்சிருப்பாங்க அந்த மியூசிக். அடுத்ததா இன்னொரு மியூசிக்கும் நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மியூசிக் வந்து ஐ படத்துல பூக்களை சற்று ஓய்விடுங்கள், அதுலயும் பாத்தீங்கன்னா பூக்களை வந்து பிரம்மாண்டமா காமிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி விடுங்க, வேற மாதிரி ஒரு இன்ட்ரோ கொடுக்கறேன். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பாக்கலாம். ஒரு அதிசயமான நிகழ்ச்சி, அழகான நிகழ்வு, ஆனா அப்படிப்பட்ட இயற்கை அழக அது இருக்கிற இடத்துக்கே போனாலும் நம்மளால வந்து இப்போதைக்கு பார்க்க முடியாதான். ஆனா செய்தித்தாள்கள்லயும் தொலைக்காட்சிகள்ல வர செய்திகள்லயும் சமூக வலைதள பக்கத்துல மட்டும்தான் பார்த்து ரசிக்க முடியும். அது என்னன்னா, என்னங்க நான் எப்படி வந்து சொல்லான்னு ட்ரை பண்ணாலும் அவங்களே சொல்லிட்டாங்க. ஆமாங்க, குறிஞ்சி மலர் தான் 12 வருடத்துக்கு ஒரு முறை மட்டுமே பூக்கிற நீல குறிஞ்சி பூ தான் இப்ப பூத்திருக்கு. இது வந்து நீலகிரி மாவட்டம் கூடலூர் வனப்பகுதியில கூடலூர் நடுக்காணி ஜீன்பூல் தாவர மையம் அப்புறம் மரப்பாலம் அப்புறம் ஊசி மலையில இப்ப முழுதுமாவே நீல குறிஞ்சி மலர்கள் பூத்து அப்படி நீல கம்பளமாவும் நீல நிற மலையாவும் காட்சி தந்துட்டு இருக்கான். இப்படிப்பட்ட அழக ஏன் நம்ம வந்து அங்க போனாலும் பார்க்க அனுமதி இல்லைன்னா, காட்டு யானைகள்லாம் நம்மளுக்கு முன்னாடியே நீல குறிஞ்சி மலர்களை பார்த்து ரசிக்க போயிருக்கிறதுனால நம்மளால இப்ப வந்து அங்கிட்டு போக முடியாதான். இப்ப வந்து உதகை நீலகிரி குறிஞ்சி மலர் ஏரியா யானைகள் ஏரியா உள்ள வராத அப்படின்னு சொல்றாங்க.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: இசை தூரல் நிகழ்ச்சி கேட்டு இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இப்ப வந்து நேயர்களோட மின்னஞ்சல தான் படிக்க போறோம். நேற்றைய நிகழ்ச்சிக்காக மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, பொன்மலைப்பட்டியிலிருந்து தவமலர் செல்வராஜ் ராஜமாணிக்கம் அனுப்பியிருக்கிறாங்க. நேற்றைய உழவர் உலகம் விவசாயம் சார்ந்த நிகழ்ச்சியாக இருப்பினும் என் ஆழ்மனதை ஊடுருவி சென்றது என்றால் அது மிகையே அல்ல. எல்நினோ என்னும் வெயிலின் தாக்கம் பற்றிய தகவல் வாடிய பயிர்களுக்கு மட்டுமல்ல வாழ்வதற்கான உத்வேகத்தையும் தந்து சென்றது. வேளாண் பாரம்பரிய நெல் ரகங்கள் பற்றிய குறிப்பு, ஜீரக சம்பா அரிசியின் மணமணக்கும் பற்பல ரகங்கள், மதிய உணவாக எடுத்துக்கொள்ளும் விதம், மருத்துவ குணத்திற்கு ஏற்ற இலைப்பரிசி சம்பா, இன்னும் எண்ணற்ற ரகங்களை பற்றிய தகவல் யாவும் சிறப்பு. வேளாண் அறிஞர் எம் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும், ஒரு நல்ல நிகழ்வினை ஏற்படுத்தி தந்த இயக்குநர் வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. பொன்மலைப்பட்டியிலிருந்து தவமலர் செல்வராஜ் ராஜமாணிக்கம்.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
1: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

6:37 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். இது இசை துறள் நிகழ்ச்சியில நிறைய தகவல்கள் தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்போ ஒரு தகவல் காத்துட்டு இருக்கு, என்னன்னு பாத்திரலாமா? முன்னெல்லாம் நாம ஏதாவது சாதனை

அண்ணா என்ன சொல்லுவாங்க, ஏ ஒன் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஆனால் இப்போ எங்கே சாதனை நிகழ்ந்தாலும் ஏஐ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, நாம் இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏஐ காலம். ஏஐயில் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமனாய்டு ரோபோக்கள், ஆசிரியர், மருத்துவர்னு எல்லாமே வந்தாச்சு. அதே வரிசையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீனாவில் கிமி K3 அப்படிங்கிற ஒரு புதிய ஏஐ மாடலை அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்களா. இது ஏற்கனவே இருக்கிற மாடலை விட மேம்பட்டதுன்னு பெய்ஜிங்கை சேர்ந்த ஒரு புத்தாக்க நிறுவனம் உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த ஏஐயில் மருத்துவமனை, தொழிற்சாலைகள்னு மட்டும் இல்லாமல் இப்போ மனித உருவ ரோபோக்கள் சமையல் கலையிலையும் கலக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். சீனாவில் இருக்கிற சுற்றுலா தளத்தில் அதிநவீன ரோபோ ஒன்று அசைவ உணவுகளான நூடுல்ஸ் அப்புறம் கெபாப் வகைகளை ரொம்ப பர்ஃபெக்டாக சுவையாக சமைச்சு சுற்றுலா பயணிகளை வியப்பில் ஆழ்த்தியிருக்கிறாங்களாம். இந்த காட்சியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்திரன் படத்தில் அப்போவே பார்த்துட்டோம் இல்லையா. அப்போ படத்தில் காமிச்சது தான் இப்போ வந்து நெஜத்தில் சீனாவில் நடந்துட்டு இருக்கான். இது மட்டும் இல்லாம அடுத்த கட்டமா சீன அறிஞர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா உயர்ந்த கட்டட பணிகளுக்கான பயிற்சியை வந்து ரோபோக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்களாம். இப்படியே போனா தூணிலும் ரோபோ, துரும்பிலும் இரும்பினாலான ரோபோ தான் போல.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान. जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान.
4: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते. टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते. जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार.
5: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है. आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं.
3: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान.
4: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं. स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
6: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டிருக்கோம் இது இசைத்துறல் நிகழ்ச்சியில. அடுத்ததா வரக்கூடிய மின்னஞ்சல், நேற்றைய நிகழ்ச்சிக்காக அனுப்பியிருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, பொன்மலைப்படியிலிருந்து தவமலர் செல்வராஜ் ராஜமாணிக்கம் அனுப்பியிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இயக்குநர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். நேற்று வந்து 23 தேசிய வானொலி ஒலிபரப்பு நன்னாள் அப்படின்னு சொல்லிட்டு, வெளிகளிலே உன் தேடல் கிடைக்க மாட்டாய், செவிகளிலே உன் பாடல் உள்ளத்தை குளிர வைப்பாய், கிராமம் முதல் நகரம் வரை அனைவரையும் சென்றடையும் சக்தி வானொலிக்கு மட்டுமே உண்டு. மின்சாரம் இல்லாத இடத்திலும் பாமரர் வரைக்கும் செய்திகளை கொண்டு போகும் உன்னத வானொலி, இசைத்துறல் வானில் பறக்கும் ஜெட்டின் வெண்மை நிற கோடுக்கான விளக்கத்தை இன்று தெரிந்து கொண்டோம். நலம் நலமறியாவல் பாடல் இனிமையை வழங்கிய பண்பலைக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க தவமலர் செல்வராஜ் ராஜமாணிக்கம் பொன்மலைப்பட்டியிலிருந்து.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மா காவேரி மருத்துவமனை.
3: ஜூலை 25 உலக IVF தினத்தை முன்னிட்டு அக்கறையுடன் மா காவேரி மருத்துவமனை திருச்சி.
4: இசைதூரல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கிறோம். நிறைவான மின்னஞ்சல் வந்து இன்றைய நிகழ்ச்சிக்காக அனுப்பியிருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி குமரநகர் எஸ் லக்ஷ்மி அனுப்பியிருக்கிறாங்க. வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்று இனி உலகம் இனியும் தாங்குமா பகுதியில் அறிவிப்பாளர் பூச்சியை பற்றி அழகழகான தகவல்களை பகிர்ந்தது சிறப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் விவசாயிகளின் நண்பன் புள்ளப்பூச்சி என்றும், அப்பாவியாக இருப்பவர்களை ஏன் புள்ளப்பூச்சி என்று சொல்கிறோன்னு விளக்கம் சொன்னார். வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இன்றைய மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில டபுள் மைண்டட் பர்சன், அதாவது இரட்டை மனம் பற்றி பேச தோழிகளிடம் அழைப்பு விடுத்தார் அறிவிப்பாளர். தஞ்சாவூர் பத்மாவதி இணைப்பில் வந்து புடவை எடுக்கிறதுல ஏற்படக்கூடிய குழப்பத்தை பகிர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப வந்து குமரநகர் எஸ் லட்சுமி வந்து இவங்களோட அனுபவத்தை இங்க சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, நானும் என் தங்கையும் இந்த விஷயத்துல வடதுருவம் தென்துருவம் மாதிரிங்க. நான் மனசுல ஒன்னு செட் பண்ணனா அதுல இருந்து மாறவே மாட்டேன், ஒரு மனதோடயே இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என் தங்கை ஒரே குழப்பவாதி, துணிக்கடை நகை கடைன்னு எங்க போனாலும் சரி கடவையே புரட்டி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நிகழ்ச்சியில பாடல்கள் நல்ல தெரிவு, மனம் தொட்ட பாடல் செவ்வானம் சின்ன பெண் அப்படிங்கறது பவித்ரா படத்துல இருந்து. வாழ்த்துக்கள் ஆகாஷ்வாணி திருச்சி அப்படின்னு சொல்லி இந்த மின்னஞ்சல நிறைவு செஞ்சிருக்கிறாங்க. நேர்களே, நீங்களும் நிகழ்ச்சிகள் குறித்து விமர்சன கடிதங்களை எங்களுக்கு வந்து எழுதி அனுப்பலாம். உங்களுக்கான அஞ்சல் முகவரி நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி 1. உங்களுக்கான மின் அஞ்சல் முகவரி airtrichy@gmail.com.

0: நேர்களை, நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்த நிகழ்ச்சியாக வர இருக்குது வண்ண கோலங்கள். இதில் நேயர்கள் பங்கேற்க தொலைபேசி எண்கள் (43311) என்ற திருச்சியின் முன்னணி பெண்ணோடு 240-102-1 மற்றும் முறையன் 246-102-1. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். நாட்டில் இரண்டாம் கட்ட ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் மேம்பட்ட ஊட்டச்சத்து, ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்காக 200,000 அங்கன்வாடி மையங்கள் தரம் உயர்த்தப்படும் என்று மத்திய மகளிர் நலன் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று கேள்வி ஒன்றிற்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த அவர், ஊட்டச்சத்து குறைபாடு தொடர்பான சவால்களை எதிர்கொள்ள அங்கன்வாடி சேவைகள், போஷன் அபியான், வளரிளம் பெண்களுக்கான திட்டம் ஆகியவை ஒருங்கிணைந்த மேம்பட்ட இயக்கத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறினார். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழா வரும் 28ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் திரு ஆர் வி அர்லேக்கர் 871 மாணாக்கருக்கு நேரடியாக பட்டங்களை வழங்குகிறார். நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளின் சார்பில் 1200 மேற்பட்ட பயனாளிகளுக்கு 4,63,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலை மார்கனூரில் மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பில் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த ஒருங்கிணைந்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் பிரதமரின் மக்கள் வங்கித் திட்டம், போதைப்பொருள் ஒழிப்பு, பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் உள்ளிட்டவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் தண்ணீர் பற்றாக்குறையை தீர்க்க நிலத்தடி நீர் அதிக அளவில் உறிஞ்சப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்று நபார்டு வங்கியின் மாநில தலைமை பொது மேலாளர் திரு மனோஜ் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் தேவரிஷிக்குப்பம் கிராமத்தில் எல்நினோ மற்றும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் நிலத்தடி நீர் மேம்பாட்டுத் திட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சியை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், மழைநீர் சேகரிப்பு, குளம் அமைத்தல், தடுப்பணைகள் மற்றும் நீர் உறிஞ்சும் குழிகள் அமைத்தல் போன்ற திட்டங்களை அடுத்த 3 ஆண்டுகளுக்கு செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர் சுரேஷ் அமெரிக்காவின் மார்டினை இன்று எதிர்கொள்கிறார். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 5 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்கவிருப்பது வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்.
3: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49th ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும்
1: வணக்கம்
0: வணக்கம்
1: வணக்கம்.
0: 4 மணி 4 நிமிஷம் நாம கேட்க போற விளையாட போற இந்த நிகழ்ச்சி வண்ண கோலங்கள்.
1: வண்ண கோலங்கள்ல இன்னைக்கு
0: என்ன சிறப்பாக
1: மைண்ட் கேம் தான் விளையாட போறோம். என்ன பண்ணணும்
0: என்ன பண்ணணும்னா, இதுக்கெல்லாம் நேர்கள் ரெடியா இருக்கணும், அதுக்கு போன் நம்பரையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். 4-3-1 அப்படிங்கிற திருச்சியின் முன்னணிப்பேனோடு 240-102-1
1: மற்றும் 246-102-1.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும்

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: இசையின் மீது ஆர்வம் கொண்ட உங்கள் அன்பு குழந்தைகள் வானொலி நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டுமா? இசைக்கருவிகள் மற்றும் வாய்ப்பாட்டு பயிலும் 13 வயதுக்குட்பட்ட

இந்த குழந்தைகள் மணிமலர் நிகழ்ச்சியில் பங்கேற்க வாய்ப்பளிக்க உள்ளது உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி. குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் இசை பயின்ற உங்கள் குழந்தைகளின் பெயர், வயது, பெற்றோரான உங்களின் பெயர், முகவரி மற்றும் கைபேசி எண்ணை AIRTRICHYCHILD@richychild@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் விருப்ப அஞ்சலை இம்மாதம் 30ஆம் தேதிக்குள் அனுப்புங்கள். உங்கள் மழலை செல்வங்களின் கலைத்திறன் மிளிர இசை மேடை அமைத்து தர காத்திருக்கிறது உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி.

0: வண்ணக்கோளங்கள் கேட்டிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு மைண்ட் கேம் தான் விளையாட போறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. என்ன மாதிரியான இருக்கும் அப்படின்னாக்க, கொஞ்சம்
1: அதை நீங்க சொன்னீங்கன்னாதான் நாங்க விளையாட வருவோம் சொல்லி அவங்க ஒரு வந்து ஒரு மனதா முடியும்,
0: இல்லன்னா நாங்க மைண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்றாங்களா?
1: இல்ல இல்ல, என்னன்னு சொல்லுங்க.
0: மைண்ட் கேம் பத்தி ரொம்ப எல்லாம் மைண்ட் பண்ணவே வேண்டாங்க, சும்மா ஜாலியா தான் நம்ம விளையாட போறோம். அதாவது கேட்கக்கூடிய இந்த மாதிரி ஃபன் ரிலேட்டடா மாதிரி க்வெஸ்சன்ஸ் தான் இருக்க போகுது. சரிங்களா?
1: இதா இருக்க போகுது, அப்படிதான் இருக்க போகுது, என்ன இருக்க போகுதுன்னு
0: ஓவர் பில்டப்பா இருக்க போகுது அப்படின்றீங்களா? இந்த அதை கேட்கக்கூடிய இந்த கேள்விய நல்லா கவனமா கேட்டாலே போதும், அதுலதான் பதில் இருக்க போகுது அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், கபார்னு பிடிச்சிருவாங்க. அடுத்து இப்ப வந்து நிகழ்ச்சியில
1: முதல்ல வரக்கூடிய நேயர் யாருன்னு பாத்தலாமா? ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம். யார் இங்கிருந்து? ஒரு குடும்பத்துல நாலு பேர் இருக்காங்க. அம்மா பேரு 55, பையன் பேரு 35, பொண்ணு பேரு 25. அப்ப அப்பா பேரு என்ன? என்னவா இருக்கும்?
1: நம்மள்ட்ட கேட்டா நல்ல நல்ல பேரா சொல்லிருக்கலாம். அவங்க பாருங்க எப்படி எல்லாம் பேர் வச்சிருக்காங்க
0: சொல்லுங்க. என்ன வச்சிருப்பாங்க?
2: என்ன வயசுக்கு அந்த பேர் பாப்பா அப்படித்தானே
0: என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு நம்ம காத்திருந்து கேக்கலாம். சரிங்களா? நன்றி நன்றி.

0: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடை தள்ளுபடி திருவிழா. சவால் விலை, இந்த விலை எங்கும் இல்லை. அப் டு 50% ஆடை அதிரடி தள்ளுபடி. ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.

0: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேகை எடுத்துச் செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
6: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். இது வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்பது வசந்தன்கோ.
1: இன்னைக்கு மைண்ட் கேம் தான் விளையாடிட்டு இருக்கோம். ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டாச்சு, அவங்க வந்து 65 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க.
0: இது மைண்ட் கேம் தான், ஆனா அது வந்து ஒரு ஃபன் க்வெஸ்சன், ஒரு விளையாட்டுத்தனமான கேள்வி கூட வச்சுக்கலாம். ஆனா நல்லா மைண்ட் பண்ணி கேட்டா விடையை வந்து சொல்லிடலாம்.
1: கொஞ்சம் கூட மைண்ட் பண்ணாம கேளுங்கன்னா, நீங்க மைண்ட் பண்ணி கேள்வி கேட்டீங்க.
0: ஆமா, இல்ல இந்த கேள்வி அப்படி இருக்கு, என்ன பண்ற
1: கேள்வி அப்படி இருக்கு, என்னத்த சொல்றது? அடுத்து வரக்கூடிய நேயர்களுக்கான பதில சொல்றாங்களான்னு பாத்தலாம். வணக்கம்.
2: வணக்கம். இதுவரைக்கும் மாலை வணக்கம்.
1: யார் இங்கிருந்து?
2: கீழக்கொண்டையம்பட்டையிலிருந்து ஜெகதீஷ்.
1: கீழக்கொண்டையம்பட்டையிலிருந்து
0: ஜெகதீஷ்.
1: ஜெகதீஷ், சரி, ஏற்கனவே கேள்வி கேட்டாச்சு, நீங்க அதை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பதிலா இருக்கும்?
2: 45
1: எங்களுக்கு
0: ரொம்ப சோகம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு.
1: சரிங்கய்யா, ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்தடுத்து வரக்கூடிய நேயர்கள் இதற்கான என்னென்ன வித்தியாசமான பதில்களை சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வரக்கூடிய நேயர் என்னவா இருக்கும், என்ன நம்பர் இருக்கும், நம்ம குறைச்ச சொல்லி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. வணக்கம்.
3: வேற
1: லெவல்ல இருங்க, இருங்க, கொஞ்சம் பொறுமை பொறுமை அவசியம் சரிங்களா. நாங்க எங்கேயுமே 45 சொல்லவே
0: இல்லையே.
1: தெரியும் நீங்க இந்த மாதிரிலாம் சொல்லுவீங்க. இப்படிதாங்க நாங்கள் பதில எதிர்பார்க்கிறோம். சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள், நல்ல முயற்சி, பாராட்டுக்கள்.
3: நன்றிமா.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன்கோ.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
3: ஸ்ரீ தாலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தாலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
4: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி.
5: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மா காவேரி மருத்துவமனை.
6: July 25 உலக IVF தினத்தை முன்னிட்டு அக்கறையுடன் மாகாவேரி மருத்துவமனை திருச்சி.
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
8: தட்ஸ் ரைட்.
9: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். பிரிட்ஜுடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்

0: வண்ணக்கோலங்கள் கேட்டிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு மைண்ட் கேம் தான் விளையாடிட்டு இருக்கோம். ஒரு கேள்வி கேட்டதுக்கு வித்தியாசமான பதில்கள் பல பேர் பல விதத்துல சொல்றாங்க, பல விதமா யோசிச்சு
1: இருக்கு இல்லையா. ஒரு கேள்விக்கு இத்தனை விடைகள், அதுவும் பாத்தீங்கன்னா சிரிக்க வைக்கிற மாதிரியான பதில்.
0: அதாவது இப்ப பாத்தீங்கன்னாக்க ஒரு எக்ஸாம் பேப்பர் தேத்தும் போது டீச்சருக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குமோ அது மாதிரி. வணக்கம், இப்ப அடுத்ததா பதில் சொல்ல யார் காத்திருக்காங்க?
1: என்ன தெரியுது, யாரும் வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது இல்ல.
0: ஆமா, அப்படியே ஒரு கோ வித் ஃப்ளோ தான்.
1: அந்த அளவுக்கு திறமைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கோங்க ஐயா.
0: வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
2: ஹலோ.
1: ஆ வணக்கம் ஐயா, உங்க பேரு?
2: என் பேரு நம்ம திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் வட்டம் அரியாவூர்ல இருந்து எம்ஆர் ரவி, விவசாயி பேசுறேன்.
0: மகிழ்ச்சிங்க ஐயா, சொல்லுங்க ஐயா, என்ன பதிலா இருக்கும்? அப்பா பேரு
2: எம்மா, அதாவது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் வச்சா ஒரு, அதாவது பழைய ஒரு 30 வருஷத்துக்கு
1: அந்த காலத்துல முன்பு ஒரு காலத்துல வச்சா ஒரு 10 வயது வித்தியாசம்ன்றீங்க.
2: முன்ன
0: இருக்கும் போட்டுக்கங்க, ஏதோ கூட குறைச்சு
2: அப்படிதானே,
0: கூட குறைச்சு ஏதோ பாத்து போட்டு சொல்லுங்க. அப்படியா, மகிழ்ச்சிங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம்.
1: நன்றிங்க இணைப்புல வந்ததுக்கு.
0: அடுத்து வரக்கூடிய நேயர் பாத்தீங்கன்னாக்க இந்த கேள்விக்கு ஒரு பதில் இருக்கட்டும், இருந்தாலும் இன்னொரு கேள்வியை நம்ம கேட்டு வைப்போம். சரி, அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு,
1: அதுக்கு என்ன மாதிரியான பதில் எல்லாம் வரப்போகுதுன்னு. சரி சொல்லுங்க.
0: சரி, கேள்வி கேட்டுருவோம். என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து வராங்க, அதாவது வெளிநாட்டுல இருந்து வராங்க சரிங்களா. ஏர்போர்ட்டுக்கு ஒரு ஃப்ரெண்டு ரிசீவ் பண்ண போறாங்க சரிங்களா. அந்த ரெண்டு ஃப்ரெண்டு வராங்கல்ல, அவங்க பேர் பாத்தீங்கன்னாக்க ஒருத்தர் பேரு வா.
1: சரி, நான் ஒண்ணு கேக்குறேன் உங்ககிட்ட, அவங்களுக்கு எல்லாம் பேர் வச்சாங்களா வைக்கலையா?
0: நாம வச்சிருவோம், இப்ப வைப்பாங்க பாருங்க சரிங்களா. ஒருத்தர் பேரு வா.
1: இங்கே மட்டும் மாத்தி இருக்கலாம், இன்னைக்கு
0: பேர் வைக்கும்.
1: ஆமா,
0: ஒருத்தர் பேரு வா, இன்னொருத்தவங்க பேரு போ சரிங்களா. இத ரிசீவ் பண்ண ஒருத்தவங்க ஒரு பொண்ணு போறாங்க. அப்ப அந்த பொண்ணு பேர் என்னவா இருக்கும்? இதுதான் அடுத்த கேள்வி சரிங்களா. ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, அதுல ஒருத்தர் பேரு வா, இன்னொருத்தர் பேரு போ. இது ரிசீவ் பண்றதுக்கு ஒரு பொண்ணு போறாங்க, அது அவங்க ஃப்ரெண்டு.
1: ஆகும்போது யாரு பேரும் நல்ல பேர் இல்ல, அது மட்டும் நல்லா தெரியுது. இப்ப இனிப்புல ஒரு நேயர் இருக்காங்க,
0: ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல, பேர் சுருக்கி தானே பெல்லாம் கூப்பிடுறாங்க, அதனால. வணக்கம், யார் இங்கிருந்து? இருங்க, நான் பேர் வச்சுட்டு வரேன்.
1: நான்
0: நியூமராலஜி பார்த்து வச்சுட்டு தான் வருவேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அடுத்து வரக்கூடிய நேயர் இந்த கேள்விக்கு பதில் சொன்னால் சரி, இல்ல முந்தின கேள்விக்கு
1: நீங்க பதில் சொல்லலாம். அதுக்கான தொலைபேசி எண்கள் 43311 அப்படிங்கிற திருச்சியின் முன்னணிப்பேனோடு 240-102-1 மற்றும் முறையன் 246-102-1 இருக்கக்கூடிய
0: பேர் வைக்கிறதுக்கு வந்திருக்காங்க நினைக்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம்,
0: யார் இங்கிருந்து?
2: திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் வட்டம் கைலாசநாதர் பேசணுமா? சொல்லுமா.
0: அப்பா நீங்க தான் யா சொல்லணும், நாங்க ஏற்கனவே கேள்வி கேட்டாச்சு.
2: சொல்லுமா. வாசன் போசன் வாசுகி
0: வாசுகி வாசுகி போ, வா போனால வாசுகியா இருக்கும்ன்றீங்களா?
2: வான்னு சொன்னால வாசன்,
0: வான்னு சொல்றதுனால வாசன்,
2: போசன்
0: போசன். நான்
1: நீங்க பேசுறத நீங்களே மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணி கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும்.
0: அதாவது என்னன்னா, அந்த பொண்ணு பேருன்னு சொல்லும் போது சண்டை எடுக்க சேர்க்கறீங்க. மூணு பேருமே பொண்ணுங்கதான், ஒருத்தர் பேருவா, ஒருத்தர் பேர் போ.

0: அந்த கூப்பிட போற பொண்ணு பேரு
1: கூட நீங்க சன்ன சேர்த்துக்கலாம்
0: சரிங்களா. சரி உடனே அவர் சொல்வாரு டாக்டர்னு அப்படித்தானே
1: இருக்கீங்களா
0: வா டாக்டர் போ டாக்டரா சரிங்களா சரிங்கயா. அந்த இன்னொரு கேள்வி என்ன, குடும்பத்துல அப்பா பேர் என்னன்னு கேட்டிருந்தேன், அதுக்கு என்ன பதில்?
2: அப்பா பேரா வயசாமா?
0: வயசு இல்ல பேரு,
1: அது எண்கள் சொன்னதுனால அவர்
0: எண்கள் சொன்னதுனால நீங்க அதுக்கு தான் நமக்கு மைண்ட் கேம்னு பேர் வச்சிருக்கோம். கொஞ்சம் கவனமா கேட்டோம்னா கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம் விடைய. என்னவா இருக்கும் சொல்லுங்க. நம்மளே வச்சிருக்கலாம். சரி நீங்க வேணா வச்சுட்டு போங்க, அதுக்கு தான் கேக்குறேன். அப்பா பேர் என்னவா இருக்கும்னு என்ன நீங்க வைப்பீங்க?
2: 35
0: பாத்தீங்களா, எங்களை இங்கிலீஷ்ல சொல்லி விட்டு நீங்க மட்டும் 35ன்றீங்க. பையன் பேரு அப்பா பேரு ஒரேதான் அப்படின்றீங்களா? ஆமா, பரவர பரமையா பேரு பாக்கல, தாத்தா பேர பேரனுக்கு அந்த மாதிரியே.
1: இணைப்புல வந்ததுக்கு நன்றிங்கய்யா.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: 4:45 ஆக போகுது. நேயர்கள் கேட்டிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோளங்கள்ல இன்னைக்கு மைண்ட் கேம் தான் விளையாடிட்டு இருக்கோம். ரொம்ப சுவாரஸ்யமா வித்தியாசமான பதில்களை சொல்லிட்டு இருக்காங்க. வரிசையா வந்து அடுத்து வரக்கூடிய நேயர் என்ன பதில் சொல்றாங்க அந்த ரெண்டு கேள்விகளுக்கும், நான் ரெண்டுல ஏதாவது ஒண்ணுக்குதான் சொல்வேன் அப்படின்னாலும் பரவாயில்ல, பதில சொல்லிட்டு போங்க அப்படின்ற மாதிரிதான். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாருங்கிறது?
1: திருச்சிராப்பள்ளி ரெயின்போ பண்பலையில் பிரியமுடன் பிரியா சவிதா மேத்தா. நேயர்கள் அனைவருக்கும் அன்பு அறிவிப்பாளர் விருதுக்கும் இனிய மாலை வணக்கம். ஸ்ரீரங்கம் ராஜேஷ்.
0: சொல்லுங்க என்ன பதில்,
2: எந்த கேள்விக்கான பதில சொல்ல போறீங்க?
1: ரெண்டையுமே சொல்லிடுறேன்.
0: சொல்லுங்க.
1: முதல்ல உள்ளது வந்து 55 அம்மாக்கு பேரு.
0: ஆமா,
1: அப்பாக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ், ரிட்டையர்மெண்ட் பேர் 58 கொடுத்துருவோம்.
0: 58 வச்சுக்கங்க. ஆமா, காசா பணமா வச்சுக்கங்க.
1: அவ்வளவுதான். இன்னொரு வந்து வாப்போ.
0: வாப்போ
1: பொண்ணு வாடா வாடி போடி.
0: ஐயோ பாத்தீங்களா,
1: அப்படிதான்
0: அப்படிதான். வா போனா வா, என்ன போங்க இப்படி எல்லாம் யோசிக்கலாமா? சரி ஓகே, நம்ம அப்படிச்சுக்கலாம்.
2: மட்டும் தாங்க இப்படி எல்லாம் முடியும். இந்த மாதிரி எல்லாம் பேர் வைக்கிறதுக்கு உங்களால மட்டும்தான் முடியும்.
0: அதாவது தேனி பக்கமா போயிருப்பாரு போல போடி நாயக்கனூருக்கு. அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம். என்னங்க எங்களை நாங்க பேசுறதே எங்களை திருப்பி கேட்க வைக்கிறீங்களா? யார் எங்கிறது?
3: தஞ்சாவூர் மாவட்டம்
0: திருவடி மருதூர்ல இருந்து யார் பேசுறீங்க? உங்களுக்கு ஒரு பேர் வைக்கணும் போலயே. அப்படியா?
3: ஜெபிடி ரவி.
0: ஜெபிடி தேவி. சரிங்க ஐயா, என்ன பதிலா இருக்கும்? அதாவது நீங்க கொஞ்சம் வானொலியோட ஒலி அளவை குறைச்சு வச்சுக்கோங்க. பாத்தீங்களா, நாங்க பேசுறது எங்களுக்கே திருப்பி கேக்குது. நீங்க சொல்ற பதில் எல்லாருக்கும் கேட்கணும்ல. சிறப்பு. சொல்லுங்க, இப்ப எந்த கேள்விக்கு பதில் சொல்றீங்க?
3: அப்பாவுக்கு 57.
0: அப்பாவுக்கு 57.
2: அம்மாவுக்கு
3: 55.
2: ரெண்டு வயசு வித்தியாசம்.
3: பையனுக்கு 35, பொண்ணுக்கு 25.
0: 25, அவ்வளவுதான். நீங்க 10 வயசுல வித்தியாசம் சொன்னாலும் சரி, 20 வயசுல சரி, எனக்கு பொறுத்த வரைக்கும் 2 வயசு தான் இருக்கணும்.
3: 10 வயசு வித்தியாசம் அந்த காலத்துல.
0: ஆமா,
3: 2 வயசு 1 வயசு தான். அப்ப 18 வயசு பொண்ணுக்கு திருமண வயசுனா 20 வயசுக்கு ஆம்பளை திருமண வயசுன்னு வந்துருக்குல.
0: இருக்கட்டும். ஆனா நம்ம என்ன பேர், அதாவது நான் பேர் கேட்டனா இல்ல வயசு கேட்டனா எனக்கே கேள்வி மறந்து போச்சு. பேரு கேட்டா எல்லாரும் வயசு சொல்லிட்டு போறீங்களே.
3: இன்னொரு கேள்வி கேட்டீங்களா?
0: ஆமா, வாப்போவா?
3: போடி.
0: பாத்தீங்களா, நீங்களும் அதே பதில சொல்லலாமா? சரி, பாத்தீங்கன்னாக்க நான் கூட சரி நீ வா போ அப்படின்னு கூப்பிடுவாங்கன்னு நினைச்சேன். ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு அப்படின்னு பதில் சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். சரி, அடுத்து வரக்கூடிய நேயர் இந்த இரண்டு கேள்விகளுக்கும் என்ன பதில் சொல்றாங்க அப்படின்றத பொறுத்திருந்து கேட்போம்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT

0: வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர். உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
2: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர். 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
3: திருச்சி மற்றும் கும்பகோணம்.
4: அனைவரும்
5: நலமா இருக்கோங்க. ரொம்ப மகிழ்ச்சி.
4: சரியான கேள்வி கேட்டு 1 hour விட்டு
5: விட்டீங்க. யாராச்சும் கண்டுபிடிக்க மாட்டாங்களா
4: அப்படின்னா?
5: சரி, நாங்க அதுக்கு பதில சொல்றோம். ரெண்டாவது கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஏதாவது
4: யோசிச்சு
6: நன்றி
5: நன்றிங்கய்யா. அதாவது பாத்தீங்கன்னாக்க அந்த கேளுக்கான சரியான பதில் இல்ல. எல்லாரும் வந்து இந்த பதிலுக்குதான் நீங்க எவ்வளவு போட்டு

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். நீட், வினாத்தாள் கசிவு, மாணாக்கர் போராட்டம் ஆகிய பிரச்சினைகளில் 5வது நாளாக எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. அண்டை நாடுகளில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளையும் அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த அவர், தீவிரவாத அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள சர்வதேச அளவிலான ஒத்துழைப்பிற்கு அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக குறிப்பிட்டார். தமிழ்நாட்டின் நகர்ப்புற வளர்ச்சி வரும் 2047 ஆண்டிற்குள் 50% எட்டும் என்று மாநில நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் பொறியாளர்கள் கூட்டமைப்பு சார்பிலான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், எதிர்கால தேவைகளை கருத்தில் கொண்டு பொறியாளர்கள் கட்டிட வடிவமைப்புகளை உருவாக்க வேண்டும் என்றார். பொறியாளர்களின் கோரிக்கைகளை அரசு பரிசீலனை செய்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பள்ளி மாணாக்கருக்கான நினைவாற்றல் பயிற்சி முகாமை மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் இன்று தொடங்கி வைத்தார். மாணாக்கர் கல்வியுடன் நல்லொழுக்கத்தை பேணி வளர்த்து வாழ்க்கையில் முன்னேறுவதன் அவசியத்தை அமைச்சர் எடுத்துரைத்தார். மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் 7 முதுநிலை விரிவுரையாளர்கள் மற்றும் 12 விரிவுரையாளர்களுக்கு பதவி உயர்வு ஆணைகளை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் சென்னையில் இன்று வழங்கினார். சீமை கருவேல மரங்களை அகற்ற அனுமதி கோரும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு 24 மணி நேரத்திற்குள் அனுமதி வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இவ்வழக்கு தொடர்பான விசாரணையின்போது சீமை கருவேல மரங்களை அகற்ற தேவையான நிதியை மாநில அரசு ஒதுக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. அரியலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தலைமையில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் துறை சார்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து விவசாயிகளுக்கு விரிவான விளக்கம் அளிக்கப்பட்டது. நாகை மாவட்டத்தில் தனியார் பள்ளி சார்பில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. 5 முதல் 12 வகுப்பு மாணாக்கர், பெற்றோர், ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் கலியாண்டா பூனாச்சா தாய்லாந்தின் இசாரோ இணை நியூசிலாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

அமைதியை மனதிற்குள் புகுத்தும் இன்னிசை, ரணப்பட்ட இதயத்தின் வலிக்கு மருந்தாகும் தேனிசையை, காலம் கடந்தும் நம் உள்ளத்தின் உட்புகுந்து ரசிக்க தூண்டும் மாயத்தை தென்றலின் வீதியில் உலாவரும் ராகங்களோடு கேட்டு ரசிக்கலாம் இப்போது கவிதையும் கானமுமாய் பொன் மாலையில் திருச்சி FM ரெயின்போ 102.1.

0: இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகியுடன் இணைந்து பாடிய பாடல் கேட்டீர்கள். கழுகு திரைப்படத்திலிருந்து.
1: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடை தள்ளுபடி திருவிழா. சவால் விலை, இந்த விலை எங்கும் இல்லை. அப்டு 50% ஆடை அதிரடி தள்ளுபடி. ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

0: கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி குரல்களில் பாடலொளித்தது இளையராஜாவின் இசையமைப்பில் தளபதி திரைப்படத்திலிருந்து.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: இளைப்பாறும் இனிய மாலை வேளையில் உங்கள் மனம் மிரடி கொண்டிருப்பது பொன் மாலை, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. காதல் என்பது பொல்லாத தீதான், மறக்க நினைத்தும் நெஞ்சோடு நீதான்.

கேட்டு பாடல் இடம் பெற்ற திரைப்படம் மணிரத்னம். பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், கே சித்ரா. பாடலுக்கு இசை சிற்பி. காற்றலைகளில் கவிதை தென்றலாய் இது பொன் மாலை. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. ஒவ்வொரு மனிதனும் இரட்டை கதைகளோடு வாழ்கின்றான். ஒன்று அவன் வாழும் கதை, மற்றது அவன் வாழ ஆசைப்படும் கதை.

0: ராஜாவின் இசையமைப்பில் நான் பாடும் பாடல் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது எஸ் என் சுரேந்திரேஷ் ஜானகி குரல்களில்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

காற்றணிகளில் கவிதை தென்றலா இது பொன் மாலை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 தலைகூதி கலைப்பதற்கும் தலை தோள் மேல் சாய்ப்பதற்கும் மடி சேர்த்துக் கொள்வதற்கும் யாதும் நீயாகினாய்.

இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டீர்கள். காக்கி சட்டை திரைப்படத்திலிருந்து. காற்றலைகளில் கவிதை தென்றலா இது பொன் மாலை. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. பெண் மனதின் காதல் எல்லாம் கைரேகை போல வளர வளர கூடவே வளரும்.

0: இளையராஜாவின் இசையமைப்பில் ராசாமகன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: இசையின் மீது ஆர்வம் கொண்ட உங்கள் அன்பு குழந்தைகள் வானொலி நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டுமா? இசை கருவிகள் மற்றும் வாய்ப்பாட்டு பயிலும் 13 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மணிமலர் நிகழ்ச்சியில் பங்கேற்க வாய்ப்பளிக்க உள்ளது உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி. குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் இசை பயின்ற உங்கள் குழந்தைகளின் பெயர், வயது, பெற்றோரான உங்களின் பெயர், முகவரி மற்றும் கைபேசி எண்ணை AIRTRICHYCHILD@gmail.com என்ற மின் அஞ்சல் முகவரிக்கு உங்கள் விருப்ப அஞ்சலை

காற்றலிகளில் கவிதை தின்றலாய் இது பொன் மாலை திருஷேஃபம் ரெயின்போ 101.1 விளக்கின் வெளிச்சங்கள் ஈர்க்கும் விளக்குக்கும் கீழே இருட்டொன்று இருக்கும்.

0: இளையராஜாவினி செம்பிள் மனு எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டீர்கள். கோபுரவாசலிலே திரைப்படத்திலிருந்து.
1: எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
3: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம், பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவில் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
0: நேயர்களின் நினைவிற்கு இன்று மாலை 6:15 உணவே மருந்து சித்த மருத்துவர் வி ரத்னம் அவர்கள் தரும் தகவல்களை கேட்டு பயன்பெறலாம். காதோறும் முன்குரல் கேட்டுக்கொண்டே கழியும் என் நாளிகை.

0: கேட்டு பாடல் இடம்பெற்ற திரைப்படம் முன்கண்ணில் நீர் வழிந்தால். பாடலை பாடியவர் எஸ் ஜானகி, பாடலுக்கு இசை இளையராஜா. நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன் மாலை.
1: அத்திக்கிரை சக்தி சரவண முத்திக்குரு விட்டு குருவர எனவோதும் முருகா. முத்தை தருபத்தி

0: உள்ளமே மகிழே நானே சிவசுமையா.
1: நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இனி கேட்கலாம்
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். நாடு முழுவதும் கடந்த ஜூன் மாதம் வரை 20,149 மக்கள் மருந்தகங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று எழுத்து மூலம் பதிலளித்த அவர், இதன் மூலம் கடந்த 12 ஆண்டுகளில் குடிமக்கள் 45,000 கோடி ரூபாய் அளவிற்கு சேமிக்க முடிந்ததாக குறிப்பிட்டார். நாட்டில் மருத்துவ கல்லூரிகள், இளநிலை மற்றும் முதுநிலை மருத்துவ இடங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் மக்களவையில் தெரிவித்தார். தொலைதூர பகுதிகளில் புதிய மருத்துவ கல்லூரிகள் தொடங்கப்படுவதும் இளநிலை மருத்துவ இடங்கள் அதிகரிக்கப்படுவதும் சுகாதார சேவைகளை மேலும் மேம்படுத்தும் என்று குறிப்பிட்டார். தேர்வுகளில் நடைபெறும் முறைகேடுகளை தடுப்பதற்கான கடுமையான மசோதாவை கொண்டு வருவதில் எவ்வித தாமதமும் இருக்கக்கூடாது என்று பிரதமர் வலியுறுத்தியுள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கான முக்கிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழா வரும் 28ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் 871 மாணாக்கருக்கு நேரடியாக பட்டங்களை வழங்குகிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்காக நாளை முதல் தண்ணீர் திறக்க தமிழக அரசு இன்று உத்தரவிட்டுள்ளது. 120 நாட்களுக்கு சுழற்சி முறையில் திறக்கப்படும் இந்த தண்ணீரின் மூலம் ஒசூர், சூளகிரி வட்டங்களில் உள்ள 8,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும். திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போதை தடுப்பு மறுவாழ்வு மையத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மணிஷ் நாரணவரே இன்று ஆய்வு மேற்கொண்டார். உள் நோயாளிகளுக்கான உணவு, உளவியல் ஆலோசனை, புத்துணர்வு பயிற்சிகள் உள்ளிட்டவை குறித்து அதிகாரிகள் விளக்கமளித்தனர். திருவள்ளூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அதில் கல்யாண்பூர் இணை துருக்கி இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

மனிதன் நல்ல மனநலத்துடன் இருந்தால்தான் அவன் செய்யும் செயல் திறன் பெற்றதாக இருக்கும். அது அவனுக்கு மட்டுமின்றி உலக நன்மைக்கும் வழிவகுக்கும். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆர்ப்பரிக்கவிருப்பது ஆரவாரம்.

அர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல. நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் இயங்கி வரக்கூடிய தன்னார்வ பயிலும் வட்டத்தில் பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருது. இந்த இலவச பயிற்சி வகுப்புல மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க பயிற்றுநர்கள் தேர்வு செய்யப்பட இருக்காங்க. போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகள் நடத்துறதுல முன் அனுபவம் வாய்ந்த தமிழ் மற்றும் ஆங்கில வழிகளில் பயிற்சி வகுப்புகள் நடத்துவதற்கு தகுதி பெற்றவராக இருக்கக்கூடிய போட்டித் தேர்வுகளுக்கான பாடப்பிரிவுகளில் கல்வி தகுதி உடையவங்க இதற்கு விண்ணப்பிக்கலாம். விருப்பமுள்ள நபர்கள் 9499552 இந்த எண் வாட்ஸ்அப் எண்ணில் தங்களோட சுய விவரத்தை இம்மாதம் 31ஆம் தேதிக்குள்ளே அனுப்பி பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுறாங்க. நேர்காணலுக்கு வரக்கூடிய நேர்வில் பயிற்றுநர்கள் தாங்கள் தயார் செய்த மாதிரி பாடக்குறிப்புகள், மாதிரி வினாக்கள், தொடர்புடைய பாடத்தோட பிபிடி ஆகியவற்றை சமர்ப்பிக்கணும். அது மட்டும் இல்லாமல் 5-10 நிமிடம் வரைக்கும் குழுமத்தால் தெரிவிக்கப்படக்கூடிய தொடர்புடைய பாடத்தில் ஏதேனும் ஒரு தலைப்புலையும் பயிற்றுநரோட விருப்ப பாட தலைப்புலையும் வகுப்புகள் நடத்தணும். மேலும் விவரங்களுக்கு 0431-241-3510 மற்றும் 9499552-55901 ஆகிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க.

0: உட்கார்றது கூட நேரம் இல்லாம நம்ம உழைச்சுகிட்டே இருக்கும்.
1: I got a job, I got a bike.
2: ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி.
0: உடல் ஆரோக்கியமா இருந்தாதான் இப்படி ஓயாம நம்ம உழைக்கவும் முடியும். நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம சாப்பிடற உணவுலயும் அக்கறை இருக்கணும், நம்ம வாங்குற உணவு பொருட்கள்லயும் கவனம் இருக்கணும்.
3: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.
0: இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில ஆலோசனைகளோட இணையறாங்க திருச்சி சித்த மருத்துவர் வி ரத்னம் அவர்கள்.
4: காற்று காலத்துல சருமம் ரொம்பவே வறட்சியுடையதா இருக்கும். இந்த சருமத்தை எப்படி நம்ம பராமரிக்கலாம், அதுக்கு என்ன மாதிரி உணவுகளை சாப்பிடலாம், எப்படி நம்ம சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம், குளிக்கிறதுக்கு கண்டிப்பா சூடான தண்ணீரை உபயோகப்படுத்தாதீங்க. அதிக சூடான தண்ணீர் உங்க சருமத்துல உள்ள எண்ணெய் பசைய எடுத்துரும். வெது வெதுப்பான தண்ணீர் பரவாயில்ல, முடிந்த வரைக்கும் சூடான தண்ணீர்ல குளிக்கிறத தவிர்த்துடுங்க. குளிக்கிறதுக்கு முன்னால தேங்காய் எண்ணெயோ இல்ல பாதாம் எண்ணெயோ உடம்புல தேய்ச்சிட்டு நீங்க குளிக்கணும். அப்படி குளிச்சீங்கன்னா உங்க சருமம் வந்து வறட்சி அடையாம இருக்குங்க. சோப்பு போடுறத தவிர்த்துட்டு கடலை மாவு, பாசிப்பருப்பு மாவு அந்த மாதிரி தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னா அந்த எண்ணெய் பசை உடம்புல கொஞ்சம் இருக்கும், கெமிக்கல்லாம் உடம்புல சேராம இந்த மாவு போட்டு குளிக்கிறப்ப உங்க சருமம் வந்து இயற்கையான பொலிவோடே இருக்குங்க. குளிச்ச பிறகு கூட தேங்காய் எண்ணெய் கொஞ்சமா தேய்ச்சிக்கலாம், அதனால வந்து எண்ணெய் உங்களுக்கு ஒட்டாதுங்க. உடம்பெல்லாம் இயற்கையான முறையில சரும மிருதுத்தன்மையோட இருக்கணும் அப்படின்னா கற்றாழை இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு சைடும் உள்ளையும் எடுத்துட்டு உள்ள ஜெல்ல மிக்சியில போட்டு அரைச்சிடுங்க. அது ஒரு தண்ணி மாதிரி கிடைக்கும், அதை உடம்பு பூரா குளிச்ச பிறகே நீங்க தடவிடலாம். அப்ப வந்து உங்களோட மிருதுத்தன்மை வந்து பாதுகாக்கப்படும், மிருதுவாகவும் அந்த கத்தாழ ஜெல்லு வந்து உங்களை வச்சுக்கும், தோல் நோய்கள் வந்து நம்ம கிட்டே வராதுங்க. அவ்வளவு ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த கற்றாழை. உதடும் இந்த காலங்கள்ல வெடிக்கும், இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வெண்ணெய் உதட்டு மேல நீங்க தடவி வச்சீங்க அப்படின்னா அந்த உதடு வெடிப்புலேருந்து முழுமையான நிவாரணம் கிடைக்கும். வெண்ணெய் இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் கூட நீங்க தேய்ச்சிட்டு போகலாம், அது வந்து உதடு வெடிப்பை தடுத்து நிறுத்துங்க. சரும பராமரிப்புக்கு நீர்ச்சத்து ரொம்பவே அவசியம். குறைந்தது 3 லிட்டர் தண்ணீர் ஒரு நாளைக்கு நீங்க குடிச்சே ஆகணும், அப்பதான் தோல் பளபளப்பாக இருக்கும். சருமம் இளமையா இருந்தாதான் நாம இளமை தோற்றத்துல ஜொலிப்போம். நிறைய தண்ணி குடிக்க முடியாதவங்க இளநீர் குடிங்க, மோர் குடிங்க, பழங்கள் வந்து நிறைய சாப்பிடலாம், பழ ஜூஸ் குடிக்கணும்.

0: அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல வந்து சர்க்கரை மற்றபடி குளிர்பானங்கள் சேர்க்காம வெறுமன அரைச்சு குடிக்கலாம். இப்ப ஆப்பிள்னா வெறுனா அரைச்சிட்டு குடிக்கலாம், மாதுளையும் அந்த மாதிரி இயற்கையான முறையில அப்படியே அரைச்சு வடிகட்டி குடிக்கலாங்க. அதோட சர்க்கரை மற்றும் ஐஸ் இதெல்லாம் சேர்க்காம குடிச்சிங்க அப்படின்னா அதோட பலன் வந்து உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் கடிச்சு சாப்பிட்றதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. இயற்கையான பழங்கள், காய்கறிகள், கீரைகள் இது எல்லாமே நிறைய நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட சருமம் பாதுகாக்கப்படும். என்னைக்கு மார்க்கெட்ல எந்த காய் விலை மலிவா கிடைக்குதோ அந்த காய்கறிகள் அந்த பழங்களை நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்தந்த பருவ கால நோய்களை தடுக்கலாங்க.
1: இந்த காற்று காலத்துல நம்மளுடைய சருமத்தை எப்படி பராமரிக்கணும்னு இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில சொன்னாங்க திருச்சி சித்த மருத்துவர் வி. ரத்னம் அவர்கள்.

கரூர் மாவட்டத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு கல்வி வாசிப்பாளர் உதவித்தொகை அறிவிச்சிருக்காங்க. 1ஆம் வகுப்புலேருந்து தொழிற்கல்வி மற்றும் முதுகலை பட்டம் வரைக்கும் பயிலக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவர்களிடமிருந்து கல்வி உதவித்தொகை மற்றும் வாசிப்பாளர் உதவித்தொகைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. விண்ணப்பிப்பதற்கான இணையதள முகவரி tnesevai.tn.gov.in. விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் டிசம்பர் 31ஆம் தேதி.

0: நேயர்களின் நினைவிற்கு இன்றிரவு 7 மணிக்கு நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உற்சாக உச்சத்தில் தொழில் முனைவர் ஆர் பிரியதர்ஷினி அவர்களின் பங்கேற்பில்.
1: கண்ணா, நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா 4 புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல 2 ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? 0. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை, அதாவது சோலார் பேனல்.

0: சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள், அதனைத் தொடர்ந்து மீண்டும் இணையலாம் ஆரவாரத்தில்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். பொது மற்றும் போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் வரைவு சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அரசுக்கும் சிஜேபி பிரதிநிதிகளுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை நாளை மீண்டும் புதுதில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் நகர்ப்புற வளர்ச்சி அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் 50% தாண்டும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தமிழக காவல்துறையினர் விசாரணை நடவடிக்கைகளின் போது தொடர்ந்து அத்துமீறல்களில் ஈடுபடுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பொது மற்றும் போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் வரைவு சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பான வழக்குகளை விசாரணை செய்வதற்கு விரைவு நீதிமன்றங்களை ஏற்படுத்துவதற்கும் கடுமையான தண்டனைகளை விதிப்பதற்கு வகை செய்வதற்கான அம்சங்களும் இந்த வரைவு மசோதாவில் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, மாணவர்களின் நலனை பாதுகாப்பதற்காக மத்திய அரசு முக்கியமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். இது தொடர்பாக கொண்டுவரப்படவுள்ள வரைவு மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இது தொடர்பான விவாதத்தில் பங்கேற்காமல் அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவித்தால் எதிர்க்கட்சிகள் மக்களின் கோபத்தை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். தேர்வு முறைகளில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் தொடர்பாக சிஜேபி பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோர் இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஜே பி நட்டா, 3 முக்கிய கோரிக்கைகளை சிஜேபி பிரதிநிதிகள் முன்வைத்துள்ளதாக கூறினார். வினாத்தாள் முறைகேடுகளை தடுப்பதற்கு ஏதுவாக சில சீர்திருத்தங்களை அவர்கள் பரிந்துரைத்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இப்பிரச்சினை தொடர்பாக சிஜேபி பிரதிநிதிகளுடன் நாளை மீண்டும் பேச்சு நடத்தவுள்ளதாகவும் திரு ஜே பி நட்டா கூறினார். இதற்கிடையே இந்த பேச்சுக்களின் போது தங்களின் முக்கிய 3 கோரிக்கைகளில் 2 மத்திய அரசு கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டிருப்பதாக சிஜேபி செய்தித் தொடர்பாளர் திரு அசுதோஷ் ரங்கா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தமிழகத்தின் நகர்ப்புற வளர்ச்சி அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் 50% தாண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: இப்ப நகர்ப்புறம் அதிகமாக வளர்ந்து வருது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 38% நகர்ப்புறங்கள் அதிகமான முறையில் இருக்குது. 2047 கிட்டத்தட்ட 50% மேல நகர்ப்புற வளர்ச்சிகள் அதிகமா இருக்கு. அப்ப அதுக்கேற்ற போல் நம்மளுடைய கட்டட வடிவமைப்புகள் செய்து தர வேண்டும். இப்ப நிறைய கோரிக்கை வச்சுங்க, அந்த கோரிக்கை முழுவதுமே எங்களுடைய துறை சார்ந்த நிர்வாகிகிட்ட பேசி வரும் சட்டமன்ற இந்த பட்ஜெட் கூட்டத்தில் மிக நல்ல அறிவிப்பு வரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
0: தமிழகத்தில் பள்ளி மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு குமார் கூறியுள்ளார். திருவள்ளூரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். அரசு துறைகளின் செயல்பாடுகள் மற்றும் திட்டப்பணிகளுக்கு ஒதுக்கப்படும் நிதி முறையாக செயல்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கு தனிக்குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழக காவல்துறையினர் விசாரணை நடவடிக்கைகளின் போது தொடர்ந்து அத்துமீறல்களில் ஈடுபடுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடியில் காவல்துறை விசாரணையின் போது உயிரிழந்தவரின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்த பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். சம்பந்தப்பட்ட காவலர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தினார். தமிழகத்தில் காவல் மரணங்கள் தொடர்வதை தாவேக அரசு அனுமதிக்கக்கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுபோன்ற மரணங்களை முற்றிலும் தவிர்க்கும் வகையில் காவல்துறை நிர்வாகம் சீரமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி காவல் மரணத்தில்

0: உயிரிழந்தவர் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தில் அடுத்த ஒராண்டில் 1.5 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்குவதற்கான அறிவிப்பை தாவேக அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் பணி நியமனங்களுக்கான புதிய அறிவிப்பு எதுவும் வெளியிடப்படாததை சுட்டிக்காட்டியுள்ளார். அண்டை மாநிலமான கர்நாடகாவில் அரசு துறைகளில் காலியாக உள்ள 72,000 மேற்பட்ட பணியிடங்களை 6 மாதங்களுக்குள் நிரப்ப வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் அறிவுறுத்தியிருப்பதாக அவர் கூறியுள்ளார். இதன் அடிப்படையில் தமிழக அரசும் செயல்பட வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: சீம கருவேல மரங்களை அகற்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு விண்ணப்பித்த 24 மணி நேரத்திற்குள் அனுமதி வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு சதீஷ்குமார் திரு பரத சக்கரவர்த்தி அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பான உத்தரவை செயல்படுத்துவதற்கான சிறப்பு அதிகாரியாக வருவாய்த்துறை செயலர் நியமிக்கப்படுவதாகவும் வரும் 31ஆம் தேதி அவர் நேரில் ஆஜராகி உரிய ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநில காவல்துறை மற்றும் மீன்வளத்துறையால் பரிந்துரை செய்யப்பட்ட காசிமேடு மீனவர்களின் 7 விசைப்படகுகளை விடுவிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆந்திர அரசால் கடந்த மாதம் 17ஆம் தேதி இந்த விசைப்படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து மீனவர்கள் பலமுறை அரசிடம் முறையிட்ட போதிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு இப்பிரச்சினையில் முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு விசைப்படகுகளை மீட்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலைப்பகுதிகள், புதுவை, கடலூர், விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுரமங்கலம் ஊராட்சியில் 10 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பயணியர் நிழற் குடையினை மாநில அமைச்சர் திரு தென்னரசு இன்று திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் அரசின் நலத்திட்ட உதவிகளை 1000 பயனாளிகளுக்கு ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று வழங்கினார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தூய்மை பணியாளர்களுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் இன்று வழங்கினார். அரியலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திருமதி மிருனாளினி தலைமையில் இன்று நடைபெற்றது. திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள போதை தடுப்பு மறுவாழ்வு மையத்தை ஆட்சியர் திரு மணீஷ் நரவனே இன்று ஆய்வு செய்தார். நாகையில் மாணவர்கள் பங்கேற்ற போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் உள்ள மார்கனூரில் மத்திய மக்கள் தொடர்பகத்தின் சார்பில் அரசு திட்டங்கள் குறித்த ஒருங்கிணைந்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திலிருந்து நாளை முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீனாவின் ஹாங்ஷுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஓம் சேம்வால் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 11-9, 4-11, 4-11, 12-10, 11-8 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் ஆரோன் லியாங்கை வென்றார். இதர ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் சந்தேஷ் ரவிக்குமார், ரத்திகா சீலன் ஆகியோர் வெற்றி பெற்று காலிறுதிக்கு தகுதி பெற்றனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் கிரிக்கெட் பிரிவில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் நேரடியாக காலிறுதி

0: தகுதி பெற்றுள்ளன. சிங்கப்பூர் அணிக்கு எதிராக 2-20 வயதுக்கு உட்பட்டோருக்கான நட்புணர்வு கால்பந்து போட்டிகளில் இந்தியா பங்கேற்கிறது. இப்போட்டிகள் பெங்களூருவில் அடுத்த மாதம் 3 மற்றும் 6 தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொது மற்றும் போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் வரைவு சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அரசுக்கும் சிஜேபி பிரதிநிதிகளுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை நாளை மீண்டும் புதுதில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் நகர்ப்புற வளர்ச்சி அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் 50% தாண்டும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தமிழக காவல்துறையினர் விசாரணை நடவடிக்கைகளின் போது தொடர்ந்து அத்துமீறல்கள் ஈடுபடுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப் ரெயின்போ 102.1 தொடர்கிறது ஆரவாரம்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்கத் திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாய் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. தமிழ்நாடு பழங்குடியினர் நல வாரிய உறுப்பினர் சேர்க்கை, தமிழ்நாடு நரக்குறிவர் நலவாளிய உறுப்பினர் சேர்க்கை, ஜாதி சான்றிதழ், ஆதார் அட்டை, குடும்ப அட்டை இல்லாத பழங்குடியின மக்கள் இணையவழி வாயிலாக விண்ணப்பித்து பெறுவதற்கு சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருது. இந்த சிறப்பு முகாம் நாளை ஊராட்சி மன்ற அலுவலகம், அரியூர் நாடு, வளப்பூர் நாடு, குண்டூர் நாடு, ராஜபாளையம் சமுதாய கூடத்தில், கார்கூடல்பட்டி, மங்களபுரம், மூலப்பள்ளிப்பட்டி, நாரைக்கிணறு, ஆயில்பட்டி, திம்மநாயக்கன்பட்டியில் நடைபெற இருக்குது. மேலும் விவரங்களுக்கு செம்மீடு கொல்லிமலை பழங்குடியினர் நல திட்ட அலுவலரை நேரிலோ அல்லது 9042556855 மற்றும் 9080216798 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம். அதேபோல கரூர் மாவட்டத்தில் நாளை குளித்தலை தாந்தோணி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற இருக்குது. அசல் ஆவணங்கள் இல்லாதவங்க குடும்ப உறுப்பினர்களோட ஆவணங்கள் மற்றும் கைபேசியோடு கலந்து கொண்டு பயன்பெறலாம் என கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்திருக்காங்க.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி உபகரணங்கள் வழங்கிட அளவீடு முகாம் எருமப்பட்டி சேந்தமங்கலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 1 மணி வரைக்கும் வரும் திங்கட்கிழமை 27ஆம் தேதி அன்னைக்கு நடைபெற இருக்கு. நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்று பயன்பெறலாம்.

ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்ததாக வானிலை முன்னறிவிப்பு தெரிஞ்சுக்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும்.

0: நிறைவேறுகிறது இன்றைய ஆரவாரம். நேர்களே, அடுத்ததாக உற்சாகம் உச்சத்தில் தொழில் முனைவர் ஆர் பிரியதர்ஷினி அவர்கள் பங்கேற்பில். நேரமிரவு 7 மணி, இனி கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். வினாத்தாள் கசிவு மற்றும் தேர்வு முறைகேடுகள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க விரைவு நீதிமன்றங்களை அமைப்பதற்கும் கடுமையான தண்டனைகளை உறுதி செய்வதற்கும் வகை செய்யும் வரைவு மசோதாவிற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த வரைவு மசோதா நாடாளுமன்றத்தில் அடுத்த வாரம் அறிமுகப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாடு முழுவதும் இதுவரை 1033 ஒருங்கிணைந்த சேவை மையங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக மத்திய மகளிர் நலன் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று கேள்வி ஒன்றிற்கு எழுத்து மூலம் பதிலளித்த அவர், இதில் 985 மையங்கள் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக கூறினார். தமிழ்நாட்டின் நகர்ப்புற வளர்ச்சி வரும் 2047 ஆண்டிற்குள் 50% எட்டும் என்று மாநில நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் பொறியாளர்கள் கூட்டமைப்பு சார்பிலான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், எதிர்கால தேவைகளை கருத்தில் கொண்டு பொறியாளர்கள் கட்டிட வடிவமைப்புகளை உருவாக்க வேண்டுமென்றார். அரியலூர் மாவட்டத்தில் 2026-27 ஆண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் வரும் 31 தேதிக்குள் மாவட்ட ஆதி திராவிடர் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். இதேபோல் சிறந்த எழுத்தாளர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகைக்கு அடுத்த மாத இறுதி வரை விண்ணப்பிக்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் துரிஞ்சாபுரத்தில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்துறையின் சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் மற்றும் பாலின பிறப்பு விகிதம் குறைந்த வட்டங்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார்க், குழந்தை திருமணம் செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டின் 2 நாளான இன்று நீச்சல் போட்டியில் ஆடவர் 50 மீட்டர் பேக்ஸ்ட்ரோக் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீஹரி நடராஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 8 மணிக்கு.
2: மக்கள் சேவையில் இளமை குன்றா 86 ஆண்டுகள் இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி வானொலியின் அன்பலைவரிசையோடு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்கள் உள்ளத்திலே உற்சாகத்தை ஏற்றி வைக்கும் உற்சாகம் உச்சம். வணக்கம் நண்பர்களே, உங்களோடு இணைந்திருப்பது நான் உங்கள் காயத்ரி. ஒவ்வொருவருக்கும் ஒரு கனவு இருக்கும், ஒரு லட்சியம் இருக்கும். அந்த கனவை நோக்கி சின்ன வயசுல இருந்தே நிறைய பேர் பயணத்தை தொடங்கி இருப்பாங்க. ஆனா வாழ்க்கை பயணத்துல சூழ்நிலைகள் மாறும், பாதைகள் மாறும். சில நேரங்கள்ல நம்ம பயணமும் வேறொரு திசைக்கு போயிடும். ஆனாலும் அந்த மாற்றங்களையும் தாண்டி தன்னுடைய கனவுக்காக தொடர்ந்து முயற்சி செஞ்சு அதை நிஜமாக்குறவங்களும் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான வாழ்க்கை பயணத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம உற்சாக உச்சம் நிகழ்ச்சியில ஒரு சிறப்பு நேர்காணல கேட்க போறோம். பல்வேறு அனுபவங்களை கடந்து இன்னைக்கு காளான் வளர்ப்பு துறையில தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கிற தொழில் முனைவோர் திருமதி பிரியதர்ஷினி அவர்களுடன் உடன் உரையாடுகிறார் திரு எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். ஒரு புதிய துறையை தேர்ந்தெடுக்க அவருக்கு தூண்டுகோலா இருந்தது என்ன, அந்த பயணத்துல அவர் சந்தித்த அனுபவங்கள் என்னென்ன, அவர் கற்றுக்கொண்ட வாழ்க்கை பாடங்கள் என்னென்ன, இப்படிப்பட்ட பல சுவாரஸ்யமான அனுபவங்களை இந்த சிறப்பு நேர்காணல் வழியா தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, அவர்களுடைய அனுபவங்களை அவர்களுடைய குரலிலேயே கேட்கலாம்.
1: உற்சாகம் அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ள எல்லாருக்குள்ளயும் இருக்கும். ஆனா அதை தூண்டுறதுக்கு ஏதோ ஒரு காரணம் தேவைப்படுது, ஏதோ ஒரு காரணம் தேவைப்படுது. அதே மாதிரி நமக்கும் மனசுக்குள்ள நிறைய ஐடியா ஓடிட்டே இருக்கும். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இதை செஞ்சா சரியா இருக்குமா, அதை செஞ்சா சரியா இருக்கும்.

0: நிறைய யோசிப்போம். ஆனா அது சரியா தான் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட போறதுக்கு ஏதாவது ஒரு இடத்துல நம்ம கேட்குற ஏதோ ஒரு விஷயம் வந்து தூண்டுகோலாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம நார்மலா இருக்க லைஃப்ல கொஞ்சம் வேற மாதிரி செய்யலாம், நமக்காக நம்ம ஒரு வேலை செய்யலாம் அப்படின்ற எண்ணம் நமக்கு எப்ப பார்த்தாலும் தோணிட்டே இருக்கும். என்னதான் நம்ம எவ்வளவு பெரிய வேலை பார்த்தா கூட நமக்குன்னு ஒரு விஷயம் நம்ம சொந்த காலில் நிக்கிற மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற எண்ணம் வந்து எல்லாரும் மனசுக்குள்ளயும் இருக்கும். ஆனா எல்லாரும் அதை செய்யறோமா அப்படின்னா அது பெரிய கேள்விதான். ஆனா அது மாதிரி செஞ்சிட்டு இருக்க ஒருத்தர் தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க இருக்கிறோம். வணக்கம். நம்ம கூட வந்து பிரியதர்ஷினி தான் இருக்கிறாங்க. பிரியதர்ஷினி, நீங்க படிச்சதெல்லாம் எங்க படிச்சீங்க?
1: வணக்கம் சார், நான் படிச்சது எல்லாமே வந்து திருச்சி காவேரி காலேஜ்ல தான் பிசிஏ எம்பிஏ வந்து முடிச்சேன். ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து கரூர் கிட்ட ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்துல தான் பிறந்து வளர்ந்து. எங்களுக்கு சிட்டின்னு பாத்தீங்கன்னா திருச்சி தான். கல்யாணம் ஆச்சு, பெங்களூர் போனோம். அங்க சின்னதா ஒரு ஆபீஸ்ல வந்து ஒர்க் பண்ணேன். குளோபல் ஆன்லைன் ஸ்கூல்னு சொல்லிட்டு கிளாஸ் ஆஃப் ஒன்னு ஒரு ஆன்லைன் ஸ்கூல்ல தமிழ் டீச்சரா வந்து ஒர்க் பண்ணேன். குழந்தைங்களுக்கு வந்து தமிழ் பேசிக்ஸ் சொல்லி
0: கொடுக்கறது.
1: தமிழ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ் மீடியம் தான் நானு, அதனால வந்து தமிழ் என்னால சொல்லிக் கொடுக்க முடியும் பேசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு தைரியம். ஒரு சின்னதா டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் வந்து முடிச்சேன். அது முடிச்சுட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க தமிழ் டீச்சரா வந்து ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணிட்டே இருக்கும் போது சரி ஏதாவது ஒண்ணு பண்ணணுமேனா விவசாயத்துல ஏதாவது பண்ணணும்னு ஆசை. அதனால வந்து காளான் வளர்ப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு,
0: அதாவது நிறைய பேர் வந்து ஐடி கம்பெனி நல்லா வேலை பார்ப்பாங்க, நிறைய சம்பளம் வாங்குவாங்க. அப்புறம் திடீர்னு அவங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு தூண்டுதல்ல ஒரு உந்துகோல்ல இல்ல ஒரு கிளிக் பைட்னால ஏதோ ஒரு காரணத்தினால கொட்டில் முறையில் ஆடு வளர்க்குறேன் அப்படின்னு கொஞ்சம் பேர் வருவாங்க. கொஞ்சம் பேர் நான் வந்து மைக்ரோ கிரீன்ஸ் வளர்க்க போறேன் அப்படின்னு, சில பேர் கீரை வளர்க்க போறேன், பாரம்பரிய நெல் செய்ய போறேன், இது மாதிரி நிறைய பேர் வர்றாங்க. அது மாதிரி தான் நீங்களும் வந்தீங்களா?
1: இல்ல, எனக்கு சின்ன வயசுல இருந்து விவசாயம் பண்ணணும்னு ஆசை. எனக்கு ஸ்கூல் படிக்கிறப்போ வந்து எங்க சித்தப்பா வந்து டீச்சரா ஒர்க் பண்ணார். அப்ப இந்த காளானை வந்து வளர்க்கறதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து சொல்லி கொடுத்தாங்க. அப்ப வந்து இந்த எனக்கு ஒரு தூண்டுகோள், ஏதாவது பண்ணணும்னா இந்த காளானை வளர்க்கலாம் நம்ம, அதுல அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு.
0: நேத்து மலையில பெஞ்ச காளான்ற மாதிரி உங்களுக்கு டக்குன்னு யோசனை வந்து காளானுக்கு தான் வந்து நின்று இருக்கு. சரி, இப்ப நீங்க உங்களுக்கு ஆசை வந்துருச்சு நம்ம இந்த மாதிரி தான் பண்ணணும்ன்ற எண்ணம் எல்லாம் வந்து அதெல்லாம் ஓகே. உங்களோட லைஃப் ஸ்டைல் வேற மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல இருக்கு. அப்புறம் அப்படி இருக்கும்போது காளானை பத்தி ஏதாவது நம்ம கொஞ்சமாவது கத்துக்கணும் இல்ல, ஏதாவது ட்ரைனிங் எல்லாம் எடுத்துக்கணும் இல்ல, அதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா நீங்க?
1: கண்டிப்பா சார், இதை வந்து பெங்களூர்ல சின்ன ஒரு பேக்ல ஆரம்பிச்சேன். அது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிக்கும் போது ஃபெயிலியர், செகண்ட் டைம் ஃபெயிலியர்.
0: வீட்லயே வச்சு பண்ணி பாத்தீங்களா?
1: வீட்லயே வச்சு பண்ணி பார்த்தேன்.
0: பெங்களூரோட கிளைமேட் நல்ல கிளைமேட் தானே, இது மாதிரி காளான்லாம் வளர்க்கறதுக்கு நல்லா தானே இருக்கும்.
1: அதுதான் இப்ப எல்லாரும் என்ன நினைச்சிடறாங்கன்னா, கிளைமேட் நல்லா இருந்தா போதும் ஈஸியா காளான் வளர்த்தரலாம் அப்படின்னு.
0: அப்படிதான் நான் நினைப்பேன், எல்லாரும் அப்படிதான் நினைப்பேன்.
1: கண்டாமினேஷன் ப்ராசஸ், ஹைஜீன் மெயின்டைன் பண்றது, இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கு. அதனால ப்ராப்பரா ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நம்ம ஐஐஹெச்ஆர்ல
0: இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் ரிசர்ச்,
1: ஆமா,
0: பெங்களூர்ல இருக்கு.
1: பெங்களூர்ல
0: அங்க போய் கத்துக்கிட்டீங்க?
1: ஆமா, ஒரு ஒன் டே கோர்ஸ் மாதிரி போனேன் அப்போ. சோ அதுக்கப்புறம்
0: என்னென்னலாம் சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு? ஏன்னா ஐஐஹெச்ஆர் வந்து ரொம்ப ஒரு ப்ரீமியரான ஒரு இன்ஸ்டிடியூட் ஹார்டிகல்ச்சர் டெக்னாலஜி. பொறுத்த வரைக்கும் அவங்க காலான் தான் இல்லை, அவங்க நிறைய விஷயம் சொல்லி தராங்க. இந்தியாவுக்கே அது வந்து ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட். அங்க போய் நீங்க என்னென்ன விஷயம் எல்லாம் கத்துக்கிட்டீங்க?
1: சோ அங்க வந்து எப்படி முறப்படி நம்ம வளர்க்கணும், ஒரு க்ரோவர்னா என்னென்ன பண்ணணும், ஒரு காளானை எப்படி வெளியில கொண்டு வரணும், சேஃபா எப்படி கொண்டு வரணுங்கறத, பூஞ்சைகள் எல்லாம் தடுத்து எப்படி வந்து வளர்க்கணும், ஆரோக்கியமா வளர்க்கணுங்கறத ஃபர்ஸ்டே சொல்லி கொடுத்தாங்க. அப்ப இருந்த சுச்சுவேஷன்ல கத்துக்கிறதுக்கான மனநிலை இல்லைன்னு சொல்லலாம், ஏன்னா நம்ம போய் இதை கத்துக்கணுமா அப்படிங்கிற ஒரு இது. அப்புறம் ஆனா இதுதான் என்னோடதுன்னு முடிவு பண்ணிட்டு மறுபடியும் நான் என்ன பண்ணனா, எனக்காக என் ஹஸ்பண்டும் சரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு இப்ப திருச்சியில வந்து செட்டில் ஆகி நம்ம கவர்மெண்ட், ஆமா, டிஎன்ஏயூல நம்ம அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்ல ப்ராப்பரா வந்து ஒரு 3 days வந்து ட்ரைனிங் போனேன்.
0: அதாவது வெறும் காளான் வளர்ப்புக்கான கோர்ஸா இல்ல அதுல வந்து வேற விஷயமும் சொல்லி கொடுத்தாங்களா?
1: நிறைய விஷயம் இருக்கு. காளான்ல நிறைய விதமான காளான்கள் இருக்கு, அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம இதோட விதை தயாரிப்பு, ஸ்பான் சொல்ற அந்த விதை தயாரிப்பையும் நான் வந்து எப்படி கத்துக்கணும், தயாரிக்கிறதுங்கிறதையும் கத்து கொடுத்தாங்க, கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இன்னும் நல்லா க்ரோ பண்ணவே ஆரம்பிச்சு. ஆனா ஸ்டார்ட் பண்ணிட்டு போய் கத்துக்கணுமா நமக்கு தான் தெரியுமேங்கிற ஒரு இதுல தான் பண்ணேன். பட் நல்லா இன்னும் சஸ்டெயின் பண்ணணும்னா நம்ம இன்னும் படிக்கணும் அப்படி பட்டதுனால நான் போய் அதை வந்து கத்துக்கிட்டேன்.
0: ஆனா தொழில நமக்கு தான் தெரியுமேன்றது வந்து சரியா இருக்குமா? ஒரு தொழில பொறுத்த வரைக்கும்
1: கண்டிப்பா இருக்காதுங்க சார். ஏன்னா இன்னமும் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் மஷ்ரூம் பத்தி. அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கறத லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நமக்கு தான் தெரியும் அப்படிங்கறத தாண்டி நமக்கு மட்டுமே தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருந்தது. அதை ஆனா உடைச்சது வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ்ல வந்து லாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கார்னர் வரும் இல்லையா அது. ஆனாலும் வந்து இதை விட்டு போக கூடாது, வந்துருங்கிற ஒரு வைராக்கியம் வந்துட்டோம், இதுல எப்படியாவது ஜெயிக்கணுங்கிற ஒரு வைராக்கியம் இருந்தது. அதனால காளானை பத்தி நிறைய கத்துக்க ஆரம்பிச்சேன், படிக்க ஆரம்பிச்சேன். அந்த ஒரு மோட்டிவ் காளான வந்து விரும்ப ஆரம்பிச்சேன், அதை வந்து உணர ஆரம்பிச்சேன். அதாவது வந்து ஒரு தீசஸ வச்சு படிச்சு இவ்வளவு டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும், இவ்வளவு ஹியூமிடிட்டியை மெயின்டைன் பண்ணுங்கிற ஒரு கருவியா நான் செயல்படுத்தாம அது உணர்வு பூர்வமா உணர்ந்ததுனால
0: ஃபார்முலா மாதிரி இல்லாம

0: பிராக்டிக்கலா இது எப்படி பண்ணா இதுல இருக்கிறது எல்லாமே அப்படியே அந்த கண்டிஷனுக்கு எல்லா கண்டிஷனுக்கும் செட் ஆகாதுன்றதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சது
1: ஆமா
0: உங்களுக்கு.
1: கண்டிப்பாங்க சார். இப்ப வந்து ஒரு விவசாயி வந்து பாத்தீங்கன்னா புக்ல இருக்கிறத படிச்சா அவருக்கு வந்து விவசாயம் பண்ண தெரியாது. சோ அதே மாதிரி முடியாது, அதே மாதிரி தான் சரி எனக்கும் அப்படிதான். ஏன்னா எனக்கு புக்ல இருக்கிறத படிச்சு நம்ம ஒரு எக்ஸாம் எழுத தெரியுமே, நம்ம போய் உட்காந்தாலே தெரியும். சோ கிளாஸ்ல இது வரையும் போனதே இல்லை, ஒரு கிளாஸ் கூட நான் வந்து அட்டன் பண்ணது இல்லை. காலேஜ்ல படிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் தான் நான் கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் இயர் எல்லாம் வந்து கல்ச்சுரல்ஸ் அது இதுன்னு, நான் ஒரு கரகம் டான்சர், கலை சம்பந்தப்பட்ட மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால காவேரி காலேஜ்ல வந்து கரகம் டான்ஸ் பண்ணுவேன் நல்லா. சோ அதனால கல்ச்சுரல்ஸ்ல வந்து சேர்ந்தேன். அப்படியே எக்ஸப்ஷன் எக்ஸப்ஷன் சொல்லிட்டு கிளாஸே போகாம ஆனா படிச்சு பாஸ் ஆயிருவேன். அதனால வந்து படிக்கிறதுனாலே நமக்கு கசப்பாச்சு இல்லையா, அதனால ஏன் இதை உணர்வு பூர்வ ரீதியா வந்து நம்ம கத்துக்க கூடாதுன்னு சொல்லி நிறைய அடிபட்டு கத்துக்க ஆரம்பிச்சு இப்ப ஓரளவு அதுல இருந்து சஸ்டெயின் பண்ணி மதிப்பு கூட்டல் பொருள்களும் இப்ப பண்ணிட்டு இருக்கேன் காளான்ல.
0: ஸ்டேஜ் வந்து ஒரு காளான் வளர்க்கறது, அதுக்கப்புறம் தான் இந்த மதிப்பு கூட்டல் இதெல்லாம் வருது. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிட்டீங்க? ஏன்னா நீங்க நிறைய வெரைட்டி ஆஃப் காளான் இதெல்லாம் இருக்குன்னு, முதல்ல பெங்களூர்ல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. இப்ப அங்கிருந்த சந்தையோட மார்க்கெட்டோட கண்டிஷன் வேற மாதிரி இருந்திருக்கும். நீங்க திருச்சியில இருக்கீங்க, திருச்சியோட கண்டிஷன் வேற. அப்படி இருக்கும்போது இது ரெண்டும் என்ன மாதிரியான அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்துச்சு? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங் பண்றதுக்கு என்னென்ன பண்ணீங்க, அந்த மாதிரி விஷயம் எல்லாம் கொஞ்சம்
1: டோட்டலா டிஃபரெண்ட் இது அந்த எண்டு. அது பெங்களூரை பொறுத்தவரையும் ஆயிஸ்டர் மஷ்ரூம் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும். சோ தெரியும், ஓரளவுக்கு வந்து நாலேஜ் இருக்கும். அதனால என்னால ஈஸியா சேல் பண்ண முடிஞ்சது. சேலே நான் பண்ணல, பக்கத்துல கொடுத்தே நான் செலவு பண்ணேன் அப்ப. ஆனா இங்க வந்து அதை ஒரு பிசினஸா எடுத்து வைக்கிறப்போ என்னமா இது, காளான் இப்படி இருக்கு, கொடைக்காளானா, இதெல்லாம் மழை பெஞ்சாலே வந்துருமே, இதை போய் நீ விலைய வச்சு ஏமா கொண்டு வந்து கொடுக்கற, 50 ரூபாய்க்கு நீ வந்து விக்கிற, 60 ரூபாய்க்கு விக்கிறேன்னு சொல்லி கேட்பாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு நல்ல பொருளை நம்ம வந்து நல்லபடியா உற்பத்தி பண்ணிட்டு வந்து கொடுத்தா மக்கள் மதியில கொண்டு போய் சேர்க்கணும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு அவேர்னஸே கிடையாது. மஷ்ரூம்னா பட்டன் மஷ்ரூம் தான் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஆனா இதுவுமே நம்மளோட நாட்டு காளான் தான், இதுவுமே நம்மளோட சிப்பி காளான்.
0: நீங்க அது வந்து இந்த பட்டன் மஷ்ரூம்க்கு பதிலா நம்ம இந்த ஆயிஸ்டர் மிஷின் மாதிரி பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் வந்தது?
1: கம்ப்ளீட் ஆர்கானிக்கா பண்ண முடியாது, கொஞ்சம் இன்ஆர்கானிக்கா பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம அதுக்கு வந்து 18 to 22 degrees வரை நம்ம டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணும். நமக்கு சூரிய பகவான் வந்து பக்கத்திலே இருக்கிறதுனால நான் அது அதுக்கு ஒட்டி போகல. சிப்பி காளான் வந்து ஈஸியா வந்து வளரக்கூடியது, மெயின்டெனன்ஸ் ஓரளவுக்கு கம்மி. அதே மாதிரி 32 to 34 degrees வரையும் டெம்பரேச்சர் தாங்கி வளரக்கூடியதுங்கிறதுனால இதை நான் வந்து செலக்ட் பண்ணேன். அது மட்டும் இல்லாம பட்டன் மஷ்ரூமை விட சிப்பி காளான்ல வந்து 0% கொலஸ்ட்ரால் இருந்து உடம்புக்கு அவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. MSG சொல்லுவாங்க, மோனோசோடியம் குளுக்கனேட், அதாவது வந்து அஜினமோட்டோ சொல்லுவாங்க. இந்த கண்டென்ட் அதை வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னாக்க பட்டன் மஷ்ரூம் பவுடரை நம்ம வந்து எடுத்துக்கலாம் தாராளமா. சோ ஃபுட்ல வந்து சேர்த்துக்கலாம், ஃப்ரைட் ரைஸ்ல வந்து சேர்த்துக்கலாம்,
0: ரீப்ளேஸ்மெண்டா இதை போட்டுக்கலாம்,
1: போட்டுக்கலாம். அது வந்து ஷிட்டாக்கி, அதுக்கப்புறம் வந்து ஆயிஸ்டர் மஷ்ரூம்ல ஷிட்டாக்கி தான் வந்து 5 out of 5 கொடுக்கலாம். அது வந்து மெடிசினல் மஷ்ரூம்ல சேர்ந்துருக்கு. அதே மாதிரி இந்த சிப்பி
0: காளான்
1: இந்தியால வளர்க்கறாங்க, நார்த்ல வந்து ரொம்ப அது வளர்க்கறாங்க. அது வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல வந்து நான் ஆரம்பிக்கணும்னு ஒரு பிளான் இருக்கு. ஒரு 2 பேர் கொடைக்கானல்ல பண்ணிட்டு இருக்காங்க,
0: பண்றாங்க. ஆனா அந்த ஆல்டிடியூட்ல தான் பண்ண முடியுமா? ஆமா.
1: சோ அந்த சீதோஷ்ண நிலையை கொண்டு வந்து கட்டுப்படுத்தி வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம் திருச்சியை பொறுத்தவரையும்.
0: அதனால
1: ட்ரை பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணிருக்கேங்க சார்.
2: நண்பர்களே, திருமதி பிரியதர்ஷினி அவர்களுடைய இந்த சிறப்பு நேர்காணல்ல முதல் பகுதியான இன்னைக்கு அவர்களுடைய வாழ்க்கை பயணம், பல்வேறு அனுபவங்கள், அதோடு காளான் வளர்ப்பு துறையை தேர்ந்தெடுத்த விதம் போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். கற்றல் என்பது ஒரு முடிவற்ற பயணம் அப்படின்றதையும், புதிதாக கற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் தான் ஒரு மனிதரை அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்லும் அப்படின்றதையும் அவருடைய அனுபவங்கள் நமக்கு மிக அழகா உணர்த்தி இருக்கு. ஆனா இந்த பயணம் இதோட முடியல நண்பர்களே. வருகிற July 27 இதே உற்சாக உச்சம் நிகழ்ச்சியில ஒலிபரப்பாக இருக்கு இந்த சிறப்பு நேர்காணலுடைய 2வது பகுதி. ஆகவே வருகிற July 27 உற்சாக உச்சம் நிகழ்ச்சியில இந்த சிறப்பு நேர்காணலுடைய 2வது பகுதியை தவறாம கேளுங்க. அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் காயத்ரி.
3: நேர்களின் நினைவிற்கு நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் வேளாண் தோழர்களுக்கான உழவர் உலகம் நிகழ்ச்சி இன்றிரவு 7:25. இன்றைய நிகழ்ச்சியில் மீனவர்களுக்கான உயிர் பாதுகாப்பு சாதனங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாகப்பட்டினம் தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் துரை வரதராஜன் அவர்கள்.

இன்றிரவு 8 மணிக்கு என்றும் பசுமையான நினைவுகளோடு 80-90களின் பாடல்களை நேயர் விருப்ப பாடலாக கேட்டு ரசிக்கலாம். இரவு இசை இனிமையில் நேயர்கள் பங்கேற்க 043-1 என்ற திருச்சியின் முன்னணி பெண்ணோடு 246-102-1 240-102-1 இந்த எண்களை தொட்டு வரலாம். இனி தொடர்வது தமிழில் செய்திகள்.

আকাশবাণী। செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் பாறைகள் சரிந்து வாகனத்தின் மீது விழுந்ததில் 13 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். பங்களாதேஷ் அதிபர் திரு முகமது ஷஹாபுதீன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நீச்சல் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீஹரி நட்ராஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 3030 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக மாநில அரசுகளுக்கு ஒரு பூங்காவிற்கு 1000 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கும் என்றும், இதற்கான மாநில அரசின் பங்கு குறைந்தபட்சம் 500 கோடி ரூபாயாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ரசாயன தொழில்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். கர்நாடக மாநிலம் பல்லாரி, ஆந்திர மாநிலம் குண்டக்கல் இடையே 3வது மற்றும் 4வது ரயில் வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கும் இந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார். 1264 கோடி ரூபாய் செலவில் இந்த வழித்தடங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இதற்கிடையே இந்த ரயில் வழித்தடங்கள் மூலம் அப்பகுதிகளின் 99 கிராமங்களைச் சேர்ந்த 700,000 பேர் பயனடைவார்கள் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இது உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அத்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இத்தொடர்பாக தூர்தர்ஷன் செய்தி தொலைக்காட்சியின் இணைய பக்கத்தில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். இந்த திட்டத்தின் மூலம் நடைபாதை வியாபாரிகளின் வருவாய் 20% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமரின் மக்கள் மருந்தகங்கள் மூலம் 45 கோடி ரூபாய் அளவிற்கு மக்களுக்கு சேமிப்பு கிடைத்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், நாடு முழுவதும் 20,000 மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் செயல்பட்டு வருவதாக கூறினார். சிறிய நகரங்கள் மற்றும் ஊரக பகுதிகளிலும் இந்த மருந்தகங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கென சுற்றுலா காவலர் பிரிவை 15 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர், ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடகா, கேரளம், மகாராஷ்டிரா, ஹிமாச்சல பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், ஒடிஷா, பஞ்சாப், சிக்கிம், உத்தரப்பிரதேசம், கோவா, தில்லி மற்றும் ஜம்மு காஷ்மீரில் இந்த பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். காவல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் சமர்ப்பித்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். தேசிய பாடலான வந்தே மாதரத்திற்கு அவமரியாதை ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவதை கிரிமினல் குற்றமாக கருத வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இன்று மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்புக்கிடையே இந்த மசோதாவை தாக்கல் செய்தார்.

3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. நாடு முழுவதும் 2 லட்சம் அங்கன்வாடி மையங்கள் 2ஆம் கட்ட ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் மேம்படுத்தப்பட உள்ளதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர் கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், ஊட்டச்சத்து குறைபாடுகளை களையும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் அமராவதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மத்திய அரசின் கட்டுமான திட்டங்களை விரைந்து நிறைவேற்றுமாறு அம்மாநில அரசு அதிகாரிகளுக்கு ஊரக வளர்ச்சித்துறை இணையமைச்சர் டாக்டர் பிம்பசாணி சந்திரசேகர் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று குண்டூரில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். இந்த ஆய்வின் போது மத்திய அரசு ஊழியர்களுக்கான குடியிருப்பு திட்ட ஒப்பந்த புள்ளிகள் செப்டம்பர் மாதம் கோரப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். 1,299 கோடி ரூபாய் செலவில் இந்த குடியிருப்பு கட்டப்பட உள்ளதாக அவர்கள் கூறினர். அமராவதியின் வளர்ச்சிக்கு உதவிடும் இந்த திட்டங்களை நிறைவேற்ற அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். இந்தியா இஸ்ரேல் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான 2வது சுற்று பேச்சுகள் நிறைவடைந்துள்ளன. புதுதில்லியில் 4 நாட்கள் நடைபெற்ற இந்த பேச்சுகளில் தொழில்நுட்ப நிபுணர்கள் பங்கேற்றதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை விரைவில் இறுதி செய்ய பரஸ்பரம் ஒப்புக்கொள்ளப்பட்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கேரளத்தில் சிறை கண்காணிப்பு பணிகளில் ட்ரோன் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதாலா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், திரிஷூரில் உள்ள வியூர் மத்திய சிறைச்சாலையில் தாம் ஆய்வு மேற்கொண்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பான புகைப்படங்களையும் அவர் அதில் பகிர்ந்துள்ளார். சிறைகளில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படும் என்றும் திரு ரமேஷ் சென்னிதாலா கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் பாறைகள் சரிந்து விழுந்ததில் 13 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். உதிப்பூர் பங்கி வழித்தடத்தில் சென்று கொண்டிருந்த வாகனத்தின் மீது பாறைகள் விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். ஐநாவின் சர்வதேச தகவல் தொழில்நுட்ப பாதுகாப்பு இணையத்திற்கு நிதியுதவி வழங்கப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது. ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ் இதற்கான அறிவிப்பை ஐநா கூட்டத்தில் வெளியிட்டார். வளரும் மற்றும் வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கிடையே தகவல் தொழில்நுட்ப பாதுகாப்பில் ஏற்பட்டுள்ள இடைவெளியை குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திரு ஹரீஷ் கூறினார். பங்களாதேஷ் அதிபர் திரு முகமது ஷஹாபுதீன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தமது பதவிக்காலம் முடிவடைவதற்கு 2 ஆண்டு காலம் உள்ள நிலையில் அவர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். உடல்நலம் காரணமாக தாம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அவர் அந்நாட்டு நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். ஸ்பெயின் நாட்டில் காட்டுத்தீ பரவல் காரணமாக தேசிய அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மத்திய மேட்ரிட் மண்டலத்தில் காட்டுத்தீ பரவல் சம்பவங்கள் காரணமாக 10,000-க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நடப்பாண்டில் மட்டும் 1 லட்சம் ஹெக்டேர் நிலங்கள் காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நீச்சல் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீஹரி நடராஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் தகுதிச் சுற்றில் 5வது இடத்தை பெற்றதன் மூலம் அவர் அரையிறுதிக்கு முன்னேறினார். பாரா நீச்சல் பிரிவில் கார்த்திக் மற்றும் அலி இமாம் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. குகேஷ், பிரக்ஞானந்தா, வைஷாலி, நிஹால் சரீன், அர்ஜுன் எரிகைசி, விதித் குஜராத்தி உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் செப்டம்பர் 16ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீனாவின் ஹாங்ஸோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஓம் செம்வால் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 11-9, 4-11, 4-11, 12-10, 11-8 என்ற செட் கணக்கில்

0: சிங்கப்பூரின் ஆரோன் லியாங்கை வென்றார். இதர ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் சந்தேஷ் ரவிக்குமார், ராதிகா சீலன் ஆகியோர் வெற்றி பெற்று காலிறுதிக்கு தகுதி பெற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் பாறைகள் சரிந்து வாகனத்தின் மீது விழுந்ததில் 13 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். பங்களாதேஷ் அதிபர் திரு முகமது ஷஹாபுதீன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நீச்சல் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீஹரி நடராஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

0: உலகம்
1: அதில் பன்மடங்கு உற்பத்தியை
0: நிகழ்ச்சியில் இன்று மீனவர்களுக்கான உயிர் பாதுகாப்பு சாதனங்கள் நேர்முகம் பங்கேற்கிறார் நாகப்பட்டினம் மாவட்டம் தலை ஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் துரை வரதராஜன் அவர்கள். தொடர்ந்து திருத்துறைப்பூண்டியில் நாளை நடைபெறவுள்ள தேசிய நெல் திருவிழா குறித்த சில தகவல்களை வழங்குகிறார் ஒருங்கிணைப்பாளர் ராஜீவ் அவர்கள்.

0: முதலில்
1: நித்தா நித்தா நெல்லு சோறு, நெய்மானக்கும் கத்திரிக்கா, நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்கு.
2: அக்கா முத்துலட்சுமி அக்கா, என்ன பாட்டெல்லாம் பலமா இருக்கு, மச்சா நினப்பு வந்துருச்சாக்கும்.
1: ஆமா பூங்கொடி, நேத்து காலையில கடலுக்கு மீன் பிடிக்க போன மனுஷன் இன்னும் வீடு திரும்பல. போறப்பவே உனக்கு பிடிச்ச வஜ்ர மீனையும் சுறா மீனையும் கொண்டு வரம்புள்ளன்னு போனாரு.
2: ஏக்கா, நம்மள மாதிரி மீனவர்களோட வாழ்க்கையே தினம் தினம் மரணத்தோட போராடுறது தானக்கா, என்னமோ புதுசா பயப்படுறீ என்னைக்கு போய்.
1: எல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்த வரம் அப்படி பூங்குடி, ராத்திரியே வந்துருவாருன்னு ஆசாசையா அம்மியில கையாலையே மசாலாவை அரைச்சி காணாங்கழுத்தி மீனை வாங்கிட்டு வந்து குழம்ப நல்லா காரசாரமா வச்சேன். வருவாரு வருவாருன்னு வாசலை பார்த்து பார்த்து கண்ணு பூத்து போச்சு. என்னாச்சோ ஏதாச்சோன்னு மனசு படபடன்னு இருக்கு.
2: முத்துலட்சுமி அக்கா, நம்ம மீனவ வம்சத்துல பிறந்துட்டு நீ இப்படி பயப்படலாமா? அச்சங்கிறது நம்ம அகராதியிலேயே இல்ல, தைரியமா இருக்கிற ஆளுங்க நாம, நீ பயப்படலாமா?
1: சாரி சாரி பூங்கொடி, உன் அட்வைஸுக்கு ரொம்ப நன்றி. சோறு போடுறேன், வந்து கொஞ்சம் சாப்பிடு.
2: சாப்பிட்டுக்கலாம்க்கா, மொத நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன்.
1: சரி சொல்லு.
2: என் பையன் புதுசா டச் போன் வாங்கி கொடுத்தான்னு சொன்னேன்ல?
1: ஆமா.
2: அதுல என்னென்ன இருக்குன்னு பாத்துக்கிட்டே வரப்ப பேஸ்புக்ல போஸ்டர் பார்த்தேன்.
1: அதெல்லாம் எனக்கு தெரியாது பூங்கொடி, விஷயம் என்னவோ அத சொல்லு.
2: ஏக்கா நமக்கான செய்தி தாக்கா அது. ஆமாக்கா, மீனவர்களுக்கான உயிர் பாதுகாப்பு சாதனங்கள்னு போட்டிருந்தது.
1: அடா,
2: ஆமாக்கா, அத பத்தி. ஏக்கா அந்த ரேடியோவை கொஞ்சம் ஆன் பண்ணுக்கா, மணியாச்சு.
3: வணக்கம் நேயர்களே, மீன் பிடிக்க நிறைய மீனவர்கள் கடலுக்கு போறத நம்ம பார்த்துருப்போம். அவங்க வந்து என்ன மாதிரியான உயிர் பாதுகாப்பு சாதனங்கள் பயன்படுத்துறாங்க, பயன்படுத்தணும் அப்படின்றத பத்திலாம் நிறைய தகவல்களை சொல்வதற்காக இன்னைக்கு உதவி பேராசிரியர் துரை வரதராஜன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். ஐயா வணக்கம்.
4: சார் வணக்கம். சார்
3: மீன் பிடிக்க கிளம்புறாங்க, அதுவும் இந்த கடலோர பகுதிகளில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 2 மாதங்கள் கூட கடல்லையே இருக்கிறவங்கெல்லாம் சில மீனவர்கள் இருப்பாங்க. அப்போ கிளம்பும் போதே அவங்க பயன்படுத்தக்கூடிய உயிர் பாதுகாப்பு சாதனங்கள் என்னென்ன எடுத்துட்டு போகணும் அப்படின்றத சொல்லுங்களேன்.
4: உயிர் பாதுகாப்பு சாதனங்கள் அப்படின்னா அதனுடைய தேவை என்ன அப்படிங்கிறத நான் முதல்ல நான் சொல்லிடுறேன். ஸோ கடலில் வந்து மீன் பிடிக்கிறது ஆபத்து நிறைந்த தொழில்களில் மிக முக்கியமான ஒன்றாக நம்ம பார்க்கலாம். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டில் இருந்து வேலை பார்க்குறதும் கடல்

போய் ஒரு மீன் பிடிப்பில் இருக்கிறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. முக்கியமாக வந்து அந்த பேரிடர் காலங்கள், அந்த டிசாஸ்டர் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான காலங்களில் புயல், தீ விபத்து, மீன் படகு ஒன்றோட ஒன்று மோதுது, அப்புறம் பனிக்கட்டி பாறைகள் மாதிரி இதெல்லாம் மோதுறது, அப்புறம் திடீர்னு வந்து நீர் கசிவு ஏற்படுறது போட்டில். ஸோ இந்த மாதிரி வந்து கடல் பயணத்தில் அவங்க மீன் பிடிக்க போகும்போது நிறைய விஷயங்கள் வந்து அந்த டிசாஸ்டர் டைம்லாம் ஆபத்துகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர்கள் ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி வந்து ஒரு ஆபத்து இருக்கிற சமயத்தில் வந்து அவங்க தவறி விழுந்துடுறாங்க, இல்லை போட்டு வந்து பிரேக் ஆகி அதில் ஏதாவது ஒரு விரிசல் ஏற்பட்டு போடுது, இல்லை வந்து மீன்பிடி படகுல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் அந்த மாதிரி ஆயிடுது. அந்த மாதிரி ஆகும்போது அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம சடனாக வந்து அவங்களுடைய அந்த உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து உடனே கீழே விழுற மாதிரி இருக்கும்போது அப்போ வந்து அந்த மீன்பிடி படகுல வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக அந்த உயிர் பாதுகாப்பு சாதனங்கள் அப்படிங்கிறது மிக மிக அத்தியாவசியமான ஒன்று. சுரங்க தொழிலுக்கு அடுத்தபடியாக வந்து இந்த ஆபத்து நிறைந்த மீன்பிடி தொழில் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் இதில் வந்து குறைந்தபட்சம் ஒரு 50,000 பேர் இதுமாரி அவங்களுடைய இன்னுயிரை வந்து இழக்கிறார்கள். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து உயிரிழப்புகளை ஏற்பட்டு

0: வந்து பிரேக் ஆகி அதில் ஏதாவது ஒரு விரிசல் ஏற்பட்டு போடுது, இல்லை வந்து மீன்பிடி படகுல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் அந்தமாரி ஆயிடும். அந்தமாரி ஆகும்போது அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம சடனாக வந்து அவங்களுடைய அந்த உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து உடனே கீழே விழுற மாதிரி இருக்கும்போது அப்போ வந்து அந்த மீன்பிடி படகுல வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக அந்த உயிர் பாதுகாப்பு சாதனங்கள் அப்படிங்கிறது மிக மிக அத்தியாவசியமான ஒன்று. சுரங்க தொழிலுக்கு அடுத்தபடியாக வந்து இந்த ஆபத்து நிறைந்த மீன்பிடி தொழில் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் இதில் வந்து குறைந்தபட்சம் ஒரு 50,000 பேர் இதுமாரி அவங்களுடைய இன்னுயிரை வந்து இழக்கிறார்கள். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டு இருக்கிறதுனால வந்து அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கமும் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு போட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போட்டோட அளவு தகுந்த மாதிரி உயிர் பாதுகாப்பு சாதனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஜாக்கெட்டுன்னு சொல்லக்கூடிய உயிர் பாதுகாப்பு கவசம், லைஃப் பாய் அப்படின்னு சொல்கிற உயிர் பாதுகாப்பு வளையம், ஸோ அதேமாரி லைஃப் ராப்ட், லைஃப் போட்டு, அடுத்து வந்து இமர்சன் சூட்டுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வகையில் ஒரு 5 வகைப்படுத்துதல் இருக்கும். ஸோ இதே மாதிரி இது வந்து அவங்க வந்து பயன்படுத்தினாங்கன்னா தவறுதலாக ஏதாவது ஒரு சம்பவம் நிகழும் போது அந்த சம்பவத்திலேருந்து அவங்களுடைய இன்னுயிரை காப்பாற்றிக்கொள்ள மிக ஏதுவாகவும் இருக்கும்.
1: சரிங்க, என்ன மாதிரியான சாதனங்கள் இருக்கு அப்படின்றத சொல்லுங்க.
0: நமக்கு வந்து சாதனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்ல நம்ம வந்து சொன்னா உயிர் பாதுகாப்பு கவசம் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிர் பாதுகாப்பு சொன்னா லைஃப் ஜாக்கெட் அப்படின்னு சொல்லுவோம். இது நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இந்த டூரிஸ்ட் ஏரியாலாம் இந்த கொடைக்கானல்
1: லேக்ல போகும்போதே போட்டுப்போம்.
0: லேக்கில் இப்போ வந்து படகுல பயன்படுத்துகிறவங்களுக்கு நம்ம படகு பயணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம அதை வந்து வேர் பண்ணிட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த போட்டில் நம்ம வந்து அவங்க ஃபிஷிங்கில் ஆக்டிவிட்டியில் ஈடுபடும் போது அவங்க தவறுதலாக விழுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அப்போ அந்த நேரத்தில் வந்து என்னென்னா லைஃப் ஜாக்கெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாதுகாப்பு வலை அப்படின்னு சொல்லுவோம், லைஃப் போயா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து உயிர் பாதுகாப்பு மிதவைன்னு சொல்லிட்டு லைஃப் போட்டு, அடுத்து உயிர் பாதுகாப்பு தெப்பம் இருக்குது இன்ஃப்ளேட்டர் லைஃப் ராப்ட்டுன்னு, அடுத்து வந்து இமர்சன் சூட்டு இருக்குது நீரடி உடை. ஸோ இந்த மாதிரியான 5 வகை உயிர் பாதுகாப்பு சாதனங்கள் இருக்குது.
1: இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வகையான சாதனங்கள் சொல்லியிருக்கீங்க. அதில் ஒரு 2-3 பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சது தான், எங்களுக்குன்னா கேட்கக்கூடிய பொதுவான நேயர்களுக்கும் இது தெரிஞ்சது தான். ஒன்று வந்து லைஃப் ஜாக்கெட்டு, இன்னொன்று வந்து லைஃப் பாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டியூப் மாதிரி சுற்றி போட்டுக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு சிவப்பு வர்ணத்தில் இருக்கக்கூடியதை நாங்கள் பார்த்துருக்குறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மிதவை, அப்புறம் லைஃப் போட்டு, இதெல்லாம் சொன்னீங்க. இது எல்லாமே ஒழுங்காக பயன்படுத்துகிறாங்களா, இல்லை அதில் ஏதாவது ஒரு கவனக்குறைவு இருக்கா? ஏன்னா நம்ம பார்ப்போம் வெல்டிங் செய்கிறவர் பார்த்தீங்கன்னா கண்ணாடி கருப்பு கண்ணாடி போட்டுக்கணுன்றது ஒரு அடிப்படையான ஒரு விஷயமா இருக்கும், ஆனால் அவர் போட்டுக்க மாட்டார். இதெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறது எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரின்னு அவர் பாட்டுக்கு சர்றன்னு உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் பின்னாடி கண்ணில் ஒரு சின்ன துளி பட்டுச்சுன்னா அந்த பார்வை இழப்பே ஏற்படக்கூடிய அளவில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த 5 வகையான உயிர் பாதுகாப்பு சாதனங்களை சரியான முறையில் மீனவர்கள் பயன்படுத்துகிறாங்களா, எப்படி இருக்குங்க நிலவரம்?
0: அதாவது நம்ம பார்த்தோம்னா இந்த உயிர் பாதுகாப்பு சாதனங்களை பற்றியான விழிப்புணர்வும் சரி, மீனவர்கள் இடத்துல நிறைய முறை நாம் வந்து நம்ம பல்கலைக்கழகத்தின் சார்பாகவே நிறைய விழிப்புணர்வு முகாம் நடத்தியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பல்கலைக்கழக மூலமா வந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் திறன் மேம்பாட்டு கழகம் ஃபண்டிங் ஏஜென்சி மூலமா போட் டிரைவர் லைசன்ஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர், அதாவது போட் டிரைவிங்க்கு பண்றவங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்குற அந்த ஒரு ப்ரோக்ராமும் தொடர்ச்சியாக அந்த கடந்த வருடங்களில் ஒரு 3 ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ஸோ லைசன்ஸ் கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம வந்து மீனவர்கள்ட்ட நேரடியாக பேசும்போது நம்ம அரசாங்கமும் சரி, மெக்கனைஸ்டு வெசல்னு சொல்லக்கூடிய விசைப்படகுகள், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டீப்சி ஆழ்கடல் மீன்பிடிப்பில் ஈடுபடக்கூடிய படகுகள், ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு படகும் அதனுடைய நீளத்திற்கு தகுந்தார் போல், அது மட்டும் இல்லாமல் சிறிய வகையிலான ஃபைபர் படகு நாட்டு படகுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த படகுகளும் தகுந்த மாதிரி அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 7 மீட்டருக்கு, 8 மீட்டருக்கு, 10 மீட்டர் வகையிலான ஒவ்வொரு வகை அவர்களுடைய சௌகரியத்தை தகுந்தார் போல் அவருடைய ஃபினான்ஸுக்கு தகுந்த மாதிரி வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வச்சிருக்கும் போது அந்தந்த போட்டுக்கு மாரி லைஃப் பாயானா எத்தனை இருக்கணும், லைஃப் ஜாக்கெட் அப்படின்னா எத்தனை இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதிமுறையே இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம அரசாங்கம் வந்து ஒவ்வொரு முறை வலியுறுத்திட்டு இருக்கு. நமக்கு இந்த டீப்சி ஸ்கீம்னு ஒன்று இருக்குது, 70%, 30%, 60%, 40% சொல்லிட்டு ஃபண்டிங் அந்த டீப்சி இதே இருக்கு. ஸோ அந்த இதில் வந்து என்னன்னா அரசாங்கமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லைஃப் பாய், லைஃப் ஜாக்கெட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் சப்சிடி ஸ்கீம்லேயும் வந்து நம்மளோட மாநில அரசாங்கம் மீனவர்களுக்கு இது மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து முறையாக வந்து அவங்க வந்து ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போட்டில் போகும்போது அதை நம்ம அவங்க வந்து எளிதில் அடையாளம் காணும்படியான எல்லாருக்கும் தெரிய மாதிரி இருக்கிற இடத்துல போட்டில் வச்சிருக்கணும். ஏன்னா அந்த போட்டில் இப்போ வந்து நார்மலாக வந்து இப்போ விசைப்படகுல போகிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இதுலேருந்து ஒரு 11 பேர் வந்து பயணம் பண்ணுவாங்க. டீப்சிக்கு போகிறவங்கனா ஒரு 15 பேத்துக்குள்ளே போவாங்க. ஸோ அந்த 15 பேத்துக்கும் திடீர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு போட்டுக்கு ஏதாவது ஒரு மீன் பிடிக்க போகிற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, போட்டு முழுகிற மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது ஒரு அசாதாரண ஒரு சூழல் நிலவும் போது அவங்க தன்னுடைய இன்னுயிரை காப்பாற்றுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவாக முதல்ல வந்து என்னென்னா லைஃப் ஜாக்கெட் தான் அந்த அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி. அப்போ அந்த பயணம் செய்யக்கூடிய அத்தனை பேரும் அந்த போட்டில் இருக்கிற குரூஸ் சொல்லுவோம், அத்தனை பேத்துக்கும் இந்த லைஃப் ஜாக்கெட்னா அது எந்த இடத்துல போட்டில் வச்சிருப்பாங்கிறத புரிந்துணர்வதில் அத்தனை பேருக்கும் தெரியணும். லைஃப் பாயா எங்கே வச்சிருப்பாங்கிறது தெரியணும். லைஃப் ராப்ட், பெரிய பெரிய மீன்பிடி கப்பலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் ராப்ட், அந்த லைஃப் போட் அப்படின்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து என்னென்னா ஒரு டீப் சி போகிற பெரிய பெரிய போட்டு அந்த கப்பல்லாம் வச்சு பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எது எது எதுக்கு வச்சிருக்கோம், அது எந்த இடத்துல இருக்குது, ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து பேரிட காலங்களில் நிகழ்வு நடக்கும்போது அப்போ உடனே அவங்க வந்து முதல்ல செய்கிறது என்னென்னா, இந்தமாரி அங்கே இருக்கிறத எடுத்து அவங்க மாட்டிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு இது மிக மிக மிக முக்கியமான ஒரு பேசிக் ஃபர்ஸ்ட் எய்டு மாரி. இதை வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு இதை போட்டுட்டு நம்ம உடனே வந்த இடத்துல வந்து இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது மிக முக்கியமானதாக பார்க்கணும்.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்க. வீட்டிலேயே கூட பார்த்தீங்கன்னா சில முக்கியமான பொருள் இருக்கும், கரண்ட் நிற்கும், டார்ச் லைட் எங்கே இருக்குன்னு தேட ஆரம்பிச்சிருவோம். அது இருக்கும், ஆனால் அது எங்கே இருக்கும் அப்படின்றது தெரியறதுல கொஞ்சம் சிரமம்.

0: இருக்கும். அது மாதிரி இல்லாமல் ஒரு படகுல பயணம் செய்யக்கூடியவங்க, அதுவும் நீங்கள் டீப் சீன்னு சொன்னீங்க, கடல் உள்ளார போகிறவங்க நிச்சயமாக அது எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம சில படகுகளை பார்த்துருப்போம், அந்த லைஃப் பாய்லாம் வெளியில் தெரிகிற மாதிரியே கூட வச்சுருப்பாங்க, டக்குன்னு எடுத்து உடனே பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு இது இருக்கும். ஒரு புரிதலுக்காக சொல்லுங்களேன், இப்போ ஒரு கடல் உள்ளார போகிறாங்க, எங்களுக்கெல்லாம் என்ன புரியுது அப்படின்னா, கடல் அலைன்றது வந்து கடற்கரை ஓரமாக தான் இருக்கும், ஆனால் நடுக்கடலில் வந்து பெரிய அலைகள் இருக்காது, கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல் இருக்குது. ரொம்ப கடலில் பயணம் செய்யாதவங்களுக்காக கடல் நடுவில் எப்படி இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த கடல் அலைகள் எவ்வளோ தூரம் வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் அது எப்போ அடங்கும், அதுக்கப்புறம் கடல் வந்து அமைதியாக ஒரு ததும்புற நிலையில் இருக்கக்கூடிய தூரம் எவ்வளோ தூரத்தில் இருக்கும்ன்றத கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: அதாவது கடல் அலைகளை பொறுத்த வரைக்கும்னா, நம்ம வந்து பெருவாரியாக வந்து பொதுமக்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாமே இந்த கரையில் தான் நம்ம வந்து அலைகள் வந்துட்டு உடனே போயிடும், அது நம்ம ஆழத்தில் பெருவாரியாக பார்க்க மாட்டோம். ஸோ நம்ம கரையில் நிற்போம், அதை தாண்டி ஒரு சில பேர் ஆண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்காக கொஞ்சம் கரையிலேருந்து கொஞ்சம் தூரம் அப்படி உள்ளே போவாங்க. ஸோ ஈவன் அந்த இடத்துல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அலைகளோட தாக்கம் அப்படிங்கிறது ஒரு சிறிய லெவலில் இருக்கும். அது வந்து என்னென்னா, அலைகள் வந்து இதே வந்து இந்த ரப்ஸ் சி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு காம் வாட்டர் சி அப்படின்னு சொல்லிட்டு பீச்சை வந்து வெவ்வேறு வகைப்படுத்தலாம். இந்த ரப்ஸ் சி அப்படிங்கிற இடத்துல மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் வந்து குளிக்க வேணாங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோட ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணி அங்கே யாருமே வந்து பயணிக்க வேணாம், அதில் வந்து குளிக்க ஏற்பட்டோம்னா கட்டாயம் வந்து பாதிப்பு அதிகமாக இருக்கும், ஏன்னா அலைகள் வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்து வந்துகிட்டே இருக்கும். அதேமாதிரி அந்த ஜோனே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும் ஒரு மாதிரி, இது நார்மலான டைம்ல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமாவாசை பௌர்ணமி எடுக்கும்போது இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ ஆடும்போது அந்த டைடலோட அந்த கரண்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இது வந்து கரையிலேயே இந்த அளவுக்கு இருக்குன்னா உள்ளே போகும்போது உங்களுக்கு வந்து டெப்த்து கூடும், அதே நேரத்தில் வந்து அந்த விண்ட் ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரையில் இருக்கிறத கம்பேர் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெப்த்து கூடும். ரெண்டாவது அங்கேயும் அலைகள் வந்து இருக்கத்தான் செய்யும், அதாவது இங்கே இருக்கிறத விட அங்கே கொஞ்சம் குறைவாக இருக்கும், ஆனாலும் அங்கே வந்து டெப்த்து கூடும் அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ அந்த உயிர் பாதுகாப்பு சாதனங்களை அவங்கள போட்டு இது பண்ணும்போது இந்த வர்ணம், அது ஒவ்வொன்றும் நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிகப்பு கலர் இல்லை அப்படின்னா எளிதில் புலப்படக்கூடிய ஆரஞ்சு வர்ணம். ஸோ அந்த ஆரஞ்சு வர்ணம் அப்படின்னா கடலில் நார்மலாகவே எல்லாத்துக்கும் தெரியும், ப்ளூ கலரில் இருக்கும், ஒரு சில இடங்களில் வந்து க்ரீன் கலரில் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ மெஜாரிட்டி அதிகபட்சமாக பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த ப்ளூ கலர் வர்ணம் அப்படின்னு இருக்கும்போது, இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் வரும்போது எளிதில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய அனைவரும் எங்கேருந்து பார்த்தாலும் இவங்க யாரோ ஒன்று விழுந்திருக்கு, ஏதோ ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது.
0: ஆனால் உள்ளுக்காட்டல் ரொம்ப அதிகமாக இருக்குமா உள்ளார, தரையில் இருக்கிற மாதிரி அது அந்த அளவுக்கு தூக்கி தூக்கி அடிக்குமா, உள்ளார எப்படி இருக்கும்?
1: இல்லை உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தரையில் இருக்கிற மாதிரியே தான் நமக்கு அந்த விண்டோட ஃப்ளோ வந்து அப்படியே அந்த அப்படியே மேலேயும் கீழே அப்படியே ஒரு அலைந்தல் அந்த மாதிரி தான் வரும். பட் அதில் வந்து என்னன்னா, இப்போ இந்த கரைனா நமக்கு வந்து கொஞ்சம் உள்ளே போனால் கூட மறுபடியும் திருப்பி கரைக்கு வந்துட்டு வந்துட்டு மறுபடியும் திரும்பி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பட் நீங்கள் உள்ளுக்குள்ளே நம்ம இருக்கும்போது நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் தொடர்ச்சியாக அது வந்து வாய்ப்பு வந்து அது ரொம்ப நேரம் நம்ம அதில் இது பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் வந்து அது உடனே வந்து காப்பாற்றுற அளவுக்கு இது பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான அந்த ஜிபிஎஸ் பேஸ்டு எக்யூப்மெண்ட் அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா அவங்க நியர்பை படகுகள் யாராவது ஏதாவது ஒன்று இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக தொடர்பு கொண்டு இந்த மாதிரி இந்த போட் நம்பர் இதில் இத்தனை பேர் இருந்தாங்க, அந்த போட் இன்னும் கரைக்கு திரும்பல அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஏனைய பிற படகு பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு அப்போ அவங்ககிட்ட சொல்லும்போது அங்கேருந்து இதுமாரி ஒரு போட் அங்கே ஒன்று இது கவுந்து கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது மூலமாக வந்து அவங்கள வந்து மீட்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். ஸோ இது நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா பேரிடர் காலங்களில் கொஞ்சம் பாதிப்புகள் கூட இருக்கும், பட் நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக தான், ஏன்னா மீன்பிடி தொழில்கள்ங்கிறது நார்மலாக காமன் மேனை யாரும் போக கிடையாது, அனுபவம் அதிலேயே அனுபவம் மிக்க காலங்காலமாக மீன் பிடிக்கிறது அவங்க வந்து தொழில் அது பாரம்பரிய தொழிலாக இருந்து அதுலேயே கடல்னா என்ன கடலோட முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு அதனுடைய தொழில் வளங்களை மீன் வளங்களை அதனுடைய ஆபத்துக்களை எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க இயல்பான வாழ்க்கை வாழ்றதுனால அது அவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்.
0: ஆனால் இப்போது சாதனங்கள் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக பயன்படுத்தக்கூடிய அந்த ஜாக்கெட்டு லைஃப் பாய் அப்புறம் மிதவை இதெல்லாம் தவிர பார்த்தீங்கன்னா இப்போது அறிவியல் முன்னேற்றத்தின் காரணமாக இந்த ஜிபிஎஸ் தவிர ஏஐஎஸ் அப்படின்ற ஒரு இது கூட அவங்கக்கிட்ட இருக்குது, அதன் மூலமாக நம்ம அவங்கள தொடர்பு கொண்டு வந்துடலான்னு சொன்னீங்க. ஆனால் பொதுவாக பேரிடர் அப்படின்றது வந்து கடலுக்குள்ளே இருக்கிற ஒரு கப்பலுக்கு என்னன்றதை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: பொதுவாக நமக்கு பேரிடர் அப்படிங்கும்போது இப்போ 2004 முன்னாடி வரைக்கும் பெரிய அலை அப்படியே பேரலை அப்படின்லாம் நம்ம வந்து யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம்.
0: ஆழி பேரலை
1: அப்படின்னு 2004 டிசம்பர் முன்னாடிலாம் வந்து அலைகள் அப்படிங்கிறத வரைக்கும் தான் நமக்கு தெரிஞ்ச
0: வார்த்தையே
1: கேள்விப்பட்டது கிடையாது. ஆனால் அந்த 2004 பிறகு அலையை தாண்டி ஆழி பேரலை அப்புறம் அந்த சுனாமின்கிற ஒரு வார்த்தை வந்துச்சு, அப்போ தான் வந்து கடல் தண்ணி ஊருக்குள்ளே வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நம்பப்பட்டது. ஸோ அது வந்து என்னன்னா அந்த டிப்ரெஷன் வந்து அங்கே வந்து வேவ் கிரஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்வு நகர்ந்ததுனால, ஸோ அந்த மாதிரி ஒரு பேரிடல் அது மட்டுமல்ல அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இடையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த புயல்கள்லாம் நிறையா வருது, ஓகி புயல், கஜா புயல், அதுமாதிரி ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓஷனில் ஏற்படக்கூடிய வரக்கூடிய அந்த டிப்ரெஷனால் வரக்கூடிய அந்த இதனால் வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பேரிடர் வரும்போது அது நார்மலாக வந்து மீன்வளத்துறை அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடியே சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பர்டிகுலராக இந்த மாதங்களில் உங்களுக்கு வந்து மழை காலங்களில் மழை வந்து அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு
0: புயல் எச்சரிக்கை கொடுக்குறோம்.
1: புயல் எச்சரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போர்ட் ஆஃபீஸ் மூலமாகவும் சரி வானொலி நிலையம் மூலமாகவும் சரி உங்களுக்கு வந்து கிளியராக வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. பட் அதுக்கு முன்னாடி

0: முன்னாடி போயிருக்கிறவங்க யாருக்காவது ஒருத்தர் அங்கே அப்படி போகும்போது அப்போ அந்த கம்யூனிகேஷன் டிவைஸ் அந்த சேட்டலைட் மூலம் இயங்கக்கூடிய கம்யூனிகேஷன் டிவைஸ் மூலமாக அவங்களுக்கு தகவல் பரிமாற்றப்பட்டு அவங்கள வந்து பாதுகாப்பாக கரை திரும்புறதுக்கு ஏதுவானதாக இருக்குமே.
1: நெருப்பு பிடிக்கிறது அது மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா?
0: இல்லை, நெருப்பு பிடிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து என்ன, இது வந்து ஒரு அஜாக்கிரதையான ஒரு விஷயம்னு பார்க்கும்போது நெருப்பு பிடிக்கிறதுல பல வகைகள் இருக்கு. எலக்ட்ரிக் சர்க்கியூட் அப்படின்னு இருக்கு. எலக்ட்ரிக்ல இப்போ நம்ம வீட்லேயே வந்து ஏசிலாம் பயன்படுத்துகிறோம். ஸோ அப்போ அங்கே வந்து என்னன்னா ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ஆகுது. அப்படி ஆகும்போது அப்போ அது மூலமாக வந்து ஃபயர் ஆகிறதுக்கு ஒன்று வாய்ப்பு இருக்குது. அது மட்டுமான அதுவும் இல்லை, நம்ம வந்து கிச்சன் மாரி அங்கேயே சமைச்சிக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு 15 நாள் 30 நாள் 1.5 மாதம்லாம் டீப்சிக்கெலாம் ஃபிஷிங்கெலாம் ஆழ்கடல் மீன்பிடி போகும்போது 1.5 மாதம் தங்கி இருக்கும்போது அவங்களுக்கு உண்டான சமையல்லாம் வந்து வேலை வேலைக்கு அவங்களே அவங்க சமைச்சு வராங்க. அப்போ அந்த கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுல ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கவனக்குறைவுகள் ஏற்படும் போது இதனால வந்து ஏற்படுறதுக்கு உண்டான சாத்தியக்கூறு இருக்குது. பட் வந்து கப்பல்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதெல்லாம் வந்து அது வேறு மாதிரி, நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறது மீன்பிடிக்க படகு படகுல இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து வந்தால் உடனடியாக அவங்க வந்து மற்றவங்களுக்கு தொடர்பு கொண்டு அதிலிருந்து ஒன்று வெளியேறி மற்றவங்களுக்கு தகவல் சொல்லி அதை அணைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக அதை உடனடியாக தற்காத்துக் கொள்வது அதை தான் பார்க்கணும் நம்ம.
2: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உழவர் உலகம். மீனவர்களுக்கான உயிர் பாதுகாப்பு சாதனங்கள் குறித்து நேர்முகத்தில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார் நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் துரை வரதராஜன் அவர்கள். நிகழ்ச்சி தொடர்கிறது.
1: 5 வகையான உயிர் பாதுகாப்பு சாதனங்களை ஆரம்பத்தில் சொன்னீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கவசம் அப்படின்றது நம்ம போட்டுக்கிற சட்டம் மாதிரி இருக்குமே, அதுதானா?
0: ஆமாங்க. லைஃப் ஜாக்கெட் அப்படின்னு சொல்றது நம்ம நார்மலாக ஆண்களும் சரி பெண்களும் சரி இல்லை சிறு வயது உள்ள குழந்தைகள் அதாவது அடல்ட்னு சொல்லுவோம் சில்ட்ரன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கும் தனியாக சுட்டுருக்கு. அது நம்ம ஒரு சட்டையை வேர் பண்ணுற மாதிரி இந்த உயிர் பாதுகாப்பு சாதனத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம வந்து போட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ லேக்கெல்லாம் போடும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை வியர் பண்ணிட்டு தான் நம்ம உள்ளுக்குள்ளேயே போட்டுக்குள்ள அலோவ் பண்ணுவாங்க. அது ஏன்னா நம்ம தவறி விழுந்ததுக்கு அப்புறம் அதை அணிய முடியாது. ஏன்னா தவறி விழுந்ததுக்கு அப்புறம் அங்கே உள்ள சூழ்நிலையில் நம்ம வந்து தண்ணியில் மூழ்கிட்டு இந்த மாதிரி அதில் போராட்டிட்டு தான் இருக்கும். தவிர நம்ம எடுத்து வேர் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்காது. ஸோ இந்த ஒரு உயிர் பாதுகாப்பு சாதனத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வேர் பண்ணிட்டு உட்காந்துடும். பட் மீன்பிடி படகுகளுக்கு போடுறவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு வந்து நார்மலாக மீன்பிடி படகு போடுறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஏதாவது ஒரு ரிஸ்கான ஒரு சூழல் ஏதாவது ஒரு வேலை செய்கிறாங்க அது ஒரு தவறி விழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது அந்த ஆன்போர்டில் வேலை செய்யும் போது அப்படின்னும் போது அப்போ வந்து என்னன்னா அதை நம்ம போட்டுக்கிட்டே பயன்படும்போது தவறி விழுந்துட்டால் கூட அதை நம்ம பாதுகாக்கிறது
1: அதுவே ஒரு சின்ன ஒரு மிதவை மாதிரி பயன்படும்.
0: ஆமாம் ஆமாம்,
1: கொஞ்சம் மிதக்க வைக்குமா?
0: ஆமாம், ஒரு 10 to 12 மணி நேரம் வரைக்கும் அந்த அது ஒரு தெர்மோகோலில் ஃபுல்லாக வந்து அதை கம்ப்ளீட்டாக பேக் பண்ணி அந்த வாட்டர் வந்து தண்ணி போகாதவாறு அந்த லைஃப் ஜாக்கெட் ஸ்டிச் பண்ணிருப்பாங்க. ஸோ அதனுடைய கெப்பாசிட்டி என்னன்னா அந்த ஒரு 15 மணி நேரத்துக்குள்ள அந்த தண்ணி ஃபுல்லாக அதுக்குள்ள அப்சர்வ் பண்ணிருச்சுன்னா அது கொஞ்சம் உள்ளே போகிறது. ஸோ அந்த ஒரு இது ஃபர்ஸ்ட் எய்ட் மாரி. ஸோ விழுந்துட்டா அவர் வந்து முழுகாம அவர் ஃப்ளோட் ஆகிட்டு இருப்பார், தண்ணி குடிக்க மாட்டார், நீச்சல் தெரியல அப்படின்னா அப்படியே மேலாக அப்படி இருப்பார். ஸோ அப்போ அதை வந்து அவங்களை காப்பாற்ற ஈஸியாக.
1: ஒரு அடிப்படையான உயிர் பாதுகாப்பு சாதனம்னா அது லைஃப் ஜாக்கெட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த வளையம் லைஃப் பாய்.
0: இது லைஃப் பாய் என்னன்னா இதை நம்ம வந்து நார்மலாக வந்து இப்போ லைஃப் ஜாக்கெட்டை சொன்னால் பாதுகாப்பு கவசத்தை நம்ம வந்து போட்டுக்கிட்டு தான் நம்ம இது பண்ணுவோம். பட் வளையத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம போட்டுட்டு நம்ம பண்ண முடியாது. ஒருவேளை தெரிந்தோ தெரியாமலோ ஒரு மீனவர்கள் மீன்பிடி படகுல இருந்து தவறி விழுந்துட்டார், மேன் ஓவர் போர்டுன்னு சொல்லுவாங்க அதாவது MOB அப்படின்னு சொல்லிட்டு படகுல இருந்து தவறி விழுந்துட்டார் அப்படின்னா அப்போ வந்து என்னன்னா லைஃப் ஜாக்கெட் அவரால் அக்சசபிளாக இல்லை பண்ண முடியல அப்படின்னு சூழல் இருக்கும்போது இப்போ என்ன பண்ணணும், உடனடியாக அடுத்த ஆப்ஷன் என்னன்னா இது ரெண்டாவது முக்கியமாக பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வளையம் அந்த லைஃப் பாயா அப்படிங்கிறது லைஃப் பாயா வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும். அதை வந்து சுற்றி கயிறுகளால் இணைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா சுற்றிலும் கயிறு இருக்கும். விழுந்துட்டார் அப்படின்னு உடனே நமக்கு அது பக்கத்தில் இருந்துச்சுன்னா டக்குன்னு தூக்கி போட்டணும். தூக்கி போட்டோம்னா அவர் அதை பிடிச்சிட்டு உள்ள வந்து கையை பிடிச்சிட்டு அந்த கையை பிடிச்சிட்டு இது வந்து 4 to 5 பேர் அதை ஹோல்ட் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இதுதான் அதுதான் லைஃப் பாயா.
1: இது வந்து வளையம்
0: வளையம்.
1: அடுத்தது பார்த்தீங்கன்னா மிதவை அப்படின்னு ஒன்று சொன்னீங்க, அது என்னங்க?
0: அதாவது லைஃப் போட் அப்படின்னு சொல்கிறது அது வந்து ஸ்கொயர் ஷேப்லேயோ இல்லை வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் அதாவது சதுர வடிவம் இல்லை செவ்வாய் வடிவத்தில் ஒரு தட்டையான ஒரு பெட்டி மாதிரி இருக்கும். அது ஒரு ஃப்ளோட்டிங் இது. ஸோ 6 பேர் வந்து ஒரே நேரத்தில் தாங்கக்கூடிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வகையான ஒரு போட்டு மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ணாடியில் கலந்து பிளாஸ்டிக்லாம் சேர்ந்து செய்யப்பட்ட அந்த ஒரு மெட்டீரியல் மாதிரி இருக்கும் அது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிதப்பு பொருளை நிரப்பியோ இல்லை வந்து காற்று அறைகள் அதாவது அந்த ஏரோட ஃபோர்ஸ் வச்சியோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இது கயிறு பிடிச்சு அப்படியே இழுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா எளிதில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய ஒரு ஆரஞ்சு கலரில் இல்லை வந்து சிவப்பு நிறைய இதில் பிரதிபலிப்பு அதாவது ரிஃப்ளெக்டார்ஸ் சைடில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க.
1: அடுத்தது தெப்பம் அப்படின்னு ஒன்று சொன்னீங்க, அது ஆங்கிலத்தில் எப்படி சொல்கிறாங்க?
0: இது வந்து தெப்பம் அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னா இன்ஃப்ளேட்டட் லைஃப் ராஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது லைஃப் ராஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம்.
1: கொஞ்சம் பெருசாகவே இருக்கும்.
0: இது நல்ல பெருசாகவும் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நம்ம வந்து ஒரு 6 பேர் சொன்னோம் லைஃப் போட்டில். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6லேருந்து ஒரு 20-25 பேர் வரைக்கும் அதிகபட்சம் தாங்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்கும். இது வந்து என்னென்னா ஒரு கயிறு மாரி வச்சிருப்பாங்க. இது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே வந்து ஒரு 15 மீட்டரில் லென்த் உள்ள கயிறை வச்சு சுருட்டி வச்சிருப்பாங்க. ஸோ அதை பிடிச்சி இழுத்த உடனே இது அப்படியே ஓப்பன் ஆகி உங்களுக்கு வந்து போட்டு மாரி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காடுகளில் பயணம் செய்யும்போது டென்ட் போடுற மாதிரி பாக்ஸ் பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை பிடிச்சி நம்ம புல் பண்ணும்போது இழுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு 10 பேர் ஓப்பன்.

0: அந்த டென்ட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தண்ணி புகாத வாரிக்கு ஒரு செட் பண்ணி வச்சிருப்பாங்க, அதுக்குள்ள அப்படியே நம்ம வந்து உள்ள உட்காந்துலாம் எவ்வளவு பேர் இருக்கிற அளவுக்கு.
1: அடுத்தது ஒண்ணு, நீரடி உடை ஒண்ணு சொன்னீங்க. பொதுவா பாத்தீங்கன்னா அந்த நீரடி உடை வந்து இந்த சப்மரீன்ல போறவங்க இல்லைன்னா வந்து கீழே வந்து என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்றவங்க, கடல் அடியில வந்து என்னென்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்றவங்க பயன்படுத்துவாங்க. ஆனா இந்த கடல் நீரடி உடை அப்படின்றது வந்து எப்படி ஒரு உயிர் பாதுகாப்பு சாதனமா செயல்படுதுன்றத சொல்லுங்களேன்.
0: இது வந்து பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா நம்ம உயிர் பாதுகாப்பு சாதனங்கும் போது இது வந்து என்னன்னா உடலை முழுக்க வந்து அப்படியே மூன்ற மாதிரியான ஒரு டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. இது வந்து என்னன்னா நம்ம மீட்பு உடைன்னு சொல்லலாம், இல்ல நீரடி உடை அப்படிங்கறதையும் சொல்லலாம். இது மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய கப்பல் எல்லாம் வந்து இது நார்மலா இது பண்ணி வச்சிருப்பாங்க. சோ இந்த இத பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம மீன்பிடி படகளை வந்து பெரிய அளவுல வந்து பயன்படுத்த மாட்டாங்க. இது வந்து என்னன்னா ஒரு வெளியில வந்து ஒரு ரிசர்ச் பேஸ்டா வந்து ஒரு வொர்க் பண்ண போறவங்க, இப்போ ஒரு எண்ணெய் கலன்கள் அதாவது ஆயில் ஷிப்பிங் அந்த மாதிரி இது பண்ணி பண்றவங்க. சோ அந்த மாதிரி வந்து என்னன்னா இது வந்து தலையை வந்து கவர் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கணும், உடம்புல வந்து முகம் மட்டும் தெரியற மாதிரி ஃபுல்லா தலையில இருந்து பாதம் வரைக்கும் கம்ப்ளீட்டா கவர் பண்ணி அதை ஷூட் மாதிரி இருக்கும், ஃபுல் ஷூட் மாதிரி இது அதை அப்படியே ஃப்ளோட்டிங் மாதிரி அப்படியே வச்சு.
1: ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்குமா?
0: ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து பாத்தீங்கன்னா இதுல வராதுங்க. ஏன்னா இது வந்து என்னன்னா நம்ம நார்மலா ஒரு ஷூட் மட்டும் தான், இது ஒரு ட்ரெஸ் மட்டும் போட்டு ஏதாவது தவறி விழுந்துட்டாங்கன்னா அதுல இது ஆனா வியர் பண்ணி தான் பண்ற மாதிரி இருக்கும். இது போட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை போச்சு இல்ல ஷிப்ல ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா இதை போட்டு அப்படியே இது பண்ணி பண்ணுவாங்க. இது வந்து என்னன்னா அந்த மிதக்கும், அதனாலதான் இம்மர்சன் ஷூட் அப்படிங்கறத இதை சொல்றாங்க.
1: சரிங்க, எல்லாம் வாங்கிடுறோம், ஆனால் இது வந்து பராமரிப்பு முறைகள் ஏதாவது இருக்கா? நம்ம மீனவர்கள் வந்து என்ன மாதிரி இந்த பாதுகாப்பு சாதனங்களை பயன்படுத்தணும்? ஏன்னா வாங்கி வச்சிருப்போம், அது வந்து எப்பயாவது தான் தேவைப்படும், ஆனால் எப்பயாவது தேவைப்படும்னு நினச்சி அதை சரியாக பராமரிக்காமல் விட்டு தேவைப்படும் போது அது பயன்படாத போகிறது நிறைய இடங்களில் நடக்குது. இது எப்படி பராமரிக்கிறது அப்படின்ற முறைகளையும் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: இப்போ நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷர்மேன் மீன்பிடி படகை வச்சிருக்கணும் இல்லை ஆள்கிட மீன்பிடிப்ப போகிறோம் சரி, இதனுடைய அவசியத்தை உணர்ந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா காமனாக வந்து லைஃப் ஜாக்கெட்னா அதை நான் அத்தனை போட்டு நீளத்துக்கு இத்தனை லைஃப் ஜாக்கெட் இருக்கணும், அதே மாதிரி அந்த போட்டில் எத்தனை பேர் பயணிக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு தேவையான அளவுக்கு லைஃப் ஜாக்கெட் லைஃப் பாயெல்லாம் வச்சிருக்கணும். அது முறையாக வந்து வருடத்துக்கு ஒவ்வொரு முறை வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பராமரிப்பு பண்ணி அதை வந்து ரெனியூவல் பண்ணி பண்ணி வச்சிருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான முறையில் வந்து பண்ணியிருந்தா தான் நமக்கு இப்போ வந்து பயன்படுத்த முடியாத சூழல் வராது அப்படிங்கிறது யாரும் இங்கே சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஆபத்து நிறைந்த ஒரு தொழில் அப்படிங்கும்போது இது பாரம்பரியமாக அவங்க பண்ணிட்டு இருக்கனால அது அவங்களுக்கு வந்து எளிதாக அவங்க போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருந்தாலும் இந்த பேரிடரோ இல்லை ஒரு சாதாரணமான ஒரு சூழல் இருந்தாலும் எதுவும் நடக்காது அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வந்து கடலில் நம்ம அப்படி போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது. ஒருவேளை ஒரு சூழல் ஒரு ஏற்பட்டு ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது இப்போ அந்த நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரியான உயிர் பாதுகாப்பு சாதனங்களோட தேவை வந்து மிக அத்தியாவசியமாக பார்க்கப்படுது. அப்படி பார்க்குறச்ச நமக்கு வந்து அவங்க வந்து அதை முறையாக பராமரிப்பு பண்ணி அதை கரெக்டாக அந்த ரெனியூவல் பண்ணி அந்த சம்மந்தப்பட்ட அந்த மீன்வளத்துறையை சார்ந்தும் சரி இல்லை வந்து எம்எம்டி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோடலாம் இது சரி அதை கரெக்டாக வந்து பராமரிப்பு பண்ணி வச்சுட்டு இருந்தா. ஸோ இது அவங்களுடைய இன்னுயிரை பாதுகாக்கிறதுக்கு ஒன்று ஏதுவாக தான்
1: வருடத்துக்கு ஒரு முறையாவது அது நல்லபடியாக இருக்கான்றது அது பராமரிப்பு பார்க்கணும்.
0: ஏன்னா இது ஒவ்வொரு முறையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து கடலில் தேவைப்படும் போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிஷிங்கில் போயிட்டு இருப்பாங்க, வலையை போட்டிருப்பாங்க. அப்போ இடையில என்ன பண்ணாங்க, இப்போ மீனவர்களே வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் எடுத்துக்கிட்டு ஒரு வலையத்தை தூக்கி போட்டு விளையாடுற ஒரு சூழல் உண்டு. சும்மா அப்படி எடுத்துட்டு ஒரு மீன் எடுக்கிற மாதிரி போய் வலையை கீழேருந்து எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும், வலையை மேலே தூக்கி விடுற மாதிரி. அப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வலையத்தை போட்டு போகும்போது அப்போ அந்த தண்ணியில் வந்து படும்போது அதை வந்து மறுபடியும் ஃப்ரெஷ் வாட்டரில் வாஷ் பண்ணி அதை வந்து ட்ரை பண்ணி ஸோ அந்த முறையாக பராமரிப்பு பண்ணாங்கன்னா அதனுடைய அந்த லைஃப் அப்படிங்கிறது கொஞ்சம் ப்ராடக்டோட லைஃப் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
1: சரிங்க, இப்போ கடலில் மீன் பிடிக்க போகிறவங்களுக்கு நிறைய இந்த உயிர் பாதுகாப்பு சாதனங்கள் பற்றி அதை பற்றிய தகவல்கள்லாம் கூட சொன்னீங்க. கொஞ்சம் மற்றவர்களும் ஆர்வத்தோடு கேட்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் கடலுக்கு நடுவில் எப்படி இருக்கும் அப்படின்லாம் உங்ககிட்ட நான் சில விஷயங்கள் கேட்டேன். இப்போ வந்து நிறைய நம்ம உள் கிராமங்கள்லேயே வந்து ஒரு குட்டை வைத்து மீன் பிடிக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு, அது ஒரு உபரி வருமானமும் நான் தந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த மீன் குட்டை வைத்திருக்கிறவர்கள் அவங்க பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று ரெண்டு ஆலோசனைகள் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா இப்போ நிறைய பேர் மீன் குட்டை, ஏன்னா அரசும் அதுக்கு ஆதரவு கொடுத்தது, நிறைய மீன் குட்டையை வைத்திருக்கிறாங்க. ஒரு அரை ஏக்கர்லேருந்து ஒரு ரெண்டு மூணு ஏக்கர் பரப்பளவில் கூட இப்போ மீன் குட்டைகள் பெருசாகி வந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு ஏதாவது சின்னதாக அவங்க பாதுகாப்பாக இருப்பதற்கான ஆலோசனைகள் ஏதாவது சொல்லுங்களேன்.
0: இப்போ நார்மலாக வந்து மீன் குட்டைகள் அப்படின்னு பார்க்கும்போது நன்னீர் மீன் வளர்ப்பு அப்படின்னு சொல்கிறோம், இறால் மீன் வளர்ப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது கரண்ட்டு அதாவது நமக்கு வந்து அதில் வந்து நீர் ஏற்றிகள் அப்படின்னு சொல்லுவோம், நீர் ஏற்றிங்கிறது ஏரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து ரன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து என்னென்னா காற்று வந்து செயற்கையாக உற்பத்தி பண்ணுறது. இப்போ நம்ம குளங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக வந்து ஆக்சிஜனோட லெவலுங்கிறது ஓரளவுக்கு சராசரியாக வந்து இத்தனை அடுக்கில் டெப்த்துக்கு இவ்வளோ டிஓ லெவல் இருக்கும் அப்படின்னு இருக்கும். அப்போ நம்ம அந்த மீன்களை இருப்பு செய்யும் போதோ இல்லை இறால்களை இருப்பு செய்யும் போதோ அந்த எவ்வளோ இருப்பு செஞ்சுருக்குமோ அதுக்கு தகுந்தாற் போல் நம்ம அந்த வந்து செயற்கையாக நம்ம வந்து காற்று வந்து உருவாக்கி கொடுக்கணும். அப்படி இருந்தால் தான் அது வந்து இறக்காமல் வந்து அந்த லைஃப் வரும், நல்லா ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ அதில் வந்து அந்த காற்று இயக்கியை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா உள்ளே இன்ஸ்டால் பண்ணோம். அதை ரன் பண்ணுறதுக்கு நம்ம கரண்ட் மூலமாக வச்சு நம்ம வந்து கேபிள் மூலமாக கனெக்ஷன் கொடுத்து அதை ரன் பண்ணுவோம். அதை தாண்டி கரண்ட் ஒருவேளை ஆஃப் ஆயிடுச்சுன்னா அப்போ அதுக்கு வந்து என்னன்னா நமக்கு வந்து ஜென்ரேட்டர் அப்படிங்கிற வச்சு ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க அதை ஹேண்டில் பண்ணும்போது இப்போ மழை காலங்கள்லாம் வந்து சுவிட்ச் போட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது, இல்லை

0: கேபிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நடந்து போகிற அந்த குளங்களோட கரையில் வந்து கேபிளை போட்டிருப்பாங்க. அதில் வந்து ரெண்டு ஒயரை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு சில நேரங்கள் வந்து ஓப்பனாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அதை வந்து ரொம்ப கவனமாக டேப் அடித்து அதை ஃபுல் கேபிளுக்குள்ள ப்ரொவிஷன் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணி இருக்கணும். இப்போ மழை காலங்களில் போகும்போது இது மாதிரி ஒரு சில நேரங்களில் வந்து நடந்திருக்கு தவறுதலாம். அப்போ மழை காலங்களில் வந்து அவசரமாக ஏரட்ட போடணும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு இடத்துல தங்கியிருப்பாங்க. அந்த குளங்களத்தோட ஒரு கரையில் இருப்பாங்க. குளம் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு குளங்களுக்கு தாண்டி இருக்கும்போது அப்போ அந்த ஏரட்ட போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவிச் போடணும்னு சொல்லிட்டு மெயின் சுவிச் இங்கே இருந்தாலும் அந்த ஏரட்ட அந்தந்த குளங்களுக்கு உண்டான இரட்டை அந்த குளத்தோட கரையில் தான் வந்து அந்த சுவிச் வச்சிருப்பாங்க. அந்த பொத்தான அழுத்தத்துக்கு அங்கே போகும்போது தவறுதலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஒயரு கொஞ்சம் சரியாக கனெக்ட் பண்ணி அதை ஓப்பன்ல இருக்கும். ரெண்டு ஒயர் அந்த சில்க் ஒயர்னு சொல்லக்கூடிய ஒயரை கனெக்ஷன் பண்ணி கேபிள் வந்து உள்ள கவர் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அதில் போய் மழை காலத்திலே நமக்கு நார்மலான காலத்திலேயே வந்து காலு அதில் வச்சாலே டக்குன்னு ஷாக் அடிச்சிடும். பட் மழை காலத்தில் போகும்போது ரொம்ப கவனமான அதிகமான ஒரு பாதிப்பு ஏற்பட்டு ஒரு சில நேரங்களில் உயிரிழப்பு கூட
1: மின்சாரத்துக்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கும்.
0: ரொம்ப கவனமாக அதை இருக்கணும் தான் பார்க்கணும்.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க, நிறைய செய்திகள் சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் பொதுவாக கடலில் போகும்போது ஏற்படக்கூடிய ஆபத்துகள் அப்படின்னு ஒன்று பார்க்கும்போது திடீர்னு காணா போயிடுது அப்படின்னு இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் பற்றி நிறைய பேருக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். நீங்களும் அதே துறையில் இருக்கிறதுனால அதை பற்றி நிறைய படிச்சிருப்பீங்க, அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சிருப்பீங்க. இந்த பெர்முடா ட்ரையாங்கிள்லாம் உண்மைதானா, இன்னமும் அதெல்லாம் வந்து கப்பல்லாம் காணா போகுதா, அதை பற்றி ஏதாவது செய்திகள் கொஞ்சம் சுவாரஸ்யமாக ஒன்று சொல்லுங்களேன்.
0: இல்லை, இப்போ அதாவது பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ வந்து கப்பல்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீப் ஓஷன், அதாவது கப்பல் அப்படின்னு பார்க்குறது நம்ம நார்மலாக மீன் பிடிப்படகுங்கிறது நம்ம டெய்லி ஒரு 100 நாட்டிக்கல் மைல், அதாவது ஒரு நாட்டிக்கல் மைல் அப்படின்னு சொல்கிறது 1.852 கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
1: 1.852 கிலோமீட்டர் 852 கிலோமீட்டர் ஒரு
0: நாட்டிக்கல் மைல், கடல் மைலில் நம்ம வந்து நாட்டிக்கல் மைல் தான் சொல்லுவோம்.
1: 1.852 மைல் அது
0: கிலோமீட்டர்
1: கிலோமீட்டர் 1.852 கிலோமீட்டர்
0: ஸோ 2 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். அது வந்து கடலோட இதில் சொல்லுவோம். அப்போ அப்படி வந்து நம்ம போகும்போது இப்போ இழுவலை படகுலாம் போகிறாங்கன்னா அப்போ போயிட்டு டெய்லியும் போயிட்டு வரவங்க இருக்காங்க, வாரத்துக்கு போயிட்டு வராங்க தங்க கடலில் மாதம். இது எல்லாமே நார்மலாக வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தான் ஒரு டிஸ்டன்ஸ் போயிட்டு வராங்க. பட் ஷிப்புங்கிறது ஒரு கண்டம் விட்டு கண்டம் போகிறது, ஒரு நாடு விட்டு நாடு அப்படி போகும்போது ஒரு சில இடங்களில் போகும்போது அந்த மாதிரி வந்து மிஸ் ஆகி கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த நம்ம அந்த டைட்டானிக் கப்பலே வந்து பார்த்தீங்கன்னா முழுகி போய் தான் வந்து
1: அது ஒரு ஐஸ்பர்க் இடிச்சு பனிக்கட்டி
0: ஆகி அந்த மாதிரி இதாகி அப்படியே போய் கீழே போய் அப்படியே இதாகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சில நேரங்களில் நடக்கிறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இப்போ உள்ள காலகட்டங்களில்
1: அறிவியல்
0: முன்னேற்றத்தினால
1: நமக்கு நிறையாஸ்லாம் இருக்கும்போது
0: நமக்கு வந்து ஜிபிஆர்எஸ் ஏஎஸ் அது மட்டும் இல்லாமல் எமர்ஜென்சி பொசிஷன் இண்டிகேட்டர் பீகான் ரேடியோ பீகான் சொல்லுவோம், அதாவது இபெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து எஸ்ஏஆர்டி சாட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து டேட் அப்படின்னு சொல்லுவோம், டிஸ்ட்ரஸ் அலர்ட் டிரான்ஸ்மிட்டர். ஸோ இது எல்லாமே வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒரு போட்டு எங்கேயாவது முழுகிருச்சுனாலோ இல்லை வந்து ஃபயராக இதாகிருச்சுனாலோ அதில் இருக்கிற அந்த அந்த எக்யூப்மெண்ட் அதில் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து வாட்டர் பட்டுச்சுனாலே தண்ணி பட்டுச்சுனாலும் அதிலிருந்து டிரான்ஸ்மிட்டர் மூலமாக சேட்டலைட்டுக்கு போய் சேட்டலைட்லேருந்து லேண்டுக்கு வந்து சப்போஸ் டு பி கம்யூனிகேட் அவங்களுக்கு வந்து தகவல் பரிமாறம் மட்டும் இமீடியட்டாக வந்து நேவியிலேருந்து ஹெலிகாப்டர்லேருந்து வந்து அந்த லேட்டிடியூட் லான்ச் பண்ணி எந்த இடத்துல போச்சுங்கிற அளவுக்கு இன்றைய காலகட்டங்களில் வந்து மிக அருமையான தொழில்நுட்பங்கள்லாம் நிறைய வந்திருக்கு.
1: பெர்முடா ட்ரையாங்கிளே இருந்தாலும் அதை வந்து மதியால வெல்லக்கூடிய வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்திடுறோம்னு சொல்லலாமா?
0: அந்த மாதிரி சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து என்னன்னா இன்னொன்று என்னன்னா இப்போ முன்னாடி இருக்கிறத விட இப்போ வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் கூடிருச்சு, விழிப்புணர்வு வந்து பார்த்தீங்கன்னா மீனவ மக்களும் சரி இப்போ வந்து ஒரு போட்டில் வந்து ஒரு ஷிப்பில் போகிறாங்க அப்படின்னா ஷிப்பில் வந்து ஒவ்வொரு பொசிஷனில் வந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க. அப்படி போகிறவங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே தெளிவாக எந்தெந்த ஏரியாவுக்குலாம் போகிறோம், அங்கெல்லாம் எப்படி இருக்கும் சூழல், காலநிலை எப்படி இருக்கும், பருவநிலை மாற்றங்கள்லாம் எப்படி இருக்கும், இதை பற்றியான ஒரு புரிந்துணர்தலை வந்து பேசிக்காகவே அவங்களுக்கு தெரிய வச்சு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கற்றுட்டு அதேமாதிரி சேஃப்டி மெஷர்ஸ் அதெல்லாம் என்னென்னலாம் பண்ணணுங்கிறது, அதுக்கப்புறம் இந்த எமர்ஜென்சி கம்யூனிகேஷன் டூரிங் டிஸ்ட்ரஸ் அட் சி, அதாவது கடலில் பெரிய ஆபத்து சமயங்களில் ஏதாவது ஒரு சூழல் நடக்கும் போது அதில் வந்து அங்கே அதில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து அவங்களுடைய இன்னுயிரை வந்து எப்படி பாதுகாத்துக்கலாங்கிற வரைக்கும் இன்றைக்கெல்லாம் டெக்னாலஜி வந்திருக்கனால ஸோ நம்ம அதிலிருந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து சேஃபர் சைடாகவே பார்த்துக்கலான்ட்ருக்கு. பட் அதையும் தாண்டி ஒரு சில நேரங்களில் வந்து நடக்க இருக்கிறத வந்து நம்ம வந்து
1: ஒரு மிஸ்டீரியஸாக நடக்கிறது
0: நம்ம இருக்குது. அதையும் நம்ம வந்து ஒரு
1: புறந்தள்ளி விட முடியாது,
0: அது புறந்தள்ளி நம்ம வந்து அப்படி பண்ணிட முடியாது. பட் இருந்தாலும் நம்ம செல்லக்கூடிய கடை பாதைகள் போகக்கூடிய இடங்கள் அது எல்லாத்தையும் ரொம்ப கவனமாக இது பண்ணி நம்ம வந்து பத்திரமா போயிட்டு பத்திரமா திரும்பி
1: திட்டமிட்டு செய்வது
0: செயல்படுதல் வந்து
1: உயிர் பாதுகாப்பு சாதனங்களை வைத்து செல்வது நல்லதுன்னு சொல்றது
0: ரொம்ப மிக முக்கியமானதா.
1: ரொம்ப மகிழ்ச்சி பேராசிரியர் அவர்களே. உங்களுடைய கைபேசின நேயர்களுக்கு சொல்லுவோம், ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் உங்களை தொடர்பு கொண்டு பேசட்டும். குறித்து கொள்ளுங்கள் நேயர்களே, துரை வரதராஜன் ஐயாவுடைய கைபேசி எண் 94 43 14 91

0: 43. மீண்டும் ஒரு முறை துரை வரதராஜன் ஐயாவுடைய கைபேசி எண் 94 43 14 91 43. மிக்க நன்றிங்க ஐயா.
1: நன்றி இணையர்களுக்கு.
2: காக்கும் கவசம், ஜிபிஎஸ் கருவி, அப்புறம் என்னமோ
3: இந்த சாட்டலைட் போன்னு சொல்லுவோமே தமிழ்ல கூட, செயற்கைக்கோள் தொலைபேசி,
2: இதெல்லாம் கடலுக்கு போகும்போதே எடுத்துக்கிட்டு போனா எவ்வளோ மழை பெஞ்சாலும் வெள்ளம் வந்தாலும் புயல் அடிச்சாலும் மச்சான் ஊடு வந்து சேர்ந்துருவாருன்னு நிம்மதியா இருக்கலாம் போல.
3: அதே அக்கா, ராத்திரி நேரத்துல ஆபத்துல இருந்தா கூட வெளிச்சம் மூலமா உதவி கேட்கிற சாதனங்களும் இப்ப இருக்கு.
2: ஆமா, எல்லாம் தான் இருக்கு. என் மச்சானுக்கு அவ்வளவு விவரம் பத்தாது, கொஞ்சம் கவலையாத்தான்.
3: நம்ம மச்சான் 10 பேருக்கு சமம், தைரியமான மனுஷன்க்கா, பயப்படாதக்கா நீ.
2: ஆமா ஆமா பூங்கொடி, இருந்தாலும் இந்த மனசு வலிக்கத்தான் செய்யுது.
3: புலம்பிக்கிட்டே இருப்படியே.
2: இருந்தாலும் பூங்கொடி, 2 மாசத்துக்கு முன்னாடி 30 நாள் கழிச்சு தானே வீட்டுக்கு வந்தாரு.
3: எப்படியோ வந்து சேர்ந்துட்டாருல்ல.
2: ஆனா எதையும் எடுத்துட்டு போல, வரும்போது சுறா மீனோட வந்தாரு.
3: அப்ப உனக்கு எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பாக்குறேன். அது ஒரு கனா காலம் மாதிரி. சரி அது இருக்கட்டும். முத்துலட்சுமி அக்கா, நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் துரை வரதராஜன் அவங்க சொன்ன உயிர் பாதுகாப்பு சாதனங்களை முறையா நாம வாங்க முயற்சி பண்ணுவோம்.
2: ஆமா பூங்கொடி, மானியம் கூட குடுக்கறாங்கல்ல, நம்ம மீனவ குடும்பத்துக்கு எம்புட்டு உதவியா இருக்கும், வாங்கிடலாம். சரி சரி, மணி வேற 8 ஆக போகுது, இப்பயாவது வந்து சாப்பிட.
3: ஆமாக்கா, மீன் குழம்பு வாசனை வேற வந்ததுல இருந்து என் மூக்க தொலைக்குது, ஆளை தூக்குது. அக்கா கை பக்குவமே வேற. சும்மா பேசிக்கிட்டே இருக்காதக்கா, அந்த தட்டை எடுத்துட்டு வந்து சாப்பாட்ட போடுக்கா.
2: தோ உடனே கொண்டு வந்துறேன்.
4: கோடு முத்துக்கள் ஒளி வீசுமே, அது சரியான நேரத்தில் துணையாகுமே.
5: நிகழ்ச்சியில் உடன் உரையாடினார் ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள்.

0: நிகழ்ச்சியில் அடுத்து
1: திருத்துறைப்பூண்டியில் நாளை நடைபெறவுள்ள தேசிய நெல் திருவிழா குறித்த தகவல்களை வழங்குகிறார் ஒருங்கிணைப்பாளர் ராஜீவ் அவர்கள்.
2: நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா நம்மாழ்வார் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு மறைந்த ஐயா நெல் ஜெயராமன் அவர்களால் நடத்தப்பட்டு வந்த உலக புகழ்பெற்ற தேசிய நெல் திருவிழா, அவர்கள் மறைந்தாலும் பல முன்னோடி இயற்கை உழவர்களால் ஒன்றிணைக்கப்பட்டு விழா தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வெறும் 100 நபர்களை மட்டுமே வைத்து முதல் திருவிழாவை 2006 ஆண்டு நடத்தப்பட்டது. ஆனால் இன்று சுமார் 10,000 மேற்பட்ட உழவர்கள் பெருமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டு வருகிறார்கள். நஞ்சில்லாத ஒரு உணவையும் நோயில்லாத ஒரு தலைமுறையையும் உருவாக்க வேண்டும் என்பதே இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமாகும். இந்த விழாவில் கலந்து கொள்ளும் அனைவருக்குமே பாரம்பரிய விருந்துகள் வழங்கப்பட இருக்கிறது. 200 வகையான பாரம்பரிய நெல் கண்காட்சிகள் இடம்பெறுகிறது. 100 மேற்பட்ட மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் விற்பனைக்கு வர இருக்கிறது. சிறந்த விவசாயிகளுக்கு இயற்கை உழவர்களுக்கு நாம் அங்கீகரிக்கும் விதமாக நம்மாழ்வார் விருது, நெல் ஜெயராமன் விருது வழங்கப்பட இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கலந்து கொள்ளும் அனைவருக்குமே எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் பாரம்பரிய அரிசியில் சமைக்கப்பட்ட உணவுகளும் வழங்கப்பட இருக்கிறது. ஆகையால் இந்த நிகழ்வு நமது அடுத்த தலைமுறைக்கானது. நஞ்சில்லாத ஒரு உணவு கிடைக்க வேண்டும் என்பது நமது அனைவருடைய கனவு. அந்த கனவை நிறைவேற்றும் விதமாகவும் நம்மளுடைய பாரம்பரியத்தை காப்பாற்றுவதாகவும் இருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு குடும்பமாக கலந்து கொண்டு இந்த விழாவை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்பேற்பட்ட அந்த நிகழ்வு நடைபெறும் இடம் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ARV திருமண மண்டபத்தில் சனிக்கிழமை July 25 நடைபெற இருக்கிறது. காலை 8 நிகழ்ச்சி தொடங்குகிறது. மாலை 6 வரை இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது. நன்றி, வணக்கம்.

0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிறைவு பெறுகிறது.
1: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும்
2: நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. நேரம் இரவு 8 மணி. இனி கேட்கலாம்
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். வினாத்தாள் கசிவு மற்றும் தேர்வு முறைகேடுகள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க விரைவு நீதிமன்றங்களை அமைப்பதற்கும் கடுமையான தண்டனைகளை உறுதி செய்வதற்கும் வகை செய்யும் வரைவு மசோதாவிற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த வரைவு மசோதா நாடாளுமன்றத்தில் அடுத்த வாரம் அறிமுகப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே நீட், வினாத்தாள் கசிவு, மாணாக்கர் போராட்டம் ஆகிய பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. ரயில் பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் இதுவரை 3000 ரயில் நிலையங்களிலும் 13400 பயணியர் பெட்டிகளிலும் சிசிடிவி கண்காணிப்பு அமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் எழுத்து மூலம் இதனை தெரிவித்த அவர், பயணிகள் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் பாதுகாப்பு கண்காணிப்பை மேம்படுத்தவும் ரயில்வே கட்டமைப்பு முழுவதும் இந்த கண்காணிப்பு அமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். நாடு முழுவதும் கடந்த ஜூன் மாதம் வரை 20,000 மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று எழுத்து மூலம் பதிலளித்த அவர், இதன் மூலம் கடந்த 12 ஆண்டுகளில் குடிமக்கள் 45,000 கோடி ரூபாய் அளவிற்கு சேமிக்க முடிந்ததாக குறிப்பிட்டார். அண்டை நாடுகளில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளையும் அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் மக்களவையில் தெரிவித்தார். தீவிரவாத அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள சர்வதேச அளவிலான ஒத்துழைப்பிற்கு அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் மருத்துவக் கல்லூரிகள், இளநிலை மற்றும் முதுநிலை மருத்துவ இடங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் மக்களவையில் தெரிவித்தார். தொலைதூர பகுதிகளில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்படுவதும் இளநிலை மருத்துவ இடங்கள் அதிகரிக்கப்படுவதும் சுகாதார சேவைகளை மேலும் மேம்படுத்தும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் இதுவரை 1033 ஒருங்கிணைந்த சேவை மையங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக மத்திய மகளிர் நலன் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர் மக்களவையில் தெரிவித்துள்ளார். இதில் 985 மையங்கள் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக அவர் கூறினார். பொதுமக்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் மின்னணு குடும்ப அட்டை வழங்கும் பணியை தொடங்கி வைத்து பேசிய அவர், அதன் அடிப்படையில் பொது விநியோக திட்டத்தின் மூலம் சமூக பொருளாதார வேறுபாடின்றி அனைத்து குடும்பங்களுக்கும் உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்படுவதாக குறிப்பிட்டார். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் மாநில மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தலைமையில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நிலுவையில் உள்ள வளர்ச்சிப் பணிகளை விரைவுபடுத்துவது குறித்தும் அதற்காக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. தமிழ்நாட்டின் நகர்ப்புற வளர்ச்சி வரும் 2047 50% எட்டும் என்று மாநில நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் பொறியாளர்கள் கூட்டமைப்பு சார்பிலான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், எதிர்கால தேவைகளை கருத்தில் கொண்டு பொறியாளர்கள் கட்டிட வடிவமைப்புகளை உருவாக்க வேண்டும் என்றார். சீமை கருவேல மரங்களை அகற்ற அனுமதி கோரும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு 24 மணி நேரத்திற்குள் அனுமதி வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இவ்வழக்கு தொடர்பான விசாரணையின்போது சீமை கருவேல மரங்களை அகற்ற தேவையான நிதியை மாநில அரசு ஒதுக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழா வரும் 28ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் 871 மாணாக்கருக்கு நேரடியாக பட்டங்களை வழங்குகிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்காக நாளை முதல் தண்ணீர் திறக்க தமிழக அரசு இன்று உத்தரவிட்டுள்ளது. 120 நாட்களுக்கு சுழற்சி முறையில் திறக்கப்படும் இந்த தண்ணீரின் மூலம் ஒசூர், சூளகிரி வட்டங்களில் உள்ள 8,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும். ஆஸ்திரியாவில் நடைபெறும் ஏடிபி டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஸ்வீடனின் ஆண்ட்ரே இணை ஆஸ்திரியாவின் லூக்கஸ் ஆஸ்திரேலியாவின் மார்க் இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது. ஸ்பெயினில் நடைபெறும்

சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அதில் கல்யாண்பூர் இணை துருக்கி இணையை இன்று எதிர்கொள்கிறது. அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர் சுரேஷ் அமெரிக்காவின் மார்டினை இன்று எதிர்கொள்கிறார். ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் கலியாண்டா பூனாச்சா தாய்லாந்தின் இசாரோ இணை நியூசிலாந்து இணையை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெறும் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் மகளிர் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் சைன்யம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டின் 2ம் நாளான இன்று நீச்சல் போட்டியில் ஆடவர் 50 மீட்டர் பேக் ஸ்ட்ரோக் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீஹரி நடராஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

எப்பேற்பட்ட சூழலிலும் நம் மனநிலையை மாற்றக்கூடிய சக்தி இசைக்கு உண்டுங்க. இசையால் வசமாகாத இதயம் எங்குண்டு? இசையோடு அசையும் இதயங்களை இலகுவாக்கும் என்றும் பசுமையான 80-90களின் பாடல்களை நேயர் விருப்ப பாடல்களாக கேட்டு ரசிக்கலாம். இப்போது இரவு இசை இனிமையில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கேற்க சுழி 4-3-1 என்ற திருச்சியின் முன்னிணைப்பினோடு 246-102-1 என்ற எண்ணில் வழக்கமான நேயர்கள் 3 நாள் இடைவெளி விட்டும் அறிமுக நேயர்கள் 240-102-1 என்ற எண்ணிலும் தொட்டு வரலாம்.

0: இரவின் அமைதிக்கு இனிமை சேர்க்கும் மென்மையான பாடல்களை கேட்டு ரசிட்டு இருக்கோம். இரவு இசை இனிமையில் நிகழ்ச்சியில் நம்முடைய நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். வரும்போதே இப்படியே பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் கூட வரீங்க, பாடலோட ஒலி அளவை குறைச்சி வச்சுட்டு வாங்க. ஆ ஓகே, நல்லது. யார் இங்கிருந்து?
1: வானவில் பண்பலை அனுபவ தொழிலாளர்களுக்கு இனிய தெரிவு வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க முருகானந்தம் அவர்களே, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: திருமூர்த்தி படத்துல இருந்து செந்தூர் செந்தூர் அந்த பாடல் கொடுங்க மேடம்.
0: நன்றி, பாடல் வழங்கிடலாம். இனிப்பு வந்ததுக்கு நன்றி.
1: நன்றி மேடம்.

0: இரவு பொழுது இசையால் இனிமையாக்கும் இரவு இசை இனிமை கேட்டிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் நம்முடைய இணையம் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம், திருச்சி செல்வனார்ல இருந்து சரவணன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் சரவணன் அவர்களுக்கு?
1: எனக்கு வந்து பிரியா படத்துல இருந்து டார்லிங் டார்லிங் அந்த பாட்டு வந்து மேடம்.
0: நிச்சயமா பாடல் கொடுத்துடலாம். இணைப்பு வந்ததுக்கு நன்றி.
1: நன்றி மேடம்.

0: நேரம் 8:23. நேயர்கள் அழகான பாடல்களை கேட்டுக்கிட்டே இணைஞ்சிருக்காங்க திருச்சிராப்பள்ளி வானொலியில் அலைவரிசைகளில். மீண்டும் அடுத்த விருப்பமான பாடலை கேட்கிறதற்காக வரக்கூடிய நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: நேச உள்ளங்களுக்கு பாச வணக்கங்கள். மதுரையிலிருந்து உங்கள் அன்பு ஆண்டனி சார்.
0: அழகான இனிமையான வணக்கங்கள் சார்.
1: எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல நலமா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா சார்?
1: ஆமாங்க சார்.
0: என்ன திரைப்படம், என்ன பாடல் வேணும் சார்?
1: பாடல் சார், ஆக்சுவலி பருவராகன் திரைப்படம் சார். அதுல ரொம்ப ரொம்ப பிடித்தமான சாங் ஆக்சுவலி எம்சலா கையில ஜெயராஸ் அண்ட் ஜானகிமா பாடியிருப்பாங்க, காதலில் என்று சொன்னால் பூமி மீங்கள் என்ற பாடல் சார்.
0: சரிங்க சார், கொடுத்துடலாம் பாடல்.
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச்.
0: நன்றி நன்றி நன்றி.

நேர்களை என்றும் பசுமையான 80-90களின் பாடல்களை நேயர் விருப்ப பாடல்களாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும் இரவு இசை இனிமையில் நீர்லே இதே போல உங்களுக்கு விருப்பமான காவிய பாடல்களையும் கேட்டு ரசிக்கணுமா? இன்றிரவு 10 மணிக்கு ஞாபகவரதை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நேயர்கள் பங்கேற்க 246-102-1, 240-102-1 திருச்சியின் முன்னிணைப்பு என்னான 3431 என்ற எண்ணை இணைக்க மறவாதீர்கள்.

0: இரவேசை இனிமையில் அடுத்ததாக விருப்பப்பாளர் தெரிவிக்கிறோம். நேயர் வணக்கம்.
1: வணக்கம். ஹலோ, வணக்கம்.
0: யார் இங்கிருந்து
1: மணத்தனூர்ல இருந்து மருதாம்பாள் பேசுகிறேன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: மனிதன் படத்துல

0: மருதாம்பாள் பேசுகிறேன்.
1: சொல்லுங்கம்மா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
0: மனிதன் படத்துல முத்து முத்து பெண்ணே முத்தம் தரும் கண்ணே.
1: வாணி ஜெயராம் அவர்கள் பாடின பாடல், இப்படி தானே?
0: ஆமா.
1: நன்றிம்மா, இனிப்பு வந்ததுக்கு பாடல்
0: நன்றி
1: வாங்கிடலாம்.
0: நன்றி நன்றி.

0: இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். புதிய கருத்துக்களின் உரைவிடமாய், முன்னேற்ற பாதையின் ஊற்றுக்கண்ணாய், மன் கி பாத்.
1: இனிமையான இரவு பொழுதுல நேயர்கள் அருமையான பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்கம்மா?
2: புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை புதுக்கோட்டில இருந்து கவிதா பேசுறீங்க சார்.
1: கவிதா, அவங்களே உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
2: ராஜா ராஜாவில இருந்து இளையராஜா பாடின பாட்டு மாமரத்து குயிலே பாட்டு வேணும் சார்.
1: மாமரத்து குயிலே, அழகான ஒரு பாடலை கேட்டிருக்கீங்க, பாடலை கொடுத்துருவோம்.

சுதந்திர இந்தியாவின் நூற்றாண்டை நோக்கிய வெற்றி பயணத்தை உறுதி செய்யும் பெரும் கனவுடன் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் மன் கி பாத். நாளை மறுநாள் முற்பகல் 11 மணிக்கு அதனைத் தொடர்ந்து அவ்வுரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் மீண்டும் அன்று

0: 8:41 நேர்கள் கேட்டிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல இரவு பொழுது இனிமையாக்கும் இரவு இசை இனிமை 80-90களின் பாடல்கள் நேயர் விருப்பப்பாடுகளா கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அடுத்ததா விருப்பப்பாடல் தெரிவிக்க வரும் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: சரவணன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன விருப்பப்பாடல் கொடுக்கலாம்?
1: அம்மங்கோயில் கலாச்சாரத்து போறேங்க மேடம்.
0: பாட்டு கொடுத்துடலாமா? இணைப்புல வந்ததுக்கு நன்றிங்க ஐயா.
1: நன்றிங்க மேடம்.
2: பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா, பூவ

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இணைந்திருக்காங்க இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில். இதில் என்ன ஒரு அருமையான விஷயம்னா, பூவை எடுத்து ஒரு மாலை கட்டுற ஒரு விஷயம் வந்து ரொம்ப இயல்பான ஒரு விஷயந்தான். ஆனால் அந்த விஷயத்தை ஒரு ரம்யமான ஒரு எழுத்துப்பூர்வமாகவும் இசைப்பூர்வமாகவும் கொடுத்து நம்மளை பிரமிக்க வச்சுருக்காங்க இசையமைப்பாளரும் எழுத்தாளரும். அந்த வகையில் அருமையான பாடல்களை கேட்டு நாங்களும் மகிழ்ந்து நேயர்களும் மகிழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: இனிய இரவு. வணக்கம் சார்.
0: இனிய இரவு. வணக்கம் ஐயா. யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: மேல மாங்காவனம், தேவேந்திரன் டைலர் பேசுறேன் ஐயா.
0: மிக்க மகிழ்ச்சி.
1: பழமொழி சார் தாங்களா?
0: ஆமா ஆமா
1: ஆமா. நான் அப்பதான் உங்ககிட்ட முதல் முறையா பேசுறேன்.
0: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட
1: பேசுறேன். குரலை வச்சுதான் கண்டுபிடிச்சேன் நான். இப்பதான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். குரலை வச்சுதான் கண்டுபிடிச்சேன். உங்ககிட்ட முதல் முறையா பேசுறேன். வாழ்த்துக்கள் சார்.
0: நன்றிங்க ஐயா. என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து பூவிலங்கு படத்துல இருந்து முரளி சார் நடிச்சிருப்பாரு. அதுல இயேசுவாசும் ஜானகி அம்மாவும் பாடியிருப்பாங்க. கண்ணில் ஏதோ மின்னல் அடிச்சிருச்சு காமன்.
0: சரிங்க. நன்றி நன்றி. இணைப்புக்கு வந்ததுக்கு நன்றி.

0: இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம்.
1: சார்
0: வணக்கம்
1: வணக்கம் சார், நான் கொண்டாக்குறிச்சி மணி மீசமணி பேசுகிறேன் சார்.
0: ஐயா. வணக்கம். என்ன
1: சார்
0: திரைப்படம்?
1: வணக்கம் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நிலையத்தில் நிலையத்தில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா சார்? நான் 25 நாளாக பேசி.
0: அப்படிங்களா, நீங்க
1: ஆமாம்
0: வழக்கமான
1: சார்,
0: நேயர்.
1: ஆமாம்
0: மீண்டும்
1: சார்,
0: வழக்கத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்ன பாடல் வேணுங்க
1: நன்றி
0: ஐயா?
1: சார். சார் மண் வாசனை இல்லைன்னா மண்ணுக்கேத்த பொண்ணில் ஒரு படம் பாட்டு ஒன்று போடுங்க சார், நல்லா இருக்கும்.
0: சரி, அருமையான பாடலை கொடுத்துடலாம்.
1: ஆ சரி சார்,
0: நன்றி.

0: கிட்டத்தட்ட இரவு இசை இனிமை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு செய்யக்கூடிய நேர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரெங்க இருந்துமா?
1: சுப்புலஜினி குப்பட்டுப்பட்டுல இருந்து.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: பெரிய வீட்டு பணக்காரன் வந்து பல்லாக்கு சீரையில அந்த பாடல் கொடுங்க.
0: நன்றி, மைனிப்புல வந்ததுக்கு பாடல் வழங்கிடலாம். கேட்கவிருக்கும் இந்த பாடலோடு நிறைவேறுகிறது இன்றைய இரவு இசை இனிமை. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேர்களுக்கும் பங்கேற்க முயற்சித்த நேர்களுக்கும் கேட்டு ரசித்த அனைத்து உள்ளவர்களுக்கும் நன்றி.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
3: இரவின் நிழலில் இளைப்பாறும் நேரம் இது. இனிய ராகம்.

0: சுதந்திர இந்தியாவின் நூற்றாண்டை நோக்கிய வெற்றி பயணத்தை உறுதி செய்யும் பெரும் கனவுடன் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் மன் கி பாத். நாளை மறுநாள் முற்பகல் 11 மணிக்கு அதனைத் தொடர்ந்து அவ்வுரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். புதிய கருத்துக்களின் உறைவிடமாய், முன்னேற்ற பாதையின் ஊற்றுக்கண்ணாய் மன் கி பாத்.
1: இடைவிடா இசை மழையால் நம் இதயங்களை நனைத்துச் சொல்லும் இது இனிய ராகம்.

நேர்களே, நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களது விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. கடிதம் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குநர், ஆகாஷவாணி, திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், கண்டோன்மென்ட், திருச்சி 1. மின்னஞ்சல் அனுப்ப @trichy@gmail.com.

நேயர்கள், இதுவரை வான்மேகங்கள் பொழிந்த கனமழையில் நனைந்திருந்தும் இனிய ராகத்தில் அடுத்த நிகழ்ச்சியாக ஞாபகத்தை நிகழ்ச்சி காத்திருக்கு. நேர்களே, இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான காவிய பாடல்களை கேட்டு ரசிக்க தொட்டுவாங்க. சுழி 4-3-1 என்ற திருச்சியின் முன்னிணைப்பினோடு 246-102-1 240-102-1

இரவின் மடியில் இனியதோர் இசைப்பயணம். காலங்கள் கடந்து சென்றாலும் சில நினைவுகளும் சில பாடல்களும் நம் இதயங்களை விட்டு என்றும் நீங்குவதில்லை. அந்த இனிய பொற்காலத்தின் இசை பொக்கிஷங்களை மீண்டும் உங்கள் மனங்களில் மலர செய்யும் நேரம் இது. ஞாபகம் பர்தே, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேர்களே, உங்களுக்கு விருப்பமான காவிய பாடல்களை கேட்டு ரசிக்க தொட்டு வாங்க. சுழி 431 என்ற திருச்சியின் முன்னிணைப்பினோடு 246 102 1

0: ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு நினைவும் ஒரு சுகமான பயணம். ஞாபகம் நிகழ்ச்சியில் நம்முடைய இணையும் முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கேதுமா?
1: மேடம், நான் திருச்சி நாகமங்கலத்துல இருந்து ஜெயவள்ளி பேசுறேங்க மேடம்.
0: சொல்லுங்கம்மா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்
1: மேடம்? வானம்பாடி பாடத்துல இருந்து சுஷிரமா பாடுறாங்களே, கங்கை கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம்
0: பாடல் வழங்கிடலாம். இணைப்பில் வந்ததுக்கு நன்றிமா.
1: நன்றிங்க மேடம்.

அதே பாவம், குரலிலும் அதே குடைவு, அதே கனிவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டில் ஆனந்தம் மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.

0: மறக்க முடியாத குரல்களும் மங்காத மேட்டுக்களும் மீண்டும் உங்கள் செவிகளை தழுவி கொண்டிருக்கின்றன. ஞாபகத்தை நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்ப பாடல் தெரிவிக்க வரும் நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: அன்பு தோழி பிரியமுள்ள பிரியா வைரமணி அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம் கூறி, ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் 4 நாள் இடைவேளைக்கு பிறகு 102.1 FM இணைவது மலைக்குடிப்பட்டி சண்முகம்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: நிகழ்ச்சி ரொம்ப அற்புதமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப சூப்பரா நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு.
0: நன்றிங்க ஐயா.
1: 102.1 நாங்க எப்பவுமே இணைஞ்சே இருக்கோம்.
0: இணைந்தே இருங்கள்.
1: 11 மணில இருந்து அதிகாலை 5:30 வரையும் சென்னை விகித் பாரதி நிகழ்ச்சின்னு கேட்டு இருக்கோம்.
0: ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு வந்து மேடம் படம் வந்து அவன் ஒரு சரித்திரம், அதுல வணக்கம் வணக்கம் அப்படிங்கிற பாட்டை இந்த இந்திய இரவுல 102.1 வழியா காட்டுல தவள விடுங்க.
0: தவள விட்டுலாம். நன்றி நன்றி.
1: நல்ல உள்ளத்துக்கு நெஞ்சார்ந்த இளைய முறித்த பல கோடி நன்றி.

0: हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
2: பத்து மணி 21 நிமிஷம் நேர்கள் கேட்டு நின்றிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொற்கால பாடல்களின் நினைவுகளின் இனிமையோடு ஞாபகத்தை நிகழ்ச்சியினையும் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
2: அனைவரும் நலமா இருக்கும். யார் எங்கிருந்துங்கய்யா?
3: திருப்படை மாவட்டம் நைத்துப்பிழி சோப்பு தெரு மூர்த்தி பேசுறேன் மேடம்.
2: சொல்லுங்க ஐயா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
3: சிவந்த மண்பட்டில இருந்து பட்டத்து ராணி அந்த பாட்டு கொடுங்க.
2: நிச்சயமா பாடல் வழங்க.
3: நன்றி மேடம், நன்றி.

0: காலங்கள் கடந்து சென்றாலும் இந்த மெட்டுகள் மட்டும் நம் மனசை விட்டு என்னைக்குமே நீங்காதுங்க. அப்படிப்பட்ட பொற்கால பாடல்களை நேர்விருப்ப பாடல்களா கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும் ஞாபக உறுதி நிகழ்ச்சியில திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்ததா நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம். புதுக்கோட்டை மாவட்டம் நல்லபடியாம்பட்டியிலிருந்து ஜேம்ஸ் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்
1: மேடம்? ஆறு மனமே ஆண்டவன் கட்டளையிலிருந்து ஆறு மனமே ஆறு. 2000 பேசினேன் மேடம், இப்ப 2வது வாட்டி பேசுறேன்.
0: அப்படிங்களா, ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. தொடர்ந்து நிகழ்ச்சியில கேளுங்க.
1: திங்கட்கிழமை புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு கொடுத்து வார வாரம் பேசிடுவேன்.
0: ஓ அப்ப சரிங்க ஐயா, சரிங்க.
1: 2000 பேச முடியல.
0: ஆமா, ஊர் வாரியா பிரிச்சிருந்தோம் இல்லையாங்களா. ரைட், சரிங்க ஐயா.
1: நன்றி
0: இணைப்புல இருந்ததுக்கு.
1: நன்றி, நன்றி மேடம்.

0: நேயர்களின் நினைவிற்கு நாடக பிரியர்களுக்கான ஒரு இனிய நற்செய்தி. நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் வானொலி நாடக விழா 2026 இதில் திருச்சிராப்பள்ளி வானொலியின் படைப்பாக வரும் ஞாயிற்றுக்கிழமை 26 அன்னைக்கு இரவு 8 மணி அளவில் நம்ம முதன்மை அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை வரிசை 102.1 மெகாஹெர்ட்ஸிலும் கே ஜெயராமன் அவர்கள் எழுதிய தந்தை மெச்சிய தவப்புதல்வர்கள் புராண நாடகம் காத்துட்ருக்கு. அமைப்பு என் விஜயலட்சுமி மற்றும் எஸ் ஜான்சன் ஆகியோர். நினைவுகள் பேசும் நேரம் இது. இசை நம்மை பின்னோக்கி அழைத்து செல்லும் தருணமாய் இது. ஞாபகம் வருதே நேர்விற்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்ததா விருப்ப பாடல் தெரிவிக்க வரும் நேயர். வணக்கம்
1: மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: தாவுடியில கொத்தனார் சுந்தரம் மேடம்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன விருப்ப பாடல் கொடுக்க?
1: நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமா இருக்கும். சொல்லுங்க.
1: தப்பாச்சா மேடம்?
0: முடிஞ்சிருச்சு. நலமெல்லாம் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் நான் பாட்டே சொல்லுவேன் அப்படின்றீங்களா?
1: அப்படிதான். இல்ல மேடம்,
0: இல்ல கேட்க வந்த பாடல் எதுவும் மறந்து போயிட போகுது.
1: இல்ல இல்ல, பாடல் குடியிருந்த கோயில் மேடம். துள்ளுவ
0: துள்ளுவதோ இளமை போடலாம்.
1: ஆமா மேடம்.
0: நன்றி இணைப்பு வந்தது.
1: தேங்க்ஸ் மேடம். தேங்க்ஸ் மேடம்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: திருச்சி FM ரெயின்போ 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மா காவேரி மருத்துவமனை.
2: ஜூலை 25 உலக IVF தினத்தை முன்னிட்டு அக்கறையுடன் மா காவேரி மருத்துவமனை திருச்சி.
3: இதே தின ஆழத்தில் புதைந்து கிடக்கக்கூடிய இனிய நினைவுகளை மீட்டெழுப்பும் நேரம் இது. ஞாபகம் வருதே நிகழ்ச்சி கேட்டு நினைஞ்சிருக்கோம். திருச்சி FM ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்பப்பாளர் தெரிவிக்கிறோம். நேயர் வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம்.
4: உடையார்பாளையம் அஜீம்.
3: சொல்லுங்க ஐயா, என்ன விருப்பப்பாளர் கொடுக்கலாம்?
4: பட்டிக்காடா பட்டணமா என்ற திரைப்படத்தில் இருந்து அம்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்த கோயில் கொண்ட குங்குமக்காரி
3: பாடல் வழங்கிலமா. இணைப்பில் வந்ததுக்கு நன்றி.
4: நன்றிமா.

0: காலச்சக்கரம் சுழன்றாலும் இந்த பாடல்களோட புகழ் என்றும் சுழன்று கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட தேனமத கானங்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும் ஞாபகவர்தே நிகழ்ச்சியில் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்ததா விருப்ப பாடல் துறைக்கு ஒரு நேயர். வணக்கம்.
1: வணக்கம் பிரியா.
0: வணக்கம்மா, யார் இங்க இருந்து?
1: ராஜாமணி மாவட்டத்தில இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: உத்தம புத்திரன் திரைப்படத்தில இருந்து உன்னழகை கண்ணீர்கள் சொன்னதுனால
0: நிச்சயமா பாடல் வழங்கிடலாம். இணைப்புல வந்ததுக்கு நன்றி.
1: நன்றிமா.

0: பொற்காலம் தந்த இசை முத்துகள் ஞாபகத்தை நிகழ்ச்சி கேட்டிருந்திருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் அடுத்ததை விருப்பம் வளர்த்திருக்கிறோம். நேயர் வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
1: பிரபு டிவி டோல்கேட்ல இருந்து பேசுறேங்க.
0: சொல்லுங்க, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: பாவமணி படத்துல இருந்து காலங்களில் அவ்வளவு
0: பாடல் வழங்கிடலாம். இணைப்பு வந்ததுக்கு நன்றி.
1: தேங்க்யூ.

0: தூங்கும் வேளையில் உறங்கா நினைவுகளோடு பயணிக்கும் நேரம் இது. அவரது நிகழ்ச்சி கேட்டு நெஞ்சிருக்கிறோம். அடுத்ததாக விருப்பப்பாளர் தெரிவிக்கிறோம். நேயர் வணக்கம்.
1: இரவு வணக்கம் மேம். எஸ்ரபட்டி ரமேஷ் மேம், பிரியா மேம்க்கு இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம்.
1: திருச்சி லோகநாதன் சாரோட இன்னைக்கு பர்த்டே. அவர் ஞாபகமா மந்திரகுமாரில இருந்து அவர் பாடிய வாராய் நீ வாராய் தாங்க
0: நிச்சயமா பாடல் வழங்கிடலாம். இணைப்பில் அதுக்கு நன்றி.
1: ஓகே மேம், தேங்க்யூ மேம்.

0: ஞாபகம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு செய்யக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்துங்க ஐயா?
1: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சிவசுப்பிரமணியன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: படம் படிக்காத மேதை.
0: படிக்காத மேதையா?
1: ஆமா, அது வந்து ஒரு நல்ல பாடல் கொடுங்க. எல்லா நேயர்களுக்காகவும் உங்களுக்காகவும்
0: அனைவருக்காகவும் பாடல் வழங்கிடலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி,
1: நன்றி.

நேயர்கள், இனி நமது பண்பலையில் விவித்த பாரதி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். அதிகாலை 5:45 வரை சென்னை அஞ்சலாக இணைந்திருங்கள், இசைந்திருங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.

2.3 விவத் பாரதி, தமிழ் பண்பலை 101.4, சென்னை எஃப்எம் ரெயின்போ 102.1, திருச்சி பண்பலை 103, கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியை. நிகழ்ச்சியில உங்களுக்காக நிறைய பாடல்கள் அணிவகுத்து வர காத்திருக்கிறது. அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை மட்டும் நாம தெரிஞ்சுக்கிட்டு நிகழ்ச்சிக்குள்ள பயணத்தை தொடங்கலாம். வாழ்க்கையில எல்லாருக்குமே பிரச்சனைகள் வரும், துன்பங்கள் வரும். ஆனா அந்த பிரச்சனைக்காகவும் துன்பத்திற்காகவும் அப்படியே உடைஞ்சி போய் ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அடுத்த நகர்வு அடுத்தவங்களுக்கு கேளிக்கையா இருந்துரும். அதனால உங்களுக்கு கிடைத்த எல்லா விஷயத்தையும் அனுபவமா மாத்திக்கங்க. அது அவமானமா இருந்தாலும் சரி, தோல்வியா இருந்தாலும் சரி, ஏமாற்றமா இருந்தாலும் சரி, அதை எல்லாத்தையும் ஒரு அனுபவமா எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி உங்களுடைய பயணத்தை தொடங்குங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை வெற்றி பெற்றதா இருக்கும். சோ உங்க எல்லாருடைய வாழ்க்கை பயணமும் வெற்றி பயணமா அமைய என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு இப்ப மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய பயணத்தை தொடங்கலாம். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக வைரமுத்தோட வரிகள்ல, பரத்வாஜோட இசையில, சேரனுடைய இயக்கத்துல SBB இணைந்து பாட வராரு. கேட்கலாம் வாங்க, காதல் மன்னன் திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக.

நேரம் 11:35. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். பனிமலர் விழி வழி பாவை சொல்வாள் கேட்காத செய்திகள், தினசரி அவள் வர ஏங்கும் இந்த நாள் காட்டும் தேதிகள், என் மீதுதான் அன்பையே பொன்மாரியாய் தூவுவாள், என் நெஞ்சையே பூ என தன் கூந்தலில் சூடுவாள், நாள்தோறும் ஆராதனை செய்கின்ற தேவியே, என் மூச்சிலே வாழ்கிறாள் என் ஜீவன் மேவியே, நாளும் சிங்கார தேரை நான் கூட, எவனவன் வாசலை அடைப்பது இடையினில் திரையினை விரிப்பது, எவனவன் தடைகளை விதிப்பது இளைய நிலவினை தடுப்பது, என் இதய கோவிலில் கதவில்லை கதவில்லை, மனநிலை சரியில்லை என்று பாசங்கள் காட்டுவாள், மருத்துவன் ஒருத்தனும் ஆற்றிடாத காயங்கள் ஆற்றுவாள், பூம்பாவையின் சேவைகள் பொன் ஏட்டிலே ஏறுமே, பூலோகமே போற்றியே பூபாலமாய்ப்பாடுமே, ஒரு நாள் அவள் வராவிடில் என் பார்வை தூங்கிடாது, நான் வாழவே வான் நீங்கியே முன் தோன்றும் தேவமாது, ஆடை மேலாடும் பூவை நான் காண வழிவிடு வழிவிடு என் தேவி வருகிறாள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக பாட்டு பாடவா திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க. இந்த பாடலை நமக்காக பாடியிருக்கிறது இளையராஜா மற்றும் SBB வாலியோட வரிகள், இளையராஜாவோட இசையில கேட்கலாம் இந்த பாடலை.

0: வணக்கம், நான் உங்க பாடலாசிரியர் அப்பாராஜா பேசுறேன். விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 எனக்குள் நான் நிகழ்ச்சியில நாளைக்கு இரவு 8:05 என்னுடைய பல்வேறு அனுபவங்களை உங்களோட ஷேர் பண்ண போறேன். மறக்காம கேளுங்க. நான் தொட நீ மறைவது என்ன ஒரு பாட்டு, நான் சந்தோஷ் தயாநிதி இசையில சோனி மியூசிக்ல வந்துச்சு. அது ஏன் ஏன் என்ன அந்த குவஸ்டின் போகும். அது பிரிவுல உழலக்கூடிய ஒரு பெண்ணை பத்தி எழுதின பாட்டு அது. அது வந்து ரொம்ப நல்ல இலக்கியத்தரமாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் எழுதின சில அரசியல் பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு காதலை விட அரசியலை தாங்கி வரக்கூடிய பாடல்கள், மார்க்சிய சித்தாந்தம், தமிழ் தேசியம், பொது உடைமை தத்துவம், இந்த மாதிரியான கருத்துக்களை உள்ளடக்கி வர்ற நான் எழுதின பாடல்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: இணைந்திருங்கள் பாரதி தமிழ் பண்பலையோடு.

நேரம் 11:16. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக, ஆடியாம் ஒரு கோடியாம் மணி தீபங்கள், ஆடியும் துதி பாடியும் ஒளி ஏற்றுங்கள், திங்கள் சூடிடும் தேவன் கோயிலில் எங்கள் பாடலை பாடுங்கள், என்றும் வாழ்ந்திடும் தென்றல் போலவே எங்கள் காதலை வாழ்த்துங்கள், நாள்தோறும் ஆனந்தம் தேரோடும் நம் வாழ்விலே. அன்னையாம் ஒரு தந்தையாம் அது காதல்தான், ஆதலால் உயிர் காதலின் மணி பிள்ளை நாம், அப்பர் சுந்தரர் ஐயன் காதலில் ஆண்டாள் கொண்டதும் காதல்தான், காதல் வேறல்ல தெய்வம் வேறல்ல எங்கள் தெய்வமும் காதல்தான், காதல் வானிலே பாடும் தேன்னிலா. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக, வாலியோட வரிகள்ல இளையராஜாவோட இசையில எஸ்பிபி மற்றும் பிரீத்தி உத்தம் சிங் இணைந்து பாட வராங்க, ராசையா திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:53. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வைரமுத்தோட வரிகள்ல, பாலபாரதியோடைய இசையில, எஸ்பிபியோட குரல்ல கேட்கலாம். அமராவதி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது.

நேரம் 11:29. நிகழ்ச்சியில நம்முடைய நேயர்களும் இணைய ஆரம்பிச்சிருக்காங்க. மதுரையிலிருந்து சோ சண்முக சுந்தரம் இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. சர்வராஜன்பேட்டை தினா ரமேஷ் இனிய இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் கொங்கராயக்குறிச்சியிலிருந்து கதிர் மீரான் சாஹிப் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. சாந்தி ரமேஷ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க, வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. முதல் பாடல் சூப்பர் அப்படின்னு சொல்லி ராசம்பகன் ஹரிச்சந்திரன் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாக்கி வரும் பாடல்களை கேட்டுக்கொண்டு மகிழ்ச்சி அடைந்து வருகிறேன் அப்படின்னு சொல்லி புரசேவகத்திலிருந்து சௌந்தரராஜன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. காற்றின் வழியே வந்து காதுகளில் தேன் வார்த்து கவலைகள் மறக்கடிக்கும் கானம் இது. 102.3 FM-இல் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வீரவழியிலிருந்து SR பாலாஜி நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. இரவு இன்று மனம் வணக்கும், வரவு நன்று மனம் இருக்கும், மனசு மயங்கும் நிகழ்வு சிறக்கும், புதுசு உணர்ச்சி இதில் பிறக்கும், சுவை பாடல்கள் இனிக்க வகுக்கும், அவை மனதில் இன்பம் சுரக்கும், துவக்க கீதம் கேட்க நானாக இல்லை, துள்ளல் நாதம் மகிழ்ச்சியின் எல்லை. நன்றி பேஸ்புக் வீரராகவன். மாதவரத்திலிருந்து தனக்கே உரிய பாணியில அழகா ஒரு கவிதையை எழுதி கொடுத்திருக்காரு, ரொம்ப நன்றி. பொன்னேரியிலிருந்து கலீல் அகமது நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ரங்கராஜன் சார், ஒவ்வொரு பாடல்களுக்கிடையே நீங்க சொல்லும் கருத்துக்கள் அற்புதம் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில பங்கெடுத்திருக்கிறாரு. அன்பு சகோதரிக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லி அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, இவங்க ரெண்டு பேரும் நமக்காக தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து பாடல்கள் இனிமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. காதல் வானிலை பாடல் அருமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திருமணிசிலிருந்து அஸ்வினி நாகராஜ் அவங்களும் வந்து மனசு மயங்கும் நிகழ்ச்சியில வந்து இணைந்திருக்கிறது ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சோ இன்னும் தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்காக அடுத்தடுத்து பாடல்கள் வர காத்திருக்கிறது. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த

பாடல் என்ன அப்படின்றத பார்த்திடலாம். நான் நினைத்து வந்த தேன் கனவு அது வாழ்வில் ரொம்ப தூரம், ஏன் எனக்கு இந்த வீண்மயக்கம் என்று நீரில் சொல்லும் நேரம். நான் நினைத்து வந்த தேன் கனவு அது வாழ்வில் ரொம்ப தூரம், ஏன் எனக்கு இந்த வீண்மயக்கம் என்று நீரில் சொல்லும் நேரம். பொத்தி வச்ச நெஞ்சை விட்டுத்தான் நல்ல முத்து ஒன்று வெளியாச்சு, புத்தி கெட்ட சின்ன பிள்ளைக்கு ஒரு உண்மை என்று தெளிவாச்சு. வானில் நூறு வர்ணங்களே, நிறமாறும் எண்ணங்களே சிவந்து வரும். நான் நினைப்பதொன்று நேர் நடப்பதென்று வாழ்வில் கண்ட பாடம். பல திறத்தினாலே

நேர் நடப்பதென்று வாழ்வில் கண்ட பாடம். பல திறத்தினாலே இருக்குதென்று காலம் சொன்ன பாடம். நாம் நினைப்பதொன்று நேர் நடப்பதென்று வாழ்வில் கண்ட பாடம். பல நிறத்திலே கல் இருக்குதென்று காலம் சொன்ன பாடம். புண்ணியங்கள் செய்திருக்கணும் நம் கண்மணியை மணந்திடவே. மின்னல் ஒன்று மண்ணில் வந்ததே பல மன்னவரும் மயங்கிடவே. பூவே தினம் பூச்சூடியே நூறாண்டு நீ வாழ்கவே. புதிய நிலாவே ஒரு இனிய கண்ணாவே. மாலைகள் நெஞ்சை தொட்டு தாளாட்ட மாணிக்க வைரம் உன்னை சீராட்ட. ஓர் ஆயிரம் மாயங்களும் நான் பார்த்தேன் என் கண்ணில் தவழ்ந்து வரும் புதிய நிலாவே. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக பேண்ட் மாஸ்டர் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:38 43 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாக கொடுக்க ஒவ்வொரு பாடலும் உங்களுடைய மனசுக்கு ரொம்ப நெருக்கத்தையும் ஏதோ சில நினைவுகளையும் மறுபடியும் ஞாபகப்படுத்திருக்கும் அப்படின்ற நினைவுகளோட நிகழ்ச்சிகளை நம்ம பயணம் செய்யலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக, வானம் தாளாட்ட மேகம் நீராட்ட வளரும் வெள்ளி நிலவே, வாழ்வில் நீ காணும் சுகங்கள் நூறாக வென்றிடும் தங்க சிலையே, தாயின் மடி சேரும் கன்று போல நாளும் வளர்ப்பேன் என் மார்பிலே, சேய் உன் முகம் பார்க்க துன்பம் தீரும் காலம் கனியாகும் தேவியே, சிறு கிளி போல் பேசும் பேச்சில் என்னை மறந்தேன் தானம்மா, என் வாழ்க்கையில் அர்த்தம் சொன்ன பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே, கனவில் நினைவாக நினைவில் கனவாக கலந்தாள் காதல் தேவி, உறவின் பலனாக கடலில் அமுதாக பிறந்தாய் நீயும் கனியே, காண கிடைக்காத பிள்ளை வரகமே கண்ணில் ஜொலிக்கின்ற வைரமே, கோடி கொடுத்தாலும் உன்னை போல் செல்வம் கிடைக்காது வாழ்விலே, புள்ளி மானே தூங்கும் மயிலே என்னை மறந்தேன் நானம்மா, வாழ்ந்து நான் வாழ்ந்தது கொஞ்சம் அந்த வாசத்தில் வந்துவிட்டு உயிரில் கலந்தாய் என் உயிரே, உன் பூவிழி குறுநகை அதில் 1000 கவிதை, என் வாழ்க்கையின் அர்த்தம் சொன்ன பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த என் மகளே மகளே. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக சின்ன கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து வர காத்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து திருமூர்த்தி படத்திலிருந்தும் பாடல் வர காத்திருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

11:45 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். வெண்பருத்தி நூலெடுத்து வாய்விடிச்சு பூவெடுத்து நான் அணிந்திட தொடுத்து வச்ச நளினமான மாலை இது. சென்னிமலை தேனெடுத்து செங்கரும்பின் சார் எடுத்து நீ பருகிட கலந்து வச்ச நெருக்கமான வேலை இது. ராசாத்தி உடம்பிருக்கும் ரவிக்க துணி நானாக அன்னாடம் சூடிக்கொள்ள ஆசை வச்சா ஆகாதா? ஆத்தாடி மறைஞ்சிருக்கும் அழகையெல்லாம் நீ பார்த்தா எம்மானோ ரெக்க கட்டி எட்டு திக்கும் போகாதா? அடி சீனி சக்கரையே, எட்டி நீயும் நிக்கிறியே, நான் ஏங்கி ஏங்கி பார்க்கிறப்போ ராங்கு பண்ணுதியே. கல்லழகர் வைகையில கால்பதிக்கும் வேலையில பால் நிலவில் படுத்துக்கிட்டு பருவராகும் பாடனுமே. சொக்கனுக்கு பக்கத்தில் சோடி என்று வந்தவளே நூல் புடவையில் ஒளிஞ்சுக்கிட்டு நினைச்சித்தாலும் போடணுமே. ஆனாலும் உனக்கு ரொம்ப அவசரம்தான் மாமா, ஒன்னாக கூடும் பொழுது ஊர் முழுக்க பார்க்காதா? பார்த்தாலும் தவறு இல்லை பனி உறங்கும் ரோசாவே, முன்னால சேர்த்து வச்ச மூக்குல தான் வேர்க்காதே. என்ன வாட்டைய நெறியே, கைய கோத்து புண்ணறியே, உன் பாட்டு பாடி பலவீதமா சேட்ட பண்ணறியே. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக எஸ்பிபி மற்றும் ஜானகி இணைந்து பாட வராங்க. வாலியோட வரிகள்ல, தேவாவோட இசையில, திருமூர்த்தி படத்திலிருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ.

நேரம் 11:53 ஆயிடுச்சு. நிகழ்ச்சிகளும் இப்பதான் நுழைஞ்ச மாதிரி இருந்தது. எவ்வளவு வேகமா காலம் ஓடிட்டு இருக்குது பாத்தீங்களா? எஸ், காலமும் மழையும் யாருக்காகவும் காத்திருக்காது. அது அதனுடைய வேலையை செய்து கொண்டே இருக்கும். நாம நம்மளுடைய வேலையை இப்ப செய்யலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததா திருமணம் செய்யறது அஸ்வினி நாகராஜ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்களா? முரளிதரன் விழுப்புரத்தில் இணைந்திருக்காரு. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி புத்தம் புது மலரை பாடலை கேட்டு ரசித்து மகிழ்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவதாஸ் பூங்குடுத்து கொடுத்திருக்காரு. கௌசல்யா மேடம் குட் ஈவினிங், உங்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லிட்டு சிவகுமார் ஷெஃபீல்டு இங்கிலாந்திலிருந்து நம்மளுடைய நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்களை கேட்டுருக்காரு. ரொம்ப நன்றி சார். கடலூர் மாவட்டம் சர்வராஜன்பேட்டிலிருந்து திருஞானம் தினா ரமேஷ் சாந்தி ஞானசாரதி பவித்ரா இவங்க இணைந்திருக்கிறாங்க. பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் உழைத்த எந்தன் வாழ்க்கையின் அர்த்தம் சொன்ன பாடல்கள் வரை அனைத்து பாடல்களுமே மனதை தொட்ட பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் பாடல்கள் அனைத்தும் அருமை, ஒரு மணி நேரம் போனதே தெரியவில்லை, வாழ்த்துக்கள் சொல்லிட்டு திருமழிசிலிருந்து அஸ்வினி நாகராஜ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. நாம நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய நிறைவு பாடல் இதுதான். நான் விரும்பும் மாப்பிள்ளைக்கு நாள் கணக்கா காத்திருக்கேன், நான் விரும்பும் மாப்பிள்ளைக்கு நாள் கணக்கா காத்திருக்கேன், வந்தாயே நீயும் வாசலை தேடி, கண்டேனே நானும் எனக்கு ஒரு ஜோடி, நீ தொடத்தானே நான் பிறந்தேன், நாளொரு வண்ணம் நான் வளர்ந்தேன், வானவில்லை விலை கொடுத்து வாங்கிடத்தான் காசிருக்கு, வானவில்லை விலை கொடுத்து வாங்கிடத்தான் காசிருக்கு, எங்கூட உன் போல் ஓவிய பாவை இல்லாமல் போனால் நான் ஒரு ஏழை, என்னாலும் நான் உந்தன் சுத்து இஷ்டம் போல அள்ளிக்கிட்டு, மேலும் மேலும் என்னை தொட்டு மேலம் போல என்னை தட்டு, நான் அதுக்காக காத்திருந்தேன், நீ வரும் பாதையை பார்த்திருந்தேன். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக எந்த படத்துல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து ஒழிக்க இருக்கிறது. பாடலை நமக்காக பாடினவங்க மனோ மற்றும் ஜானகி, வாலியோட வரிகள் இளையராஜாவோட இசையில, சந்தன பாரதியோட இயக்கத்துல. இதோ அந்த பாடல் உங்களுக்காக.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூற்றி 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.

Reina.

திருமேனியில் விரல் பட்டதும் குளிர் போனதே, குளிர் போனதும் மழை கூந்தலின் புகை பாடினேன், புகை பாடிய தினந்தோறுமே முகம் தேடினேன், முகம் கண்டதும் புதுக்காதலில் நடமாடினேன்.

0: அந்த பாட்டு
1: அதுவா ரேடியோகிராம் பாடுதுன்னு நினைக்கிறேன். அங்கே இருப்பேன் தெரியாம வேலைக்காரங்க இதே மாதிரி ஒரு பாட்டை போட்டு தான் போட்டுருக்கேன். நான் போய் நிறுத்திட்டு வந்துட்டேன்.
0: வேண்டாம் அந்த பாட்டையே கேட்டுக்கலாம்.

கூத்து சந்தம் டக்கும்முக்கு டுண்டும் கொட்டு கொட்டி சந்தம் விட்டு கட்டு குஞ்சம் வச்சு பட்டு சேலை கட்டு மஞ்சள் வச்சு நல்ல மாலை.

கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
1: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
1: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
0: வீதி நாடகம்,
1: நாட்டிய நாடகம்,
0: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
1: மாயாஜாலம்,
0: புராண கதைகள்,
1: பொம்மலாட்டம்,
0: தோல்பாவை கூத்து
1: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
1: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
0: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்
1: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
0: தொடர்புக்கு
1: இயக்குநர் தகவல் தொடர்பு பணியகம், அறையன் 301-2வது தளம், சூச்சனா பவன், எண் 4-1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600-005.
0: தொலைபேசி எண் 044-2951-5449.
1: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள் தமிழ்நாடு, புதுச்சேரியைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
0: 30ஆம் தேதி,
1: அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
0: 5ஆம் தேதி.

மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 4:01. ஆறுநொடி 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொங்கும் மங்களம். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக எம் எஸ் சுப்புலட்சுமியின் குரலில் பாடல் ஒலிக்க இருக்கிறது.

வீணை கொடியுடைய வேந்தனே என தொடங்கும் பாடல் சம்பூர்ண ராமாயணம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. திருச்சி லோகநாதன், சி சி ஜெயராமன் குரலில் பாடல் ஒலிக்க இருக்கிறது. பாடலுக்கு இசை கே வி மகாதேவன்.

0: ராகங்களை குறித்து பாடும் ராகங்களை கேட்க பிரியப்படுகிறோம். தயவு செய்து பதிலும் இசை ரூபமாகவே வர விரும்புகிறோம். காலையில் பாடும் ராகம் என்னவோ? உச்சி வேளை ராகம் மாலையில் பாடும் ராகம் குணங்களை குறிக்கும் ராகங்களை கேட்க விரும்புகிறோம். இரக்கம் பற்றிய ராகம் என்னவோ?
1: பாதனி பமகம பதனி ததப மகரி கமகரி பமகனி லாமரி.
0: மகிழ்ச்சிக்குரிய ராகம் வாக்களை ஏற்ற பாடும் ராகங்களை கேட்க பிரியப்படுகிறோம் அப்பா. வெண்பா பாடுவது எந்த ராகத்தில் இருக்க வேண்டும்? அகவர் பாட
1: தாரித மகரி மக நிறி தோடி
0: தாழிசைக்கு
1: மானிதானி மாத பாமகரி நிறி கல்யாணி.
2: சுவாமி, கைலி நாதனை தங்கள் கானத்தால் கவர்ந்த ராகம்

0: நேரம் 4:10 தொடர்வது பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் பன்ருட்டி பிஜி சரவணன் அவர்கள் வாசித்துள்ள நாகசுரை இசை இடம்பெறுகிறது. பாண்டிச்சேரி கே பாலமுரளிகிருஷ்ணன் அவர்கள் தவில். நிகழ்ச்சி அம்போருக என்ற ஜி என் பாலசுப்ரமணியம் இயற்றிய வர்ணத்துடன் தொடங்குகிறது. ரஞ்சனி ராகம் ஆதித்தாளம்.

பன்ருட்டி பி ஜி சரவணன் அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்ரீ இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. பாண்டிச்சேரி கே பாலமுரளி கிருஷ்ணன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் இனி மகாலட்சுமி என்ற பாபநாசம் சிவன் கீர்த்தனை இடம்பெறுகிறது. ராகம் சங்கராபரணம், மிஸ்ர சாப்புத்தாளம்.

0: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில்
1: இதுவரை பன்ருட்டி பி ஜி சரவணன் அவர்கள் வாசித்துள்ள நாகசுர இசை கேட்டீர்கள். பாண்டிச்சேரி கே பாலமுரளி கிருஷ்ணன் அவர்கள் தவில்.

வணக்கம் நேர்களே, நேரம் 5:30. 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீகராகும். நிகழ்ச்சியில் முதலாவதாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து எம் எஸ் சுப்புலட்சுமியின் குரலில் ஸ்ரீ வெங்கடேச சுப்ரபாதம் ஒலிக்க கேட்கலாம்.

நேரம் 5:21:48. 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தென்னிசை பாடல் தொகுப்பிலிருந்து எம் எஸ் சுப்புலட்சுமியின் குரலில் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கலாம்.